0: ஐயா.
1: நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்க நல்லமா இருக்கோம், நீங்கள அனைவரும் நல்லமா. நல்ல ஒரு பாடல்
1: நீங்க
0: நல்ல பாடல் கேட்டுவிட்டீர்களா? அந்த பாடல் வந்து விட்டது. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல், நல்லது. ரெண்டு இப்பொழுது ஒரு பதம் வந்திருக்கின்றது ஐயா, அதை நீங்கள் கூற வேண்டும். ஏழு எழுத்துக்களை கொண்டு, ஏழு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம், ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஏழு எழுத்துக்களால் ஆனது. இலகு வாக்கிலிருந்து அது ஆரம்பம், முதல் எழுத்து வந்து உயிரெழுத்திலே ஆரம்பிக்கின்றது. பெண்களுக்குரிய பதம், அதுவும் திருமணமான பெண்களை குறிக்கும் பதம். குறுங்கள் எதுவாக இருக்கும் சொன்னால் இரண்டு வழி. இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்கப் போகிறார், இன்னொருவர் இந்த பெட்டியை திறந்திருந்தவர், அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்து ஒரு பால ஒரு கேள்வி இருக்கின்றது. ஊர்வலம் என்ற பதம் வரக்கூடிய ஒரு திரைப்படம் இது. ஒரு திரைப்படத்தின் பெயரில் ஊர்வலம் என்று வருகின்றதாம். அது என்ன திரைப்படம்?
1: பூமகள் ஊர்வலம்.
0: பூமகள் ஊர்வலம், கல்யாண ஊர்வலம் என்றெல்லாம் வருகின்றது குருபாஸ்கர். இல்லையா? நல்லது.
1: வாழ்த்துக்கள். ஊர்வலமும் படம் இருக்கு.
0: ஒரு என்னையா?
1: பூமகள் ஊர்வலம் படம் இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்துள்ளது. இப்ப நீங்கள் இதற்குரிய பதிலை கூற முடியுமா? ஏழு எழுத்துக்களை கொண்டது, குறுநாளும் ஒரு புள்ளி கிடைக்கும்.
1: திருமணமான பெண்ணுக்கு சொல்றது ஐயா,
0: அந்த பதம் திருமணம், திருமணமான பெண்ணுக்கு தான் கிடைக்கும் அந்த பெயர்.
1: தீர்க்க சுமங்கலி.
0: தீர்க்க சுமங்கலி அவர் இறந்த பின்பு தானே கிடைக்கும். அவருக்கு இறக்கும் பொழுதுதானே தீர்க்க சுமங்கலி என்ற பெயர் கிடைக்கும். சிறப்புகள் மீண்டும் வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதிலை. மீண்டும் அடையுங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவியலாக இருக்கலாம், ஜெகபிரசாதிக்காக இருக்கலாம். வணக்கம் ஜெகபிரசாதிக்கு அவர்களே.
2: இப்ப கேட்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: நீங்க கேட்க இல்லையா நான் சொன்னதை?
2: நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு கேட்கல,
0: அதனால கேட்கல. இரண்டு தடவைகள் அந்த பதில். நாகமணையா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பெட்டி ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஒரு பெண்களுக்குரிய பதம் அது, அதுவும் திருமணமான பெண்களை கூறுவார்கள். ஏழு எழுத்துக்கள், முதல் எழுத்து உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. ஏழு எழுத்துக்கள் என்றபடியால் முதல் எழுத்தை தருகின்ற சுலபமாக இருப்பதற்கு உயிர் எழுத்து ஆரம்பிக்கும். உயிர் எழுத்துக்களில் ஒன்று ஆரம்பிக்கின்ற பதம் ஏழு எழுத்துக்களை கொண்டது, பெண்களை குறிப்பது, குறிப்பாக திருமணம் ஆனால்தான் அந்த பெயர் கிடைக்கும் அவர்களுக்கு.
2: திருமணம் நாளாத்தான் கிடைக்கும்.
0: சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க.
2: திருமணமான பெண்களை அழைக்கும் சார். அல்ல, திருமணமான பெண்களை அழைக்கும் சொல்லுவாரு.
0: அல்ல, திருமணமான பெண்களை குறிக்கும் சொல். மிகவும் அற்புதமான சொல்றோம். இப்படித்தான் அழைக்க வேண்டும். அந்த இடத்துக்கு வந்து இந்த பதவிக்கு வந்து விடுவார்கள். நாடி சென்று கொண்டிருக்கின்றன, அடுத்த உறவுடன் செல்ல வேண்டிய நிலைமை வரப்போகின்றது.
2: சரியா?
0: நீங்கள் நல்லது நல்லது சென்று பாருங்கள். ஞானசேகரம் வந்து விட. வணக்கம் வணக்கம் ஞானசேகரம் அவர்களே.
3: வணக்கம். அப்ப தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: அப்ப மகனே, ஞானசேகரத்தின் குரலை கேட்க நீண்ட நேரமாகிவிடும். ஞானசேகரம் வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நலமாக, வளமாக, மயிலாகவும், கழிப்பாகவும், உற்சாகமாகவும், தங்கள் ஆசீர்வாதத்திலும், அம்மாவின் ஆசீர்வாதத்திலும், அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: எல்லோருடைய அன்பு அன்பும் உங்களுக்கு கிடைத்தது போல் உங்கள் அன்பின் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் குரல் சற்று தெளிவாக இருக்கின்றது, கொஞ்சம் குணமடைந்திருக்கின்றீர்கள் என்று அப்பா உணர்கின்றேன். சரியா?
3: உண்மைதானப்பா.
0: நல்லது நல்லது மகனே. இப்பொழுது ஒரு பதம் காற்றலையில் வர இருக்கு வந்திருக்கின்றது ஐயா. பொக்கிஷத்திலே ஒரு பெட்டி, இரண்டாவது அக்கப்பட்டியை திறந்திருந்தார் நாகப்பன் அவர்கள். அதற்கு வந்து மற்றவர்கள் பல்கூறி பார்த்தார்கள், சரியாக வரவில்லை. அந்த பெட்டிக்குள்ளே இந்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். அதன் அது
3: இல்லத்தரசி.
0: சரியான பதிலை கொண்டு வந்து இங்கே நாகப்பன் கொண்டு வந்து நிற்கிறார். அவர் கிடைக்கவில்லை, உங்களை கிடைத்து விட்டது. ஒரு பிள்ளை, சரியான பிள்ளையை தந்து வெற்றி பெற்றிருக்கீர்கள். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். இல்லத்தரசி உயிரெழுத்தில் ஈனாவிலே ஆரம்பிக்கின்றது, ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது திருமணம் ஆனால் தானே அவர் இல்லத்தரசியாக வர முடியும். ஆனால் அரசியாக இருக்கின்றார்கள் இல்லைனா அது வர முடியும். அரசி என்ற பட்டம் அந்த பெயர் கிடைக்கிறது, இல்ல தரசி என்று. அந்த பொருள் சரியாக புரிந்தால் குடும்பங்கள் சிறப்பாக வாழும். நன்றி, நல்ல பதில். நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு நான் தரலாம்?
3: கிழக்கப்பவர் ரயில் இருந்து பூவரசம் பூ பூத்தாச்சு, அந்த பாடலப்பா.
0: அது இப்ப பூர்க்க நேரம் ஐயா, பூவரசம் பூ.
3: ஆமா,
0: மார்கழி தையிலே தான் பூர்க்கும் அது இல்லையா?
3: ஆமாப்பா,
0: நல்ல பூ அந்த பூ. பூவரசம் பூ பூத்தாச்சால கடைசியில எனக்கு பிடிச்ச கட்டம் அந்த பாடல்ல ராதிகா தலை சுத்தி விழுந்தலம் போற.
3: ஆமா, அப்ப ஒரு இசை ஒண்ணு வரும்.
0: ஆமா, அந்த நல்லது. பூவரசம் பூ பூத்தாச்சு கிழக்கே போகும் ரயிலில் பாடல், நல்ல பாடல தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பதில் கூறி பொருள் புள்ளி கேட்டபடியால் உங்களுக்கு ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அந்த அந்த அத்தோடு அந்த இல்லத்தரசியை வைத்து ஒரு வினாவை தடுத்து விடுங்களேன். வேறு யாராவது பதில் சொல்லி புள்ளி பெறலாம்.
3: அதே உயிரிழத்துல ஆரம்பிக்கக்கூடிய நீங்க சொன்ன அதே குறிப்பில் உள்ள மகளிருக்கான ஒரு வார்த்தை, நான்கெழுத்து.
0: நான்கெழுத்தை கொண்ட ஒரு பதம் கேட்கின்றார் ஞானசேகரன் அவர்கள். பெண்களை குறிக்கும் பதம் இல்லத்தரசி என்று பொருள் பெறக்கூடிய வருகின்றதாம். இல்லத்தரசி என்று பொருள் பெறக்கூடிய ஒரு பதம் இருக்கின்றது, அது எந்த பதம் என்று கேட்டிருக்கின்றார். முடிந்தால் கொண்டு வாருங்கள், ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஞானசேகரன் ஒரு பெட்டி திறக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, கொண்டு வாருங்கள். என்ன பெட்டி? என்ன இலக்காய் இருக்கின்ற இருக்கின்ற என்னிடம் இருக்கின்ற பெட்டியல் மகனே, எட்டாம் பெட்டி எட்டாம் இலக்கம் இருக்கின்றது, பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருக்கின்றது. இந்த எட்டாவது பதம் மிகவும் அற்புதமான ஒரு பதம், நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது ஒரு வைரமான பொருள். கருங்கல், செங்கல், மலைக்கல், பாறாங்கல், கடைசார்கல், குசுறுகள், பெருகல் என்பது போல கல், விக்கல், மின்னல் போன்ற எரி வரக்கூடியதாக கடலின் உப்புள்ளே வளர்கின்ற ஒரு கல். இந்த கல் விளைவது கடலுக்குள்ளேதான்.
3: கடலுக்குள்ளேதான்
0: விளைவது. வெளியே எடுத்து வைத்தால் வைரமாக இருக்கும், அடித்தால் உடையும். கடற்கரை பகுதியில் வாழும் மக்கள் இந்த கற்களை கொண்டு வேலிகளை அமைக்கின்றார்கள். கண்டிருப்பீர்கள், காணாமலும் இருப்பீர்கள். கடற்கரை மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் இந்த கல். இது கடலுக்குள்ளே விளைகின்ற ஒரு கல். யோசித்து வாருங்கள். பாடல் கூறிவிட்டு நன்றி மகனே, நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன், கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த பதிலை மட்டும் கூறிவிட்டாங்களா? கொண்டு வாருங்கள்.
4: ஆமா, நான் யோசிச்சுட்டு இல்ல தரசின்னு யோசிச்சுட்டு வர்றேன்.
0: எனக்கு தெரிந்து
4: விட்டது.
0: நீங்க அழைக்கீங்க, கூறுங்கள்.
4: புள்ளி கிடைக்கும் ஐயா, இதுக்கு புள்ளி கிடைச்சிடும். இல்லால்
0: சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை கேட்டுவிட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள். சரியான மகனை ஞானதேவன் அவர் கூறுவது இல்லத்தரசியை குறிக்கக்கூடிய ஒரு பதம் இல்லால் அதே எழுத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. இப்பொழுது
4: புள்ளி கிடைக்கட்டு. என்ன இந்த புள்ளி கிடைச்சா?
0: அந்த புள்ளி கிடைச்சிட்டா புள்ளிக்கு புள்ளி எடுத்து விட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். இப்பொழுது வந்த பதத்தை முடிந்தால் உடனடியாக கூறுங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு கல், இது கடலுக்குள்ளே விளைகின்றது. எல்லா கடலுக்கும் இல்லை, இதற்கென்று சில சில கடல் பகுதிகளிலே இது விளைகின்ற கல். அந்த கற்களை வெளியே எடுக்க முடியும். எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய கற்களாக வரும். ஒரு ஆளால் தூக்கக்கூடியதும் இருக்கும், தூக்க முடியாதவாறும் இருக்கும். அந்த கல்லில் இருந்து ஒரு முக்கியமான பொருள் தயாரிப்பார்கள். அது கூற மாட்டேன் நான், கூறினால் கண்டுபிடித்து விடுவீர்கள். கடற்பகுதிகளில், கடற்கரைகளில் வாழும் மக்கள் இந்த கற்களை கொண்டு தங்களுக்கு அரணாக வேலி மாறி அடுக்கி விடுவார்கள். அந்த கல்லின் பெயர் என்ன? தமிழ் சொல். நாங்கள் பஞ்சதந்திர கலைகளை படித்திருக்கின்றோம், எங்களுடைய பாட புத்தகங்களிலும் படித்திருக்கின்றோம்.
4: கடலுக்கு அடியில் விளையக்கூடிய
0: அடியில் கடலுக்குள்ளே விளையுது. ஆமா அடியில் இருந்தா நீங்க எவ்வளவு கடல் மண்ணில் இருந்து ஆனா அது ஆழத்திலேயும் இல்லை. நாங்கள் சென்று கையால தூக்கி கொண்டு வரலாம். பவளக்கல் பவளக்கல் வெளியே தெரியாது அல்ல. கெட்டுக்கார அர்த்தம் போட்டு இந்த ஆனால் பவளக்கல் அது விலை உயர்ந்தது இல்லையா? பவளக்கல் என்று கூறுவார்கள், பவள பாறை என்று கூறுவார்கள். பவள பாறை என்று சரி, இது அதல்ல கொண்டு வாருங்கள் ஆறு வேளத்துக்கு. அப்ப இன்னொரு அநேகமாக கண்டுபிடிக்கலாம். கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் அது இல்லாளுக்கு ஒரு கேள்வி தரவில்லை. இருப்பினா சென்று விட்டா பாடல் தர வேண்டும். சரி, எங்க உமையால் அழைத்து ஓடி வாருங்க மாலே. உமையால் ஓடி வர வேண்டும். உமையால் கெட்டிக்காரி கெட்டிக்காரி. மஞ்சள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் புதிய அறையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு ஃபாரூக் நாகப்பன் மகான், அதைத் தொடர்ந்து குரு பாஸ்கர். நீங்கள் பாடல் தர வேண்டும் நாளைய தினம் உங்களுக்கு ஒளிபரப்புவதற்காக. மீண்டும் அழைத்து தாருங்கள் உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் என்று. இது மஞ்சள் தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ் சபையில் கலம்பம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் புதையலிலே. புதையலுக்கு நாங்கள் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கின்றோம். பொக்கிஷத்துக்குள் சென்று பெட்டிகளை அழைத்து திறந்து பார்த்து திறந்துடு சீசு மூடு சீசு அன்பூரி பார்க்கும் பொழுது அரிய பதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே 8வது இலக்க பெட்டிக்குள்ளே ஒரு கல், கடலுக்குள்ளே விளையும் கல், கடலிருந்து எடுக்கப்படும் கல்லை தந்து கடற்கரை பகுதிகளிலேயெல்லாம் இந்த கல்லை காண முடியும். இதில் இந்த முக்கியமான ஒரு பொருள் எடுக்கப்படுகின்றது. அதோ அதை எரித்து எடுப்பார்கள். இப்பொழுதும் புரியவில்லையா? உமையால் வந்துவிட்டார். வணக்கம் உமையால்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. வணக்கம்.
5: பாட்டு சொல்லிட்டீங்களா?
0: என்ன பாட்டு
5: சம்பந்தப்பட்டது?
0: என்ன பாட்டு? இல்லால் என்று வரக்கூடிய பாடல் பாட்டு. என்ன இல்லால்? இல்ல இல்ல இல்ல, அது பாடல் வந்துவிட்டது நினைக்கின்றேன். நீங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
5: பொண்டாட்டியே கிடைத்தால். ஐயா, பொண்டாட்டியே கிடைத்தால் சந்தோஷம். பேரரசுல விஜயகாந்த்
0: என்று ஒரு திரைப்படம் இருக்கா? அது இருந்தாலும் கேட்குதுனா அவர்கள் தரவில்லை. இல்லால் இல்லால் என்று
5: அதுக்குதான் ஐயா, பொண்டாட்டியே கிடைத்தால் சந்தோஷம் எனக்கு.
0: இல்லை இல்லால் என்று
5: கல்யாணம்.
0: அது வந்து இல்லத்தரசி என்பதம்மா. இல்லத்தரசி என்பது சரியான இல்ல. நீங்கள் எல்லாம் ஒரு இல்லத்தரசி தானே அம்மா? அது உங்களுக்கு தானே கிடைக்கும் அந்த பேர். எங்களுக்கு
5: கிடையாது.
0: திருமணமாகிய பின்பு இல்லத்தரசியாக இருப்பவர் தான் கூறப்படுது. சரியாம்மா? நல்லது. சரி, இப்ப வந்தாலும் வந்தீர்கள் தானே. இப்ப ஒரு 11 ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது அம்மா. 8வது இலக்க பெட்டிக்குள்ள இந்த பதம் 6 எழுத்துக்களை கொண்ட பதம். ஆறு எழுத்துக்கள் அதற்கு. அங்க வந்து ஒரு கல்லு. அந்த கல்லு விளைவது கடலுக்குள்ளே, கடற்கரைகளிலெல்லாம் அதை காண முடியும். அந்த கல்லை வைத்து கடற்கரை மக்கள் வேலி அரண் போட்டுக் கொள்ளுவார்கள். அந்த கல்லிலிருந்து ஒரு முக்கியமான பொருள் எடுக்கப்படுகின்றது. எங்களால் நாங்கள் எடுக்க முடிகிற பொருள் ஒன்று இருக்கின்றது, மிகவும் முக்கியமானது. அது பொருள் என்ன என்று நான் கூற மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப கேள்வி, அந்த கல்லு என்ன கல், எப்படி அழைப்பது? இப்ப நாகப்பன் ஐயா கூறியிருந்தார் பவளக்கல் என்று கூறியிருந்தார். அது அல்ல பதில். இன்னும் ஒரு பதில் இருக்கின்றது. இன்னும் ஒரு கல் இருக்கின்றது. பவளம் போல் பெருமதி அற்றது. இது பவளம் போல் பெருமதி இல்லை. இதுக்கு தங்கே கொண்டு வாருங்க. அது சிப்பி இல்லடா. சிப்பி கல் இல்லையம்மா. இது கல், பெரிய கல். தூக்கலாம் கையால பெருசா தூக்கலாம். ஒன்றன் மீன் ஒன்றாக அடுக்கி வேலி போன்று அமைப்பார்கள் கடற்கரை பிரதேசத்து மக்கள். அங்கே கிடக்கும். சரி, நீங்கள் இந்த சும்மா என்ற பதத்தை எதற்கெல்லாம் உபயோகிப்பீர்கள்? சும்மா சும்மா சொல்லுங்க கேட்டோம்,
5: சும்மா
0: சும்மா சொல்லுங்க கேட்டோம்,
5: சும்மா இருக்கிறோம் வாட்டிக்கு போலாம் சொல்லுவோம். சும்மா தானே இருக்கு, வாட்டிக்கு போலாம்
0: சொல்லுவோம்.
5: அப்புறம் நிறைய இந்த அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்.
0: எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல் இந்த அற்புதமான சும்மா என்ற சும்மானா ஒன்றும் இல்லை என்பதுதான் சும்மா ஒண்ணுமில்லை பெருமனே. ஆனால் அதை எத்தனையும் தடவை உபயோகிக்கின்றோம். சும்மா சொல்லி பாருங்க, சும்மா சொல்லிக் கொண்டே போகலாம். என்ன சும்மா இல்ல, அது சும்மா பலம் என்றால் சும்மா இல்ல, சும்மா தமிழ், தமிழ் என்றால் என்ன சும்மாவா, தமிழ் என்றால் என்ன சும்மாவா. சார் இந்த நல்லை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்களம்மா. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. மீண்டும் தருகின்றேன் ஒரு அறிவித்தல். ஃபாரூக், திரு நாகப்பன், அடுத்து எங்களுடைய மகான், அடுத்து குரு பாஸ்கர். நீங்கள் எனக்கு பாடல் தர வேண்டும், மக்கள் வர வேண்டும். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய சிங்கக்குட்டி செல்வகுமார் புதுக்கோட்டையில் இருந்து. வணக்கம் வணக்கம் எம் ஆர் செல்வகுமார்.
6: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் செல்வகுமார். சிங்கங்கள் எல்லாம் வருகின்றீர்கள் அல்லவா? சிங்கங்கள் எல்லாம் வருகின்ற உங்களுடைய பேரை தானே இந்த உச்சர் அரிமா என்ற பேர் ஐயா சிங்க சிங்கத்துக்கு அந்த அரிமா என்ற சொல்லி கண்டுபிடிக்க கடனப்பட்டார். சரி, இப்பொழுது நீங்க நலமா இருக்கிறது. நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு தரலாம்?
6: அப்ப நாளைய தினம் வந்து இந்த பாடல் வஞ்சி வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல வந்து இந்த பாடல்
0: தான். இந்த பாடலா? இந்த பாடல் ஒரு இந்த பாடல்
6: பாடல் ஒன்று
0: அநேகமா நடந்த பாடல்கள் சரியாக சிந்தித்து கூறுங்கள். சரி, இப்பொழுது பதம் ஒன்று இருக்கின்றது. கடலுக்குள்ளே விளையிற
6: அந்த கல்லு வந்து சொல்லிட்டாங்களா?
0: சொல்லல, நீங்க தான் சொல்லணும்.
6: அப்ப அந்த இது வந்து உப்புப்பா, உப்புக்கல்,
0: உப்புக்கல்ல வேலி வேலி அரண் போடலாமா? வேலியா வைக்கிறேன், வேலியாக வைக்கலாமா அந்த உப்புக்கல்லை? கடற்கரை மக்கள் அதை வேலி போன்று அரண் போன்று வைத்திருப்பார்கள். அதிலிருந்து வேறு ஒரு பொருள் தயாரிப்பார்கள் என்ற தரவுகள் பல கொடுத்திருந்தது. உப்புக்கல் தண்ணில போன கரைஞ்சு போடணும், கையில எடுத்து வெளியில உணர்ந்து வச்சா கரைஞ்சு போயிருமே. அது அல்ல மகனே, அது அல்ல மகனே. இப்ப இவருக்கு இந்த பவளக்கல் என்னும் கூறினார், அதுவும் அல்ல, வேற ஒரு கல் இருக்கின்றது. சரி, என்ன பாடல் ஐயா? வஞ்சிக்கோட்ட பாடல்ல சபா சரியான போட்டி என்று அதுவா?
6: அந்த பாடல் பாடல்
0: என்ன பாடல் அது கூறுங்களேன்.
6: அதாவது
0: என்னுடைய
7: பாடல் நாளைய தின பாடல். நீங்க சொன்ன அதே பதத்துக்கே வந்துடல, சும்மாவுக்கே
0: சும்மாவுக்கே கொண்டு வரீங்க. சும்மாவுக்கு ஒரு தந்திருந்தாரு இன்னொரு ஆனந்த.
7: என் தங்கச்சி படிச்சவ திரைப்படம்,
0: அதுல என்ன பாடல்?
7: சும்மா சும்மா என பார்த்து பார்த்து கண்ணால உனக்காது.
0: அப்படியா? அந்த சும்மா அன்னைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு பாத்தீங்களா?
7: ஆனா சும்மாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஐயா.
0: அத என்ன எங்க எங்க எல்லாம் உபயோகிக்கணும்னு சொல்லி பாருங்களேன், கொண்டு வந்து சொல்லி காட்டுங்களேன் மற்றவர்களுக்கும். என்ன பாருங்க, சும்மா சும்மா எப்படி?
7: சும்மா என பார்த்து பார்த்து கண்ணால இழுக்காது.
0: சும்மா சும்மா என்ன பார்த்து பார்த்து கண்ணால
7: இழுக்காது.
0: அதுலயே எத்தனையும் போடலாம், சும்மா சும்மா என்ன பார்த்து சும்மா சும்மா கண்ணு சும்மா சொல்லி பார்ப்போம்.
7: அந்த பாடல்
0: சும்மா தானே இருக்கும், சும்மா சொல்லி பார்ப்போம். சும்மா தானே இருக்கும், சும்மா சொல்லி பார்ப்போம். நல்லது. அப்ப இந்த கண்ணு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஐயா?
7: கண்ணாடி கல் ஐயா,
0: கண்ணாடி கல்லாக போடலாத ஐயா. அது அதுக்கு வந்து அந்த கண்ணாடி கல்லுன்றதுக்கும் வந்து ஒரு பதம் இருக்கின்றது. கண்ணாடி கல்ல சரியான பதம் அப்புறம் என்று கூறுகிறது. அதாவது சிப்பி மறுபடி அகலமாக பட்டா வெட்டி விடும் காலை. ஆனால் தூளாக்கி போடு, ஒரு துணிக்குள்ள கட்டி போடுங்கிற முகத்திலே தட்டினா அந்த நட்சத்திரம் ஜொலிக்கும். அந்த காலத்திலே நாடக கலைஞர்கள் ஒப்பனையிலே உபயோகிக்கப்பட்டவர்கள். அப்புழுவம் என்று கூறுவார்கள். சில கடலுக்கு நாங்கள் குளிக்க போய் நடக்கும்போது அப்படி வாய் மாய் வெட்டி விடும் அது. அப்புறம் அப்புறம் சொல்றது அது அல்ல, நீங்க சொல்ற கண்ணாடிக்கல் அது அல்ல. அது அப்படி செதில் செதிலா எடுக்க வரும் அந்த கல், பொல்லாத சாமான்.
7: கடல் சங்கு
0: சங்கு வந்து கல் இல்லையே, சங்கால வந்து வேலி அமைக்க சங்கு வேலி இருக்கின்றது. ஆனா சங்கன அது வேலி அமைக்க சங்கு புனிதமாக பாவிக்கின்றார்கள். சங்கு அவ்வளவு தூரம் அது விலை என்றது. இது வந்து அப்படியே போட்டு விட சும்மா போட்டு விடையார்கள் ஐயா.
7: அது சும்மாவே
0: சும்மா விட சும்மா உடைஞ்சு வருது, சும்மா வைஞ்சு வருது, சும்மா வைஞ்சு வருது. ஆனால் அதில் இருந்து ஒரு விலை உயர்ந்த பொருள் மிகவும் தேவையான பொருள் தயாரிக்கப்படுகின்றது. நான் நினைக்கவில்லை இந்த பதம் அங்கே தமிழ்நாட்டிலே நீங்கள் அறிந்திருக்கலாம் என்று நான் நினைக்கவில்லை. இருப்பினும் ஒரு வரை பார்ப்போம். அடுத்தவரோடு சொல்லிடுமா?
7: சொல்லலாம்.
0: நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே.
8: ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு பிடிச்ச பலன் கேட்கவே இல்லையா நீங்க?
0: அதான் நான் ரெண்டு மூன்று தடவை கூறிவிட்டேன், குரு பாஸ்கர் வர வேண்டும், பாடல் தர வேண்டும் என்று. என்ன பாடலை தர வேண்டும்?
8: அப்படியா? எல்லாருமே சும்மா சும்மான்னு கேட்டு, நானும் சும்மான்னு கேட்கறேங்க.
0: சும்மா காலம் ஒரு பாடலை
8: சும்மா நிக்காதீங்க அந்த பாட்டு போடுங்கய்யா.
0: சும்மா நிக்க என்ன பிரேம் படம்?
8: தூங்காதே தம்பி, தூங்காதே
0: ஆழ்த்துக்கள். சரி, இந்த கல்லு கண்டுபிடிச்சு விட்டீர்களா?
8: கூழாங்கல்ல ஐயா.
0: கூழாங்கல்லு கடலுக்கு எவ்வளவுதா தேவி அமைக்கலாமா? கொஞ்சம் தரவுகளை பார்க்க வேண்டும் ஐயா. அதிலே வந்து வேலி அரண் செய்யல அரண் அமைப்பார்கள். அதிலிருந்து ஒரு ஒரு தரமான பொருளை தயாரிக்கின்றார்கள்.
8: அப்படியா?
0: முருகக்கல் எல்லா கடலுக்குள்ளேயும் கிடைக்காது. அது கடற்கரை
8: தெரிஞ்சுக்கிறேயா? எனக்கு தெரியல.
0: தெரியவில்லையா? சரி, தெரிந்தவர்கள் வந்து புள்ளியை பெறுவா. இப்பொழுது உங்களுக்கு என்ன கேள்வி? இங்கே அதுதானே ஒன்றிருக்கு. அதை அவர்க்கவில்லையே அந்த முடிச்சு அவர்க்கவில்லையே. அதை விட வேறு பெட்டிகள் இருக்குங்க. சரி, ஒரு பெட்டியை திரவங்களேன். இருக்கிற பெட்டி இப்ப
8: எட்டு பிறங்க
0: எட்டு தான் இந்த பொருள் எட்டை தான் இப்ப அழுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இருக்கின்றது 13, 14, 15. சரியா?
8: சரி, 13
0: ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் சென்று விட்டார். 13. சரி, 13 ஒரு கலை. அந்த கலையில் சிறந்தவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், உங்களோட இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு முடியாது, பெண்களுக்கு முடியாது. ஒரு கலை, இந்த 64 கலைகள் என்றார்கள் அல்லவா, அதற்குள்ள ஒரு கலை என்னிடம் இருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்ட கலை கூறுங்கள். மௌனம் சாதிக்கிறீர்கள்.
8: குச்சிப்படி
0: அல்ல. மீண்டும் பாருங்கள்.
8: பரதநாட்டியம்.
0: பரதநாட்டியமும் அல்ல. மீண்டும் பாருங்கள். 2 ரெண்டு பெட்டிகள். மீண்டும் பாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்து நாகப்பன் அவர்கள் அழைத்திருந்தார்கள் போல் தெரிகின்றது. நாகப்பன் அவர்கள் முடிந்தால் அழையுங்கள், கொண்டு வாருங்கள். பதிலை தந்து புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள், கொண்டு வாருங்கள். 2 பதில் இருக்கின்றது. 1 கல், 2 கலை. வணக்கம். நான் நம்முடைய இணைப்பு தலைப்பட்டு விட்டது ஐயா. மீண்டும் அடையுங்கள். முதல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் கலம்பத்திலே நாங்கள் பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். வந்துவிட்டார். மீண்டும் இல்லை, உங்களுடைய இணைப்பு எனக்கு என்னிடம் வருவதில்லை. ஒரு தடவை அழைத்தவர் நின்று போகிறது. பாரு, குறுக்கே வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் பாரு. என்ன பதம்? என்ன ஒன்று
9: வந்துவிட்டார்?
0: சுல்லாங்கல் அல்ல. அல்ல அல்ல. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நாளைய தினம் நான் அல்ல கேட்டேன். நம்பிக்கை நீட்டினேன், நம்பி கையை நீட்டினேன், நம்பிக்கையை உடைத்தா என்று வரும் இல்லையா? நல்ல வரையார். நலமோ என நான் கேட்டேன். சரிதா தானே?
9: அதான் சரிதா.
0: அதெல்லாம் தெரியாத சொல்ல கேட்க வேண்டியது என்ன வாழ்த்துக்கள். இது என்ன சுண்ணாங்கல் அல்ல, ஒரே என்ன கலை கண்டு. அடுத்து இன்னொரு பதம் பண்றது. கலை, ஒரு கலை, ஒரு கலை. ஆண் பெண் இருபாலாக கலை. என்ன கலை?
9: கலை.
0: 5 எழுத்துக்களை கொண்டது.
9: மீண்டும்
0: வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். சரி, இப்பொழுது நாகப்பன் 2 புள்ளிகளை பிறப்புகின்றார். வந்து வணக்கம் நாகப்பன்.
10: வந்து வணக்கம் ஐயா. அந்த கலை வந்து சிலம்பம்.
0: ஆண்கள் பெண்களுக்குரியது. கலை என்றுதான் முடியும். 5 எழுத்துக்களை கொண்டது. சிலம்பம் அல்ல, சிலம்பம் கலை. 5 எழுத்துக்களை கொண்டது.
10: 5 எழுத்து. நாடக கலை.
0: நாடக கலை ஆரம்பித்து வந்து விட்டது. அந்த கல் இன்னும் வரவில்லையா ஐயா?
10: கல்லு நான் எனக்கு தெரிஞ்சு உப்பு கல் தான் தெரியுது.
0: அந்த கல் இல்லையா? அது கல்லுக்கெல்லாம் தெரிஞ்சுங்க. இது வேலி போடக்கூடிய கல் நான்
10: கூறுவதில் பழக்கத்துல
0: வழக்கத்துல இல்லை. சரி பார்ப்போம், யாராவது ஒருவர் கொண்டு வருவார் தானே, கேட்போம்.
10: கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு
0: முடிவதே. சரி இப்போ நீங்கள் இந்த கலையை கூறுங்களேன்.
10: கலை கூட்டுக்கலை
0: அல்ல. அல்ல மன்னிக்க வேண்டும்,
10: மூன்று
0: பெற்றிருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே. ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தா கிடைக்கவில்லையே, கேள்விகளும் இல்லை. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சோதையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இனி ஒருவர் பாடல்தரோடு மகான் அவர்கள் வருவார் தருவார் என்று எண்ணிந்து உமையாள் வந்துவிட்டார். வணக்கம் உமையாள், வணக்கம்.
11: ஐயா கலைகள் பத்தி கேட்டீங்கல்ல, கதக்களி
0: கதக்களி அந்த இல்லை, கலை என்று முடிய வேண்டும் அந்த பதம்.
11: கலை என்று முடிய வேண்டும்.
0: கதக்களி என்பது கலை அல்ல, அது நாட்டியம், நாட்டிய கலையிலே வருகின்றது கதக்களி. அதெல்லாம் நாடகம் குத்து நாட்டிய கலை இல்லை. கதக்களி பரதநாட்டியம் நாட்டிய கலையுக்குள்ளே வருகின்றது அம்மா. இதுவும் ஒரு கலை,
11: இது ஒரு கலை,
0: ஒரு கலைதான். ஆண்கள் நான் பெண்கள் எதிர்பாலாருக்கு இருக்கின்றது நல்லது ஒரு கலை. அந்த கல்லு கண்டுபிடிச்சிருக்கலாம் மகளே, அந்த கல்லு
11: கல்லும் கண்டுபிடிக்க முடியல. கடற்கரையை இருந்து அதனை
0: பார்ப்போம், கேட்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். மீண்டும் பாருங்கள், அடுத்த உறவு அழைக்கிறீர்கள், அடுத்த உறவு அழைத்தீர்கள், வாருங்கள். சாந்தி ஒரு தடவை அழைத்திருந்தார், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு, எங்கே வர வேண்டும்? இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை. செல்வகுமார் உங்கள் பாடலை வந்து சொல்ல வேண்டும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ன பாடல் ஞாபகம் வேண்டும். வேகம் விவேகம், உடனே கூகுளில் அடித்து பாருங்கள் என்ன வேண்டும், உடனே தெரியும், கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், குரு பாஸ்கர் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் குரு பாஸ்கர்.
12: வணக்கம் ஐயா. என்னோட கலை வந்து ஆடல் கலையா?
0: ஆடற்கலையா? அது அல்ல என்னிடம் இருக்கும் கலை. இன்னும் ஒரு கலை கூறுங்கள் குரு பாஸ்கர்.
12: ஆடல் கலை தான் நினைச்சேன்
0: நானே. இத்தனை 64 கலைகள் இருக்கு ஐயா, ஆய கலைகள் 64 உணர்விக்கும் நம்மை என்று பருகுமாறுமா? அது என்ன கலை? கலைகளுக்குள்ள ஒரு கலை. நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருப்பார் சரியான கலையை, கொண்டு வாருங்கள்.
13: வணக்கம்ப்பா.
0: வணக்கமானே, கொண்டு வாருங்கள். எங்கே
13: இசைக்கலை?
0: இசைக்கலை பிறந்தவில்லை என்னிடம் இருக்கிற கலை, அது அல்ல என்னுடைய அன்புமானே.
13: ஆடல் கலை?
0: அது இப்பொழுது கூறுவது அது செல்லுபடியாக வேண்டும், செல்லாது செல்லாது.
13: சரி அப்பா,
0: உங்களோடு தான் இருக்கின்றார்களே பலர் இந்த கலையிலே, சரியா?
13: சரி அப்பா,
0: வாருங்கள். என்ன உண்மையாக கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் மகளே. அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. இன்னும் ஒரு கலை, வேறு கலை கூறுங்க. 64 கலையும் கூற போகின்றீர்கள். நன்றி. எங்கே செல்வகுமார் வந்து விட்டார், வணக்கம் செல்வகுமார். அந்த சின்ன குட்டி கொண்டு வாங்க பாருங்க, என்ன பாட்டு கண்டுபிடிச்சு விட்டீர்களா?
13: கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடு,
0: அப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வரும். கண்ணும் கண்ணும் கலந்து என்று சபா சரியான போட்டி என்று கூறுவார் இல்லையா?
13: ஆமாப்பா, அந்த பாடல் தான். ஐந்து எழுத்து சொல்லு வந்து கலை
0: சொன்னீங்கல்ல,
13: நடனக்கலை
0: அல்ல, பெருந்தவில்லை. பெருந்தவியா? 64 கலைகள் ஒரு கலை கேட்டு என்ன வந்தால் அன்பு மகனே, நாங்கள் எங்கெல்லாம் ஒரு பிள்ளை, நாங்கள் பாடல் வந்தவுடன் முதல் வரியே உடன் அந்த உமி வாங்குவதில் எல்லா பாடலையும் அந்த மெட்ட வரிகளையும் மறந்து விடுவோம். யோசித்து கடிகாரம் முன்னு முன்னு வருகிறார். இந்த கலை 64 கலையும் வரப்போகுது பாருங்கள், 64 கலையும் வரப்போகின்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். எங்கே அடுத்தவர் வரப்போகின்றார்? முதன்மை வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. ஒரு 15 பதங்கள் பொக்கிஷத்துக்குள்ளே இருந்தது, 13 பதத்தை தான், 12 பதங்களை கண்டுபிடித்த எங்களுக்கு 11வது பதம் பதத்தை காண முடியாது. ஞான விவரம் தான் கொண்டு வருகின்றார் சரியான பதத்தை, கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள். உங்களோடு தான் இருக்கின்றான் என்று கூறினேன். அன்று பெண்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றார்கள். இந்த ஆனந்தன் எங்களுடைய ராஜா பெரியசாமி போன்றவர்கள் தையற் கலையில சிறந்தவர்கள் அல்லவா? தையற் கலை
13: அந்த அந்த குழு
0: தான் எனக்கு தெரியும். கண்டுபிடிப்பார் என்று ஆனால் வைக்கிற நீங்கள் தலைவர்கள் அடைக்கிற நேரம் தான் நான் கூறினேன். ஆனால் உங்க காதல் நீங்கள் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஞானவேலன். உங்களுக்கு ஒரு புள்ளி பொழுது நீங்கள் தையல் கலை சம்பந்தமாக ஒரு வினா தொடுத்து விடுங்கள்.
13: நம்ம நாம் அணியும் ஆடைகள் தையற்கலை சிறந்ததா அல்லது தயார் நிலையில் உள்ள ஆடை சிறந்ததா?
0: இல்ல நீங்கள் கேட்கும் கேள்வி தைத்தபடி வாங்க, அதாவது இந்த ரெடிமேடுக்கும்
13: ரெடிமேடு
0: அதை எப்படி கேட்க போறீங்கள்? உடைகளும் சிறந்தது, நாங்கள் தைத்தது
13: சிறந்தது,
0: நாங்கள் தைத்து பெறுவதா அல்லது தைத்தபடி விலைப்படுவதா?
13: தைத்தபடி. ஆமா,
0: சரி. அந்த கேள்வி எப்படி கேட்போம்? நாங்கள் நாங்கள் ஒரு ஆடையை வாங்கும் பொழுது அல்லது நாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளிலே தைத்தபடியே தயாரித்த நிலையில் உள்ள ஆடைகள் சிறந்ததா அல்லது நாங்களாக சென்று அளவு கொடுத்து தைத்து எடுப்பது சிறந்தா? எது நீடித்து உழைக்கும்?
13: அந்த
0: கேள்விக்கு ஒரு பதிலை கொண்டு வந்தாங்க. எப்படி சொன்னாலும் பதில் ஒன்றுதானே வரப்போகுது. சிலருக்கு சிலருக்கு ரெடிமேட் பிடிச்சால் சிலருக்கு நச்சுக்கோவை போடுறது. ஆனந்தம் எல்லாம் ரெடிமேட் வாங்க மாட்டார். ஆனந்தம் ரெடிமேட் வாங்கே அழகழகாக தைத்து
13: போடுவாங்க.
0: இப்போ நீங்க ஒரு பெட்டியை திறக்கலாம்.
13: பதினான்கு,
0: அது பதினான்காக கொண்டு வருகின்ற தையல் கதை வந்து பதினான்கு. பதினான்கு வந்து இரண்டே இரண்டு எழுத்துக்களை கொண்டு, இரண்டே இரண்டு எழுத்துக்களை கொண்டு.
13: சரியப்பா,
0: அந்த இரண்டும் அடுத்தவர்களுக்கு உதவும், தனக்கு உதவாது. அடுத்தவர்களுக்கு உதவியாயிருக்கும், தனக்கு எந்த விதமான உதவியும் அதுக்கு கிடையாது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது கொண்டு மிகவும் சுலபமானது. என்னுடைய தலைவர்கள் சுத்தி வர இருக்கு, நீங்க சுத்தி சிந்தித்து வர வேண்டும். நேரடியாக கூறக்கூடிய பதில் தரவு இருக்கின்றது கூற மாட்டேன். சொன்னால் ரெண்டு புள்ளி மகனே, சொல்லி அடிச்சால் நெத்தி அடி ரெண்டு புள்ளி.
13: அடுத்தவர்களும் தனக்கு
0: பாடல்கள் பெற வந்திருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. திரைப்படமும் வந்திருக்கின்றது, அதோட சேர்த்து இன்னொரு செல்லை சேர்த்து ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. ஒரு திரைப்படமும்
13: வந்திருக்கின்றது.
0: நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களை கொண்டு வாருங்கள் பதத்தை.
14: வணக்கம். வணக்கம் ஐயா. பதில் வந்து நம்ம நமக்கு தயார் நிலையில இருக்கிற, அதாவது தைத்து அணியக்கூடிய உடைதான் சிறந்தது.
0: ரெடிமேட், ரெடிமேட்
14: உழைக்கக்கூடியது.
0: எது சொன்னாலும் பதில் ஒன்று சரியா தான் தரும். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு இது பிடிக்கும். நல்லது, அவர் சிறந்தது என்று அல்ல பிடிக்கும், அதுதான் சரியான பதில். சரி, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இந்த பெட்டியினுடைய பதிலை கூற முடியுமா? இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதுக்குரிய தரவு மற்றவர்களுக்கு உதவக்கூடியது, தனக்கு உதவாது. இரண்டு எழுத்துக்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவும், தனக்கு உதவாது. இது பல பாடல்களில் இந்த இரண்டு எழுத்துக்கொண்ட பதம் வந்திருக்கின்றது, பல பாடல்களில் இருக்கின்றது. ஒரு திரைப்படமும் இருக்கின்றது. இத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு பதத்தை சேர்த்து இரண்டு பதத்தோடு முதல் பதமாக இந்த இது வருகின்றது.
14: அது இருக்கு. நான் இந்த அந்த கல்லு யோசனை வந்தேங்க.
0: என்ன வேலையா இருக்கும் கொண்டு வாருங்கள்.
14: அது நீங்களே இந்த இவர்கிட்ட ஆனந்தன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்களே சொன்னீங்க, குரு பாஸ்கர் கிட்டே பேசும்போது அதுவா இருக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
0: என்ன வேலு
14: நீங்க சொல்லும் போது சொன்னது வந்து ஒரு கல்லு சொல்லுங்க, முருகக்கல்.
0: எப்படி யாருக்கு சொன்னேன்? அப்படி
14: ஒரு தடவை வந்தது ஐயா
0: மர்மமாக சொல்லிக் கொண்டு போகிறது. நுணுக்கமாக கண்டுபிடித்து விட்டார் நாகபன். முருகக்கல் என்பது சரியான பதில். முருகக்கல் யாராவது பிடிப்பார் என்று நான் தேவையில உணர்வது உண்டு. பிடித்து விட்டது தமிழ் அதுதான், தமிழ் அதுதான். அது வாய்க்கில் இருந்து பதம் அந்த பதம் எங்கே அறியாமல் வெளியே வந்துவிட்டது. முருகக்கல் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களாம். நான் அதை பற்றி சற்று பேச வேண்டும்.
14: அது இதுவரை இதுவரை அறிந்ததில்லையா? இப்ப நீங்க சொன்னதை வச்சு சரி அதா இருக்கலாமான்னு இவ்வளவு நேரம்
0: அதை நீங்க பார்த்ததும் இல்லையா என்று கூறுவீங்க. கடற்கரை எங்களுடைய நாகப்பட்டினம் பக்கம் இருப்பவர்கள் கண்டிருக்கலாம் தானே. அது அதனால் ஜெகபர் சாதிக்க முருகக்கல் என்ற ஒரு கல் இருக்கின்றது ஐயா. அது என்ன நினைத்தாலே கூட அந்த கல்லை சுரண்டலாம். அவ்வளவு ஈரமாக இருக்கும் ஒரு பாரம் பாரம் முடிந்தவுடன் இலகுவாக இருக்கும். கடற்கரை பகுதிகளில் வாழும் சில மக்கள் தங்கள் கடற்கரை பகுதிகளில் அரண், அதாவது வேதி போன்று போட்டிருப்பார்கள். அது நடுக்கடலுக்கே முடியாது. ஆனால் பெரிய பாறைகளும் இருக்கு, அதில் வள்ளங்கள் முட்டி உடைவதும் உண்டு. முருகக்கல் என்று கூறுவது அந்த கல்லில் இருந்துதான் ஐயா சுண்ணாம்பு செய்வது. சரியா? அந்த கல்லை கொண்டு வந்து காய்ந்த பின்பு
14: சுண்ணாம்பு கிடைக்கும்.
0: வேக வைத்து அதை எடுத்து மூன்று திறந்து விட்டால் பவுடர் சுண்ணாம்பாக வந்துடும். மிகவும் காரமானது. அந்த சுண்ணாம்பை கொண்டுதான் இந்த தீண்டுகள் சார்ந்துகள் எல்லாம் வீடுகளை உள்ளே எடுக்கின்றார்கள். அடிப்படையாக அது மட்டும் இல்லாமல் பனை மரத்தில் சென்று கள்ளு சேர்ப்பவர்கள் அதை பதன் நீராக மாற்றுவதற்கு அந்த சுண்ணாம்பைத்தான் பூசுவார்கள்.
14: அந்த பானக்குள்ள
0: அதை வந்து அந்த முழு கல்லிலும் எடுக்கலாம், சிப்பியிலும் எடுக்கலாம். சிப்பியிலே அந்த தன்மை இருக்கின்றது, அந்த கல் சுண்ணாம்பு தன்மை. அந்த சுண்ணாம்பு அந்த சிலேந்துதான் வயலே போடுகிற சுண்ணாம்பு செய்கிறார்கள். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதுக்கு இளநீர்
14: காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி
0: செய்வார்.
14: வெத்தலையோட
0: மண் வீடு உள்ளவர்கள் கிராம பகுதிகளில் கூட அந்த சுண்ணாம்பு வாளியிலே கரைத்து போட்டு அதனால் எடுத்து வர்ணங்கள் செய்வார்கள் தங்களுடைய சுவர்களுக்கு. சுண்ணாம்பு முருகக்கல் என்று அதைக்கு பெயர், முருகக்கல். சரியா? கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டீர்கள் நீங்கள். சரியா? உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து அந்த வினாவும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனே பிடித்து விட்டீர்கள். அதை நான் சொன்னதை கண்டு வைத்து எப்படி நுணுக்கமா என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சீர்கள். கெட்டி காரணையா
14: யோசிச்சுட்டே இருக்க
0: வேண்டியது. சும்மா சொல்லி பார்த்தீர்கள். சும்மா வந்து விட்டது ரெண்டு புள்ளி. சும்மாவா? இந்த சும்மா என்ன இரண்டு காலத்துக்கு வரவில்லை. இரண்டு காலத்து பதம்
14: இரண்டு காலத்து
0: ஒரு பாடலே இருக்கின்றது, அழகான பாடல். சரோஜா தேவி அம்மா நடிக்கின்றார் அந்த காட்சிக்கு நினைக்கின்றது. வேற பாடல்களும் வந்திருக்கின்றது. திரைப்படம் ஒன்று வந்திருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து நேற்று நேர் நேரத்தில் யாரோ ஒருவர் பாடல் கேட்டிருந்தார். சரி, கொண்டு வாருங்க. வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே, குருங்கள் என்ன படம்
15: என்ன சொல்லுங்க கேள்வி.
0: இப்ப நீங்க வந்த எனக்கு
15: அதான் அந்த இந்த சொன்னீங்களா, தையல் தையல் சொன்னார்ல,
0: தையல் கலை சொல்லி முடிந்து விட்டது. அதுக்கு வினாவுக்கு விடையும் நாகப்பன் சொல்லிவிட்டார். தைத்து ரெடிமேட் உடை நல்ல அவர் விட்டு போகிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி என்னவென்றால், நீங்கள் சரியாக கேட்கவில்லை. இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது இங்கே பொக்கிஷத்திலே, பதிமூன்றாவது இலக்கப்பெட்டிக்குள்ளே, பதினான்காவது இலக்கப்பெட்டிக்குள்ளே. இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம், அது அடுத்தவர்களுக்கு உதவும், தனக்கு உதவாது. எதுவாக இருக்கும்?
15: பசி ஐயா?
0: அல்ல, பசி அல்ல. அது உதவுறதா மற்றவர்களுக்கு? இல்ல தானே. மீண்டும் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம் வணக்கம்
16: அப்பா. வணக்கம் அப்பா.
0: ஓ வணக்கம் ரோஜா. தூக்கம் முடிந்து விட்டதா? நலமா இருக்கின்றீர்களா?
16: நல்ல சோமா இருக்கு.
0: நாகப்பனை கட்டி போட்டு வைக்க பாருங்க. நான் பேசும்போது தவறுதலாக அல்லது வேண்டுமென்றும் சில சொற்களை முணுமுணுப்பதுண்டு. கண்டுபிடித்து விட்டாரே, இவ்வளவு கெடுக்கான பாருங்க. இவ்வளவு பேருக்களையும் கண்டுபிடித்து விட்டாரே. நீங்க கொண்டு வந்து என்ன சொல்லம்மா?
16: நான் முருகக்கல் அதை சொல்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்.
0: நீங்களும் அதை பாத்துருக்கீங்களா முருகக்கல்லை? கீழ்மலை பகுதி மற்றும் செல்வச்சென்னை போன்ற கடற்கரை பகுதியில் வலிவா கோயில் போன்ற கடற்கரை பகுதிகள் நிறைய உண்டு.
16: திருவடி நிலையில்
0: உண்டு. அந்த கல் எல்லாம் இருக்குன்னு அந்த பெயர் சரியான பெயரை தமிழ்நாட்டிலே தெரியவில்லை. ஆனால் நாகப்பனது குறிவிட்டார் வாழ்த்துக்கள். அவர் குறிவிட்டு புள்ளியை பெற்று விட்டாரம்மா, உங்களுக்கு என்ன தர முடியாத புள்ளி கட்டி காரை தாமல் என்ன கொண்டு வந்து
16: எத்தனை புள்ளிய பாருங்க கொடுத்தீங்க, அதுல ஒன்ற வாங்கி
0: ஒன்றுதான் நீங்க கொடுக்கலாம். பெட்டியை திறந்தவுடன் சொல்லியிருந்தா இரண்டு.
16: சரியாப்பா, இப்பொழுது மட்டுமேப்பா நீங்க சொன்ன அந்த ரெண்டு அத எனக்கும் பொருந்தும், அதனால அவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தப்பா.
0: என்னம்மா
16: ரெண்டு எழுத்து சொல்லு.

0: குருபாஸ்கர் வந்து பசி என்று விட்டு
1: சென்றார்.
0: உதவி தானே நேரடியாக நான் சொல்லலாம், ஆனால் சுற்றுப்பலை சேரும்போதுதான் சிந்திக்கிறீர்கள். பல வரவுகளை தந்திருந்தேன், திரைப்படம் வந்திருக்கின்றது.
1: உதவுவதை
0: பரமே ஒருவர் இல்லா தன்மணி என்ற ஏற்றுவதற்கென்றே ஏணி இருக்குதம்மா, அது ஏறுவது இல்லையம்மா. தனக்கு உதவாது ஏணி, தனக்கு உதவாது. சும்மா போட்டுக்கிட வேண்டியதான், உயரம் போறவர்கள் ஏணியை தூக்கி வைத்து சும்மா ஏறி போக வேண்டியதான். சும்மா ஏற்றி விட்டு அது சும்மா நடந்துவிடும். சும்மா குலவிளக்கு
1: படம்
0: என்ற திரைப்படத்தில் வருகிறது. நல்லது, ஏணி என்ற சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். ஏனென்றால் வெட்டி திறந்தவுடன் பொருள் இரண்டல்லவா மகளே.
1: சரி
0: சரி, இப்பொழுது ஏணி என்பதை வைத்து ஒரு வினா தொடுத்து வந்தல்.
1: ஏணி என்பதை
0: வரக்கூடிய ஒரு பதில் வரக்கூடியதாக, ஏணி என்ற பதில் வரக்கூடியதாக.
1: சரி, ஏணிப்படிகள் என்ற அந்த படத்துல ஒரு பாடல் ஆண் பெண் பாடிய ஒரு பாடல் இருக்கா, என்ன பாடல்?
0: அது ரெண்டு மூணு பாடல் இருக்கு அதுல.
1: இல்ல, அது ஒரே பாடல் ஆண் பெண் இருவர் பாடி இருக்கிறார்கள். ரெண்டு பாடல்,
0: ஒரு ஒரே பாடலை ஆணும் பாடியிருக்கிறார் பெண்ணும்
1: பாடியிருக்கிறார்.
0: அந்த ஒரு பாடல் இரண்டு தடவை அந்த திரைப்படத்தில் ஒலிக்கின்றது. ஒரு தடவை ஆண் குரலிலும் ஒரு தடவை பெண் குரலிலும் வருது. அப்ப இதை கூற வேண்டும், இது ஒரு பாடியிருக்கா, இது ஒரு பாடல் என்று மக்கள் ஓடி செய்ய போனார். ஏணிப்படிகள் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை ஆணும் பாடியிருக்கின்றார் பெண்ணும் பாடியிருக்கின்றார். அது எந்த பாடல் என்ற கேள்வியை ரோஜா வைத்திருக்கின்றார். இப்ப ரோஜாவுக்கு ஒரு பெட்டி இருக்கின்றது காத்துக்கொண்டு, இறுதி பெட்டியாக 15வது இலக்கம் இருக்கின்றது. நீங்கள் கேட்டால் அதைத்தான் என்னால் தர முடியும். தரவா?
1: நல்ல நம்பர் அப்பா, 6
0: 15. ஆனால் அவர் உங்களே சென்று பார்க்க போகணும். அவ்வளவு பாரமில்லை, சின்ன டப்பா தான் அதுக்குள்ள இருக்கின்றது. 6 எழுத்துக்களை கொண்டு இருக்கின்றது அந்த டப்பாவுக்கு. நிலையிலுக்கு நான் திறந்து பார்த்தால், ஆஹா, 6 எழுத்துக்களை கொண்ட பதம். நாங்கள் உபயோகிப்பது அநேகமா, இப்போது வயோதிபர்கள் உபயோகிக்கின்றார்கள். 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள்
1: வயோதிபர்கள்
0: நிச்சயமாக சுகாதார நோக்கத்தோடு உபயோகிப்பார்கள். இது எங்கள் நாட்டில, ஆசிய நாட்டிலேதான் வழங்கப்பட்டது. மடிக்குள்ள வைத்திருப்பார்கள், சேப்புல வைத்திருப்பார்கள் மடித்து, ஒன்றுக்குள்ள ஒரு சின்ன டப்பாவுக்குள்ள வைத்திருப்பார்கள்.
1: மூக்குப்படி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 புள்ளிகளை பெற்றுவிட்டார். இறுதியாக வந்து ஒரு பெட்டியை திறந்து மூக்குப்படி. இங்கே ஞாபகம் அழைத்துக் கொண்டு அந்த பொருளை கொண்டு வந்தது. இதுக்கு ஒரு சுலபமான பதில் நான் தருவேன். சுலபமாக அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி உபயோகித்தது.
1: செல்வகுமார் யூஸ்
0: பண்ற அப்படி எடுத்து திரண்டு விரலால் எடுத்து ஒரு உதர உதர போடு எங்களுக்கு உறிஞ்சி எழுப்பார்கள். உள்ளுக்குள்ள சுகாதாரம், அது சுகாதாரத்துக்குரிய பொருள் அது. காட்டமானது அறிஞர் அண்ணா அடிக்கடி உபயோகித்தது. மூக்கப்பொடி என்று சரியான பதில் சரியான வினா வந்து வந்தது அல்லவா? நீங்கள் பாடல் ஒன்று இன்னும் ஒரு வினா வைத்தாருங்கள். மூக்கப்பொடி சம்பந்தமாக,
1: மூக்குப்பொடி சம்பந்தமாக இன்னொரு வினா. மூக்குப்பொடி, இந்த மூக்குப்பொடி, இந்த மூக்குப்பொடி டப்பா வச்சு பாவிக்கிற ஏதாவது ஒரு காட்சி அமைப்பு எந்த படத்துல ஏதாவது ஒரு படம் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும்.
0: சார், மூக்குப்பொடியை உபயோகிக்கும் காட்சி வந்த ஒரு திரைப்படம்.
1: ஒரு திரைப்படம்,
0: எந்த திரைப்படம்? அதற்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கமா, நகைச்சுவையானபடி, நாசிக்கு பொடி ஓசி என்று கூறுவார்கள். யாராவது விலைக்கு கொடுப்பார்களா? உங்களிடம் இருக்கின்றது. நான் கேட்டா என் பேரில் ஏன் கேட்டு சும்மா இல்லையா? நாசிக்கு பொடி ஓசி, நாசிக்கு பொடியை ஓசியாக வைத்து வாழ்வர்களும் உண்டு. தனக்கு தேவையான உடனே மூக்குப்பொடி வாய் பெறக்கிட்டதே, ஏதோ கொஞ்சம் தாப்பா சும்மா கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு அப்படி இரண்டு விரலால் தான் எடுத்து ஒரு மூக்கு அடைத்துக் கொண்டு ஒரு மூக்கு. அவர் ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி நாடகங்கள்ல சிறப்புற செய்வோம் நாங்கள் அந்த காட்சியை. நல்லது நல்லது. நாகப்பன் அவர்கள் பாருங்க, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறது. 2 புள்ளி, 3 புள்ளி பெற்று,
1: 2 புள்ளி,
0: 3 புள்ளி.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்களுடைய புதிர்களை.
2: நன்றி வணக்கம் ஐயா. ஒரு புள்ளியாவது கிடைக்கட்டும் ஐயா.

0: பின்னணி படிகள் திரைப்படத்தில் பாடல்.
1: என்ன பாடல்?
0: பூந்தேனி கலந்து.
1: அந்த பாடல் சரிதானே, ரோஜா அவர்கள் சரியென்றால் அமைதியாகிருங்கள், புலியென்றால் ஓடியாருங்கள். பூந்தேனில் கலந்து, வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. திறந்த பாதை தந்திருக்கின்றீர்கள். அந்த என்னிடம் இந்த எல்லாம் முடிவடைந்து வந்துவிட்டது. இப்போ உமையாக இருந்தால் அவரை அழைப்பதற்கு முன்பு நீங்கள்
0: அழைத்துக் கொள்ளலாம்.
1: அழைத்துக் கொண்டு பேசுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் உமையால் அவர்களே.
2: ஐயா
1: வணக்கம். அம்மா
2: ஐயா
1: வணக்கம்.
2: ஐயா ஏனிப்படிகள்ல பூன் தேனில் கலந்து அந்த
1: சிறப்பான வட
2: எனக்குப்பா
1: கூறுங்கள். ஏனிப்படிகள்ல நீங்கள் நீங்கள்
2: கூறுவதில் கலந்து
1: நல்ல பாடல், சரியான பதில். அதை நாகப்பன் அவர்கள் கூறியிட்டார். அவருக்கு புள்ளி கிடைக்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது. கெட்டி காரி கெட்டி காரி உமையாள் கெட்டி காரி. சரி, இப்பொழுது பொக்கிஷத்துக்குரிய போட்டி நிறைவு பெற்றிருக்கின்றது. புள்ளிகளை பெற்றிருக்கீங்க சொல்ல இதிலே வந்து இப்ப அந்த சும்மா என்ற சொல்லை வைத்து உங்களுக்கு தெரிந்த வகையில் பேசுங்கள். என்னோடு சும்மா சும்மா நான் வார்த்தை பேசுங்கள்.
2: சும்மா இருந்தா நீங்க வாங்க வீட்டுக்குன்னுவோம். சும்மா தானே இருக்கிற அந்த வேலை. அப்புறம் சும்மா சும்மா சொல்லிருக்கணுமா இருக்காதுன்னுவோம். இந்த மாதிரி
1: பாசிட்டிவாகவும் பேசுவோம், நெகட்டிவாகவும் பேசுவோம், வாழ்த்துக்களாக நேர்மறையாகவும் பேசுவோம், எதிர்மறையாகவும் பேசுவோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேறு நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் சிறப்பாக தெரிஞ்சீர்கள். சும்மா வந்து போட்டிக்கு வந்ததுக்கு சும்மா பேசுங்க, சும்மா பேசி தள்ளி கேட்டீர்கள். வந்தீர்கள் அந்த சும்மா என்ற வார்த்தையம்மா ஒரு இதுவும் இல்லாமல் இத்தனை தடவை உபயோகப்படுகிறது. நன்றி மாலே, நன்றி நன்றி. இன்னும் சில நேரங்களில் புள்ளிகள் கூற இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே. இரண்டு எழுத்து சொல்லிட்டாங்களா? நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
3: அந்த இரண்டு எழுத்து கொண்டு வந்தேன்.
1: கொண்டு வாருங்கள். என்ன கருத்து?
3: விழி.
1: என் சமயம் விழியா? அது எப்படி தனக்கு விழிதானே? தனக்கு பார்த்து தனக்கு பெரிய பேருதவியா இருப்பது விழிதானே? எங்களோட விழி மற்றவர்களுக்கு உதவாது. எங்களோட விழியால்
3: பார்ப்போம்.
1: நாங்கள் மற்றவர்களை பார்க்கிறோம். மற்றவர்கள் எங்கள் விழியால் பார்ப்பார்களா? என்ன கருத்துங்கள்? அது வந்து அடுத்தவர்களுக்குத்தான் உதவும், தனக்கு உதவாது என்று. ஏணி சரியான பதில். ஏணி ரோஜா வந்து கூறியிருந்தார். ஏணி வந்து அடுத்தவர்களை ஏற்றிவிடும், ஆனா தானேறி போவா? விழி வந்து நாங்கள் தானே ஐயா பார்ப்போம். உங்களுக்கு தானே அது உதவி. எங்கட கண் எங்களுக்கு தானே உதவும். மற்றவர்கள் எங்கட கண்ணாலே பார்க்க முடியாது. ஏணி அப்படி இல்லை. ஏணி ஒரு பொருள், அதை வைத்து விட்டால் அது ஏறி போகாது. அது ஏறி போவதற்கு அதுக்கு தேவையும் இல்லை. ஆனால் அதிலே கால வைத்து எத்தனை பேர் ஏறி போகின்றார்கள்? திரைப்படத்திலே கூட அந்த
3: பாட்டு கேட்க,
1: திரைப்படம் ஏணிப்படிகள். நீங்களும் அந்த பாடு கேட்டீங்களா? சரி, ஏணிப்படிகள் வினாக்களும் வந்து சென்று அற்புதம் சிறப்பாக இருக்கின்றது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: ஓ அப்பா வணக்கம். பா
1: வணக்கம் பால் அருள்சாமி, எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லமா இருக்கின்றீர்களா?
4: நல்லமா இருக்கப்பா. ஏணிப்படிகள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கிறீங்க, ரெண்டு பேர் பாடல பாட்டாப்பா.
1: ஏணிப்படிகளிலிருந்து ஒரு பாடல். அந்த ஒரு பாடலை இதுவர் ஒவ்வொரு தடவையும் பாடியிருக்கார். ஆண் ஒரு தடவை பாடியிருக்கார், பெண் ஒரு தடவை பாடியிருக்கார்.
4: ஏழுங்க மாப்பிள்ளை என்ன இழப்புன்னு அந்த பாட்டாப்பா.
1: அந்த பாடல் ஆண் பாடியிருக்காரா?
4: கலந்தபடி
1: கலந்து இது தனித்தனியும் பாடிய ஒரு பாடலை. அந்த பாடல் இதுவரை வந்து கூறியிருந்தார்கள். பூந்தேனில் கலந்து என்ற பாடலை ஆண் குரலில் ஒரு தடவையும் பெண் குரலில் இன்னொரு தடவையும் பாடப்பட்டது. இரண்டு தடவை அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் வருகிறது. ஒரு தடவை ஆணும், ஒரு தடவை பெண்ணும்.
4: சரியா?
1: நன்றி. சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பாக ஒன்று இணைந்து அலங்கரித்தீர்கள். நீங்கள் கேட்ட பாடல் நாளை எதிரும் நீங்கள் கேட்டு மகளாம். என் மேல் விழுந்த மலை துணியே பாடல் தானே அந்த பாடல் கிடைக்கும் உங்களுக்கு.
4: சரிங்கப்பா சரிங்கப்பா அபாரப்பா அபாரப்பா
1: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பா. சரி இப்பொழுது நீங்க வந்து நீங்கள் சும்மா போக வேண்டாம், சும்மா வந்ததற்காக சும்மா ஒரு நான்கு வார்த்தை சும்மா என்ற பதத்தை வைத்து சும்மா பேசி பாருங்கள்.
4: சும்மாப்பா சும்மா வடிவே வடிவே வடிவேலு அப்ப அந்த கோயில் பயந்து மனைவிக்கு பயப்படுற கணவர் கேள்வி என்னப்பா என்ன சும்மா அப்படின்னு சொல்லு.
1: சும்மா சும்மா விளையாட்டு கழிவு போறாரு. நான்கு விடயம் என்ன சும்மா என்ற பதம் பெறக்கூடிய நீங்கள் நான்கு விடயங்கள் கூறுங்கள். சும்மா வாங்க, சும்மா அதுல போக்காருங்க, சும்மா என்ன சாப்பிடுறீங்க, சும்மா சும்மா இருக்கிறீங்க, வாங்கலாம் இந்த பக்கம். அப்ப எல்லாம் பேசுறது இல்லையா? சும்மா படம் பார்த்துட்டு இருக்க படிச்சது இல்லையா? சும்மா படம் பார்த்து கொண்டே இருக்க படிக்கிறது இல்லையா? வீட்டு வேலை செய்யறது இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். சும்மா போட்டது நீயே போட்டுக்கொண்டிருந்தால் அதை கைத்து பாதிக்க கூடாதா? இப்ப எத்தனையோ தடவை கொடுங்க. சும்மா என்று சொல்ல வந்து சும்மா பிள்ளைங்க செல்ல வைக்கிட்டு சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு இருந்தேன் இந்த வை அப்படி என்ன அதை நன்னைக்கு உண்மையாக கூறியிருந்தார். பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நாங்கள் நேர்மறையாகவும் பேசுகிறோம், எதிர்மறையாகவும் பேசுகிறோம், பிள்ளைகளுடைய நன்மைக்கும் பேசுகிறோம், கோபம் பெறும்பொழுதும் பேசுகிறோம். இந்த சும்மா என்ற பதம் எங்கள் தமிழிலே அது எங்கள்கிட்ட மட்டும்தான். சும்மா என்ற ஒரு பதம் ஆயிரக்கணக்கான தடவை ஆயிரக்கணக்கான தருணங்களில் உபயோகிக்கின்றோம்.
4: நிச்சயமா நிச்சயமாப்பா
1: வாழ்த்துக்கள் நன்றி மைனே. அடுத்து ஒரு உறவு அழைக்கின்றார். அவருடன் சிறும் விரைவில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 11 மணியை தாண்டி 12 மணியை எட்டி பிடிப்பதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. 11:50 ஆகிவிட்டது. எங்களுக்கு ஒரு மணி நன்றி மைனே. தொன்னால் வாழ்த்துக்களை 2 மணிக்கு தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு வாழ்வென்று வாழ்த்து விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த ஒரு அன்பு மகள் சாந்தி, நீங்கள் அழைத்தீர்கள், என்னடங்க உங்களுடைய அழைப்பு கிடைக்கவில்லை, 2-3 தடவை அழைத்து பார்த்திருக்கின்றீர்கள், கிடைக்கவில்லை, வாருங்கள். இது மதியம் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. எங்கே சும்மா வந்து பேசுங்கள், சும்மா வாருங்கள் கேட்போம். இப்பொழுது புள்ளிகளை இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் எவ்வளவு புள்ளியை பெற்றிருக்கின்றார்கள் என்று மொத்தம் 13 உறவுகள் வந்திருந்தார்கள். 13 ரோஜா நீங்கள் பாடலை கேட்டு ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்
5: ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா.
1: சும்மா பேசுவோம் ஐயா, அப்படி சும்மா இருக்கீங்களா?
5: வந்து கேட்டாங்க இல்லைங்க
1: அது
5: படம் மூக்குப்பொடி மூக்குப்பொடி.
1: ஆமா
5: மூக்குப்பொடி.
1: ஆமா அந்த பதில் வரவில்லை. கட்டி காரன் நினைவு கூறுங்கள். அந்த புள்ளிதான்
5: கடவுளோட அளவு வெண்ணிலாவி வெண்ணிலாவி மூர்த்தி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 4 கிடைக்குமான்னு கேட்பாரு.
1: ஆமா
5: மூக்குப்பொடி போடுறது
1: மூக்குப்பொடி போடுற.
5: ஆமாங்க
1: அது சரியான பதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரோஜா ஒத்துக்குள்ள இப்ப வந்த எங்களுடைய தருமா எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் சும்மா வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். இப்ப ராஜ்குமார் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நாளாண்ட பயனடைய பழக்கத்திலே பேசும்போதும் சும்மா என்ற பதத்தை எத்தனை தடவை பாதிக்கிறீர்கள்?
5: ஒரு நாளைக்கு ஏற போய் பாத்தீங்கன்னா சும்மானே ஒரு ஒரு 10-20 முறை வந்து பயன்படுத்தும்.
1: எப்படி பேசுறீங்க பேசி காட்டுங்க.
5: நண்பர்கள் வட்டாரத்திலே சும்மா
1: ஏதாச்சும்
5: போன் பண்ண சும்மா இருக்கிறே இல்லையா? இந்த வார்த்தைகள் அடிக்கடியே
1: பேசுங்க பேசுங்க. இந்த 2 பேசுங்க. உங்க அக்கா வந்து எத்தனை கூறுங்க கூறுங்க. நீங்க இங்க சும்மா பாதிக்கின்றோம்.
5: ரெண்டு வார்த்தை சொல்றீங்களா ஐயா? மூணாவது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இது அறிஞ்சல் பண்ணிட்டு பாருங்க. ஏதாச்சும் பேசும் போதோ இது பண்ணும் போதோ சும்மா தொல்லை பண்ணாது போயிட்டே
1: இருந்தேன்.
5: இந்த மாதிரி வார்த்தைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டே
1: இருக்கு. உங்கள் மனைவி
5: என்னோட பாடல்
1: உங்கள் மனைவி உங்களிடம் உங்கள் மனைவி உங்களிடம் சும்மா ஒரு விடயத்தை பத்தி திருப்பி திருப்பி நோண்டிக்கிட்டு நீங்க எப்படி கூறுவீர்கள்?
5: சும்மா சொன்னதே
1: சொல்லிருக்காதீங்க. பொருள் என்ன வந்து எங்களால் கூற முடியவில்லை. சும்மா ஒன்றுமே இல்லை இல்லையா? சும்மா ஒன்றும்
5: ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசு பண்றீங்களே.
1: அந்த சும்மா அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட சும்மா என்ற பதம் அதுக்கு என்ன கருத்து? ஒன்றும் இல்லை என்பதுதான் சும்மா பெருமணி என்பதுதான் அந்த கருத்து.
5: வெற்று.
1: ஆனால் அந்த வார்த்தை எங்களை வாழ்க்கையில பேசும்பொழுது இத்தனை தலைவர்கள் பேசுகின்றோம். உங்களை அறியாமல் வருகின்றது. ஒரு அதிகாரி வந்து என்னிடம் கேள்வி கேட்டா கூட சும்மா இருக்க மாட்டான், வந்து சும்மா குடைஞ்சு போட்டு போறான், கேள்விகளை கேள்வி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நீ அந்த
5: நீ மாதிரி பா பாடல் நடத்திட்டு இருக்கும் போது சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா அமைதியா உட்காருங்க. ஆசிரியை கூட இப்படி சொல்லுவாங்க பாடம் நடத்தும் போது, சும்மா சத்தம் போடாதீங்க, சும்மா அமைதியா இருங்க.
1: யாரும் சும்மா சத்தம் போடுவாங்க. அந்த போல் விளையாடிக்க பவுல் விளையாடுறவங்க கூட்டு பாரு, எந்த நேரம் சும்மா சும்மா பவுல் விளையாடி கொண்டு காணப்படுவாங்க பவுல்கள். அப்படி சும்மா என்ற வார்த்தைகளை சும்மா பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பெரிய கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப நானே என்ன பாடல் தரணும்? ரோஜா நீங்கள் பாடல் தரவில்லை.
5: சார்லி சாப்ளின் சும்மா சும்மா பாத்து சிரிச்சா சும்மா சும்மா பாடல்.
1: சார்லி சாப்ளின் இருந்த ஒரு பாடலை ஆனந்தன் அவர்களும் கேட்டு பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா. உங்களுக்கு வந்து பாடல் வேணுமா?
5: கொடுத்திருக்கு. ஆனந்தன் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த பாடல் நான் கொடுத்தேன்.
1: பொண்ணு ஒரு
5: சும்மா சும்மா
1: சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமல் படுத்தி சும்மா சும்மா கிடந்த நிலத்தை. அந்த பாடல் இருக்கு
5: இல்லமா? அது இருக்குங்க.
1: சும்மா பல கருத்தோட பாடலாம் பாருங்க. சும்மா ஒருத்து இது நாகப்பன் அவர்கள் தந்த சும்மா சும்மா என்ன பார்த்து
5: அது பாடல் இல்ல.
1: சும்மா சும்மா என்ன தங்கச்சி படிச்சவங்க என்ன திரைப்படுது?
5: எப்படி
1: போனது இன்றைய பொழுது உங்களுக்கு?
5: இன்றைய பொழுது நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், வேலை செஞ்சிட்டு இருந்தேன். வீட்டுல கொஞ்சம் தண்ணீர் தண்ணீர் குழாய் பழுதுபட்டு இருந்தது. சரி,
1: என்னோட தண்ணீர் குழாயும் பழுதா இருக்கு. சும்மா வந்து வேலை பார்த்துருக்கலாம்.
5: நண்பரை வச்சு பாத்துட்டு இருந்தீங்க. ஒரு ஒரு முறையும் ஒரு இது வாங்கிட்டு வர சொல்லுவாரு, ஒரு கப்ளிங் வாங்கு அது வாங்க நடந்துட்டு இருந்தாங்க.
1: நண்பரே சும்மா சும்மா அழைத்து கொண்டு இருப்பீர்கள் பரவாயில்ல. நண்பர் சும்மா வந்து சும்மா செய்திருக்காங்க.
5: ஆமா,
1: சும்மா இருக்குன்னு
5: இதனால எனக்கு சும்மா சும்மா திட்டி விட்டுட்டு இருந்தீங்க. எங்க வீட்டுக்கார
1: பாத்துட்டு
5: வேலையை செய்ய மாட்டேங்கிற, சும்மா இருக்கிற, சும்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க.
1: சும்மா உங்களை உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அதை பார்த்தா என்ன அப்படி எனக்கு பாரு
5: பாக்கலாம் என்ன.
1: பிள்ளைகளை தர இருக்கின்றேன். வந்த எங்களுடைய அன்பு உறவும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி.
1: பாடல் தரவேன். நன்றி. மீண்டும் நாங்கள் கலந்து ஒரு பத்து நிமிடம் கலந்துரையாடலாம். இந்த
5: நன்றி
1: நன்றி. பின்பு வந்து இணைந்த அன்பு உறவுகள், 15 பொக்கிஷத்திலிருந்து பெட்டிகளை கொண்டு வந்து அருஞ்சொற்களை கண்டுபிடித்த இடத்திலே மிகவும் பிரமாதமான ஒரு பொருள், ஒரு சொல்லை எல்லோரும் தெரியாததாக இருந்ததென்று, முருகக்கல் என்பது. அது என்ன நாட்டிலே பிரபல்யமானது? கடற்கரை பிரதேசங்களிலே அதன் பெயர் பிரமாதமானது. அது இலக்கியத்திலே கூட முருகக்கல் பூம்புகாரிலே வருகின்றது அந்த பதம், முருகக்கல் என்பது. அதை கூறு புள்ளிகளை பெற்றிருந்தால் இப்போ ஒருவர் வருகின்றார். கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் வணக்கம். வாங்கள்.
6: அவங்க ஒரு மூக்கு பிடித்த பத்தி
1: சொன்னாங்கல்ல
6: ஒரு படம், திரைப்படம் படத்துல அப்படியே ஒரு மூக்கு பிடித்த வாங்கிட்டு சொல்லி ஒரு பாட்டுல வரும். மூக்கு பிடித்த
1: நல்லது. வாழ்த்துக்கள். அதுல வந்து இப்ப ஒருவர் வந்து ஒரு பாடலை கூறுபிட்டு சென்றார், ராஜ்குமார் அவர். ஆமா, இன்னொரு நடிகர் மூர்த்தி சுமார் 4 ராசுகள் மூக்குப்படி வாங்குவதற்கு கேட்டாராம் திரைப்படத்தில் என்று. வாழ்த்துக்கள். சிறப்பான சிந்தனை உங்களுக்கு. ஞாபக சக்திக்கு நன்றி. சும்மா ஒரு 4 வார்த்தை பேசுங்களேன். சும்மா சொல்ல வச்சு
6: சும்மா சும்மா பேசிட்டே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு
1: சொல்லுவாங்க. உங்க நண்பர் உங்களுக்கு என்ன கூறுவார்கள்?
6: எங்க வந்த எதுக்கு வந்த? சும்மா வந்தே உன்ன பாக்கலாம்னு. அந்த சும்மாங்கிறது ஒரு அலட்சியமா போகும் சார். அது அந்த அந்த
1: சும்மா என்றதுக்கு கருத்து என்ன? சும்மா என்றால் என்ன?
6: அது ஒரு அது ஒரு அலட்சியமா, அது ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை.
1: அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் ஒன்றுமையே இல்லை, வெறுமனை வெத்து.
6: கரெக்டா கரெக்ட் கரெக்ட்.
1: சும்மா வெத்து என்று சொல்லி
6: சும்மா போடலாம் இடம் வெற்ற ஆயிடும்.
1: அது சும்மா என்ற படத்தை நாங்கள் எங்களே அறியாமலே சும்மா உபயோகித்துக் கொண்டே இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது ஐயா, தமிழ இது தமிழ் அல்லவா, தமிழ் என்றால் என்ன சும்மாவா, இது தமிழ் அல்லவா, நான் தமிழன் அல்லவா, நான் என்ன சும்மாவா, தமிழன் என்ன சும்மா, இந்த சும்மா என்பது எங்கு எங்கு எல்லாம் உபயோகப்படுகிறது. ஆனால் அது வெற்றி வேண்டது என்ற பதம் பெருமதியை கூட பெறுவார். அவனை பற்றி என்ன நினைக்கிற, அவனை பற்றி என்ன சும்மாவா நினைச்சீங்க, அவன் எவ்வளவு வீரன் என்று கூட கூறுகின்றோம். அவனை பற்றி நீங்க சும்மா நினைக்கிறீங்களா, அவனோட ஒரு படுப்போக்கிலேன்னு கூறுவோம். அந்த உண்மையால் கூறியது போல பாசிட்டிவுக்கும் பாதிக்கின்றோம், நெகட்டிவ் அதாவது நேர்மறைக்கும் பாதிக்கின்றோம், எதிர்மறைக்கும் பாதிக்கும். சும்மா என்பது
6: கூட அதை வச்சு பாட்டு சார், சும்மா நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி
1: ஒரு பாட்டு கேட்டு போறாரு. ஆரம்ப காலத்திலே சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொந்தம் ஏர் நடத்தி சும்மா சும்மா சும்மா
6: சும்மா
1: கிடந்த நிலத்தை எல்லாம் பட்டா பண்ணிருக்காங்களே ஐயா இந்த அரசியல்வாதிகள். சும்மா கிடந்த நிலத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுக்க சும்மா சும்மா எல்லாத்தையும் தாங்களே பண்ணிட்டாங்க. இப்படி எவ்வளவு செய்வாங்க, சும்மா சும்மா வந்து எங்களை கரைச்சல் பண்ணிட்டு இருக்காங்களப்பா, நல்லதுக்கும் பாதிக்கும். எனக்கு இதை பற்றி நானும் சிந்திக்கவில்லை. என்னுடைய ஒரு அன்பு உறவு ஒருவர் என்னுடைய புலனத்துக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். அது சில கருத்துக்களை தந்த சும்மா என்ற வாதை சும்மா இல்ல கண்டுட்டு எத்தனை தளங்களிலே நாங்கள் அந்த சும்மாவை உபயோகிக்கணும் நான் முடிவில் வாசித்துக்க அப்படி எழுதி இருந்தார். அந்த சிந்தனைகள் எங்கள் தமிழை நாளம் எண்ணும் பொழுது பெரிய ஆனந்தமா இருக்குது.
6: அந்த சும்மாங்கிறது ஒரு வார்த்தையே இல்லையா ஐயா?
1: இல்ல, சும்மா என்பது வெறுமனே வெறும் வெற்றி என்பதற்கு உபயோகிக்கப்படும் ஒரு பதம் சும்மா.
6: அதை நீங்க பிரிச்சு பாருங்க, சும்மா அப்படிங்கறது ஒரு வார்த்தை,
1: அதை சொல்லும் ஓசையிலும் அதை சொல்லும் சும்மா சும்மா என்று சொல்லுவதிலும் அதை சொல்லுற இடங்களிலும் பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் பெரிய விராதமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நண்பர்கள் பக்கத்திலே நாங்கள் உட்கார்ந்தவங்க என்னப்பா எப்படி சும்மா இருக்கு ஷூட்டிங் நடந்த சும்மா பார்த்துட்டு
6: வந்தேன்.
1: சும்மா என்பதற்கு எவ்வளவு கருத்து இருக்கு. இந்த மூக்குப்படியை கூட மூக்குப்படியை கூட சும்மா கொஞ்சம் மூக்குப்படி ஒண்ணு ஐயா, சும்மா கொஞ்சம் மூக்குப்படி சும்மா என்றால் ஓசி என்பது ஓசிக்கும் சும்மா. கடைக்கு போனேன், பத்து காய்கறி வாங்கும் பொழுது பத்து கத்திரிக்காயோட ஒரு காயை சும்மா போட்டு விட்டான் விலை இல்லாமல். சும்மா வந்தார் என்ன இந்த பொருளை வாங்கிட்டு வருவேன், என்னக்கு வாங்கினீங்க, அது சும்மா கொடுத்தாங்க கொண்டு வருகிறேன் காசு கொடுக்க இல்லை என்று. அப்படின்னா சும்மா என்றது எத்தனை இடத்துல எவ்வளவு உடையதை செய்கிறது. நல்லது பாஸ்கர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் இந்த போட்டிகளே வந்து கலந்து கொண்டு பெற்ற புள்ளிகளை பார்க்க இருக்கின்றோம். புள்ளிகளை பெற்றவர்கள் லெனின் அவர்கள் ஆரம்பத்திலே வந்து நினைந்தார். அவருக்கு ஒரு பாடல் தருகின்றேன் என்று கூறி அந்த பாடல் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் கொடுக்கவில்லை, இனிமேல் தான் கொடுக்க வேண்டும். தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை, மீண்டும் வருகிறேன் என்று வினாவே தொடுக்காமல் சென்றவர். ஆனால் வந்த உடனே ஒரு பதத்தை கொடுத்து ஒரு கேள்வியை ஒரு பெட்டியை திறந்து படாத பதத்தை உடனே வந்து இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கார். இப்பொழுது ஒரு புள்ளி பெற்றவர்களோ ராஜ்குமார், குரு பாஸ்கர், ஃபாரூக் ஒவ்வொரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் அவருக்கு ஒரு தடவை தான் கிடைத்திருக்கின்றது. ஞானசேகரன், ராமன், அவரை தொடர்ந்து உமையாள், லெனின் இரண்டு இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். மூன்று புள்ளிகளை பெற்றவர் ஒருவர் தான் இங்கே இருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ரோஜா. ஒரு தடவை வந்தார், மூன்று புள்ளியை பெற்றுவிட்டார். கேள்விக்கு ஒரு பதில், ஒரு பெட்டிக்கு ஒரு பதில், மூன்று புள்ளி பெற்றுவிட்டார். நான்கு புள்ளியை யாரும் பெறவில்லை. ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் எங்கள் ஜெகவர் சாதிகையா அவர்கள். மொத்த புள்ளிகளை முழுமையாக பெற்றவர் யாராக இருக்கும், எட்டு புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றவர் எங்களுடைய ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. வேகம் விவேகம் ஆதிபத்தியசாலி திறமாக வந்த ஒரு பொருள், அந்த முருகக்கல்லை கண்டுபிடித்து இரண்டு புள்ளிகளை பெற்றபடியார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி கலந்துரையாடல் செய்யலாம். முடிந்தால் வாருங்கள். நான் அன்பு உறவு லெனின் அவர்களுடைய பாடலை ஒளிபரப்புகிறேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். இதுதான் அந்த பாடல், அவர் கேட்ட பாடல்.

0: இனிமையான பாடல். புத்தம் புது காலை என்ற திரைப்படத்திலிருந்து லெனின் அவர்களுக்காக ஒலிக்கப்பட்டது. என்றால் லெனின் இந்த கதம்பத்தின் முதல் மேயராக வந்தபடியால் அவருக்கு ஒரு பாடல் இருக்கின்றது என்று கூறினால் அந்த பாடல் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அவர் கேட்ட பாடல் நாளைய தினம் அவருக்கு கிடைக்கும். அதை வந்து எல்லோரும் தந்த பாடலும் கிடைக்கும். ரோஜா பாடல் கொடுக்கவில்லை இன்னும். மகானவர்கள் இங்கு வருவது கொஞ்சம் கடினம் என்று நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் பங்கு வைத்திய அத்தனை பேருக்கு நன்றி கூறும் வகையில் இந்த சும்மா என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து சும்மா பேசி பார்த்தோம். அந்த சும்மா என்றதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது, இவ்வளவு பொறுமதி இருக்கின்றது என்பதை சும்மா தெரிந்து கொண்டோம். எங்கள் அன்பு உறவுகள் டிசம்பர் 5 எனது புலகத்தில் தந்திருந்தார் ஒரு விடயம் பகிர்ந்திருந்தார். என்னோடு தனக்கு படித்தவர் பிடித்தது தமிழனின் சிறப்பு சும்மா படியுங்க என்று எழுதிவிட்டு சும்மா சும்மா சும்மா சும்மா சும்மா இதை படியுங்க நிச்சயம் நீங்கள் அசந்து போவீங்கள் என்று எழுதியிருந்தார். உலகில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கின்றன. தமிழ் மட்டும் என்றளவும் பேச்சிலும் எழுத்திலும் நீடித்து நிலைத்து தன்னையும் தான் சார்ந்த இனத்தையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சும்மா சொல்வோம் தமிழனின் சிறப்பை, அடிக்கடி நாம் பாவிக்கும் வார்த்தை தான் இந்த சும்மா. அடிக்கடி நாங்கள் பாவிக்கின்றோம். அதுவரை சும்மா என்றால் என்ன என்றெல்லாம் பேச்சு வழக்கிலே சொல்லாக இருந்தாலும் தமிழ் மொழியில் உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தை இந்த சும்மா. சும்மா என்கின்ற இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழில் 15 அர்த்தங்கள் உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இவர் 15 அர்த்தங்கள் தந்திருக்கின்றார், அதை தர இருக்கின்றார். வேறு மொழிகளில் இல்லாத சிறப்பினை நாம் அடிக்கடி கூறும் இந்த சும்மா என்னும் வார்த்தையை எடுத்துக்காட்டும். எங்கே 15 விடயத்தை தருகின்றார் என்னவென்று, கொஞ்சம் சும்மா இருடா, இல்லை அமைதியாக இருடா என்று கூறுவதற்கு பாவிக்கின்றார். கொஞ்ச நேரம் சும்மா இருந்து விட்டு போகலாமே, களைப்பாறிக்கொண்டு நீங்கள் போகலாம் என்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம். அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது, அவருடைய அருமையை பெரிய அருமை, அவரது பெருமைக்குரியவர், நாங்கள் அவரை சும்மா சொல்லக்கூடாது என்றெல்லாம் கூறுகிறோம். அடுத்த பதம், இது என்ன சும்மா கிடைக்குமா, இது என்ன சும்மா கிடைக்கும்னு நினைச்சியா, இது அந்த இலவசம் என்று சும்மா கிடைக்கும் நினைக்கிறியா, இலவசம் என்பதற்கு இந்த இடத்துல சும்மாவை உபயோகிக்கின்றோம். அடுத்து ஒரு சும்மா வருகின்றது, அங்கே வருகிறது பொய் சொல்லும் இடத்திலே வருகின்றது. சும்மா கதை அளக்காதே என்றால் பொய் கூறுகிறாய் என்பது அர்த்தம். சும்மா தான் இருக்கு, நீ வேணும் என்றால் எடுத்துக்கொள், அதாவது உபயோகமற்று இதில் கிடக்கிறது, சும்மா தான் கிடக்குது, உனக்கு மட்டும் நீ எடுத்துக்கொள் என்று கூறும் பொழுது அந்த இடத்திலே அது உபயோகமற்று இருக்கின்றது என்பதை சொல்லுவது. எப்படி சொல்லுகிறது, சும்மா தான் இருக்கு, நீ வேணுமானால் எடுத்துக்கொள் என்று கூறுகிறோம். அடுத்து அடிக்கடி ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதற்கும் இந்த சும்மாவை பாவிக்கணும். சும்மா சும்மா கிண்டல் பண்றான் அப்படி என்று கூறுகிறோம். இது அடிக்கடி என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. எப்போதும் ஆல்வேஸ், எப்போதும் என்பதை கூறுகின்றது. இவன் இப்படித்தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான் என்று கூறுகிறோம். அது எப்போதும் பேசிக்கொண்டிருப்பதை கூறுங்க, எப்போதும் என்ற கருத்தை எங்களுக்கு தருகின்றது. தற்செயலாக ஜஸ்ட் பை ஆக்சிடென்ட் கூறுவதை கூறுவது, ஒன்றுமில்லை சும்மா சொல்றேன் அப்படி என்று கூறுவார்கள். ஒன்றுமில்லை சும்மா சொல்றேன் என்று அர்த்தம் பட கூறுவார்கள். அடுத்து ஒரு காலியாக ஒரு பெட்டி, அது முறமனே ஒரு பெட்டி இருந்தால் அதை கூறுவோம், இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை சும்மா தான் இருக்கிறது என்று கூறிக்கொள்ளுகிறோம். அடுத்தது வந்து ரிப்பீட் பண்ணுவது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் சொன்னதே சும்மா சொல்லாதே, சொன்னதே நீ சொல்லாதே என்றால் திருப்பி திருப்பி சொல்லுகிறாய் என்றதுதான். மறுபடியும் மறுபடியும் ஒன்றுமில்ல சும்மா போகக்கூடாது. ஒரு ஒரு நல்ல வீட்டை அல்ல நண்பர் வீட்டை போகும்போது சும்மா போகக்கூடாது, அதாவது வெறும் கையோடு போகக்கூடாது என்று கூறுகிறார்கள். அடுத்தது சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் என்னப்பா செய்கிறாய் என்று சும்மா தான் இருக்கிறோம், சோம்பேறித்தனத்தை குறிக்கின்றது. அவன் சும்மா ஏதாவது உளர்வான், வெட்டியாக பேசுவான் என்பவன் இப்ப அவன் சும்மா ஏதாவது உளர்வான் என்று கூறுகின்றோம். விளையாட்டுக்கு சொன்னேன், எல்லாமே சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், எல்லாமே சும்மா விளையாட்டுக்குத்தான் சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்காக சொல்றோம் ஃபன். நாம் அன்றாடம் பாவிக்கும் இந்த சும்மா என்கின்ற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் இடத்தின் படியும் தொடரும் சொற்களின்படியும் 15 விதமான அர்த்தங்களை கொடுக்கின்றது என்றால் அது சும்மா இல்லை. சும்மாவாவது சிந்தித்தீர்களா? இதனை உலகில் உள்ள மற்ற மொழி அனைத்தும் வாயினால் பேச செவிக்கு கருத்தை உணர்த்துகின்றனவை, ஆனால் தமிழ் மொழி இதயத்தாலே பேசி இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும். இந்த சும்மா என்கின்ற வார்த்தை அதன் அர்த்தமும் இந்த சும்மா என்ற வார்த்தையும் அதன் அர்த்தமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சும்மா ஒரு லைக் பண்ணுங்க என்று எழுதியிருக்கின்றார். அதற்கு நான் எப்படி போட்டேன், சும்மா போங்க, சும்மா தான் சொன்னீங்க, ஆனா சுவையாக இருந்தது, இது தமிழ் அல்லவா, பின்ன சும்மாவா என்று நான் கட்டெழுதியிருந்தேன். அந்த சும்மா என்பதை எத்தனை விதத்தில் எந்த பக்கம் போட்டெடுத்தாலும் செல்லுகின்றது என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு மொழியிலே நாங்கள் உபயோகிக்கணும். எப்படியான ஒரு அற்புதமான மொழிக்கு சும்மக்காரராக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பெருமைப்பட்டுக் கொள்வோம் என்ற உறவுகளே. இப்பொழுது காற்றலை வந்து சும்மா பேசுவதா இருந்தால் வந்து ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பேசலாம், வாருங்கள். போட்டியிலே சிறந்த நிகழ்ச்சியை பெற்று வாழ்த்தியவர்களுக்கும் கூடுதலான புள்ளியை பெற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நத்தார் பண்டிகை திருநாள் வருகின்றது. வைத்தியர்கள் எங்களுக்கு கொடுத்த நியமனங்களை கூட மாற்றி வைத்து விட்டார். நாளைய தினம் எனக்கும் மகளுக்கும் ஒரு நியமனம் இருந்தது, அத்தியாவசியமான நியமனம். ஆனால் நத்தார் பெருநாள் வருவதனால் லீவு நாட்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் அழைத்து அதை பின்போட்டு விட்டார்கள். இந்த இன்றைய நிகழ்ச்சிகளில் உமையால் அவர்கள் தந்த ஒரு கருத்து, இந்த சும்மா என்பதை சும்மா சொல்லக்கூடாது, உணர்ந்து விட்டு ஆங்கிலத்தில் அழகாக கூறியிருந்தார். பாசிட்டிவுக்கும் பயன்படுத்துகிறோம், நெகட்டிவுக்கும் பயன்படுத்துவோம். இப்பொழுது நான் ஒரு 15 இடத்தை பாவித்தேன், 15 இடங்களில் இது 15 கருத்தை தந்திருக்கின்றது என்றால் எத்தனை இடங்களில் எத்தனை கருத்தை அது தருகின்றது? அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தருகிறது. சும்மா இல்ல, அது தமிழ், எங்கள் தமிழ். எங்கே அடுத்து வருகின்றார் அன்பு மகன் ஃபாரூக் அவர். வணக்கம் ஃபாரூக், சும்மா வாங்க, எப்படி இருக்கீங்க ஃபாரூக்? ஃபாரூக் வணக்கம், ஃபாரூக் ரீகனெக்டிங். ஃபாரூக் சும்மா வந்து பார்த்திருக்கிறார், அதுதான் நடந்திருக்கு. கொண்டு வாருங்கள். எங்கே ராஜ்குமார் வந்திருந்தார், முகமது அலி சும்மா பேச வந்திருந்தார். வர வேண்டும், உங்களுக்கு நேரம் தரப்படுகின்றது. சும்மா அலையுங்க, சும்மா பேசுங்க, சும்மா உல்லாசமாயிருங்க. முன்னிறுத்தம் வானொலி 24 மணி நேர தமிழ் சதவி, கனடா கலையகம். காத்தலையில் பாடலை ஒரு பாடலை அறிவித்தது அந்த வேலை வருகின்றார் நாகப்பன். என்னையா எல்லாருடைய அழைப்பும் எனக்கு கண்காட்டி விட்டு போகின்றது. சும்மா கண்ணை காட்டி போட்டு போறாங்களையா இவங்க எல்லாம்? சும்மா சாட்டு கடிக்க எடுக்கிறாங்க போகணும் இல்லையா? சும்மாவா ஃபாரூக் என்ன சும்மா அழைத்து விட்டார், பிடித்து விட்டார் லைன். ஃபாரூக் நான் சும்மா அவரை தூக்கி இருந்துட்டு நீங்கள் அணைத்து விடுங்க. அழைப்பு மணி அடிச்சு கொண்டு இருக்கு நாகப்பன். வணக்கம் நாகப்பன், சும்மா அடிச்சு பாத்தீங்க, நான் சும்மா தட்டி விட்டேன். அவர் வந்து சும்மா தான் சொன்னேன், சும்மா அணைச்சு பாருங்க. அவர் சும்மா சும்மா உங்களை அழைத்திருக்கின்றார் இல்லையா?
1: எல்லா வேலையும் சும்மாவே நடக்குது.
0: எங்களுடைய பழைய ஒரு உறவு அவர் சும்மா இருங்கய்யா, நாங்க தமிழங்கள் அல்லவா, தமிழன்னால என்ன சும்மாவா?
1: ஒரு பாடல் இருக்குது ஐயா, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி ஒரு பாடலும் இருக்கு.
0: அப்படியா?
2: சும்மான்ற வார்த்தைக்கு நல்ல
0: சுதந்திரம் என்ன, சுதந்திரம் என்ன, சும்மாவா எவ்வளவு பாடுபட்டு எடுத்த சுதந்திரம்
2: பேசுவாங்க.
0: சும்மா கிடைத்த சுதந்திரத்தை பாழாக்காதீங்கப்பா. பொருளாக்கிடாதீங்க, பிழைச்சு போடாதீங்க.
1: அது எனக்கு தெரிஞ்ச சும்மாங்கிறது வந்து ஒரு அசை சொல்லா இருக்கலாம் ஐயா.
0: இல்லையா, சும்மா என்பது ஒரு அர்த்தமுள்ள சொல்ல, சும்மா என்றால் வெத்து, ஒன்றுமே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். சும்மா என்பது
1: அந்த சும்மாங்கிறது
0: இல்ல, அந்த சும்மா என்பது பொருள். ஒவ்வொரு பதத்துக்கு பொருள் உண்டு. கண் மூக்கு காது செய்து அடித்தான் பிடித்தான் கடித்தான் எல்லாம் கருத்து இருக்குது. சும்மா என்பதற்கு கருத்து உண்டு இருக்கு. என்ன வெத்து, ஒன்றுமே இல்லை, சும்மா வெறுமையாக தான் அந்த கருத்து. ஆனால் அந்த சும்மா என்று அந்த ஒரு பதம் எத்தனை தடவை உபயோகிக்கும், எத்தனை விதமாக. இப்ப நான் படித்து காட்டின 15 அவர் போட்டிருந்தார். அத்தனையும் பெருமையாயிருப்பது, சோம்பறியாயிருப்பது, பொய் பேசுவது, இப்படி என்று எல்லாத்தையும் அந்தந்த இடத்திலே பேசுற இடத்திலே அந்த சும்மா கருத்து செருவு பெறுகின்றது. சும்மா சும்மா அழைச்சு கொண்டிருக்கிறார் என்றால் அடிக்கடி அழைக்கின்றார். அந்த கருத்தங்க அடிக்கடி என்பதை ஒரு திரும்பது.
1: நாங்க என்ன சொல்லுவோம், சும்மா சும்மா நை நை நச்சுட்டே இருக்கிறோம்.
0: ஆனா சும்மா சும்மா தான் நை நை என்பது, அதுக்கு நை நை என்பதுக்கு சும்மா ஒண்ணுமே இல்ல. சும்மா நை நை என்ன கத்துக்கிட்டு இருக்கான், வாழ வாழங்க கத்திட்டு போதான். இந்த நாய்க்கு
2: இந்த சும்மாங்கிற வார்த்தையப்பா, சும்மாங்கிற இந்த வார்த்தையை வந்து நம்ம அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தி,
0: எவ்வளவு உணர்வு வெளிப்படுத்தி, எவ்வளவு உணர்வு வெளிப்படும். நாய்க்கு அடித்து பாருங்க, காலை
2: பொருள் வளர்ப்பு இது வந்து உணர்வை வெளிப்படுத்தி.
0: நாங்க தெருவிலே போய்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு நாய் படுத்துக்கணும், வல் வல்லன்னு எங்களை பார்த்து குளிக்கிறது. எப்படி விளைக்குது, வல் வல்லன்னு குளிக்கணும். சும்மா சும்மா வல் வல்லன்னு குளிச்சுட்டு சொல்லிட்டு போவோம். ஏன் சும்மா ஒரு விதம், நான் அதை தீண்டவில்லை, நான் கலவரத்தும் போவதில்லை, எந்த பாட்டில் போறோம் அது சும்மா வல் வல்லன்னு கத்துது. புரியுதா, சும்மா இருந்த என்னப்போ கள்ளன் என்று கூறுகிறார்கள். சும்மா நான் இருந்த பக்கத்தாலே போனப்பா, அதுக்கு என்ன பார்த்தது பிடிச்சது எனக்கு அது செய்ய சொல்ற ஆளுகளே அப்படின்னு சொல்லலாம். சும்மா தான், எல்லாம் சும்மா. இந்த சும்மா என்றது சொல்லுகிற இடம் அது அமைந்து, அது எந்த இடத்துல கூறுகின்றோமோ, எந்த இடத்துல உபயோகிக்கின்றோமோ, எதை கூற வேணுமோ அதை சும்மா கூறிக்கொண்டு போகின்றது. சும்மா
2: இப்ப நிறைய பேர் சும்மா தான் இருப்பாங்க. ரோஜா அம்மா, ராஜ்குமார் இதெல்லாம் சும்மா தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. சும்மா சும்மா வருவாங்க, ஆனா இப்ப கூப்பிடுமோ வரமாட்டாங்க.
0: அப்படியா, கூப்பிடு அழைச்சு பாத்தீங்களோ. ராஜ்குமார் வந்தா அந்த சும்மாவுக்கு அவரும் கருது கொடுத்து விட்டு
2: போனேன்.
0: பதில் சொல்ற நேரத்துல இது வரமாட்ட. நீங்க இரண்டு பேரும்
1: அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
0: இரண்டு பேரும் சும்மா பேசுறது கேட்போம். சும்மா அந்த பேரை கொடுத்துருக்காங்க.
1: பேசக்கூடாது.
0: இருக்கிறதுலயும்
1: ஒரு சுகம் இருக்குது ஐயா.
0: எனக்கும் அங்கே சும்மா இருக்க முடியாம இருக்கிறது உங்களோட வந்து பேசிக்கொண்டு இருக்கு.
1: சும்மா
2: சிந்தனைக்கு
0: எவ்வளவு இருக்குங்க, நானும் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை. சும்மா அது பெரிய சிந்திக்கையில எங்களை அறியாம பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் பேசுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அந்த சும்மா கருத்து பெறுகின்றது. சும்மா இருக்க மாட்டாமல்
1: சொல்லுவாங்கல்ல, சும்மா ராஜ்குமார் தான் என்ன சும்மாவா?
0: ராஜ்குமாருடைய சும்மா பேசுவாங்க,
2: சும்மாவா?
0: ராஜ்குமாருடைய சும்மா
1: பேசுவாங்க.
0: இப்படியும் சொல்லலாம் தானே, ராஜ்குமாருடைய சும்மா பேச முடியுமா? அவருடைய சும்மா பேசுவோம்.
3: வீட்டுல சொல்லுவாங்க சும்மா தான் டிவி பாத்துட்டு இருக்கீங்க, வெங்காயம் உரிக்கலாம்
2: தானே. சும்மா இருக்கிறது எல்லாருக்கும் உள்ளதான், ஆனா வந்து சாதாரணமா நினைக்கிறாங்க சும்மா இருக்கோம் அப்படின்னு. அது ஏன் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சு அது சும்மா இருக்கிறதுன்னு ஒரு டயம் எடுத்து அவங்க சும்மா அது ஒரு
1: விரும்புவாங்க. சொல்றீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைய வைங்களேன், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அது சும்மா இருக்காம என்ன பண்றேன், எதையாவது ஒண்ணு எடுத்து நோண்டிட்டே இருக்கேன், அப்ப என்ன பண்றேன் சும்மா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது என்ன கூறுவோம், அப்பன் அங்க வந்து சும்மா குழப்பம் பண்ணக்கூடாது, சும்மா சும்மா அதே தொடக்கூடாது, சும்மா உட்காரம்
4: அப்ப போன வருஷமா இந்த மூன்று பேரும் சும்மா வருங்கையோட
0: வந்துட்டாங்கப்பா.
1: நானும் சும்மா வரலமா, எட்டு புள்ளியோட வந்திருக்கிறேன்,
0: எட்டு புள்ளியோட முதலாவது பருதோட வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நாலு பேர்
3: பாருங்க கடைசியா வந்தாலும் ஒரு புள்ளி வாங்கிட்டு
0: இல்ல நான்குமேன். அதான் நான்குருவேன் என்னம்மா நீங்க சும்மா அவங்க எல்லாம் சும்மாவா, எங்கிட்ட உறவு இல்லவா அப்படி கொடுக்கும் பாருங்க.
4: அது இருக்கட்டும், அது இருக்கட்டும்ப்பா, நல்லா விட்டு பாருங்கப்பா மூணு பேரையும். நீங்க ஷேட் போடாம சும்மா வந்திருக்காங்க. ஒரு சபைக்கு வரைக்கு எங்கட பாருக்கு இப்படி
0: வரலாமாப்பா, சும்மா வந்து பேசுறது மக்கள்
3: பயந்துட்டேதான்
0: சும்மாவா அவர் வந்து ஆசாரத்தோட வந்திருக்கிறார். இந்த சும்மா எங்க எல்லாம் பாதிக்கிறத பாருங்க, சும்மா எங்க எல்லாம் பாதிச்சுருக்கேன். நான் சும்மாதான்
4: நம்ம நிறைய பாவிப்போம் இல்ல, இந்த
0: வாழ்க்கையில என்னோட சும்மா
1: வடிவேலு சொல்லுவாங்க, ஒரு ஒரு மணி நேரம் சும்மா இருந்து வேறு பாக்கலாம் அப்படின்னு ஒரு நான் போட்டிக்கு வைப்பாங்க.
3: ஒரு
1: மணி நேரம் இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது,
0: சும்மா சும்மா
3: இருப்பாரு வடிவேலு. ஜாலியா படுத்துருப்பாரு,
0: காலுக்கு மேல கால போட்டு சும்மா படுக்கலாம். நீங்க சும்மா நினைச்சீங்களா, சும்மா சும்மா தெரியுங்க, சும்மா இருக்கா சும்மா நினைச்சீங்களா, நாங்க சும்மா இருக்கோம் பாரு, சும்மா இருக்கோம், சும்மா
3: லேசான
0: சும்மா இருக்கோம், சும்மா லேசான
1: அவ்வளவு கஷ்டம்.
4: பாவம் மூன்று பிள்ளைகளும் வந்திருக்குன்னு சொல்லி நான் இவ்வளவு சமையல் சமைச்சு போட்டு இலையில போட்டு இருத்தி இருக்கிறேன், சும்மா இருக்கிறாங்க
0: சும்மா இருக்காங்க, செல்லாலம் போட்டு கொண்டு இருக்காங்க.
3: அப்பாவோட கதைச்சிட்டு இருந்தேன், அப்பாவோட கதைச்சிட்டு சும்மா வந்து சாப்பிடுவோம். அப்புறம்
1: நாங்க சும்மா எல்லாம் சாப்பிட மாட்டோமா, காசு கொடுத்து
3: இல்ல எப்ப சும்மா சும்மா இதே பண்ணிடுறாங்க.
4: இந்த சமையல நீங்க எப்பவுமே ரசிச்சு சாப்பிடுறது, இப்படி ஒரு சமையல் பாத்துருப்பீங்களா,
0: சும்மா சொல்லாதீங்க. அவங்க எப்படி தெரியல, இவ தன்னுடைய சமையல் தான்
3: உப்பா தேர்ந்து எப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க, யாருக்கு கேட்பாங்க எப்படி கேட்டுட்டே இருப்பாரு.
4: ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் அம்மா, அப்பா ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், சும்மா சும்மா இந்த சமையல இவங்க சொல்றாங்க எல்லாம் கூடாந்து, நான் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுத்தா இவங்க சும்மா சும்மா போவாங்க.
0: சும்மா எனக்கு
3: எங்கூட இணைச்சு விடுங்கம்மா.
0: தண்ணி இருக்கு அவருக்கு.
4: அப்பா சும்மா கூட செல்வகுமார் அணியல்ல
0: புள்ளி கொடுத்திருந்தாரு பாட்டு மறந்து போனாரு படத்தையும் பாடுங்க இடையிலும்
2: நாளைக்கு போட்டு விடுங்க.

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்து என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோ ஜனா சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்யமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகுகாலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ண பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

அன்பு நேச நெஞ்சங்களுக்கு, இன்றிலிருந்து ரமலான் நோன்பு ஆரம்பமாகிறது. தினம் ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். ரமலான் சிந்தனைகள். நபிகள் நாயகம் ரமலான் மாதத்தை கண்ணியம் நிறைந்த, அருள் வளம் நிறைந்த மாதம் என்கிறார். இந்த மாதத்தின் பெருமையை அளவிட வார்த்தைகள் இல்லை. இந்த மாதத்தில்தான் சலைதுல் கதர் என்னும் மகத்தான இரவு வருகிறது. நாம் இதனை தெளிவாக வேதத்தினை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என ஏக இறைவனான அல்லாஹ் புனித வேதமான குரான் அருளப்பட்ட நாள் குறித்து சொல்கிறார். நமது தேவைகளை மறக்க பயிற்சி அளிக்கும் மாதம் ரமலான். இந்த புனித மாதத்தில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பசி தாங்கி நோன்பிருக்க வேண்டும். ரமல் என்றால் கரித்தல். ஆம், பாவங்களை நோன்பியிலிருந்து சுட்டு பொசுக்கும் நல் வாய்ப்பு மிக்க மாதம் இது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே ஆனந்தமாக நோன்பை துவங்கலாம். பொன்மொழிகள். சிறிய தந்தை, அதாவது தந்தையுடன் பிறந்தவர், சிறிய தாய், தாயுடன் பிறந்தவர், இருவரும் பெற்ற தாய் தந்தையருக்கு நிகரானவர்கள். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்செயல்களே அல்லாவிற்கு மிகவும் பிரியமாக இருக்கும். வட்டி எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்கினாலும் அதன் முடிவு குறைந்து போகக்கூடியதே. வட்டி வாங்கி அதனை உண்ணச் செய்பவன், அதன் கணக்கை எழுதுபவன், அதன் சாட்சியாளன் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வயது வந்த பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். வயதும் காலமும் வீணாகும் முன் நன்மையான செயல்களை செய்வதிலும் விரைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டை சச்சரவு சமாதானம் மூலம் தீர்த்துக் கொள்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் முந்திக் கொள்ளுங்கள்.

அருஷனில் அமர்ந்தவனே.

Yeah.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும், மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவையிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல, பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல, வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் ரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் ரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேடு வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களை தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனியின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின் படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் மொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும். தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனி கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே, அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒருவகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM.com. MTR FM சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான அதிகாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரும் ஒரு மணி நேரமும் நான் உங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறேன். நான் உங்கள் நண்பன், தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.

என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமான மீண்டும் ஒரு அதிகாலை பொழுது உங்களுக்கு இதமான பொழுதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இனிமையான இந்த வேளையில் இனிமையான பாடல்களும் இனிமையான பல விடயங்களையும் எடுத்து வர இருக்கிறது. வழக்கம் போல பொதிகை தென்றல், பொதிகை தென்றலை ஆரம்பிக்க அற்புதமான பாடலோடு இன்று நிகழ்ச்சி உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. அதிகாலை பொழுதில் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது புதுகை தென்றல். இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடயத்தை எடுத்து வருகிறது புதுகை தென்றல். நம்மில் பலருக்கு ஞாபக மருதி, ஞாபக மருதி என்றால் நிறையவே இருக்கிறது என்று சொல்கிறவர்களைத்தான் நிறைய பார்க்கிறோம். ஞாபக மருதி, இதை குறைப்பது எப்படி அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சுவாரஸ்யமா சொல்ல போறேன் உங்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். அதிகாலை தென்றலாக உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கும் இனிய பாடல்களோடு இனிய விடயங்களையும் கொண்டு வரப்போகிறது பொதிகை தென்றல் என்று சொல்லியிருந்தேன். பொதுவாக நமது வீடுகளிலே இந்த ஞாபகம்

பழக்கம் நிறையவே உண்டு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞாபகம் மறதி நிறையவே உண்டு. அதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாமானால் சின்ன சின்ன விடயங்கள் தான் காரணமாக இருக்கும். முதலில் இந்த ஞாபகம் மறதி எப்படி வருகிறது என்பதையும் பார்க்கலாம். பொதுவாக ஒரு விடயத்தில் நமக்கு அதிகமாக நாட்டம் இல்லாவிட்டால் ஞாபகம் மறதி தொற்றிக்கொள்கிறது. அதனால் எந்த விடயத்தில் நீங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விடயத்தின் மீது நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அதுதான் வந்து முதல் குறிப்பு. இந்த குறிப்போடு இந்த இனிமையான பாடல் உங்கள் செவிகளை சேர வருகிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com.

நினைவில் நிற்கும் கீதங்களை வழங்கி இனிமையான அதிகாலையை அழகாக்கி கொண்டிருக்கிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது வானலைகளின் அரசன் MTRFM.com. 24 மணி நேர இடைவிடாத தமிழ் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட அருமையான பாடல்கள், அருமையான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது. நிறைய பேர் இப்போ அலுவலகத்திற்கு, அலுவலக பணிகளுக்கு தயாராக கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு இன்றைய பொழுது இனிமையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது MTRFM.com. அதே போல பயணங்களில் இருப்பவர்கள், உங்கள் பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது MTRFM.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com-இல். இது அதிகாலை வசந்தமாய் பொதிகை தென்றல் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் நினைவுகளிலும் ரீங்காரமிடும் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய விடயம் அதாவது ஞாபக மறதி, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த ஞாபக மறதி முதல்ல வந்து நம்ம அந்த பத்தி, அதாவது அந்த விடயத்தின் மீது நாம் ஈடுபாட்டை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது நாளைக்கு நம்ம என்னென்ன அலுவல்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை குறிப்பெடுத்துக் கொள்வது. பொதுவாக மொபைல்களில் கூட இன்றைக்கு வந்து நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதன் மூலமாக நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் நமக்கு முதல்ல வந்து பழகிக் கொள்வதற்காக அதை எழுதி பழகலாம், அல்லது இந்த நோட்ஸில் குறிப்பை எடுக்கலாம். அப்படி வைக்கும் போது அது தவறாமல் அது நமக்கு நினைவூட்டலாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு பாடல் பொதிகை தென்றலை அலங்கரிக்க வருகிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com.

நினைவுகளில் ரீங்காடமிடும் பாடல்களையும் நினைவுகளை நினைவூட்டலை எப்படி அதிகரிப்பது என்கிற விடயங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. பொதுகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு தலங்களிலிருந்தும் உங்களுக்காக இனிமையான பல சுவையான அம்சங்களோடு கூடிய நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறது MTRFM. அந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் கேளுங்கள், உங்கள் நண்பர்களையும் இணைந்திருக்க சொல்லுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஞாபக மருதி எப்படி வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த ஞாபக மருதியை சரி பண்ணுவதற்கு ஒரு நாள் முன்னால், நாளை அலுவல் என்றால் ஒரு நாள் முன்னாலேயே திட்டமிடுதல் அவசியம் என்று சொல்லலாம். அந்த இரவு பொழுதே அதிகாலையில் என்னென்ன பணிகள் இருக்கிறது, எதை எதை நாம் அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ எந்தெந்த புத்தகங்களை எடுத்து செல்ல வேண்டும், எந்தெந்த ஃபைல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கோப்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதெல்லாம் ஒரு அட்டவணையிட்டு முதலிலேயே நம்ம தயார் பண்ணிக்கொள்வது மிகச்சிறந்தது என்று சொல்லலாம். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவதி அவதியாக அவற்றை தேடும் போது நிறைய விடயங்களை நாம் வந்து மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இணைந்திருங்கள், இது MTRFM.com வழங்கும் அதிகாலை வசந்தம் பொதிகை தென்றல்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் அதிகாலை வசந்தம் புதுகை தென்றல். ரம்யமான இந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கு இனிமையான பாடல்களும் அது மட்டுமல்லாமல் இனிமையான விடயங்களையும் நாம் சார்ந்த பல விடயங்களை பேசி வருகிறது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சிகளில் பாடல்களையும் உங்களோடு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றும் கூட நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமா மறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன விடயங்களை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். ஏதாவது நம்ம சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் என்று சொல்லலாம். இன்னும் கூட பச்சை காய்கறிகள், குறிப்பாக பெரியவங்கலாம் சொல்லுவாங்களே இந்த வெண்டைக்காய் அது மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிறது, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த பாடலை கேளுங்கள், தொடர்ந்து நம்ம பேசலாம். இது MTR FM.com வழங்கும் அதிகாலை வசந்தம் பொதிகை தென்றல்.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.

மோண்டீரியல் தமிழ் வானொலியில் அடுத்து வருவது குரலும் பொருளும். இன்றைய குரல் 4, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. மூவா அவர்கள் தரும் உரை, விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இனிய நேயர்கள், இதுவரை கேட்டது குரலும் பொருளும்.

0: ஒன்றியல் தமிழ் வானொலியில் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: ஜெருசலே, அங்க உள்ள ஒரு தேவாலயம், அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வர்றார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது. இயேசு உட்காந்துருக்கிறார். காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார். ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார். நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னு நானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா இவன்.
0: இதுவரை நேரமும் ஒன்றியம் தமிழ் வானொலியின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

0: எங்கள் அன்பு உறவுகளே, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்பு உள்ளங்களை இணைக்கும் இணையதள வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம்.
1: தற்பொழுது ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சியில் மச்சானாக கலைவாணனும்
0: சின்ன பிள்ளையாக மெர்சிராணியும்
1: இருவரும் இணைந்து வழங்கும்
0: ஜோடி குயில்கள் ஜோடி குயில்கள் ஜோடி குயில்கள்.

0: மச்சான், வணக்கம். மச்சான்,
1: வணக்கம்.
0: அன்பு உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறி இந்த ஜோடி குயில் நிகழ்ச்சியில அறிவியல் சம்பந்தமான செய்திகளை கூறி பாடல்களை வழங்கலாமா மச்சான்?
1: அப்பயா சின்னப்ல.
0: ஆமா மச்சான்,
1: கண்டிப்பா அறிவியல் செய்திகளை கொடுக்கலாம், பாடல்களை வழங்கலாம்.
0: ஆமா மச்சான், அறிவியல் என்பது ஏன், எதற்கு, எவ்வாறு, எப்படி என்ற சிந்திக்க வேண்டிய விஷயம் அது.
1: ஆமா,
0: அதன் பிறகு எந்த செயலையும் செய்ய வேண்டும் மச்சான்.
1: அதாவது சின்ன பிள்ளை, உண்மைதான். நம்ம அறிவியல் பாட புத்தகத்துல கூட முதல் பக்கத்திலே பாத்தீங்கன்னா, அறிவியல் என்பது ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு அப்படின்னு கேள்வி கேட்கணும்.
0: ஆமா,
1: அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆமா,
1: அதாவது அறிவியல்ல வந்து சின்ன பிள்ளை நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு சில குறிப்பிட்ட செய்திகள் மட்டும் எடுத்துருக்குறோம். அதாவது திடப்பொருள், மூலக்கூறுகள், உருவம், வடிவம், கரையும் பொருள், கரையா பொருள், மூழ்கும் பொருள், மூழ்கா பொருள், உலோகம், அலோகம், மின்கடத்தும், மின்கடத்தா பொருள்கள், நிறம், சுவை பற்றியம், பசுமை, சுற்றுச்சூழல், விலங்குகளின் வாழ்க்கை முறை, இயற்கை நமக்கு கொடுத்த வரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புயல், நிலம், நீர், காற்று, மழை, பனி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன பிள்ளை அறிவியல்ல. அதாவது இது மாணவர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் கூறி இந்த பாரத சமுதாயத்தை படைப்போம் சின்ன பிள்ளை.
0: கண்டிப்பா மச்சான், பாடல வழங்கலாம் மச்சான்.

முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம்.

0: மச்சான் மச்சான், அடுத்து அறிவியல பத்தி என்ன தலைப்பு மச்சா சொல்ல போறீங்க?
1: அதாவது சின்ன பிள்ளை, பசுமை நிறைந்த சுற்றுச்சூழல் பத்தி தான் இப்ப நம்ம அந்த செய்திகளை சொல்லி பாடலை வழங்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இது வந்து கிராமத்திலே இப்ப நடைமுறையில இருக்கு. கழிவு மேலாண்மை, அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடாம பாதுகாக்கிற முறை தான் இந்த கழிவு மேலாண்மை. அதாவது கழிவுகளை வந்து முறையா கையாளுவதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் என்னன்னா தெரியுமா சின்ன பிள்ளை?
0: சொல்லுங்க மச்சான்.
1: அதாவது கழிவுகளை பிரித்தல், முதல்ல கழிவுகளை பிரிக்கிறோம், அடுத்து வந்து கழிவுகளை வந்து சேகரித்து மற்றும் எடுத்து சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா கழிவு மறு சுழற்சி மற்றும் உரம் தயாரிக்கிறது அந்த கழிவு பொருள் இருந்து, அப்புறம் வந்து கடைசியா நீக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலயும் எல்லா டவுன்லயுமே பாத்தீங்கன்னா மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு இருக்கு.
0: ஆமா மச்சான்.
1: இத சரியா சொல்ல போனோம்னா பசுமை நிறைந்த சுற்றுச்சூழலை சிறப்பா வச்சிருக்கிறதுக்கு ஒரு அழகான பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம் சின்னப்புல.
0: கேட்கலாம் மச்சான்.

0: மச்சான் மச்சான், அடுத்த சுற்றுச்சூழலை பத்தி சொல்லுங்க மச்சான்.
1: அதாவது சின்ன பிள்ளை, இது இது சுற்றுச்சூழல் என்பதை விட சின்ன பிள்ளை, அறிவியல்ல வரக்கூடியது பறவைகள் விலங்குகள் பத்தி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா?
0: அப்படியா?
1: ஆமா, இதே வந்து இந்த இனத்தை சார்ந்த பிற உயிரினங்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவிட்டு வாழ்வதால் பல நன்மைகள் பெறுகின்றன சின்ன பிள்ளை. அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சிகள், அது ஒன்றாக வாழும் பொழுது அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியை தான் செய்யுமா, எது இந்த பூச்சி இனம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் இருக்குல்ல, இது ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டது. அவைகள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு உணவுகளை தான் உண்டு வாழுமா, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல தான் இந்த பறவை இனங்கள் வாழுமா, அதே நேரத்துல பறவைகள் வெவ்வேறு வாழ்க்கை முறையை பின்பற்றுதான் சின்னபிள்ள. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, சமூக நெசவாளர் என்ற ஒரு பறவை இருக்கான். அதாவது தனியா கூடுகளை கட்டுவது இல்லையா, அதாவது ஆண் பறவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுவான இடத்துல இந்த கூட்டை கட்டுமா சின்ன பிள்ளை? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதாவது ஒரு கூட்டுல வந்து 2 பறவைகள் இருக்கிறதே பெரிய விஷயம். இது பாத்தீங்கன்னா ஒரே கூட்டுல பாத்தீங்கன்னா 400 பறவைகள் தங்கக்கூடிய வகையில இந்த கூடு வந்து அமைஞ்சிருக்கான் சின்ன பிள்ளை. இதை பத்தி ஒரு அழகான பாடலை கேட்கலாமா சின்ன பிள்ளை?
0: கேட்டு வணங்கலாமாச்சான்.
2: பறவைகள்

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொடிகள் எல்லாம் கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவித

0: அடுத்த இயற்கையை கொடுத்தது வந்து என்ன தெரியுமா? வானம். அதாவது மேகம்னு சொல்லுவோம்ல, இந்த வானத்துல இருக்கும் சூரியன், நட்சத்திரம், வானவில்லு, இதுல பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, இவ்வளவு விஷயங்கள் இந்த வானத்துல இயற்கை கொடுத்துருக்கு சின்ன பிள்ளை. அதாவது வானம் எவ்வளவு பெரிய ஒரு பெருசுன்னு தெரியுமா? இது வந்து உலகம் வியக்கும் தமிழர்களின் வானியல் அறிவியல்ல மாணிக்க வாசர் தான் வந்து முத முதல்ல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதாவது பூமி உள்ள உள்பட எல்லா கிரகங்களும் உருண்டை என்று அப்பயோ சொல்லிட்டாரு. எப்ப? 100 கோடிக்கு மேலே. அதே போல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை, திருவள்ளுவரும் பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து வான் உலகு அப்படின்னு ஒரு தலைப்பிலேயே திருக்குறள் நிறைய சொல்லியிருக்கிறாரு செய்திகளை.
1: அப்படியா மச்சான்?
0: ஆமா சின்ன
1: பிள்ளை. இத பத்தி அன்பு உறவுகளுக்கு ஒரு பாட்டை வழங்கலாமா மச்சான்?
0: கண்டிப்பா வழங்கலாம் சின்ன பிள்ளை.
2: இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன், அதை பத்தி எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம், என்ன வேணாலும் பாடலாம்.
3: பா தனி தனி தனி தனி

0: அடுத்தது வானவில் பத்தி சொல்லுங்க மச்சா.
1: ஆமா சின்ன பிள்ளை, இந்த வானவில் தோன்ற இடம் எது?
0: வானம்.
1: அதாவது வானத்துக்கு இன்னொரு அழகு என்ற வானவில்னு சொல்லுவாங்க. அதாவது மழை காலங்கள் பத்தியா, அந்த மழை காலங்கள்ல தான் அழகா வளைந்து அழகாக ஏழு நிறங்கள்ல காட்சியளிக்க கூடியது. இதுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை, இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நான்லாம் பாத்திருக்கேன், இரட்டை வானவில் இருக்கும்.
0: ஆமா,
1: இரட்டை வானவில் அழகா காட்சியளிக்கும். அதாவது இந்த நிறங்கள் இருக்க, மழை வந்த பிறகு பனிமூட்டம், நீர்த்துளிகள், சின்ன சின்ன தூசுகள், இப்படி பல மில்லியன் கணக்குகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல பெரிய விஷயம்னா சின்ன பிள்ளை, சூரியனுக்கு எதிர் திசையில இந்த மழை பெய்து கொண்டிருக்கும் போது இந்த வானவில் தோன்றும். இதுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை, வானவில் எத்தனை நேரத்தில் இருக்கும்? ஏழு நிறம்.
0: ஆமா,
1: இந்த ஏழு நிறம்னு சொன்னவர் யார் அப்படின்னா அறிவியல் அறிஞர் சர் ஐசக் நியூட்டன். அதாவது என்னென்ன நிறம் அப்படின்னா, சிவப்பு, அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது மஞ்சள்,
0: பச்சை,
1: பச்சை,
0: நீலம்,
1: நீலம்,
0: கருநீலம்,
1: கருநீலம்,
0: ஊதா,
1: ஊதா, இப்படி ஏழு வகையான அந்த நிறங்கள்ல பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கும் மச்சான்.
1: அதை பத்தி ஒரு அழகான பாடல் அன்பு உறவுகளுக்கு வழங்கலாம் சின்ன பிள்ளை.
0: கேட்கலாம் மச்சான்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முண்டியல் இணையதள வானொலி ஜோடி குயில்கள். மச்சான், அடுத்த இதை பத்தி என்ன மச்சான் சொல்லலாம் இருக்கீங்க?
1: அடுத்து வந்து அறிவியல்ல முக்கியமான ஒரு இடம் பெறுவது சின்ன பிள்ளை காற்று. காற்று வந்து பல பல வாயுக்களை கொண்டுள்ளது. அதாவது காத்து இல்லன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்ம இறந்து போயிடுவோம்
0: கண்டிப்பா.
1: அதாவது பல வாயுக்களை கலவையாக கொண்டுள்ளதுதான் இந்த காற்று.
0: ஆமா,
1: இதுல பாத்தீங்கன்னா திட மற்றும் திரவ துகள்கள் இந்த காற்றுல இருக்குதான். அதாவது காற்றுல பாத்தீங்கன்னா சின்னப்பிள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் நீராவியும் உள்ளது. இந்த வாயுக்களை தவிர அதுல வந்து பாத்தீங்கன்னா தூசியும் புகையும் கலந்து இருக்குது. அதாவது காற்றுல இருக்கும் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம்ல, அதுக்கு முக்கியத்துவம் தேவைப்படுவது இந்த காற்று. நம்மை சுற்றி காற்று இருப்பதால் தான் மட்டுமே நாம் பேசும் ஒலி மற்றவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது நம்மளுக்கு கேட்கும். அதாவது காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது, வளிமண்டலம் மற்றும் பாத்தீங்கன்னா வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது. சின்னப்பிள்ள
0: கண்டிப்பா
1: காற்றை பத்தி ஒரு அழகான ஒரு பாடலை அன்பு உறவுகளுக்கு நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். சின்னப்பிள்ள
0: கண்டிப்பா கேட்டு ரசிக்கலாம்.

0: மச்சான் மச்சான்,
1: சொல்லு சின்னப்ள.
0: அடுத்தது நமக்கு இயற்கை தந்த ஒரு பெரிய வரம்.
1: ஆமா,
0: இரவு பகல்.
1: ஆமா,
0: அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மச்சான்.
1: அதாவது சின்னப்ள, அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா, நீங்களே சொல்லிட்டீங்களா இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னு.
0: ஆமா ஆமா,
1: அதாவது கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேடு அப்படின்னா பள்ளம்,
0: கண்டிப்பா
1: இது வந்து இதுதான் இயற்கை. அதே போல பாத்தீங்கன்னா அறிவியல் பாத்தீங்கன்னா இரவு அப்படின்னா பகல் கண்டிப்பா வந்தே ஆகும்.
0: ஆமா ஆமா,
1: அதே போல குளிர் இருந்தால் கண்டிப்பா வெயில் வரும்.
0: ஆமா,
1: இப்படி மாறி மாறி வருவதுதான் இயற்கை. அதாவது பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல பாத்தீங்கன்னா குளிர்காலம் இப்ப தொடங்கிடுச்சு. நமது உடல்ல நம்ம உடல் பாத்தீங்கன்னா குளிரையும் தாங்கும் வெப்பத்தையும் தாங்கும்.
0: ஆமா,
1: பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, இங்க வந்து குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னு.
0: ஆமா,
1: இது இந்த இரவு பகல் குளிர் வெயில் இத பத்தி ஒரு அழகான பாடல் அன்பு உறவுகளுக்கு வழங்கலாம் சின்னப்ள.
0: கேக்கலாம் மச்சான்.

0: மச்சான் மச்சான்,
1: சொல்லு சின்ன பிள்ள.
0: அடுத்தது இயற்கைய பத்தி பார்த்தோம்.
1: ஆமா,
0: இயற்கையோட சேர்ந்ததுதான் இதோ.
1: ஆமா,
0: மலை.
1: ஆமா,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மச்சான்.
1: இதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னா இயற்கை கொடுத்தது ஒரு அற்புதமான ஒரு இடம், அதாவது மலை பகுதி.
0: ஆமா,
1: பெரும்பாலும் எல்லா மக்களுமே பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு மனசுல வரக்கூடியது இந்த மலைப்பகுதி. நம்மளுக்கு, ஆமா நம்மளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா
0: ஊட்டி, கொடைக்கானல்.
1: கொடைக்கானல், அடுத்தது பாத்தீங்கன்னா நாமக்கல், அதே போல பாத்தீங்கன்னா தருமபுரி. ஏன் இப்ப உங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகும்பொழுது பெரம்பலூர் பக்கத்துல மலை அதிகமா இருக்குல்ல?
0: ஆமா, அழகா இருக்கும்.
1: ஆமா, பல நாடுகள்லயும் இந்த மலை இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இந்த மலை திகழ்ந்துட்டு இருக்கு சின்ன
0: பிள்ளை.
1: அதாவது இதுல என்னன்னா பல பிரிவு இருக்கு. இரு மலை இருக்குல்ல, ரெண்டு மலை.
0: ஆமா,
1: அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளமான பகுதியை பாத்தீங்கன்னா அழகான ஒரு இடம், அது பள்ளத்தாக்குன்னு சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா இரு மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடியது அந்த பள்ளத்தாக்கு போகவே பாத்தீங்கன்னா வி வடிவம் இருக்கு பாத்தீங்களா, வி ஆங்கில எழுத்து வி வடிவம். அதுல பாத்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு இருக்குது சின்ன பிள்ளை. ஒரு அற்புதமான ஒரு பாடலை நம்ம கேட்டு இந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு வரலாம் சின்ன பிள்ளை, அன்பு உறவுகளோடு.
0: கண்டிப்பா மச்சான்.
2: Ha, ha, ha, ha.

0: பத்தியளப்பெரி பாண்டியம்மா.
1: மச்சா மச்சா
2: சொல்லு சின்ன பிள்ள.
1: அடுத்தது வந்து மச்சா சூரியனை பத்தி பேசலான் இருக்கோம்.
2: சரி சின்ன.
1: நம்ம கன்னியாகுமரி போனோம்ல போன வருஷம்.
2: ஆமா ஆமா.
1: அந்த சூரியனை எழுந்து வந்த விதம், அந்த கடல்ல கடல்ல இருந்து எழுந்து வர மாதிரியே தோன்றி,
2: அதே போல மாலையில பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து அந்த தண்ணில உள்ளார போற மாதிரியே காட்சி.
1: ஆமா மச்சா, சூப்பரா இருந்துச்சு மச்சா.
2: நல்லா இருந்தது இல்ல? ஒரு அழகு நிறைந்தது ஒரு சூரியன்
1: கண்டிப்பா.
2: காலையில கிழக்கியும் மாலையில மேற்கையும் மறையக்கூடியதுதான் அந்த சூரியன். அதாவது இந்த தோன்றும் விதம் பத்தி நீ அழகா சொல்லிட்ட சின்னபுள்ள.
1: ஆமா.
2: அதாவது கன்னியாகுமரியில போய் அது சென்று பார்த்தவங்களுக்குதான் அந்த சூரியனுடைய இயற்கையை வந்து ரசிக்க முடியும். அந்த காலையிலயும் அந்த கூட்டத்தை பார்க்கலாம் அதிகமா, மாலையில அந்த மறையும் பொழுதும் கூட்டத்தை பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அந்த சூரியன் எழும் பொழுதும் சரி, அந்த மறையும் பொழுதும் சரி, அந்த அந்த பாறையில இருக்கக்கூடிய ஒரு கொடி கொடியை ஏத்துவாங்க.
1: ஆமா, தங்கு ஊதுறாங்க.
2: தங்கு ஊதுறாங்க சின்ன பிள்ள. அதாவது பாத்தீங்கன்னா அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார் நிகழ்ச்சியில கனடாவில், என்ன சொல்லுவாரு, இப்பதான் சூரியன்
1: வெளியே
2: வருகிறது அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளை.
1: கண்டிப்பா.
2: அந்த அழகாக அந்த அப்பாவுக்காகவும் உறவுகளுக்காகவும் நம்மளுக்கு சேர்ந்து ஒரு அழகான ஒரு சூரியன் பாடலை அழகா கேட்கலாம் சின்ன பிள்ளை.
1: கண்டிப்பா மச்சான், கேட்டு மயிலாம் நேயர்களுக்கும் கொடுக்கலாம்.

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது ஜோடி குயில்கள்.
1: நேயர் அன்பு உள்ளங்களை இணைத்த எம்டிஆர் எஃப்எம் வானொலி.
0: அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலையகத்திலிருந்து கலையபானன் மெர்சிராணி.
0: நன்றி, வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்ட்ரியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் இசையரசி எல்ஆர் ஈஸ்வரி பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபத் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வல்லவன் ஒருவன் என்ற படத்திலிருந்து பளிங்கினால் ஒரு மாளிகை பருவத்தால் மணி மண்டபம் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குமரி கோட்டம் என்ற படத்திலிருந்து ஆடுவது உடலுக்கு விளையாட்டு, பாடுவது மனதுக்கு விளையாட்டு என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் நாடு என்ற படத்திலிருந்து நான் 7 வயசில இளநீ வித்தவ 17 வயசில நிலச்சி நின்றவ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிர்காலம் என்ற படத்திலிருந்து மௌனம்தான் பேசியதோ மயக்கம்தான் பேசியதோ என்ற இனிய பாடல்.

குரல் காணும் நிகழ்ச்சி நடத்ததாக வெள்ளி விழா என்ற படத்திலிருந்து காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன் என்ற இனிய பாடல்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உத்தரவின்றி உள்ளே வா என்ற படத்திலிருந்து தேனாற்றங்கரையினிலே தேய்பிதையின் இரவினிலே மோகினி போல் வந்தேன் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ என்ற படத்தில் இருந்து அடடா என்ன அழகு அருகே வந்து பழகு என்ற இனிய பாடல்.

0: குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்பு என்ற படத்திலிருந்து வர வேண்டும் மகராஜா வரவேற்பும் மது ரோஜா என்ற இனிய பாடல்.
1: வரவே

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து மச்சானா மாமாவா யாரோ இவரு என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர் கதை என்ற படத்தில் இருந்து அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிஎடி சங்கர் என்ற படத்தில் இருந்து அந்த அறையினிலே ஒரு ரகசியம், அதன் நடுவினிலே ஒரு அதிசயம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்காரி என்ற படத்தில் இருந்து 30 பைசா 3 முழம் முள்ள மல்லிகை கனகாமரம் என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி நிறைவாக சிவந்த மண் என்ற படத்திலிருந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் என்ற இனிய பாடல்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் இசையரசி எல்லார் ஈஸ்வரி பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் எங்கள் அன்பு நேயர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர செய்ய இருக்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடலை கேட்போமா? அசைந்தாடும் காற்றுக்கும் என்ற முதல் வரியோடு பாடலை ஆரம்பிக்கின்றது. பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் பாடல் பாட்டுக்கு யாரடி பல்லவி சொல்வது. அற்புதமான வரி. இந்த பல்லவியோடு பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்ற பாடலை ஈழமணி திருநாட்டின் ஹட்டன் மாநகரம் மத்திய மாகாணத்திலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். செந்தூரப் பூவே என்று ஆரம்பிக்கும் 16 வயதினிலே திரைப்படுத்து பாடலை.

இவர்களை கடந்து கனடா பெருநாடு மொன்றியல் மாநகரம் தனுஷன் சப்போஸ் உன்னை என்ற முதல் வரியை கொண்ட பாடல் சுக்கிரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றான்.

மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியின் பாடலை கேட்போம். உத்தம புத்திரி நானு என்று கூறும் குரு சிஷ்யன் திரைப்படுத்த பாடலை.

ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். காஞ்சனா அவர்கள் தருகின்றார்கள் வா வாத்தியார் திரைப்படத்து பாடல், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடல்.

அவரை தொடர்ந்து வசந்தி தருகின்றார். வன்குவர் மாநிலத்திலிருந்து நான் வேர்ல்ட் கிளாஸ் வின் என்ற ஒரு பாடல், போர் இடியட் 4 இடியட் என்ற திரைப்படத்தில் இருந்து பாட வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. சின்ன தம்பி உன்னை நம்பி என்ற ஒரு பாடல். இது எங்கள் நீதி என்ற திரைப்படத்திலிருந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நீண்ட காலமாக எங்கள் இசை பயணத்தில் பயணம் புரியும் கீதீஸ் அவர்கள் தங்க தாமரை மகளே என்ற பாடலை மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் அவுஸ்திரேலியாவிலிருந்து பூமேடையோ பொன்மேடையோ என்ற அலங்காரமான பாடலை ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து தந்து எங்களையும் கேட்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்கப்பூர் சிங்காரப்பூமி என்று நான் கூறிக்கொள்ளும் இடத்தில் இருந்து அன்பு மகாலிங்கம் ஒரு பாடலை சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் பொன்மகள் வந்தாள் என்ற வரியை தாங்கி.

0: ஆசை தோன்றும் தேனாகு.
1: அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகர், ரோஷன் தந்த பாடல். நிரேஷன், நீங்கள் தந்த பாடல் ரிங் ரிங்கா ரிங் ரிங்கா என்று ஆரம்பிக்கும் மூன் வாக் என்ற திரைப்படத்து பாடலை தந்தவேளை நாங்கள் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல் ஐரோப்பிய மண்ணிலிருந்து என்னவள் அவர்கள் தருகின்றாள் ஒரு பாடலை, மாநாட கொடி பூவாடும் என்ற ஒரு பாடல் முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னமும் ஒரு உறவு. அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினி ஒரு பாடலை அனுப்புகிறார். பாவை பாவைதான் என்ற ஒரு பாடல் எங்க மாமா திரைப்படத்திலிருந்து பாட வையுங்கள் என்று இவோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது.
1: Welcome.
2: Excuse me.

இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வரும் பாடல் இங்கே இறைவன் என்னும் கவிஞன் என்ற பாடல். அந்த பாடல் சார் ஐ லவ் யூ என்ற திரைப்படுத்து பாடலாக கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

மெய் நெஞ்சங்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பத்தில், சர்வதேச நேயர் விருப்பத்திலே மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி இப்பொழுது காட்டலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: ஒரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேர் நிகழ்வுக்கான முதல் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஷியாமலா பிரபா அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். அந்த பாடல் நீ ஒரு பௌர்ணமி என்ற வரி எடுத்து பாடுகின்றது. ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்தில் இருந்து

அவரை தொடர்ந்து வரும் பாடலை கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். தாயை காத்த தனியன் திரைப்படத்திலிருந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பொழிந்து என்ற பல்லவியோடு சரணங்களை வனைத்து விட்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது ஜோசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

வெற்றி கொடி ஏற்று என்ற ஒரு வெக்ததமான பாடலை சுறா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். நீண்ட கால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, வளமை போல ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, இந்த வேளையிலே டாக்டர் நளினி, வில்சன், வினிதா லோஷன், ரியோனா, வினிதா வில்சன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள்.

ஒலிக்க இருக்கும் பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டு என்ற திரைப்படத்தில் வெளிவந்த 1991 ஆண்டு எல்லோரும் மனதை கவர்ந்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது என்ற சுவர்ணலதா அவர்களின் குரலிலே. இந்த பாடலை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் நண்பர்களை மன்னித்து கேட்கும் வழி ஒலிக்கின்றது.

ஒலிக்க இருக்கும் பாடலும் அதே திரைப்படத்தில் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் கேட்கக்கூடியதான பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மிட்டுதே என்று பாடுகின்றது. இந்த பாடலை பழமை போல தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். நண்பர்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்கு பயமேன் சரவணனும் ஒரு பாடலை சரணாலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமாம் என்ற பல்லவி தொடர்ந்து பாடும் வேளை அவரோடு இணைந்து பரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

துவைக்கின்ற பாடலோடுதான் வண்டிகை திருவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து தேன் பூவே பூவே வா என்ற பாடலை அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒழிக்கின்றது பாடல்

அடுத்து வரும் பாடல் முதன் முதலாய் என்ற லேசா லேசா என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நீர் நிறத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். குஷி திரைப்படத்து பாடல் கட்டிப்புடி கட்டிப்புடிடா என்று அற்புதமாக பாடுகின்றது. இந்த பாடலை மகள்போடு கேட்டிருப்பவர் வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து. நீண்டகால உறவு எங்கள் ஜோஜ்.

0: தமிழன் என்கொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கதம்பம் கதம்பத்தில் திரைப்புதிர் திரைப்படங்களின் பெயரை நான் தரவு கொடுப்பேன். எத்தனை எழுத்தனை சொல்லுவேன், நீங்கள் சொல்ல வேணும். அது உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான். திரைப்புதிர் கதம்பத்தியல் யார் கட்டிக்காரர், எத்தனை மார்க்ஸ், யார் யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை புள்ளிகள், ஆங்கிலமும் கலக்குது இப்போ இல்லையா. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலையில் இணைந்து கொள்ளலாம்.

இன்றைய நாள் சொல்லாவிட்டால் யாரும் உண்மையிலேயே ஒரு வணக்கம் போட மாட்டார்கள் என்றால் மறு ஒளிபரப்பு என்று நினைத்து கொள்வார்கள். இன்றைய நாள் 16ஆம் தேதி, ஏப்ரல் 2022, நேரம் சரியாக 10:31. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:01. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இப்போ. சரியா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மாமா கிளாஸ் ரூமுக்கு மாமா தான் முதல்ல வந்திருக்கிறீங்க, வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சி மாற்றம் நடந்தது. எங்களுடைய தங்க ஜெய் சக்திவேல் ஐயா அவர்களுடைய சிறுகதை இப்பொழுது 10 மணிக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த சனி ஞாயிறு கிழமைகளில் வரும் நிகழ்ச்சி சற்று தாமதமாக எடுத்து வரலாம் என்பதுக்காகத்தான். அல்லாட்டி 12 மணிக்கு சற்று அவசர அவசரமாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கிறது. பாடுவோர் பாடலாம் எல்லாம் கொஞ்சம் அன்பு உறவுகள் வந்து பாடுவதற்கு தடையாக மிக விரைவாக முடித்து கொள்கிறேன். அதில் பலர் குறைபட்டு கொண்டார்கள், அதனால்தான். சரி மாமா, உங்களுக்கு வணக்கம். பாடலை கேட்போம். திரைப்புதிர் படத்தின் பெயர், அதை பற்றி தரவு கொடுப்பேன். நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும், எத்தனை எழுத்துக்கள், என்ன தரவு என்பது. சரியா, பாடல் கேட்போம், கண்ணன் பாடலை.

ஓ, ஆனந்தன் கிளாஸ் ரூமுக்கு முதலே வந்துட்டார். நான் கவனிக்கவில்லை. வானரசி அம்மா வருக வருக என்று போட்டிருக்கீங்கள். நல்ல நல்ல பையன், குட்டி பையன், நல்ல பையன். உண்மையாக அந்த டைமுக்கு வந்துடுறார். இப்போ அவரை பார்த்து மாமாவும் டைமுக்கு வந்துடுறீங்க கிளாஸ் ரூமுக்கு. வடலூர் ஆனந்தனுக்கும் மாமாவுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன். பார்க்க மற்றவர்கள்லாம் என்ன மெலும்பு இல்லை என்ற சனிக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டாக போகலாம் என்று கொண்டு இருப்பார்கள் போல் இருக்கிறத பார்க்கலாம். சரியா?

எங்களுடைய ஜெயசக்தி வேல் ஐயாவுடைய கதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் உண்மைய வாழ்க்கையோடு ஒன்றி போன சில விடயங்கள் இருந்தது. அதே போல் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களுடைய கதைகள் இருக்கிறது. சற்று உன்னிப்பாக கேட்கும்போது சில சில பெண்களுடைய நிலைமை, அவர்கள் அவர் செய்வது தவறா இல்லையா என்பதை ஊகிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் திண்டாடும் பெண்களின் தன்மையெல்லாம் அந்த கதையில் பார்த்துருந்தோம். அது ஒரு அருமையான கதை. இவ்வளோ நாளைக்கு நான் இப்போ இந்த கதையை ஏதோ உள்வாங்கி கொண்டேன், உள்வாங்கி அதை எனக்கு பிடித்திருந்தது. நல்ல ஒரு கதை. அதுக்கு வாழ்த்துக்கள் ஜெயசக்தி வேலையா உங்களுக்கு. அதை எழுதியவருக்கும் வாழ்த்துக்கள்.

அதே போல் எங்களுடைய அப்பாவுடைய பாட்டும் பதமும் வாழ்க்கையோடு ஒன்று இருக்கிற சிலவற்றை சுட்டி காட்டியது எங்களுக்கு. மனிதனுக்கு எப்படி மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை சற்று மெதுவாக சுட்டி காட்டியிருந்தார். அதை கடைப்பிடிப்பதும் பிடிக்காமல் விடுவதும் அது எங்களை பொறுத்து இருக்கிறது. அதை கேட்டு கடைப்பிடித்தால் நன்றாக இருக்கும்.

நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பவனுக்கு பின்னால் பெரிய ஒரு துன்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது மற்றவர்களுக்கு காட்டி கொள்ள மாட்டார்கள். அந்த துன்பத்தை நாங்கள் காட்டிக்கொள்ளாமல் அதை ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் என்றாலும் மறப்பதற்கு நாங்கள் வழிபார்க்க வேண்டும். அதுதான் மனிதன் செய்ய வேண்டிய ஒன்று. 24 மனத்தியாலமும் துன்பம் இருக்குது என்று சொன்னால், இது நான் இந்த கணக்கு மச் முறைப்படி சொல்கிறேன், அதில் 3 மனத்தியாலம் என்றாலும் இதை மறக்கக்கூடிய தன்மை, அல்லது 4 மனத்தியாலம் என்றாலும் அதை மறந்து நாங்கள் சந்தோஷமாக எதில் ஈடுபட முடியுமோ அப்படி ஈடுபட வேண்டும். அப்போ தான் கொஞ்சம் என்றாலும் மனிதனுடைய உடல்நிலை, மனநிலை, வாழ்க்கை சற்று கூடின காலம் வாழ்வதற்குரிய வழி பிறக்கும் என்று நான் சொல்லுகிறேன். துன்பம் என்றது மனிதனை சூழ்ந்து கொண்டே வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு கவலையை மறக்கக்கூடிய இடம்தான் இந்த காட்டலை. ஒரு கொஞ்ச நேரம் 4 மணித்தாலும் 6 மணித்தாலும் உங்களோட இருக்கிற அந்த நேரம், ஒரு குழந்தையை கொண்டு ஒரு பூங்காவில் பல குழந்தைகளோடு விளையாட விட்டால் எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில் தான் நான் இருக்கிறேன். அதை போல தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பாடலை முதலில் கேட்போம்.

0: காட்டிலேயே எங்களுடைய தலைவர் வந்து, அதாவது பிரசன்ட் போட்டுட்டு போக வந்திருக்காரு கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து. வணக்கம்மா.
1: அம்மா மன்னிக்கணும்மா, இப்பதான் காது விழுந்தது, கஷ்டம் கூடவே இருக்குன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்தது.
0: என்ன அது?
1: கல்யாணம் ஆன உடனே, கல்யாணம் ஆன உடனே கஷ்டமும் கூடவே வந்துருமா மனைவின்ற பேர்ல?
0: அப்படி சொல்லக்கூடாது, நீங்க இந்த பொய்க்கெல்லாம் சொல்றீங்கன்னு தெரியறது. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இப்படி சொல்றீங்கல்ல, மனைவி ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு நீங்க தனியே அந்த வீட்டுக்குள்ள தனியே சமைச்சு உங்களுடைய உங்களுடைய உணவு உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்து நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்பதான் அவளுடைய அருமை தெரியும் உங்களுக்கு. உண்மையா மனைவி கிட்ட இருக்கேக்க உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், என்னடா இல்லாம போனா பக்கத்து விட்டு வெட்டி பாக்கலாமே, எப்ப அங்கால
1: போற.
0: பின்பு பக்கத்து வீட்டால வர்ற விளைவை தீர்க்கிறது மனைவிதான். சரி, அதை நான் சமாளிச்சுக்கிறேன் விடுங்க என்று சொல்லிட்டு தீர்த்து விடுவா.
1: எப்பயுமே நேர்கொண்ட பார்வை இருக்கூடாதுமா.
0: அப்ப
1: இடது பக்கம் வலது பக்கம் பாத்துட்டு போகணும்னு சொல்றான். சிக்னலே அப்படிதான் பாக்க சொல்றாங்க, நேரா போனா வண்டியில மோதிட மாட்டோமா, இப்படி சொல்லிதான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன் மனைவி கிட்ட.
0: எப்படி இருங்க ராஜ்குமார், நீங்கள் இன்னைக்கு திரைப்புதிர் பாப்போம், இன்னைக்கு யாரு வெற்றி பெறீங்கன்னு பாப்போம். திரைப்புதிரல நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்க போறேன், சரியா?
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: நான்கு எழுத்து திரைப்படம் இது. இது நான்கு எழுத்து திரைப்படம், சரியா?
1: சரிங்க.
0: இது இப்ப ஒரு விழாவுக்கு தலைமை தாங்குபவர், அல்லது இப்ப நீங்க ஒரு ஒரு விழாவின் முக்கியத்துவர், இவரை இப்படி அழைப்போம். இப்ப நீங்க ஒரு இப்ப உங்களுடைய பிறந்த நாள் நடக்கிறது, சரியா? அப்ப உங்களை அந்த இடத்துல இப்படித்தான் அழைப்போம், இன்றைய என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். நான்கு எழுத்து திரைப்படம்,
1: தலைவன்
0: வருது.
1: சரி, அடுத்தது வருகிற அடுத்த நேர்வழி.
0: சரி, நன்றி.

0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே திரைப்புதிர் ஆரம்பமாகி இருக்கிறது. நான்கு எழுத்து திரைப்படம் இது. ஒரு விழா, அதில் முக்கியமாக இருப்பவரை இப்படி அழைப்போம். இப்போ பிறந்த நாள் இருக்கும், சில நேரம் திருமண நாள் இருக்கும், அல்லாட்டி ஒரு ஏதாவது பரிசு வாங்கிய முதலிடத்தில் இருப்பவரை இன்றைய என்று சொல்லி இப்படி அழைப்போம். நான்கு எழுத்து திரைப்படம். எங்கள் கெட்டிக்காரன் யாருன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு படம்,

0: பாட்டு முடிய நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: சொல்லிட்டாங்களா?
0: இல்லையே, யாரும் வரையலையே, யோசிச்சு கொண்டு இருக்காங்க. எங்க எங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன்.
1: நீ ஒரு காதல்
0: சங்கீதம்.
1: அதாம்மா அந்த படமா?
0: எங்க படத்தை சொல்லுங்க.
1: நாயகன் நாயகன்
0: கட்டிக்கார் கட்டிக்கார் கட்டிக்கார் கட்டிக்கார். இப்போதான் இன்னொரு அன்புரம் வருகிறார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன்.
2: அம்மா வணக்கம். அம்மா
0: ஆ சொல்லுங்க ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? முதல்ல
2: நான் நலமாத்தானமா இருக்கேன்.
0: நலமா தானமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அம்மா நான் நலமா இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க.
2: அம்மா நலமா இருக்கிறேன்.
0: அப்படி அதாவது இந்த மனதுல திடம் இல்லாத வார்த்தை தான் நான் நலமா தானமா இருக்கிறேன். உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப நாங்க சொல்லுவோம் இல்ல, நீங்க நீங்க என்னட்டு கேப்பீங்க, அம்மா உங்களுக்கு ஜுரம் இருந்தது இல்ல, அது மாறிடுச்சா? சுத்தமாண்ட மாறணமாயி தான் நினைக்கிறேன். ஏண்டா எனக்கே சந்தேகம், என் உடம்புல இருந்து ஜுரம் போகல அப்படிதான் இப்ப நீங்க சொன்னது. நலமா தானம்மா இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் நலமா இருக்கிறேன் அம்மா, நல்லா இருக்கிறேன் அம்மா சொல்லுவோம். முட்டுப்புள்ளி வைக்கணும்,
2: ஒரு நாள் குறை
0: முட்டுப்புள்ளி.
2: சரி
0: அப்படிதான் நினைக்கிறேன். எங்களை தொடர போகுது சூறாவளி காத்தடிச்சாலும் வங்காளையும் சரிஞ்சு இங்காலையும் சரிஞ்சு திரும்ப எழுமினிக்கான். இப்படி என்ன பார்த்து சொல்லி இருக்கிறார்கள் ராஜேந்திரன், என்ன பார்த்து எத்தனையோ பேர் இங்க இங்க கனடாவிலேயே சொல்லி இருக்கிறார். இந்த வானொலியால சில கஷ்டப்பட்டு பட்டு நான் சில நேரம் தடம். அப்ப அண்டைகள்லாம் நின்றுது இல்ல, இந்த காற்றுல நின்றுது இல்ல, அப்ப நான் பட்ட பாடு அந்த இதுகளை எல்லாம் சரி செய்யறதுக்கு அத மாதிரி சில சில விடயங்கள் நடந்தது எனக்கு வானொலி ஊடாகவே. பல சரிவுகள் வந்தது, இருந்தாலும் மேல நான் கஷ்டப்படாம இங்க வந்து எத்தனையோ வானொலி நடத்தின உரிமையாளர்கள் வானொலியை விட்டுட்டார்கள், வானொலியை க்ளோஸ் பண்ணி இருக்கிறார்கள். இங்கே என்னோடு சரிக்கு சம நான் இருந்தவர்கள் எல்லாரும் க்ளோஸ் பண்ணி இருக்கிறார்கள், விட்டுட்டு வேறு வானொலி கடமை ஆட்டுகிறார்கள். ஆனால் இத்தனை வருஷமாக நான் அதை தாங்கி பிடிச்சு பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த அவர்களே பார்த்து சில மேடைகளுக்கு போகும்போது சொல்லுவார்கள், இந்த குதிரை விழுந்து கால்கள் உடைஞ்சிட்டா சுட்டு போடுவாங்களாம், இப்போ இந்த அது சரியில்லை என்றுட்டு உடனே சுட்டு போடுவார்களாம். நீங்கள் எப்படி விழுந்து விழுந்து எழும்புறீங்களே எப்படி என்று கேட்பார்கள், எழும்பி ஓடுறீங்களே அதை எப்படி என்று கேட்பேன். அதனால என்னோட இருக்கிற என் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் திட காத்திரமா இருக்கும்.
2: எப்பவுமே அந்த ஆறுதல் இருந்தாலே போதுமா, உடல் சரியில்லாம இருந்தா கூட அதுல நல்லா இருக்குதாம்மா.
0: சரி, என்ன கண்டுபிடிச்சிங்களா நீங்க அந்த புதிர, இந்த திரைப்புதிரில வந்த படத்தை சொல்லுங்க. சொல்லிட்டார் பதில் நீங்க கேக்கலன்றதுங்க. திருமோகன் தாரன் நான்கெழுத்து. ஒரு விழாவின் முக்கியத்துவரை இப்படி சொல்லுவோம். ஒரு விழாவில முக்கியத்துவம் இப்ப உங்களுக்கு பத்தியா நீங்க தான் அதுல முதல் ஆளா இருக்கிறீங்க, உங்களை சுற்றித்தான் மற்றவர்கள் வருவார்கள். அப்படி எந்த ஒரு விழாவிலும் அப்படி ஒரு முதல்வரா இருப்பவரை சொல்லும் ஒரு வார்த்தை இது.
2: தளபதி.
0: தளபதி வந்து படைக்கு தளபதி, அது
2: சரிங்களா?
0: படைக்கு மட்டும்தானே இது வந்து. எந்த விழாவுக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் முதல்வரா இருப்பவரை இப்படி சொல்லுவோம் நாங்கள். சரி, அவர் சொல்லிவிட்டார் நாயகன் என்றது அந்த படம்.
2: சரி சரி,
0: அவர் சொல்லிவிட்டார். சரி, இது ஒரு பூ, இது ஒரு பூ, அழகிய பூ. ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. உங்களை சுகமா சொல்லி இருக்கு பாப்போம்.
2: ரோஜா பூ.
0: ரோஜா பூ. சரி, ஒன்று பாவமா இருக்கு, அதனால சுகமா சொன்னேன். ரோஜா, ரோஜா பூண்ட படம் வந்ததா இல்லையே? ரோஜா
2: இல்லையா? ரோஜா, ரோஜா மட்டும்.
0: ரோஜா. அப்ப பூ சொல்லி இருக்க கூடாது இல்ல நீங்களே. எனக்கு இப்ப நான் யோசிக்கிறேன், ரோஜா பூண்ட படம் இருக்கிறது சரி, நன்றி ஐயா, நன்றி நன்றி
2: நன்றி.
0: எங்க காட்சியில இணைஞ்சு கொள்ளுங்க என் அன்பு உறவுகளை, எங்க பாக்கலாம் யார் கட்டிக்காரர்ன்னு பார்ப்போம், சரியா?

மறைக்கும். ஐந்தெழுத்து படம் இது, ஐந்தெழுத்து படம். இது ஒரு பறவை, இது ஒரு பறவை, இது ஒரு பறவை, எங்கே இது ஒரு பறவை.

இது ஒரு பறவை, இது ஒரு பறவை, நாட்டு அதாவது வீட்டிலும் காட்டிலும் நாட்டிலும் வளரும் ஒரு பறவை, கூட்டமாக வாழும். இது கூட்டமாக வாழும், இது ஐந்து எழுத்து. இது கூட்டமாக வாழும், இது ஐந்து எழுத்து. இந்த திரைப்படம் என்ன, எங்கே இது திரைப்படம்? நல்ல நல்ல பாடலாம் இருக்கிறது, எங்கே பார்ப்போம், எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம்.

வணக்கம். ரமேஷ் பாபு பரமக்குடியிலிருந்து உங்களுக்கு ஒரு வணக்கம். தமிழ் வாணன் உங்களுக்கு ஒரு வணக்கம். எங்கே இது ஒரு பறவை, இந்த திரைப்படத்தின் பெயர் இது ஒரு பறவை. இப்போ பறவைகளோட பேர் உங்களுக்கு தெரியும் தானே என்ன என்னண்டு, இப்போ நான் சொல்லணும் மட்டும் குயில் மயில் அப்படியெல்லாம் வருமில்ல. இது ஐந்து எழுத்து பறவை, ஐந்து எழுத்து பறவை. இது கூட்டம் கூட்டமாக வாழும், கூட்டம் கூட்டமாக வாழும். எங்கே பார்க்கலாம், வீட்டில் இருக்கும், நாட்டில் இருக்கும், காட்டில் இருக்கும், எங்கே பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இல்லை நிறைய சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கே பார்க்கலாம்?

வணக்கம் ராமன், ராமன் வணக்கம். வாங்கோ எல்லாரும், எங்கே பார்க்கலாம், எங்கே கண்டுபிடிங்கோ. இருக்குது, நல்ல ஒரு பறவை, இது நல்ல பறவை, நல்ல பறவை, ஜோடி ஜோடியாகவும் இருக்கும். இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பறவை. எங்கே

0: வணக்கம் ரமேஷ் பாபு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களோட குரல் வர வேண்டும். எங்க பேசுங்க ரமேஷ் பாபு.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரமேஷ் பாபு, எப்படி இருக்கிறீங்க? செல்ல பிள்ளைகள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார்கள்?
1: ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்கு. இன்னைக்கு வந்து பரமக்குடியில வந்து சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு. மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஊரு, அதனால வைகை ஆற்றுல இன்னைக்கு நேற்று இரவு நடு இரவு வந்து அழகர் ஆற்றுல இறங்கியிருக்காரு. அங்க தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த திருவிழாக்கள் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, அதனால இன்னைக்கு போயிருக்காங்க அங்க.
0: ஓ, நீங்க அங்க இருக்கிறீங்க அந்த இடத்துல?
1: கோயில் புறா
0: இது இது இது பறவை, இது பறவைன்ற பெயரா? ஐஞ்செழுத்து முழுவதும் பறவைன்ற பெயரா இருக்கு. நீங்க கோயிலையும் கொண்டு வந்தீங்க, நீங்க கோயில் ஞாபகமாவே இருக்கிறீங்க.
1: மணிப்புரா அல்லது மாடப்புறாவா அப்படியும்
0: சொல்லித்தான் கோயில் புறான்ற ஒரு படம் எங்க இருக்கேன்னு இப்ப தேட போறேன்.
1: இல்ல, கோயில் புறான ஒரு படம் இருக்கு நினைக்கிறேன்.
0: பறவைன்ற முழு பேரும் பறவை. கோயில் புறாண்டு வந்திருந்தா நான் ரெண்டு சொற்களால் ஆனது என்று சொல்லி அந்த ரெண்டு சொற்களுக்கும் தரவு கொடுப்பேன். கோயிலுக்கும் கொடுப்பேன், புறாவுக்கும் கொடுப்பேன். இது முழுசாக ஒரு பறவையின் பெயர் என்றதால் மாடப்புறா என்ற பறவை என்ற வடிவா நான் ஒன்று ஐந்து எழுத்துன்னு சொல்லு. கட்டிக்காரன் நீங்க. சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடிச்சு விட்டார் அவர் எல்லா புறாவையும் சொல்லி, மணிப்புறா, மாடப்புறா, கோயில் புறா.

0: வணக்கம் தமிழ்வாணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க?
1: நல்லா.
0: வீட்ல? வீட்ல இன்னைக்கு வேலையா உங்களுக்கு?
1: இல்லமா, கடையில தான் இருக்கேன். கடையில.
0: இது உங்களுடைய சொந்த கடை இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: நீங்களும் அந்த வேலையில செய்வீங்களா இல்ல ஆட்கள் செய்வார்களா?
1: இல்ல இல்ல இல்ல, நான் மட்டும் ஆள்லாம் கிடையாது, நானே செய்வேன்.
0: நீங்களே செய்வீங்களா?
1: கலட்டி
0: போட்டுவீங்க.
1: சைக்கிள்ல
0: அந்த செயின மட்டும் அந்த காலத்துல எல்லாம் கலட்டி கலட்டி போனாங்க. அத போடுறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும் இல்லையா? தடி எடுத்து இந்த அப்படி போட்டு அத ஒரு ஆளை சுத்த சொல்லி சண்டைக்கோழி என்றது சண்டை என்றது ரெண்டு சொல்லு வருது, சண்டை கொண்டு கோழி கொண்டு இல்ல. இது வந்து முழுசா ஒரு பறவையின் பெயர். மாடப்புறம் அவர் சொல்லிட்டார், எங்களுடைய ரமேஷ் பாபு சொல்லிட்டார். அவர் உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு சொல்லு கொடுக்கலாம். சரியா?
1: சரிமா, நீங்க பொதுவாவே சொல்லுங்கம்மா, நான் அதை சொல்றேன் அவங்க கலந்து.
0: சரி. எங்கே உங்களுக்குரியது? சரி, இது இருக்கிறீங்களா கட்டிலையில? விடுபட்டுட்டீங்களா? சரியா, பொதுவா இது இரண்டு ஆறு எழுத்துக்களால் ஆன ஒரு திரைப்படம். ஆறு எழுத்துக்களால் ஆன ஒரு திரைப்படம். பாதுகாப்பதை குறிக்கும் அந்த பாதுகாக்கும் அந்த சொல் இரண்டு தடவை வரும். பாதுகாப்பதை குறிக்கும் அந்த பாதுகாப்பு காக்கிற அந்த சொல் இரண்டு தடவைகள் வரும். இது ஒரு திரைப்படம், ஆறு எழுத்து. இது பாதுகாப்பை குறிக்கும். என்ன பாதுகாக்கிறதுக்கு? அம்மா நான் உங்களை இப்படி செய்வேன்னு சொல்லுவீங்க. அந்த பாதுகாக்கிற அந்த ஒரு சொல் பாதுகாப்பை குறிக்கும். அது இரண்டு தடவைகள் வரும் அந்த சொல், ஆறு எழுத்து சொல். எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். கட்டிக்காரன் யாரு?

0: ஹலோ,
1: எங்க இது பாதுகாப்பை குறிக்கும், பாதுகாப்பை குறிக்கும் இந்த படம். இந்த பாதுகாக்கும் அந்த சொல் இரண்டு தடவைகள் வரும் ஆறெழுத்து படம். வணக்கம், ராஜேந்திரனோ அல்ல ராஜ்குமாரோ தெரியவில்லை, சற்று அவர்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. மீண்டும் அழையுங்கள், மீண்டும் அழையுங்கள். எங்கே வணக்கம் ராஜேந்திரன், வணக்கம்.
2: வணக்கம்மா, வணக்கம். வணக்கம்மா, காவல்காரன்.
1: காவல்காரன் பாதுகாப்போட வரும், அதே ஒரே ஒரு சொல் ரெண்டு தடவை வரும் என்று சொன்னேன். பாதுகாப்புக்குரியது ஒரு சொல் ரெண்டு
2: தான்
1: இல்லையே. நீ காரன் வேற, காவல் வேற, அது ரெண்டும் வேற வர சொல்ல அதே ரெண்டு தடவை வரும். நன்றி, நன்றி, நன்றி. காவலோடு சம்பந்தப்பட்டது, காவல் அதாவது காப்பதை குறிக்கும். எங்கே பாதுகாப்பதை குறிக்கும்,

0: இருக்கிறீங்க ஜோஜ், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா ஐயா? நீண்ட நாட்கள் உங்கள் குரலை கேட்கவில்லை, நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல நிறைய வேலையா இருக்கும் உங்களுக்கு. நானும் அப்பாவும் நெடுக பேசிக் கொள்வோம் உமேலி.
1: நன்றி அம்மா.
0: அதாவது நானும் அது ஏன் பேசுறவன்டா, நான் ஒரு கறி வச்சு ஒரு சோறு காய்ச்சி அதுல இருந்து சாப்பிட எவ்வளவு கஷ்டப்படுறேன்டா அப்பா பாதி சொல்லுவேன். உனக்கு ஒரு கறி ஒரு சோறு காய்ச்சி தரணத்துக்கு அம்மா இவ்வளவு பண்ணண்டா ஜோஜ ஜோஜி பா. அது உங்களை மறக்கவே மாட்டேன் நாங்க சாப்பிடும் போது. நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறம்மா, நலமா இருக்கிறம்மா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
1: ஐயாவோட ஆசீர்வாதத்திலயே நல்லா இருக்கிறோம். இது அம்மா காக்க காக்க
0: காக்க காக்க கெட்டிக்காரன் காக்க காக்க பாருங்க கெட்டிக்காரன் உண்மையா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் ராமன். ராமன் வணக்கம்.
2: ஆமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா.
0: எப்படி செல்ல குட்டிகள் ரெண்டு பேரும்
2: இருக்காங்களா?
0: செல்ல குட்டிகள் எப்படி
2: எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா? நேற்று நிகழ்ச்சிக்கு வந்து
0: அவர் இன்னைக்கு சொன்னாரு தான் களைச்சு
2: போன.
0: எனக்கு ஏனாவும் தூக்கமாயும் இருந்ததா அந்த கதையை கேட்டும் தான் களைச்சு போன தாத்தா இவன் காணும் தாத்தா.
2: ஆமா ஆமா,
0: நல்ல நல்ல ஆக்டிங் சொல்றான் பியூட்டி.
2: ஆமா சின்ன பையன், சின்ன எல்கேஜி தானே படிக்கிறான் பையன், எல்கேஜி தானே படிக்கிறான்.
0: இருந்தாலும் இது அப்பாட குணமா அம்மாட குணமா
2: ரெண்டு குணமும் இல்ல.
0: இந்த பொய் சொல்லக்கூடாது, இந்த பொய் சொல்லக்கூடாது ராமன். இது அம்மாட அல்லது அப்பாட என்ன மாதிரி பாருங்க. அவ சத்தத்தை காணிலேன்னு அப்பா கேக்குறாரு. நான் அதை ரசிச்சேன். ஜஸ்வந்த், ஜஸ்வந்த் இருக்கிறீங்களா? அவ போயிட்டீங்களா? இருக்கிறேன். களைச்சு போய் அப்ப அம்மா
2: தானே
0: நல்ல ஆள் தான் நீங்க. உண்மையா நல்லா பேசுறான் அவன். அப்பாவோட அப்படி பழகிட்டார் அவர் இல்லையா?
2: நல்லா பழகிட்டான், பழகிட்டான். இதுக்காண்டி உட்காந்து அவன் பாருங்க சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கான். சப்பாத்தி சுட்டு இருக்கு. தாத்தாட்ட போயிட்டு பேசிட்டு வந்தா சாப்பிடுவேன்ட்டு சாப்பிடல
0: பாருங்க.
2: அதுக்கப்புறம் வந்து 8:30 மேலதான் ஐயா சேர்த்து லேட் ஆயிடுச்சு நிகழ்ச்சி. 8:30 தான் முடிச்சாங்க.
0: ஓ அப்பா லேட் ஆகுது. அந்த அவையின் நிகழ்ச்சிக்கு நாங்க தடை சொல்ல மாட்டோம். எத்தனை பேர் வந்தாலும் முழுசா எடுத்துட்டு தான் அப்பா விடுறேன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதனாலதான் நான் அப்பாட நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டேன். என்ற திருப்பி தொடர்ச்சியா எடுக்க முடியாதல்ல அப்பாவுக்கு. நான் இப்ப இந்த நேரத்துக்கு நான் எடுத்துவேன். ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் நான் செய்கிறதா சொல்லி இருக்கிறேன். அப்பாவை முழுமையா எடுத்துவேன். இல்லாட்டி அப்பா அந்த நினைப்பிலேயே களைப்புல கெதியா முடிச்சிருவார்.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா. நாங்க எவ்வளவு நேரம் 7 மணி 7:30 ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் 8 வரைக்கும்.
0: எல்லா செல்ல
2: குட்டிகள்
0: கேட்க ஆசையாக இருக்கிறது உண்மையா?
2: பரவாயில்ல, நம்ம சின்ன குழந்தைதான் பரவாயில்ல, கத்துக்கிட்டான் நிறையா. இப்ப பாருங்க நீத்தா பெருமை சொல்லணுமா? தாத்தாட சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3வது அதிகாரம் சொல்லணுங்கிறான்.
0: அப்ப பாருங்க.
2: ஆமா ஆமா, இன்னும் படிக்க தெரியாதுமா? நம்ம சொல்லி கொடுத்தா
0: சொல்லி
2: எல்கேஜி தானே, இப்பதான் ஸ்டார்ட் பண்றான், எழுத்தே தெரியாது.
0: அந்த உங்களோட குழந்தைகள்லாம் உங்களோட குழந்தைகள் தானே ஐயா? உங்களோட குழந்தைகள் பேசுற பேச்சுல சந்தோஷத்துல தானே நானும் அப்பாவும் வாழ்றோம். அந்த அவர்களுடைய இப்ப நீங்க பாருங்க மறு ஒளிபரப்பு வருமல்ல, அந்த திரும்ப அது வந்து ஒரு அதிகாலையில வருது. அந்த நேரம் அப்பாவும் விழிச்சிருவாரு, உடனே நானும் விழிச்சேன். அந்த குரல் கேட்ட உடனே அத முழுசா கேட்க அப்படியே திரும்ப கேட்போம் நாங்க. அத அந்த நேரத்துல
2: நல்லா இருக்கு. எல்லா பிள்ளைங்களுமே நான் சிறப்பா பண்ணிச்சுங்க. அந்த முதல் முதலா வந்த பொண்ணு குழந்தை அழகான குரல், அந்த பொண்ணு
0: நர்முகை, நர்முகை
2: நர்முகை நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல அப்படியே தமிழ் வார்த்தையில இருந்து அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணது பாப்பா.
0: அவனுடைய தங்கையும் இருக்கிறான், அவன் பேசுவான். இன்னைக்கு அப்பாட்ட வரே இல்லை, அப்பாக்கு தெரியாம போச்சு தங்கைய. அவன் நல்லா பேசுறான், நல்லா பேசுறான். இப்ப ஜஸ்வந்தும் எங்களுடைய உங்களுடைய மகளையும் போல அங்கேயும் ரெண்டு பிள்ளைகள் தான். அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுவாங்க. ரெண்டு பிள்ளைகளா தான். இப்ப பிரபுவோட மகளும் அப்படித்தான், தர்ஷனா. அவங்க அண்ணாவும் தம்பி இருக்கிறாங்க, முந்தி இருக்க பேசினாங்க, இப்ப பேசுறது இல்ல அவன். அப்படி பேசினா குழந்தைகள் வந்து பேசும்போது இப்ப நாங்கள் ஒரு தமாஷா பேசுறோம் தான், நான் எங்கட பேச்ச விட குழந்தை மலர செல்வங்கள குரல் கேட்க
2: இனிமையா இருக்கு. போனதே தெரியல
0: எவ்வளவு நேரம் அப்பா கொண்டு போயிட்டு.
2: முந்தியெல்லாம்
0: நான் தான் குழந்தைகளோட நிகழ்ச்சி சிறுவர் பூங்கா எடுத்து வருவேன் நான், செல்லம்மா கதைச்சு எடுத்து வருவேன். ஆனா என்ன விட அப்பா
2: அவங்க வந்து அப்பா வந்து கரெக்டா இருக்காங்க, பிள்ளைங்களை வந்து கரெக்டான வழியில கொண்டு
0: வழியில கொண்டு போறேன். இப்ப எனக்கு அப்படி இல்ல, நான் வந்து நான் விளையாட்டா தான் கொண்டு போவேன். ஆனா அப்பா வந்து கரெக்டா அந்த என்ன என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதுகளை எல்லாம் அப்பா சரியா சொல்லி கொடுத்து கொண்டு போறேன். அதுதான் அப்பா
2: கேட்கிறேன், ஒரு வழிகாட்டி மாதிரி ஐயா இருந்து கரெக்டா எப்படி பிள்ளைங்களை கொண்டு போகணும்,
0: நிச்சயம்
2: அது எது மாதிரியான தகவல்களை சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஐயா அப்படியே குழந்தையாவே மாறிடுறாங்க.
0: வடிவா கேட்டுக்குங்கப்பா, எல்லாரும் வடிவா கேட்டுக்குங்க. இவரே நேர காட்டில சொல்ற உங்களை எல்லாரையும் நான் கெடுத்து குட்டி சோறாக்குறேன்னு சொல்றாருங்க பாருங்க. அம்மா நீங்க நீங்கதான் சொன்னது அம்மா, நீங்க எங்களையெல்லாம் குட்டி சோறாக்குறீங்க.
2: இல்ல இல்ல நீங்க வேணா போட்டு பாத்துக்கீங்க, திரும்ப
0: சொல்ல சொல்லாம சொல்றாருங்க.
2: சொல்லவே இல்லை
0: நான் சும்மா நான் சும்மா நான் நான் நீங்க சொல்லல நான் சும்மாப்பா தமாஷுக்கு சொன்னேன்.
2: சரி
0: இல்ல இது என்னட்டு வர்ற பிள்ளைகள் எல்லாம் அதைத்தான் விரும்புதுகள், அது தெரியுமா உங்களுக்கு? எந்த பிள்ளைகள்
2: எல்லாம் ஜாலியா கலாச்சிட்டு போயிருங்க,
0: அதுக்குதான் அதுக்குதான் விருப்பம் வைக்க, அதனாலதான் நான்
2: விரும்புது பிள்ளைங்க.
0: சரி நீங்க என்னது அந்த கண்டுபிடிச்சீங்களா அது காவலோட சம்பந்தப்பட்டது? அது நீங்க கேட்கலையா? ரெண்டு முறை
2: ஒரே மாதிரி
0: ஒரே மாதிரி வரும், ஆறு எழுத்துன்னு சொன்னேன். ஜார்ஜ் வந்து சொல்லிட்டு போறாருங்க, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
2: புது படமா காக்கா காக்கா
0: காக்கா காக்கா? சரி ஆனா அவர் சொல்லிட்டார், அது அது கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: பேந்தண்ண
0: கட்டிக்காரன், நீங்க கட்டிக்காரன். சரி இப்ப அடுத்து உங்களை கொண்டு ஒரு சுலபமாக நீங்க கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு தெரியும்.
2: எனக்கு படம்லாம் அந்த அளவுக்கு தெரியாதமா சொல்லுங்க பாப்பதுக்கு.
0: என்ன எப்படி நீங்க நீங்க கண்டுபிடிக்க வேணும் பாருங்க, வர உங்களுக்கு கொண்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு சுலபமான ஒன்று. ஓகே இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல், சரியா? இந்த ஆறு எழுத்து ரெண்டு சொற்களால் ஆனது. ஒன்று ஒரு குலத்தை குறிக்கும் மூன்றெழுத்து, ஒன்று ஒரு உறவு முறையை குறிக்கும். ஆறெழுத்து திரைப்படம், இது ஆறெழுத்து திரைப்படம். மூன்று ரெண்டு சொற்களால் ஆனது இது. மூன்றெழுத்து முதல்
2: குலத்தை குறிக்கும்,
0: முதல் அது ஒரு குலத்தை குறிக்கும். ரெண்டாவது ஒரு உறவு முறையை குறிக்கும்.
2: அப்பனா தெய்வ மகனாமா?
0: இல்லை இல்லை, யோசிச்சு கொண்டு வாங்க.
2: அப்பனா யோசிச்சு வரேன். சரி
0: நன்றி நன்றி கட்டிக்காரன், நன்றி நன்றி. முயற்சி செய்கிறார், இங்கே பார்க்கலாம். ஆறெழுத்து திரைப்படம் இது வந்து முதல் மூன்றெழுத்து ரெண்டு சொற்களால் ஆனது. மூன்றெழுத்து ஒரு குலத்தை குறிக்கும், ரெண்டாவது ஒரு உறவு முறையை குறிக்கும். எங்கே

0: வணக்கம் பாரோ. பாருக்கும் பிடிக்கும்.
1: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ஐயா? சுகமா இருக்கிறீங்களா?
1: பரவாயில்லம்மா.
0: எங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு.
1: சொல்லிட்டாங்களா?
0: இல்ல,
1: தேவர் மகன்.
0: தேவர் மகன் கெட்டிக்காரன். தேவர் மகன் கெட்டிக்காரனா இருக்கிறீங்க நீங்க? தேவர் மகன் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. கடையப்பா,
1: அவர் தெய்வ மகன் சொல்லிட்டாரு.
0: தெய்வ மகன் சொன்னோம்னா மகன் வந்துட்டு அங்கல முன். உடனே நன்றி
1: ஐயா. ஒரு
0: வாய்ப்பு கிடைக்க உடனே அவரது மகனை சொன்னாரா, தெய்வத்துக்கு அவங்களை விட்டுட்டு இவர் தேவரை கொண்டு வந்துட்டாருங்க கட்டிக்காரன்.

எங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த திரைப்படம், இது ஒரு நல்ல திரைப்படம். இது இது வந்து எட்டு எழுத்து சொல் திரைப்படம். அதில் நான்கு நான்கு சொல்லில் ரெண்டு சொற்களை கொண்டது. இது எட்டு எழுத்து படம், இது எட்டு எழுத்து திரைப்படம். நான்கு நான்காக பிரிக்கப்பட்ட ரெண்டு சொற்களை கொண்டது. முதல் சொல்லு, முதல் சொல்லு குத்தும், முதல் சொல்லு குத்தும். இரண்டாவது சொல்லு அழகாக வாசனையாக இருக்கும், அழகாக வாசனையாக இருக்கும். இது ரெண்டு சொற்களால் ஆனது எட்டு எழுத்து திரைப்படம். முதல் நாலெழுத்தும் குத்தும், வலிக்கும், அது குத்துனா வலிக்கும். இரண்டாவது சொல் வாசனையாகவும் அழகாகவும் இருக்கும். எங்க பாருக்கு தெரிஞ்சது, என்ன பாருக்கு சொல்லுங்க. முள்ளும் மலர். நன்றி ஐயா, நன்றி. குத்தும் சொல்லி தெரிஞ்சிட்டு, நன்றி நன்றி. நான் சொன்னேன் பாருக்கு கண்டுபிடிப்பார். அடுத்த திரைப்படம், அடுத்த திரைப்படம், இது மூன்றெழுத்து திரைப்படம, மூன்றெழுத்து திரைப்படம். அன்பை குறிக்கும் ஒரு சொல், அன்பை குறிக்கும் ஒரு சொல். எங்கே மூன்றெழுத்து திரைப்படம், அன்பை குறிக்கும் ஒரு சொல்.

0: இது இல்லாமல் நீங்கள் நாங்கள் ஒரு நான் நீங்கள் யாருமே இல்லை.
1: காதல் சுகமானது. சொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம்.
2: அன்பை குறிக்கும்.
0: அன்பை குறிக்கும் என்ன?
2: காதல்.
0: காதல் இதெல்லாம் நல்லா தெரியும். கடைக்குட்டி சிங்கத்துக்கு பையா இத மற்றதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நல்லா தெரியும். நன்றி நன்றி நன்றி அப்படியாப்பா.

எட்டு எழுத்து சொல், இது எட்டு எழுத்து திரைப்படம், இது எட்டு எழுத்து திரைப்படம். முதல் ஐந்து எழுத்து ஒரு ஆணின் பெயர், முதல் ஐந்து எழுத்து ஒரு ஆணின் பெயர். மற்ற மூன்று எழுத்து ஒரு இடத்தை ஒரு இடத்தோடு கூடி வரும், இது ஒரு இடத்தோடு கூடி வரும், அதை குறிப்பிட்டு சொல்வது போல் இருக்கும், குறிப்பிட்டு சொல்வது போல் இருக்கும், கூடி வரும். முழுமையாக இது ஒரு ஊரின் பெயர் என்று தான் நினைக்கிறேன். உங்களோட ஊரில், உங்களோட இந்தியாவில் இருக்க ஒரு ஊரின் பெயர் எங்கே, இது ஒரு வீதியின் பெயர் அல்லது ஊரின் பெயராக இருக்க வேண்டும். முதல் ஐந்து எழுத்து ஒரு ஆணின் பெயர். எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லாம் எட்டு எழுத்து திரைப்படம்.

நான் பிழை விட்டுட்டேன் என்று நினைக்கிறேன். என்னிடம் தான் தவறு. இது வந்து ஒன்பது எழுத்து, ஒன்பது ஒன்பது எழுத்து படம், மன்னிக்க வேண்டும், ஒன்பது எழுத்து படம். இது ஒன்பது எழுத்து படம், இது சரியா? முதல் ஐந்து எழுத்து ஒரு ஆணின் பெயர், ஒரு ஆணின் பெயர். மற்ற நான்கு எழுத்தும் ஒரு ஊரோடு ஒரு வீதியோடு கூடி வரும். இது எங்கே பார்க்கலாம். மொத்தத்திலேயே இது உங்களோட இடத்துல ஒரு ஊரின் பெயர், அல்லாட்டி ஒரு வீதியின் பெயர். ஒன்பது எழுத்து திரைப்படம், இது ஒன்பது எழுத்து திரைப்படம். முதல் ஐந்து எழுத்து ஒரு ஆணின் பெயர், ஒரு ஆணின் பெயர். மற்ற நான்கு எழுத்து அது ஒரு ஊரோடு ஒரு வீதியோடு கூடி வரும். எங்கே

யோசிங்க, இது ஒரு ஆணின் பெயர், ஐந்தெழுத்து வந்து ஒரு ஆணின் பெயர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் ஒரு மிகவும் பிரபலம் பெற்ற ஒரு பாடல் இருக்கிறது. இதில் இதில் அந்த காலத்தில் ஒரு நேயர் அந்த பெயரில் அந்த நேயர் இணைந்திருப்பார். முதல் ஐந்தெழுத்து அது ஒரு ஆணின் பெயர், மற்ற நான்கு எழுத்து அது ஒரு ஊரோடு ஒரு வீதியோடு கூடி வரும் ஒரு சொல். அது ஒரு இடத்தை குறிப்பார்கள். அப்படி எந்த ஒரு இடத்தையும் அதை குறிக்கும் போது இதுவும் சேர்ந்து வரும். மொத்தத்தில் இது இந்தியாவில் இருக்கிற எங்கட இலங்கையில் இருக்க இல்லை இப்படி ஒரு இது நினைக்கிறேன். ஒரு வீதியோ ஒரு ஊர், இது உங்களுடைய தமிழ்நாட்டில் ஒரு ஊர் என்று நினைக்கிறேன். அல்லாட்டி ஒரு வீதி.

என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கள்? யாருக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? இது ஒரு ஆணின் பெயர், ஐந்து எழுத்து முதல் வருகிறது. மிச்ச நான்கு எழுத்து வந்து அது ஒரு வீதியோடு ஒரு ஊரோடு கூடி வரும் ஒன்று. இது முதல் ஐந்து எழுத்து. இது முழுமையாக ஒன்பது எழுத்தையும் சேர்த்தால் இது ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, இது உங்களோட தமிழ்நாட்டில் ஒரு ஊராக இருக்கும் அல்லது ஒரு வீதியாக இருக்கும். இது ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம். இங்கே

இது பாடலை கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு அப்படியே இருக்கிறீங்களாக்க எல்லாரும். தமிழ் வாணன் சத்தத்தை காணையில், சுரேஷ் பாபுட சத்தத்தை காணையில், ராஜேந்திரன், ராஜ்குமார், ஜோர்ஜ், ராமன், ஃபாரூக், ரேவதி அம்மா, எங்கள் இந்த படத்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஒரு ஐந்தெழுத்து, முன்னுக்கு ஐந்தெழுத்து ஒரு ஆணின் பெயர். மற்ற நான்கு எழுத்தும் இது ஒரு ஊரோடு ஒரு வீதியோடு கூடி வரும் ஒரு சொல். இது இப்படி சொன்னால்தான் தெரியும். மொத்தத்தில் இது ஒன்பது எழுத்து திரைப்படம். இது தமிழ்நாட்டில் ஒரு ஊராக இருக்க வேண்டும், அல்லாட்டி ஒரு வீதி என்ற பேராக இருக்க வேண்டும். எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம். எங்கே

0: இது ஒன்பது எழுத்து திரைப்படம், இதுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு பாருங்க பார்க்கலாம். இனியும் கண்டுபிடிக்கலையேண்டா, இனியும் கண்டுபிடிக்கலையேண்டா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள்ண்டு தான் அர்த்தம். பார்க்கலாம் இனியும். நிகழ்ச்சியை நல்ல உற்று நோக்கினால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உற்று கேட்டால் ஒன்பது எழுத்து, ஒன்பது எழுத்து திரைப்படம், முதல் ஐந்து எழுத்து இது ஒரு ஆணின் பெயர், மற்ற நான்கு எழுத்து ஒரு வீதியோடு ஒரு ஊரோடு சேர்ந்து வரும் ஒரு சொல். மொத்தத்தில் இது உங்களோட தமிழ்நாட்டில் ஒரு ஊராக இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஒரு வீதியாக இருக்கணும். வணக்கம் அம்மா. ரேவதி அம்மா, அம்மா அம்மா அம்மா அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இந்த சொல்லோடையே இன்றைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும் போல இருக்கு, நல்லா இருக்குது.
1: அதானே அதானே, நானும் என்னென்னமோ யோஜனை பண்றேன். ஊர் பேர் சொன்னீங்களே, குற்றாலம், குற்றால குறவஞ்சின்னு வந்தாலும் வரலையே.
0: இது முதல்ல அஞ்சு எழுத்து படம், அஞ்சு எழுத்து அம்மா, ஐந்து எழுத்து ஒரு ஆணின் பெயர், ஐந்து எழுத்து மற்ற நான்கு எழுத்து இது ஒரு ஊரோட ஒரு வீதியோட அந்த இந்த சொல்லு தொடர்ந்து வரும். நான் ராஜ்குமாரே இணைச்சிடுறேன் உங்களோட, பாக்கலாம்.
1: பாண்டியன் பரிசு ஒன்னும் சரிப்பட்டு வரல, அதான் எல்லாம் அமைதியா இருக்கும். பாண்டியன் பரிசு
0: இது வந்து உமே
1: சொல்லுங்க.
0: வாங்க ராஜ்குமார்.
1: வணக்கம் தலைவரே. வணக்கம்
0: தலைவரே. தலைவரே
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்க வாங்க, நல்லா இருக்கலாம்.
1: நல்லா இருக்கேன். உங்கத்துல எல்லாரும் சௌக்கியமா? உங்கத்து மாமி சௌக்கியமா?
0: அத மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க.
1: எதை மறக்கிறதுன்னு வந்தேனா
0: அது
1: என்னதான் முதல்ல சொல்றாங்களே.
0: ராஜ்குமார்
2: அம்மா விட சொல்லிட்டாங்களாமா?
0: இல்ல இல்ல,
1: விட சொல்லல, என்ன
0: சொல்லல,
1: நீங்க சொல்லுங்க.
0: அவருக்கு அவரு விடையோட தான் வந்திருக்கிற, நெட்வொர்க் கூட இல்லையம்மா. நெட்வொர்க்
1: ஏன் போயிட்டாரு?
0: இல்ல வருவார் வருவார், அது ரீகனெக்ட் வருவார் வருவார். சொல்லுங்க ராஜ்குமார்.
1: வருவான் வடிவேல்.
2: அம்மா அம்மா இப்ப கேக்குது, அம்மா இப்ப கேக்குது,
0: நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சொல்லுங்க.
1: சிங்கார வேலன்.
2: நன்றி மகாலிங்கம். அடிக்கடி கேப்பாரு, கேக்குதா
1: நீங்க விடை சொல்லுங்க. விடை
2: சொல்றீங்களாமா? நீங்களா
0: சொல்லுங்க.
2: சிவாஜியே நடிச்ச படமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
2: ஆஹா, நான் அதுதான் நினைச்சிட்டு
0: வந்தேன்.
2: ஊரோட சம்பந்தப்பட்டிருந்தீங்களா?
0: ஊர் ஊர் மீ அது இது வந்து உங்களோட தமிழ்நாட்டுல ஒரு ஊரா இருக்கணும். எனக்கு சரியா தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஊரா இருக்கணும், அல்லாட்டி ஒரு வீதியா இருக்கணும். இது இதுல பெயர், முழு பெயரும், முழு பெயரும் முதல் அஞ்சலத்து, முதல் அஞ்சலத்து ஒரு ஆணின் பெயர். நான் விஜய ராகவனே நினைச்சிடறேன், அவர் ஓடி வாரார் சிறுவில, அவருக்கு லக் கிடைக்கலாம் இல்ல.
1: ஆண்டவன் கட்டளைன்னு பார்த்தேன், அதுவும் ஆண்டவன் இல்ல.
0: முதல் வந்து அஞ்சலத்து ஒரு ஆணின் பெயர்.
2: ஊரை சேதாராய் போச்சு, யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரே தேய்மானி போச்சு. இன்னைக்கு கேட்ட கேள்வி
0: இல்லையே, இது சுவரமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம். இது இது ஒரு தெரிஞ்ச ஒரு படம்.
1: சரி, நடிகர் யாருன்னு சொல்லுங்க.
0: சுப்பிரமணியபுரம்
2: பேரு
0: சுப்பிரமணி என்றது அந்த ஆணின் பெயர். யா புறம் யாவரும் அதுக்குலாம் சுப்பிரமணிய புறம் அதான் ஒன்பது எழுத்து. நான் முதல் எட்டு எழுத்துட்டேன், அது இடையில யா வருது, சுப்பிரமணிய புறம் ரெண்டு வருது. அப்ப அது வேற நான் இந்த பாட்டு எடுத்து வச்சிருந்தேனுங்க. இப்ப நான் போடுறதுக்கு இது போட்டும். வணக்கம் ரமேஷ் பாபு. வணக்கம் ரமேஷ் பாபு.
3: வணக்கம் சொல்லிட்டாங்களா?
0: நீங்க சொல்லுங்க பாப்பா. எங்க நீங்க சொல்லுங்க.
3: பாடல்
0: இல்ல, இப்ப நான் இதை எடுத்து வச்சேன் இந்த பாட்டை.

0: அந்த நீங்க புதிர் போறீங்களம்மா, இவங்களுக்கு வந்து ரொம்ப நெங்கலம் போலன்றவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அது திரைப்படத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கவங்களுக்கு இயல்பா கூட கண்டுபிடிச்சிடலாம்.
1: நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கோ பாட்டை எடுக்கிறது கிடையில அம்மா வந்தா அப்ப கண்டுபிடிச்சிட்டாவாக்கு மட்டும்தான் எடுத்து வந்தேன். கடைசியில அவைக்கு ஒரு சுலபமா குடுக்கறதுதான் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு இந்த பக்கத்துல ரேவதி அம்மா இருக்கிறா, ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: அடுத்தது
2: ஆசிரியரே வணக்கம்.
1: அடுத்தது வருத்தப்படாத
0: வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு உறவு நிலையில சேர்ந்திருக்க நல்லது. இன்னொரு ஐயா இருக்காரு அவர்.
1: அடுத்தது
3: வணக்கம். வாங்க ஐயா வாங்க வாங்க வாங்க.
1: வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரி.
0: வணக்கம் வணக்கம்
3: ஐயா வணக்கம் வாங்க ஐயா ரமேஷ்
0: ஐயா. அம்மா போட்டு மக்களை வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்களுடைய நம்பிக்கையை அடையே அப்பா. அதுமேல எங்க நேற்று என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே பேசினாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு முதல்ல ஆர்வமே இல்லை. ஆனா வந்து ஐயாவுடைய அரவணைப்பு, அவருடைய பேச்சு அவங்களை மேல மேலும் உற்சாகப்படுத்தி கதை சொல்றது, அப்புறம் விடுகதை சொன்னா அப்படி வந்து திருக்குறள் சொன்னாங்க, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாரு. ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இன்னும் கூடுதலான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுவோம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே இதா இருக்காங்க
1: சொல்றாங்க.
0: அது ஒரு நல்ல விஷயம் தான். நானும் வந்து நம்மளுடைய எங்களுடைய சக பேராசிரியருடைய குழந்தைகள் எல்லாம் சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன்.
1: முயற்சி செய்யுங்க. அடுத்தது இன்னொரு ஐயாவோட
3: குழந்தைங்க, ஐயாவோட குழந்தைங்க வந்து புதுசா பேசுற மாதிரி தெரியலங்கம்மா.
1: தெரியல தெரியல,
3: சரளமா
1: பேசுறாங்க.
3: பூச்சம் இல்ல பரவாயில்ல.
0: குறிப்பா அந்த நறுமுகை வந்து தமிழ்ல ரொம்ப ஈடுபாடு. ஏற்கனவே வந்து நம்ம
3: குறிஞ்சி
0: பேசுறாங்க செய்து
3: குறைவா இருக்கு.
1: அவர் பேசுறதுக்கு புரியுதா உங்களுக்கு பாருங்க. இப்ப
3: பேசுறாங்க
1: இப்ப இப்ப இப்ப
0: பாப்பா கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். அதே மாதிரி குறிஞ்சி பாட்டுல நம்ம 99 மலர்களையும் முழுமையா மனப்படம் பண்ணி அவங்க சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிற்றிலக்கியத்துல சிற்றிலக்கியத்தினுடைய எல்லா பகுதியும் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஆர்வமா இருக்கு நறுமுகை. அதனால அடுத்த பகுதியிலே நல்ல கொஞ்சம் சிறப்பா வந்து செய்யறதுக்கு தயாராயிட்டு.
3: வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள்.
1: அது மட்டும் அவ சின்னவோட பேரையும் சொல்லுங்க. அவரோட பெயரும் அந்த தமிழ் பேர்
0: நல்லிசை.
1: நல்லிசை பாருங்க எப்படி அண்டு இவன் நறுமுகை அவன் நல்லிசை.
0: துணைவியார் பேர் வந்து சாந்தம்மாள்.
1: சாந்தம்மாள் ஆமா. அடுத்தது ரமேஷ் பாபு இந்த பக்கத்துல விஜய ராகவன் இருக்கிறார். அவர் வைத்தியசாமி.
0: வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. நான் பரமக்குடியில இருந்து ரமேஷ் பாபு பேசுறேன். விஜய ராகவன் ஐயா எந்த ஊர்?
4: காரைக்கால்.
1: காரைக்கால்
4: காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலம். ஃபேமஸான ஊர். ஃபேமஸான ஊர் காரைக்கால்
0: பாண்டிச்சேரி. தெரியும்
1: தெரியும். அவரை வந்து அவருடைய தோற்றம் அவருடைய நிறம் இத பார்த்து எல்லாரும் சிவப்பு விஜயராகவன் கூப்பிட கூப்பிட அது சிவப்பு விஜயராகவனா போச்சு. அப்படித்தானே விஜயராகவன்?
0: ஏதாவது ஒரு பண்பு தானம்மா, ஒரு பண்பு அடிப்படையில் வந்து அடைமொழிகள் வந்து.
1: நிச்சயமா. இப்ப நான் ராஜ்குமார வருத்தப்படாத வாலிப சங்கம் என்று சொல்லியா?
3: இது வந்து இது வந்து
0: கவிஞர் இருக்காங்க. குட்டி ரேவதின்ற பேர்ல
2: ஒரு கவிதை எழுதுறவங்க இருக்காங்க, கதை

0: குட்டி தேவதி சல்மா அப்படின்னு வெண்ணிலா அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. அதுல வந்து குட்டி தேவதி நல்லா ஒரு
1: நீங்க வந்து இலக்கியத்துக்கு போறீங்க. நான் என்னன்னா குட்டி தேவதினா ஒரு கனடா நடிகை ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. பாருங்க யாருக்கு என்ன ஞாபகம் பாருங்க. காதல் வந்தா சொல்லி அனுப்பு என்ன படம் அது, அது நடிச்சிருப்பாங்க.
2: சொல்லி அனுப்பு
1: இயற்கையில இயற்கை
2: கதாநாயகி. சரி, விஜயராவதி
1: குட்டி ரேவதி.
2: விஜயராகவன் என்ன சொல்றாரு, என்ன சொல்றீங்க விஜயராகவன் சொல்லுங்க.
3: வணக்கம். நேற்று சிறுமுகை ரமேஷ் பாபு தான் நேற்று நிகழ்ச்சி நேரம் கேட்டதாவது அனுப்பி வந்தேன். நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துல அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பதிவுகள்.
2: ரமேஷ் பாபு எங்களுடைய நேர் நேர தளத்துக்குள்ள உங்களுக்கு அதுல படம் பாட்டு உங்களுடைய எத்தனை பேர், அதாவது உங்களோட குடும்பத்தின் பெயர் மட்டும் அதுல வரணும், பிள்ளையோட பெயர் மனைவியோட பெயர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். நீங்க இதுல இவருக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன தெரியாதானே
0: அம்மா, ஒரு நிமிஷம், இந்த ஒளிபரப்பு எப்படிமா நம்ம அரசாங்கத்துடைய சார்பு ஓட்ட இது பண்றீங்களா இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணிட்டு?
2: தனிப்பட்ட முறையா பண்றோம் ஐயா, 25 வருஷம்.
0: அது பெரிய விஷயம் தான்.
2: மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க தனிப்பட்ட முறையா எடுத்து வர முடியாதான், நாங்கள் விளம்பரம் அதுகள் எடுத்து வர்றது இல்ல.
0: மற்றது ஏன்னா ஊடகங்கள்ல விளம்பரம் இல்லாமல எந்த ஊடகமும் வந்து நிலைநிறுத்த முடியாது. அதான் ஒருவேளை எப்படி எந்த அடிப்படையில அந்த சோர்சஸ் வந்து உங்களுக்கு இதாகுதுன்னு
2: வருஷமும் விளம்பரம் இல்லாம தான் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னும் திருப்தியா இருக்கிறது அன்பு உறவுகளோடு அவர்களுடைய சொந்தமும் அந்த பேச்சும் மனித நேயத்தோடு போற இந்த வானொலி பிடிச்சிருக்கிறது. நாங்கள் எந்த அறிவிப்பா இருந்தாலும் இலவசமாகத்தான் நாங்கள் எடுத்து வருகிறோம். அன்றிருந்து இன்று வரை எஃப்எம் இருந்த போது கூட, இது எஃப்எம் இருந்துதான் இப்ப நான் இணையதள வானொலியா மாறி இருக்கிறது.
0: நண்பர்கள்
2: தெரியாம எங்களுக்கு வருத்தமா இருக்கு, உங்களே தெரியாம
3: போச்சு.
2: நெருப்பில்ல எண்ணெய் இல்ல சட்டி இல்ல எங்க பலகாரம் சுட்டுட்டாங்க அவங்க, அதுலயும் உங்களுக்கு நெருப்பு இருக்காது, சட்டி அதாவது சுடுறதுக்கு சட்டி இருக்காது, எண்ணெய் இருக்காது, அதாவது கலவை அந்த மாவும் இருக்காது. ஆனா உங்களுக்கு பலகாரம் கொடுப்பாங்க, அப்ப அதான் எம்ஜிஆர் உறவுங்க. நல்ல விஷயம், அவருக்கு விளங்கல. அசனி இந்த இவ்வளவு பேரும் இருக்கிறாங்க ரமேஷ் பாபு, நேற்று நீங்க தட்டி கழிச்சு கொண்டு போயிட்டீங்க, எல்லாருடைய ஆசையும் இதுதான். உங்களோட குரல்ல ஒரு 4 வரி பாட்டு பாடுங்க பாக்கலாம், எனக்கும் கேட்க ஆசையா இருக்கிறது. பாடுங்க, முடியும். இதுல இருக்கிறவங்க எல்லாரும் பாடுவாங்க. இவங்க எல்லாம் பாட மாட்டேன்னு சொல்லி வந்த ஆக்கள் தான், ராஜ்குமார் வாயை திறக்க மாட்டாங்க.
0: பாடல் வந்து தனியா தனிமையில இருக்கும் போல பாடி இருக்கான். திடீர்னு நீங்க சொல்லும் போது வந்து அது வந்து ஒரு வகையான இதோட்ட இருக்கும், அதாவது
3: முழுமையான
2: குளிக்கும் போது
0: வானொலியில கேட்கும் போதே பாடுவோமா, அதோட சேர்ந்து பாடுவது உண்டு. நம்ம தனிமையா பாடிட்டோம். வகுப்புகள்லயும் வந்து நம்ம பாடல்களை மேற்கோள் காட்டும் போது, ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து உதாரணத்துக்கு காட்டும் போது அந்த பாடலை வந்து நம்ம பாடுவேமா. அதாவது முழுமையா பாடலாம் கூட
2: இல்ல, முழுமையா வேணாம், முழுமையா வேண்டாம். நீங்க இப்ப எங்களுக்கு, நாங்கள் எல்லாம் உங்களோட ஸ்கூல் பிள்ளையெல்லாம் நினைச்சிருங்க, இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க நாங்க, எங்க நீங்க எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஒரு பாட்டு பாடுவீங்க, ஒரு ஒரு நாலு வரி, நாலு வரி. என்னம்மா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு இல்ல ரேவதியம்மா, இவரை பாட வச்சு பாக்க,
0: பாட வச்சு அதுக்கப்புறம் கேட்டுட்டு
3: அப்புறம்
0: என்ன
2: பாட்டு
3: பாடு.
2: உங்களுடைய இசை என்னும் இன்பம் இல்லத்தில் மூழ்கி
1: நீர் குதிக்க
0: பரவாயில்ல. இன்னைக்கு நான் தான் கிடைத்திருக்கேன்,
2: நீங்க தான் கிடைச்சிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு தெரியாம அவருக்கே தெரிஞ்சிச்சு,
1: அவரு தாங்க இருக்கிறதுல மகா குரு. நேத்து பாட்டு கேட்டாரு பாருங்க, ஒரு பாட்டு நானே ஆடி போயிட்டோம். என்ன பாட்டு கேக்குறாரு,
2: பாட்டு கேக்குறாரு. மற்றது ஒரு கவிதைக்கு பாவம், எங்கட ராஜேந்திரன் வந்து பத்தி எரியுது மனம் எரிஞ்சு சோகத்துல இருக்கிற ஒரு கவிதை ஒண்ணு கொண்டு வர்றாரு இவர், தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தங்கோடு எரி. என்னோட
1: என்ன ஒரு ரசனையான பாட்டு கேக்குறாரு
2: ஐயா, ஒண்ணும் தமாசுக்கு அளவில் நாம போச்சு. நீங்க பாடுங்க, எங்க எல்லாரும் அமைதியா இருப்போம்.
3: நம்ம நிகழ்ச்சி தீயா பரவுது, நம்ம நிகழ்ச்சி.
2: சரி, எங்க நீங்க பாடுங்க,
0: என்ன பாடுறது,
2: நீங்க பாடுங்க, எல்லாரும் அமைதியா இருப்போம்.
0: பல பாடல் இருந்தா என்ன பாட்டு ஓடுறது, திடீர்னு பாடுறது எனக்கு ரொம்ப இதா இருக்கு.
2: எது என்றாலும் பாடுங்க. நாங்க மூச்சு கூட விடாம இருக்கிறோம். இல்ல பாடுங்க பாடுங்க. எங்க எங்க
3: குரூப் வாய்ஸ் கால் தான் இப்ப வந்து 32 பேர் வரைக்கும் பேசலாம் வந்துருச்சுமா.
2: இப்ப எப்ப இருந்து வந்துருச்சு அது,
3: ரமேஷ்
2: பாபு பாடுங்க.
1: அவர் எதில இருக்காரு, அவர் இணைப்புல இல்லையா,
2: இணைப்புல இருக்கிறார், உங்களுடைய இல்ல. நான் கொஞ்சம் தனியா வச்சிருக்கோம் அவர். என்னடா நீங்க எல்லாம் பயமுறுத்துறீங்க பாவம் சின்ன பிள்ளை, கொஞ்சம் தனிமையா. ஐயோ சாமி, ஏ சாமி,
0: இதுவரைக்கும் வாழ்க்கையை சிந்திக்காத ஒருத்தருமே சிந்திக்க வச்ச மாதிரி இருக்கு
2: பாருங்க. தனியே இந்த, அதாவது இந்த குளப்படிக்கார பிள்ளைகளோட இல்லாம நல்ல பிள்ளைய தனியே வச்சிருக்கிறேன்னு சொன்னோன்னு ஐயோ சாமியா பாருங்க.
1: நானும் அப்படிதான் இருந்த, நாலு
2: முதல்ல அப்படித்தான் இருந்தார் வேந்து. இப்ப எல்லாரும் விட குளப்படி இவர் தான் பாடுங்க ரமேஷ். எங்க பாடிட்டா நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
0: பாடல் பாட தோணுதுதான், முழுமையான பாடல் வரிகள் எனக்கு.
2: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, நாங்க சேர்ந்து பாடுறோம். எங்க என்ன பாட்டுன்னு
0: சொல்லுங்க. உதிரி பூக்கள்ல இருந்துமா,
2: என்ன பாட்டு,
0: உதிரி பூக்கள்ல இருந்து அழகிய கண்ணே.
2: அழகிய கண்ணே உறவுகளின் அந்த வரி பழைய பாட்டு அம்மா எடுத்து கொடுப்பா. பழைய பாட்டு
0: நேத்து போட பாடல் கூட நல்லா இருக்கும். இன்பம் எங்க
2: அத பாடுங்க. எங்க கொஞ்சம் அதை தேடித்தான் நாங்க ஓடுறோம். அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு இன்பம் எங்கே.
0: நல்ல பாடல். இன்பம் எங்கே இன்பம் எங்கே தேடு.
2: அது எங்கிருந்த
0: நல்ல
2: குரல் வளம். நல்ல குரல் வளம்.
0: ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்து வகுப்புல எடுத்திருக்கேன்மா. இப்ப நிறைய வந்து நானும் ஒரு ஆயிரக்கணக்கான வகுப்புல எடுத்திருக்கேன். ஆனா வந்து நான் நேர கேட்டது இல்ல. எனக்கு அந்த ஒரு இயக்கம் இருக்கு. எப்போதுமே வகுப்புல இவ்வளவு வகுப்பு எடுக்கிறோம், மாணவர்கள் ரசிக்கிறாங்க, எல்லாமே வந்து விரும்புறாங்க. ஆனா வந்து நம்ம அந்த நாம பேசின பேச்ச கேட்க முடியல. ஆனா இந்த எம்பிஆர் வானொலியிலதான் நான் முதன் முதலா நாம் பேசின பேச்ச திரும்ப கேக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை
2: வரப்போகுது. வரப்போகுது இன்றைக்கெல்லாம் மறு ஒளிபரப்பு வரும். அந்த கவிதையை கொண்டு வந்தீங்கல்ல, கவிதை பாட்டு எல்லாம் பேசுனது எல்லாம் இன்றைக்கு மறு ஒளிபரப்பு இருக்கிறது.
3: ராமபகுதியா?
0: இல்ல இல்ல, இது வந்து நகரப்பகுதி தான். பரமக்குடி அதுதான், பரமக்குடி. மதுரையில இருந்து
3: இல்ல
2: இவ இப்ப இதுல நிக்கிற வரைக்கும் பரமக்குடி கொஞ்சம் தெரியாது. அது கண்ணதாசன் ஊத்திக்குடி தான் தெரியும். ஊத்திக்குடி
0: அதான் நான் முத முதல்ல வகுப்புக்கு போகும்போதுமா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் சொல்லிக்கிறேன். நான் முதல்ல ஒரு வகுப்பு போனேன். நான் பல கல்லூரிக்கு போனா அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம போனோம்னா இலக்கிய ஆசிரியர்ல. அதனால வந்து அத ஒரு இதோட்டம் வந்து சொல்ல முடியாதுக்காண்டி நான் போயிட்டு வந்து அவங்களுடைய மாணவர்களுடைய அறிமுகப்படுத்துவேன். ஒவ்வொருத்தரும் வந்து எங்க படிச்சீங்க, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பேன். எந்த பள்ளியில படிச்சீங்க, ஏன் வந்து இந்த தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இலக்கிய வகுப்புக்கு போகும்போது கேட்பேன். முதல் மாணவர்கள் முதலாம் ஆண்டு வந்து சேர்ந்த மாணவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தும் போது அப்ப என்னுடைய அவங்கள்ட்டதான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் என்னைய பாப்பாங்கல்ல, ஐயா வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லுவேன், என்னைய பாப்பாங்க, என்னெல்லாம் பாக்குறீங்க, ஐயாவை பத்தி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்களா, ஐயா சொல்லவில்லைன்னு பாக்குறீங்களா, ஐயாவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, நானே ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லுவேன். குடிகாரன் சொல்லிட்டு இப்படி நிப்பாட்டிடுவேன். நான் ஒரு குடிகாரன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். சொன்னா அப்படி பாப்பாங்க, என்னடா என்னுடைய தோற்றம் எப்படி இருக்குமா, தாடி வச்சிருப்பேன், வந்து கண்ணாடி போட்டிருப்பேன், என்னடா அது குடியும் தாடியும் ஆடியும் போட்டிருக்காருன்னு பாக்குறீங்களா, குடின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அப்ப சொல்லுவேன். இன்னொரு மறுபடியும் சொல்லுவேன், நான் ஒரு காலத்துல குடியோட குடித்தனம் நடத்தினவன் அப்படின்னு சொல்லுவேன். மறுபடியும் மாணவர்களுக்கு பெரிய குழப்பம் ஆயிரும். என்னடா அச்சா வந்து சரியா குடியார்தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பாப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், குடின்றது நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடியாரன்னு குடியாரன் சொன்னா என்னைய பாப்பாங்களா, பார்த்தோம்னா நான் மட்டும் குடியாரன் இல்ல, நீனு ஒரு குடியாரன் தான் அப்படின்னு சொன்னா எல்லா பேரும் முழிப்பாங்க. என்னடா ஐயா ஊடகமா என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லுவேன், நான் குடியாரன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து எஸ் காரைக்குடி என்ற ஒரு ஊரு, சிற்றூர். நான் முத முதல்ல வேலை பார்த்தது வந்து மன்னார்குடி, அதுக்கப்புறம் வேலை பார்த்தது பரமக்குடி. அதனாலதான் நான் சொன்னேன், நான் ஒரு குடிகாரன். குடிகாரன்றது அடிப்படையில ஒரு குடிமகன்ற அடிப்படையில் வருது, ஊர் பேர்ல வருது குடிகாரன்றது. நான் ஒரு காலத்துல குடியோட கொடுத்துட்டு இருந்தது மன்னார்குடியில வேலை பார்த்து, அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் லால்குடி, அவரோட தான் சேர்ந்து நான் வந்து ரூம்ல இருந்தேன். அதனால குடியோட கொடுத்து நடத்தின அடிப்படையில் சொன்னேன்னு சொல்லி அப்படி மாணவர்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு அப்பதான் வந்து, ஆஹா ஐயா வந்து நம்ம வந்து தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி குடின்றது வந்து இந்த குடியை பத்தி சொன்னேன்னு சொல்லி சொல்லி
2: அறிமுகப்படுத்தேன். மொத்தத்திலே நீங்க ஒரு பரமக்குடி போங்க.
0: பரமக்குடி பரமக்குடியா இருந்தோம்னா பரம்பரை குடி மாதிரி
2: பரம்பரை குடி. கட்டிக்காரர் யாருன்னு விடைபெறலாம். சரியா, இப்ப இந்த மேட்டர் சொல்லி கொடுக்கலாம். ஆறெழுத்து சொல், இது ஆறெழுத்து சொல். இது நிலவின் ஒரு தோற்றம்.
4: வருத்தப்படாத
2: வாலிபர் சங்கத்துல சேர்றீங்களா இல்லையா ரமேஷ் பாபு? நீங்க
0: வருத்தமா வலியும் சேர்ந்துக்க வேண்டியதான். இல்ல நேரம் எனக்கு என்ன போன 44 தானே ஆகுது.
2: நீங்க என்ன உண்மையான இத சொல்லிட்டீங்க, அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்களான்னு கேளுங்க.
0: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல நேரம்
4: நான் சொல்லிருக்கேன்.
2: நீங்க சரி,
5: ஒரு பழமொழியா இருக்குது. பழமொழியா இருக்குதுமா, ஆம்பளை கிட்ட வந்து சம்பளத்தையும் பொம்பளை கிட்ட வயசும் கேட்க கூடாது. அப்படியே உள்ட்டா நாங்க வாங்கிக்கிறோம், அதை திருப்பிக்கிறோம்,
4: சொல்லக்கூடாது.
2: சரி, இது இது இது வந்து ஆறெழுத்து சொல். இது ஆறெழுத்து சொல். சரியா, ஒரு ஒரு ஒரு பறவையும் சரி, ஒரு பறவையோடு அதன் முட்டையும் சேர்த்தா இந்த படம் வரும். காக்கா முட்டைய டக்குன்னு கண்டுபிடிச்சாரு சிவபுரம். எப்படி தெரியுது உங்களுக்கு அது காக்கா முட்டை?
5: அடுத்த நிகழ்ச்சி வந்து நடிகை பேர் சொல்லுங்க, நான் முதல்ல
2: சொல்லிடுவேன். சரி, இது வந்து மூன்று, இது கடைசி மட்டும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். மூன்று எழுத்து படம். சரியா, முதல் ரெண்டு எழுத்து, முதல் ரெண்டு எழுத்து நான் என்னையே சொல்லுவது. சரியா, என்னையே நான் சொல்லுவது.
5: யார் நீ?
2: இல்ல போறங்க, மூன்று எழுத்து. மற்ற ரெண்டாவது ஒரு பூச்சியின் பெயர். ஒரு பூச்சியின் பெயர். மூன்று எழுத்து ரெண்டு எழுத்து நான், நீங்க உங்களையே சொல்லுவது, நான் என்னையே சொல்லுவது. அத அந்த சொல்லு கட்டிக்காரி. என்ன உங்களுக்கு தெரியுது விஜயவானுக்கு, இதெல்லாம் தெரியுது பாருங்க உண்மையா. சரி, மூன்று எழுத்து. சரி, அடுத்தது மூன்று எழுத்து. இது ஒரு சாப்பிடும் பொருள். சாப்பிடும் ஒரு சாப்பாடு. இது இது புட்டு
4: படம்.
2: புட்டு படம் எனக்கு. ரேவதியம்மா, ரேவதியம்மா புட்டா? புட்டு இல்ல. மூன்றெழுத்து, மூன்றெழுத்து, மூன்றெழுத்து. இது சாப்பிடும் சாப்பாடு. படத்தின் பெயர். ஒரு சாப்பாடு, மூன்றெழுத்து. குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா பிடிக்கும்.
0: நல்லா
2: இல்ல இல்ல இல்ல எனக்கு நல்லா நல்லா பிடிக்கும். குழந்தைகளுக்கு இது நல்லா பிடிக்கும். மூன்றாவது
5: பீட்சா படமா?
2: பீட்சா கட்டிக்கார யாரு?
0: நாங்க
2: இப்ப மூன்று வருஷமா வாங்கல, இப்ப கிட்டடையில் ஒருக்கா வாங்கணும். என்னடா வைத்தியசாலைக்கு சென்றுட்டு வரும்போது இங்க வந்து சமைக்க முடியாது வாங்கணும்.
0: அது உங்களுடைய
2: சரி. இது
3: அந்த பீசாலம்மா ஒரு எழுத்து சேருங்கம்மா, பயங்கரமா இருக்கும். அது இல்லம்மா
2: என்னது என்ன பீட்சாவோட
3: ஒரு எழுத்து சேருங்க, நாலாவது எழுத்து சேருங்க, பயங்கரமா இருக்கும்.
2: பயங்கரமா இருக்குமா?
3: ஆமா, ஒரே ஒரு எழுத்து சேருங்க பீசாவோட.
2: சாவுவா?
0: பீட்சா சார்
3: பயங்கரமா இருக்கும். அனகா
2: பயங்கரமா இருக்குமா?
3: பிசாசு
2: பிசாசு
0: வருதுமா? நான் அலைபேசியில வந்து தமிழ்ல வந்து பேர்களை பதிஞ்சு
2: வச்சிருப்பேன்.
0: அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கார அம்மா பேர் போடாம தலைவீன்
2: போட்டிருந்தேன்,
0: தலைவீன் சொல்லிட்டு. அப்போ வந்து ஒருத்தர் கேட்டாரு, இந்த இது யாரு அப்படின்னு கேட்டாரு. தலைவி அது ஒரு எழுத்து விட்டு போச்சுங்க என் வீட்டுக்காரிதான் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டாப்ல, ஒரு பேர் ஒரு எழுத்து மட்டும் நான் விட்டு விட்டு போச்சு அது அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாரு வேமா. நான் சொன்னேன், தலை விதி அத வந்து ஒரு தீ மாறி போச்சு. அது தலை
2: ராஜ்குமாருக்கு
0: தலைவியின் போட்டு வச்சிருக்க அதை விதிட்டு. அப்புறம்
5: ரொம்ப லோவா கேக்குது.
2: என்னக்கா சொல்லுங்க, இது ராஜ்குமாருக்கு நல்லா பிடிக்கும். இன்னொருக்கா சொல்லிருங்க அவருக்கு.
0: அப்படியா
2: சொல்லிருங்க.
0: அதாவது தலைவின் போட்டிருந்தேன் போன்ல, இந்த பேர் பேர் போட்டிருந்தேன். வீட்டுக்குள்ள வேற இருக்காப்ல கேட்டு. அப்புறம்
2: வீட்டுக்குள்ள எட்டி பாத்துட்டு சொல்ற
5: பரவாயில்லையே. வெரி குட்,
2: வெரி குட். உங்களோட ரோட்டுக்கு வந்துட்ட.
0: அவரே
5: ரேடியோ போட்டிருக்காரு, ரேடியோ
2: போட்டிருக்காரு. விஜயராகவன் போட்டிருக்காரு நினைக்கிறேன்.
5: யாரோ ரேடியோ போட்டிருக்காங்க.
2: அடடே அம்மா,
0: ரேடியோ போடலையே.
2: அவர் போடுறேன், அவர் போடுறேன். அதாவது தலைவி என்று தலைவி என்று மனைவியர பேரை போட்டு எழுதி வச்சிருக்காரு போன்ல. அத பார்த்த ஒருத்தர் கேட்டாரா, அட நீங்க இப்படி எழுதி வச்சிருக்கீங்களே என்று கேட்டோன்னா, இல்லையே ஐயா அது நான் எழுதும் போது ஒரு எழுத்து விட்டு போச்சேன்னு சொன்னாரா.
5: பாருங்க, எல்லாரும் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஏமா எல்லாரும் பாதிக்கப்பட்ட
2: அப்படி ஒரு பாதிப்பு வந்தபடியா தான் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. அது தெரியுமா உங்களுக்கு?
0: தொடர்பு கொண்டது கிடையாது. இது நல்ல ஒரு உறவு முறையோட நம்ம எல்லா பேருமே வந்து ஒரு நேயத்தோட எங்கேயோ எங்கெங்கயோ இருந்தா கூட நம்ம ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இவ்வளவு விரைவில் வந்து இவ்வளவு ஒரு இதோட்ட இணையக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா அது ஒரு நல்ல தன்மையா தான் நான் பாக்குறேன். அது தொடரட்டும் நல்லபடியா.
3: நீங்க ஆசிரியர், நாங்க மாணவர்களா இருக்கிறோம்.
0: ஒவ்வொரு இடத்துலயும்
2: நீங்க அவங்களையெல்லாம் தட்டி கேளுங்க, என்னட்ட மட்டும் அன்பா ஆதரவா சொல்லுங்கம்மா, தெரியாட்டி பேந்து நீங்க கேட்டு அறிஞ்சுக்குங்கன்னு சொல்லணும். இல்ல
0: நீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும்
2: சரி நல்லதுங்க. அப்ப நான் நிகழ்ச்சிக்கு போகலாம். சரி, நன்றி
3: நன்றி நன்றி, சந்தோஷம், அனைவருக்கும் சந்தோஷம்,
2: நன்றி நன்றி,
3: வணக்கம் வீரம்மா,
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசணும், அது என்னடா புதுசா வந்திருக்கும் அவரை சற்று நாங்கள் பதப்படுத்தி எடுக்க வேண்டும். அவர் பழகிட்டார் அவர், ஆனா உண்மையிலேயே எங்களோட பேச பழகி கொண்டார். எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். சரி, நான் இப்போ நிகழ்ச்சிக்குள் போகலாம்.

0: கண்கள் நீரன். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். லெனின், லெனின் எப்படி இருக்கீங்க? லெனின்
1: நலமா இருக்கமா?
0: பாட்டும் பாதமும் கேட்டீங்களா லெனின்? விருப்பட்டு கேட்ட பாடல் நேற்று அப்பா ஏற்கனவே அந்த பாட்டும் பதமும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டார் அந்த பாட்டு. அதுதான் எனக்கு அதிசயமா இருந்தது. கேட்டோன்னு அப்பாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு அந்த தேடி தேடி தேடி தேடி அந்த பாடல் அது அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பாருங்க உங்களுக்கும் அப்பாக்கும் ஒரு சேம் டைம்ல வர்க் பண்ணிருக்கு எல்லாம். சரி, அவ்வளவு பாசம். சரி, உங்களுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்கட்டா, கண்டுபிடிக்கிறீங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சது. இது வந்து 9 எழுத்துக்கள், 2 சொற்களால் ஆனது. இது சரியா 9 எழுத்துக்கள், 2 சொற்களால் ஆனது. முதல் 4 எழுத்து ஒரு நிறத்தை குறிக்கும், ஒரு நிறத்தை குறிக்கும். சரியா?
1: சரிம்மா.
0: மற்ற 5 எழுத்து ஒரு பூவை குறிக்கும். அந்த பூ கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன். ஐயா வந்துட்டீங்க.
1: பரிசு உண்டாமா?
0: பரிசா? முதல் மரியாதையில அது எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சா நான் பேசிடுவேன். அதை எடுத்து ஒரு பாடம் பாடணும். நன்றி நன்றி நன்றி நன்றி இல்லை நீ நன்றி.

0: சரி, இது வந்து ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். இது வந்து ஒரு நாட்டில் பிரஜா உரிமையோடு வாழும் ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் அந்த நாட்டையும் வைத்து நாட்டையும் குறித்து சொல்லும் ஒரு சொல். இந்த சொல் உங்களோட ஊரில் இருக்கும் பிற வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை எல்லாம் இப்படி சொல்லுவோம். இந்தியாவில் வாழும் பிரஜா உரிமை உள்ள இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லோரையும் இப்படி சொல்லுவோம். இது ஐந்தெழுத்து சொல். இது ஒரு திரைப்படம், பிரபலமான ஒரு திரைப்படம். உங்களுடைய நாட்டில் இவர் கண்டுபிடிச்சிட்டார், எங்கட ஃபாரூக் கண்டுபிடிச்சிட்டார். சொல்லுங்க ஃபாரூக் கட்டிக்காரன், ஃபாரூக் சொல்லுங்க. இல்லை, அதாவது உங்களை இப்ப நீங்க வந்து இருக்கிறது வந்து அரபு நாட்டில், ஆனா நீங்க உங்களுடைய பிரஜா உரிமை வந்து எங்க ஊர்ல. அப்ப உங்களை பார்த்து அந்த நாட்டை குறித்து சொல்ல மாட்டார்கள் அல்ல, இந்த நாட்டை உங்களோட பிரஜா உரிமை உள்ள நாட்டை குறித்து தான் சொல்லுவார்கள். உங்களை பார்த்து சொல்லும் அந்த சொல்லும். சரியா? ஐந்தெழுத்து எங்கே கட்டிக்காரன், இது தெரியாம இருக்க கூடாது. ஆனந்தன் சொல்லுங்க. ஆனந்த கட்டிக்காரன் நீங்க.
1: வணக்கமா.
0: இந்தியாவை சார்ந்தவர் நீங்க. அத மாதிரி இப்ப அந்த நாட்டை குறிச்சுதான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவார்கள் இல்ல, அப்படி இந்த பேர் வரும். உங்களோட நாட்டில இருக்கும் ஒருவரை எல்லோரையும் இப்படித்தான் சொல்லுவோம் நாங்கள். இது ஒரு திரைப்படம், ஐந்தெழுத்து.
1: ஐந்து எழுத்துங்களா? இந்தியன்.
0: ஆ, கட்டிக்காரன். இந்தியன், இந்தியன், கட்டிக்காரன், கட்டிக்காரன்,
2: நீங்க
0: சொல்லுங்க. நீங்க என்ன, உங்களை பார்த்து நான்
1: சொல்றேன்.
2: பிறந்தமன்.
0: உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்னடா. உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஒரு, நீங்க ஒரு இப்படி சொல்லுவேன், நீங்க ஒரு இப்படி சொல்லுவேன். நான் தான் எங்க நீங்க ஒரு ஆனந்தம் சொல்லிட்டேன். அதை நீங்க ஒரு, நீங்க ஒரு நான் சொல்றேன். ஆனந்தன். ஆனா என்ன பார்த்து சொல்ல முடியாது, ஆனா எனக்கு அப்படி சொல்ற வைக்கிறதுக்கு ஆசைதான். நான் ட்ரை பண்றேன்னு. எதுக்கு?
2: குடிமகன்.
0: இல்ல இல்ல, இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்படி சொல்லலாம். இந்தியா பிரஜா உரிமை உள்ளவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லலாம். இந்தியா பிரஜா உரிமை கொண்ட எல்லோரையும் இப்படி சொல்லலாம். நீங்க எந்த எந்த எந்த எந்த நாட்டுக்கா என்ன, எந்த நாட்டு, எந்த நாட்டு மனிதன் நீங்க ராஜ்குமார்? எந்த நாட்டு, எந்த நாட்டு, எந்த நாட்டுல வாழ்றீங்க? எந்த நாட்டுல வாழ்றீங்க ராஜ்குமார்?
2: பாரதம்மா. முடியலமா, முடியல, காப்பாத்துங்க.
0: வடலூர் ஆனந்தன். வடலூர் ஆனந்தன், நீங்க எங்க வாழ்றீங்க அத சொல்லுங்க. வடலூர் ஆனந்தன், நீங்க எங்க வாழ்றீங்க அத
1: சொல்லுங்க.
0: அப்ப அப்ப ஆனந்தனை பார்த்து எப்படி சொல்லலாம் சொல்லுங்க ராஜேந்திரன். இல்ல ராஜ்குமார் ஆனந்தன் எல்லாரும் இந்தியாவில வாழ்றீங்க, எப்படி சொல்லலாம் உங்களை உங்களை பார்த்து?
1: நான் ஒரு
0: முட்டை அல்லங்க. நல்ல வீரமா சொல்லுங்க, வீரமா சொல்லுங்க, வீரமா சொல்லுங்க, யோசிங்க, வீரமா சொல்லுங்க. நீங்க ஒரு பெருமிதமா சொல்லிக்கணும், பெருமிதமா சொல்லிக்கணும். உங்களுக்கு மர்மாடி தெரியுமா? இது அந்த என்ன கையால அப்படி சுருட்டி விடுறோம், அது என்ன என்ன ஆனந்தன், அது ஆனந்தன் கழுத்துக்கு அப்படி இதுல போட்டு சுத்தி விடுறது
2: எனக்கு
0: ஆதார் கார்டு கொடுக்குறாங்க இல்லங்க, நானும் ட்ரை பண்றேன்,
2: வாங்கி கொடுத்துறேன்,
0: ட்ரை பண்றேன்,
2: வாங்கி கொடுத்து
0: கேட்டா சொல்றாங்க கலவா கலவா வாங்கி தரணும்.
2: ஐயோ
0: ஐயோ, சரி சரி, நன்றி நன்றிங்க, நன்றி நன்றி. கட்டிக்கார கட்டிக்கார ஆனந்தன் கொண்டு கிடைச்சிருச்சு பாருங்க. லெனின் கூட சொல்லிட்டார் உடனே வந்து, லெனினும் கட்டிக்காரன் இந்திய பெருமையோடு சொல்லலாம்.

ஏதாவது குறை. எங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு ஒரு ஆண் சண்டை பிடிச்சு இல்லை ஒரு உடம்பு சண்டை பிடிப்பது பேசுவது ஒரு சண்டித்தனமாக இருந்தால் அவனை பார்த்தால் இப்படி சொல்லுவார். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர் மட்டும் அவரை பார்த்து ஒரு கணிப்பெடுத்து சொல்லுவார். ஒரு ஆண் சண்டித்தனமாக வேட்டி மடித்து கட்டி கொண்டு போய் அடி பாடி சட்ட சட்டா அடிச்சுன்னா அது 10 பேரை இப்போ படத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ வந்து 50 பேரை அடிப்பார். சடா சடா சடா ரெண்டு ஒரு ரவுடிசியம் கொண்டவர்கள் அடிபாடு கொண்டவர்கள் எல்லோரையும் துன்புறுத்துறவர்களை பார்த்து ஒரு கணிப்போடு எல்லோரும் இப்படி சொல்லுவர். இது வந்து 6 எழுத்து கொண்டது 6 எழுத்தை கொண்டது 6 எழுத்தை கொண்டது 6 எழுத்தை கொண்ட ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு சண்டித்தனம் அடிபாடு வெட்டுக்கொத்து யாரும் கண்டால் பயப்படக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து ஒதுங்கி போகும்போது கூட எல்லோரும் இப்படி சொல்லுவார். எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். கொண்டு ஓடியாங்கோ

0: எல்லாருக்கும் தெரிந்த படம். ஆரழுத்து, ஆரழுத்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு படம், கட்டிக்காரம் பாப்போம். ரமேஷ் மாம்பு சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம். அந்த இது வந்து நீங்க கேட்ட வினாவுக்கு சண்டி வீரனாமா?
0: இல்ல
1: சண்டி வீரன்
0: இல்ல, சண்டி
1: மைனரா?
0: மல்லுவேட்டி மைனர், சண்டி வீரன், அதெல்லாம் ரசிக்க கூடிய ஒரு பெயர்கள். சண்டி வீரன், இப்ப நீங்க மடிச்சு கட்டிக்கொண்டு உங்களைய பார்த்தா ஒரு வீரனா இருந்தீங்கன்னு சொன்னா ரசிக்க கூடியதா சொல்ற சொற்கள் அது. இது வெறுக்க கூடியதா சொல்ற, வெறுக்கு வெறுப்பா இருக்கும் எங்களுக்கு.
1: நீங்க மறுபடியும் அந்த வினாவை சொல்லுங்க.
0: அதாவது ஒரு சண்டித்தனம், வெட்டு கொத்து, ஒரு
1: அந்த மாதிரி
0: அப்படி யாரும் விரும்பாத ரவுடிசம் கொண்டவரை பார்த்து பயந்து இப்படி ஒரு இதை சொல்லுவோம். இல்லை, நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஷியாம்லாமா? வணக்கம் ஷியாம்லாமா.
2: வணக்கம். சண்டி வீரன்
0: இல்லை இல்லை, சண்டித்தனம் அண்டைக்கு அது எனக்கு விருப்பம். எனக்கு எனக்கு சண்டி வீரன் அப்படி ஒரு ஆள் இருந்தா விருப்பமா சொல்லுவேன். இவர் ஒரு சண்டி வீரன், இவர் ரெண்டு வீரன் இல்லையா? இது வந்து இது வந்து வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு வரும், வெறுப்பு வரும். ஷியாம்லாமா வெறுப்பா சொல்லுவார்கள். இது ஆரழுத்து, ஆரழுத்து ஒதுங்குவார்கள் எல்லோரும். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ஒதுங்குவார்கள் எங்கே? இது தெரியும் எல்லாருக்கும். ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க.

எங்கே கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க பாப்போம், எங்கே பாப்போம். நீங்க நிகழ்ச்சியையும் உற்று நோக்கணும், எப்படியும் நிகழ்ச்சியில நீங்க கவனமாக உற்று நோக்கினால் கண்டுபிடிக்கலாம்.

0: வணக்கம் ஷியாமலாம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்க போல. பொல்லாதவன் அந்த பாட்டும் போட்டு பார்த்தாச்சு. பொல்லாதவன், நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்கே இவர் அந்த பாட்டை கேட்டோன்னு ஓடி வர
1: சொன்னாலும்
0: பொல்லாதவன் என்பது அந்த படம்.

வணக்கம் ஐயா. சொல்லிட்டாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன படம், என்ன படம்? பொல்லாதவன் சொல்லிட்டாவோ. நன்றி நன்றி ஐயா, நன்றி.

அடுத்து இது மூன்று எழுத்து திரைப்படம், இது ஒரு விளையாட்டு. மூன்று எழுத்து திரைப்படம், இது ஒரு விளையாட்டு.

0: என்ன படம்?
1: கபடி. கபடி கபடி
0: கபடி இல்ல இல்ல கபடி என்ற படம் இருக்க கபடி
1: இருக்கு. இன்னொரு படம் கவன். கவன்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல கண்டுபிடிச்சிடுமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே பாக்கலாம்? எங்கே யாரு கட்டிக்காரன்னு பாப்போம். யாரு? இது ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு. எங்கே பார்ப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். மூன்றெழுத்து. மூன்றெழுத்து எங்கே?

0: இது ஒரு விளையாட்டு. மூன்று அழுத்து எங்கே? இது ஒரு விளையாட்டு. நான் சொன்ன நிகழ்ச்சிய உற்று கேட்கணும், நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும் என்னண்டு. நிகழ்ச்சி இப்ப ஃபாருக் வந்துட்டாரு பாருங்க, உங்களோடய நான் சேர்க்கிறேன் பாருங்க. ஃபாருக்க உங்களோட நான் இணைக்கிறேன் பாருங்க. ஃபாருக் இப்ப சொல்லுவார் என்னண்டு. ஃபாருக் நிகழ்ச்சிய நல்லா உள் வாங்குறார், அதனால டக்குண்டு ஓடி வாரார் ஃபாருக். நீங்க பாருங்க, நில்லுங்க இப்ப நான் போடுறேன் பாருங்க. ஃபாருக் டக்குண்டு சொல்வார் என்ன, நிகழ்ச்சிய நல்லா கேக்குறார். உடனே விடாம அடிக்கிறார் பாருங்க. அப்பா அதன் அர்த்தம் வந்து அவர் நிகழ்ச்சியை நல்லா கேட்கிறார் என்றதுதான் அர்த்தம். அப்போ உடனே கண்டுபிடிச்சிடுறார். நிகழ்ச்சியை கேளுங்கோ, அப்போ நீங்கள் உடனே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். எங்க ஃபாரூக் நீங்க சொல்லுங்க. கில்லி அதுல பாட்டு போடுறனே ராஜ்குமார். நான்
1: அப்படியா? ஆஹா, மன்னிக்கணும் திரும்பி வரேன்.
0: இனி பாட்டு கேட்டுட்டு பாட்டை மாத்தி போடுவேன்.
1: பாட்டு முடிஞ்சிருச்சா?
0: நன்றி நன்றி. கில்லி கில்லி சரியா சொல்லிட்டேன். நன்றி நன்றி நன்றி. சரி கட்டிக்காரன் கட்டிக்காரன்.

0: வணக்கம் ரமேஷ் பாபு, சொல்லுங்க.
1: அதான் பாட்டே போட்டீங்களாம்மா, அதுக்கு மேல சொல்றதுக்கு என்னமா இருக்கு?
0: சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க ஐயா, சொல்லிட்டாங்க.
1: அவர் வந்து என்னமோ வேற ஒன்னு, யாரோ வந்து சொன்னாரு
0: ராஜ்குமார் மற்றது ஃபாருக்கு தான், ஃபாருக் சொன்னார் வேற. இப்ப டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார் பாட்டை கேட்டுட்டு. நன்றி.

திரைப்படத்துக்கு போகலாம், அடுத்த திரைப்படத்துக்கு போகலாம். இது ஐந்து எழுத்து திரைப்படம். மனங்கள் இப்படி ஆகும் சில நேரம். மனங்கள் சில விடயங்களை நோக்கி இப்படி ஆகும். நினைவுகள் இப்படி ஆகும், இப்படி ஆகும். இது ஒரு நல்ல திரைப்படம், இது ஒரு நல்ல திரைப்படம். இங்கே மனங்கள் இப்படி ஆகும், நினைவுகள் இப்படி ஆகும். இது ஐந்தெழுத்து. இங்கே பார்க்கலாம் கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம்.

மனங்கள் இப்படியாகும், நினைவுகள் இப்படியாகும். இங்கே பார்ப்போம், இங்கே கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எங்க ஃபாரக் சொல்லுங்க. இல்லை, மனங்கள் இப்படியாகும், நினைவுகள் இப்படியாகும். இது ஒரு ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து திரைப்படம். இங்கே கண்டுபிடிச்சு வாங்க.

மனங்கள் சஞ்சலப்படும் போது இப்படியாகும், நினைவுகள் கூட இப்படியாகும், இப்படி மோதும் என்று சொல்லுவார்கள். எங்கே பார்க்கலாம், ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கள், புரியும்.

நீங்க மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை உற்று நோக்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்குது. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அலைபாயுதே, நான் அதுல பாடல் எடுத்து வர்றேன், அதை கூட கேட்டு வரேன் இல்லையா.

0: வணக்கம் ஐயா.
1: அலைவாயுதே
0: சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லிட்டார். அலைவாயுதே எங்க, நீங்க சொல்லுங்க. அலைவாயுதே சொல்லி அலைவாயுதே மட்டும் பாட்டு கேட்டுட்டு ஓடி வாரீங்க. அம்மா சொல்லுங்க. அம்மா
2: இல்ல இல்ல அலைபாயுதே சொல்லுங்க.
0: அலைவாயுதே வா பாட்டு
3: கேட்டுட்டே சொல்ல வந்த
0: நிகழ்ச்சிய உற்று கேளுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு.
3: நன்றி
0: பரவாயில்லையம்மா.

தளபதி கட்டிக்காரன் அது நான் பாட்டு போடாமலே நீங்க கண்டுபிடிச்சு நீங்க பாக்கலாம். எல்லாரும் பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க.

0: வணக்கம்மா, என்னதுக்கு வந்தீங்க மாமா? என்ன சொல்லு?
1: வணக்கம் வணக்கம்மா, மாவீரன்.
0: எது இல்ல மாமா, சொல்லிட்டாங்க அது மாரத்தான் கெட்டிக்காரன். என்ன உண்மையா? நான்கெழுத்து, நான்கெழுத்து தளபதி, தளபதி, தளபதி,
1: தளபதி. சரிங்கம்மா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி மாமா, நன்றி நன்றி. எங்கே லெனின், லெனின் சொல்லுங்க, சொல்லிட்டாங்க சொல்லுங்க பாப்போம். ஓ, மற்றது கடுங்க, என்னுடைய இலக்கத்துக்கு அடிக்கலாம். சரி,
2: அடிக்கலாம்.
0: நன்றி நன்றி.

இங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது ஏழெழுத்து திரைப்படம். இது இல்லை, ஆறு எழுத்து திரைப்படம். இது ஆறு எழுத்து திரைப்படம். இது ஒரு ராகம். இது ஒரு ராகம். எங்கே பார்க்கலாம்?

இறங்கி காற்றில இணைந்து கொள்ள அன்பு உறவு. வணக்கம், எங்க சொல்லுங்க. இல்லை, நன்றி நன்றி. இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை. எங்க? இது ஒரு ராகம், இது ஒரு ராகம். எங்க? இது ஒரு ராகம்.

0: சொல்லுங்க லெனின்.
1: மௌனராகம்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை. நன்றி நன்றி நன்றி. எங்கே அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க. அம்மா
2: மீரம்மா.
0: ஆ
2: அபூர்வ ராகம்.
0: இல்லை இல்லை
2: அபூர்வ ராகம்.
0: இல்லை இல்லை நிகழ்ச்சியை விட்டு நோக்கணும். இல்லை அம்மா. நன்றி நன்றி. எங்கே

0: அம்மா சொல்லுங்க. அம்மா
1: அபூர்வ ராகம்
0: இல்லையா? அபூர்வ ராகம் இல்லையா அம்மா? ஆரழுத்து, ஆரழுத்து, இது ஆரழுத்து, இது இது ஒரு ராகம். நிகழ்ச்சிய விட்டு கேளுங்க என்னுடைய அம்மா.
2: இங்கொரு விளக்கெதற்கு நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமா.
0: எங்கே எங்கே சொல்லுங்க ரமேஷ் பாபு. நீங்க கேளுங்க. நிகழ்ச்சிய விட்டு கேளுங்க.
1: சிந்து பைரவி,
0: சிந்து பைரவி, கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி.
1: நீரா
0: மாமா
3: சிந்து பைரவி
0: எல்லாம் லேட்டா வரீங்க மாமா. ஆறு பேர்
3: லேட்டா வரலாம்.
0: நன்றி மாமா, நன்றி, நன்றி, நன்றி.

0: சொல்லுங்கம்மா.
1: சிந்து பைரவி, சிந்து பைரவி.
0: அது கேட்டது.
1: அப்பவே வந்து
0: அப்போ வந்து நீங்க சொல்லாம போயிட்டீங்களே, அது அப்பவே சொல்லீங்க.
1: வானொலியில ஒரே சத்தம், இத நிறுத்திட்டு வர முடியல. சிந்து பைரவி.
0: சரி, நன்றி.
1: பாடல் போட்டீங்க,
0: நன்றி அம்மா. அதை யோசிங்க, அதை வடிவா கேளுங்க நிகழ்ச்சி, அப்ப தெரியும்.
1: சரி,
0: நன்றி, நன்றி.

நேரம் சரியாக இப்பொழுது 12:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். கன்னடிய நேரம் சரியாக 3:16. திரைப்புதிர் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது எத்தனை எழுத்தென்றால் 6 எழுத்து திரைப்படம். இது 6 எழுத்து திரைப்படம். 6 எழுத்து திரைப்படம். 2 சொற்களால் ஆனது. முதல் 3 எழுத்தை கொண்ட சொல் அன்பை குறிக்கும். அன்பை குறிக்கும். அடுத்த 3 எழுத்தை கொண்டது அரச காலத்தில், அரச பரம்பரை, அரச காலத்தில் இதை கட்டி வைத்திருப்பார். எங்கே பார்க்கலாம்? இதை கட்டி வைத்திருப்பார்.

இது ஆறு எழுத்து திரைப்படம். முதல் மூன்று எழுத்து அன்பை குறிக்கும், அடுத்த மூன்று எழுத்து அரச காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கும். அரச காலத்தில், இந்த காலத்திலேயும் முடிஞ்சால் நாங்கள் கட்டலான் தான், ஆனால் என்ன செய்யறது, கட்டுறதுக்கு அவ்வளவு செல்வமாக இருக்க வேண்டும், பெரிய கட்டுறதுக்கு உறுதுணை வேண்டும். எங்கே பார்க்கலாம், கெட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம். எங்கே

0: வணக்கம் லெனின். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம்.
1: காதல் கோட்டைமா?
0: காதல் கோட்டை கட்டிக்காரன். பாட்டு போட்டா மட்டும் உங்களுக்கு எல்லாம் நல்ல சுகமா இருக்குல்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஷியாமலாமா.
2: காதல்
0: கோட்டைமா பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்தீங்க. ராஜ்குமார் சொல்லுங்க. ராஜ்குமார் ராஜ்குமார்
3: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: நீ
3: காதல்
0: கோட்டை
3: காதல்
0: காதல் கோட்டை நீ இங்க சுகமே. வணக்கம் ரமேஷ் பாபு. பாட்டு
4: காதல் கோட்டை
0: காதல் கோட்டை பாட்டு போட சோமா தான் எல்லாரும் வாரீங்க. நல்ல ஆக்கள். பாட்டு போடா விட்டதான் கொஞ்சம் நேரம் பிடிச்சு வச்சிருக்கலாம் அவங்கள.
4: இல்லன்னா நீங்க ரொம்ப எங்க மூளையை போட்டு கசக்கிறீங்க.
0: சரி, இது இது இது ரெண்டு எழுத்து. நீங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றீங்கம்மா? ரெண்டு எழுத்து. இது ஒரு கவிஞரின் பெயர். இது ஒரு கவிஞரின் பெயர்.
4: பழைய கவிஞரா இல்ல புது கவிஞரான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது
0: இது ரெண்டு எழுத்து. சரி, ரெண்டு பேர். இது ரெண்டு எழுத்து சரியா? ரெண்டு எழுத்து. இது ஒரு பறவை. பறவையின் பெயர் ரெண்டு எழுத்து. ரெண்டு எழுத்து. இது ஒரு பறவையின் பெயர் ரெண்டெழுத்து.
4: கிளிமா?
0: இல்ல, கிளி என்று படம் இருக்க. ரமேஷ் பாபு நீங்க மழை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட சேர்ந்து நீங்க இப்ப படிப்புல கெட்டித்தனமா போயிட்டீங்க. ராஜ்குமாரோட சேர்ந்ததுல
3: ஸ்லோ லேனர் இந்த விஷயத்துல ஸ்லோ லேனர் தான்.
0: அவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொல்லிட்டு போவதான். அவர் சொன்னார். அப்ப அவருக்கு ஒன்று
3: கொடுக்கிட்டாரு.
0: அவரை கட் பண்ணி இவன் எடுக்க போன ஷியாமலா அம்மாவை அவர் சொல்லி சொல்லி கொண்டே போற அவருக்கு கொடுக்கலாம். மைனா மைனா மைனா மைனா மைனா. அது நல்ல நல்ல ஒரு படம் இல்லையா மைனா? நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி நன்றி. எங்கே அடுத்த சொல்லுக்குள் போவோம்.

0: வணக்கம் மாமா.
1: என்ன
0: அது சரி, அது சொல்லிட்டாங்க. என்ன எதுல கேக்குறீங்க மாமா, இவ்வளவு லேட்டா வரீங்க?
1: இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்.
0: வேலையா இருக்கீங்க மைனா? சரி சரி மாமா,
1: நன்றி நன்றி.

எழுத்து சொல், இது ஏழு எழுத்து சொல். ரெண்டு சொற்களாக இதை நீங்கள் பிரிக்கலாம். முதல் மூன்று எழுத்து சொல் அன்பை குறிக்கும். ஏழு எழுத்து சொல் முதல் மூன்று எழுத்து அன்பை குறிக்கும், மற்ற நான்கு எழுத்து பெற்றுக்கொண்டால் அல்லாட்டி ஏதாவது நீங்கள் கொடுக்கும்போது நான் அதை வாங்கி கொண்டால் இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அல்ல, உங்கள் மேல் அன்பை அன்பு எனக்கு உருவாகுமானால் இப்படி சொல்லலாம். உங்கள் மேல் அன்பு உருவாகினால் இப்படி சொல்லலாம். இது ஒரு படம். எங்கே கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எங்கே கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். இது வந்து ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து. முதல் மூன்று எழுத்து அன்பை குறிக்கும், மற்றது வந்து அதோடு இப்போ உங்கள் மேல் எனக்கு அன்பு ஏற்பட்டால் நான் இப்படி சொல்லுவேன், அந்த சொல்லையும் சேர்த்து. எங்கே பார்க்கலாம் கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். இப்போ நான் பாட்டு போடும் வரையும் ஆயத்தமாக இருக்கிறாங்க பாருங்க.

0: எங்கே யாரு எங்கே ஷியாமலா சொல்லுங்க. ஷியாமலா
1: காதல் கொண்டே,
0: காதல் கொண்டேன் கட்டிக்காரி, கட்டிக்காரி கட்டிக்காரி. நான் பாட்டு போட முதலே சொல்லிட்டாவ காதல் கொண்டேன்.

0: வணக்கம் லெனின், லெனின், லெனின்,
1: காதல் கொண்டேன்,
0: காதல் கொண்டேன், கட்டிக்காரன், கட்டிக்காரன், நன்றி. அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் தெரியுது.

நான்கழுத்து படம், இது நான்கழுத்து திரைப்படம், இது அரக்க குலத்தை சேர்ந்தவனை இப்படி சொல்லுவார். அரக்க குலத்தை சேர்ந்தவனை இப்படி சொல்லுவார். எங்கே

0: சொல்லுங்க மாமா.
1: அசுரன்,
0: அசுரன் கெட்டிக்கார மாமா. ஒரு புள்ளி எடுத்துருக்கீங்க மாமா, ஒரு புள்ளி. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் ஷாமலாமா. வணக்கம்
2: அம்மா. எத்தனை எத்தனை சொல்லலையா? அசுரனா?
0: அதுதான் நாங்கள் சொல்லிட்டேனே அது முதலே. மாமா வந்து சொல்லிட்டேன் அசுரன். நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்கே எங்களுடைய ரமேஷ் பாபு. சொல்லுங்க ரமேஷ் பாபு.
3: அசுரன்,
0: அசுரன் கெட்டிக்காரன். நன்றி நன்றி.

அடுத்த சொல்லுகள் போகலாம். இது ரெண்டு சொற்களால் ஆனது, எட்டு எழுத்துக்களை கொண்டது. எட்டு எழுத்துக்களை கொண்டது, ரெண்டு சொற்களால் ஆனது. இது முதல் மூன்று பக்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல், பக்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் மூன்று எழுத்து. அடுத்த ஐந்து எழுத்து ஒரு தெய்வத்தின் பெயர், ஒரு தெய்வத்தின் பெயர், ஒரு தெய்வத்தின் பெயர். மூன்று எழுத்து, முன் மூன்று எழுத்து பக்தியோடு சம்பந்தப்பட்டது, மற்ற ஐந்து எழுத்து ஒரு தெய்வத்தின் பெயர். எங்கே

0: கொஞ்சம் துடியாட்டமான பாடலுன்னா தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கல்ல, அப்படி தானே? எங்கே பார்க்கலாம். இது எட்டெழுத்து படம், எட்டெழுத்து படம். முதல் மூன்று எழுத்து பக்தியோடு சம்பந்தப்பட்டது, மற்ற ஐந்து எழுத்து ஒரு தெய்வத்தின் பெயர், ஒரு தெய்வத்தின் பெயர். எங்கே பார்க்கலாம் கெட்டிக்காரர்
1: யாருன்னு?
0: எங்கே கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் ரமேஷ் பாபு. எங்கே?
2: வணக்கம் அம்மா. சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, சொல்லுங்க.
2: தெய்வ திருமகள்.
0: தெய்வ திருமகள் கெட்டிக்காரன், உங்களுக்கு ஒரு புள்ளி. அந்த படம் நல்ல ஒரு படம் இல்லையா?
2: நல்ல படம், நல்ல
0: அருமையான படம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு ஒரு புள்ளி. பாத்தீங்க, தெய்வ திருமகள், தெய்வ திருமகள்.

0: வணக்கம் வணக்கம் மாமா. என்ன பாட்டு
1: மொத்தம் எத்தனை எழுதி சொன்னீங்க? எட்டு எழுத்தா
0: சொல்லிட்டாங்க. என்னாலும் சொல்லுங்க பாப்போம்.
1: சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? தெய்வ திருமகள்.
0: அது அது எங்களுடைய ரமேஷ் பாபு ஓடி வந்து சொல்லிட்டார் அவர்.
1: தெய்வ திருமகள். ஓகே ஓகே. ஆ
0: சரிங்க. நன்றி நன்றி மாமா. நன்றி மாமா.

இங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் இது வந்து ரெண்டு எழுத்து திரைப்படம். இது இல்லாவிட்டால் மனிதருக்கிடையே புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இது இல்லாமலும் வாழுகிறார்கள். இந்த செயல்பாடு இல்லாவிட்டால் மனிதருக்கிடையே வாழ்வது கஷ்டம். ஆனால் இது இல்லாமலும் வாழ்கிறார்கள். எங்கே ரெண்டு எழுத்து திரைப்படம். மனிதனுக்கு மனிதன் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது இல்லாமலும் புரிந்து கொள்கிறார்கள், வாழ்கிறார்கள். இது நிச்சயமாக மனிதர் எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அநேகமான அதாவது 99% இருக்கிறது, குறைந்தபட்சம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இது எங்கே எங்கே எங்கே பார்ப்போம். எங்கே கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். கண்டுபிடிங்கோ, எங்கே பார்ப்போம்.

டெண்டு எழுத்து திரைப்படம். இது மனிதனிடையே முக்கியமா தேவை. நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கள்.

இது இருப்பதனால்தான் நீங்க எல்லாரும் காட்டளைக்கு வந்து செல்கிறீர்கள். அல்லாவிட்டால் செல்வது கடினம். நான் கூட உங்களோடு உங்களை எல்லாம் இந்த காட்டறையில் வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. டென்ட் எடுத்து எங்கே நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கள்.

0: எங்கேயும் சொல்லுங்க.
1: மொழி அதாவது அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை எடுத்து வந்தா நீங்க கண்டுபிடிப்பீங்க. இந்த பாட்டை எடுத்து வந்தா இவ்வளவு நேரம் கேட்டது பாருங்க, உண்மையில இது என்ன பாட்டு என்ன படம் இப்ப தேடு.
2: இல்ல ரெண்டு எடுத்துட்டு மனசுல சம்மந்தப்பட்ட கண்ணு காதுன்னு என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் டக்குனு பாட்டு போட்டோடனே ஆஹா இது ஏதோ பாட்டோட படமாச்சே அப்படின்னு யோசிச்சேன்.
1: அந்த மற்ற பாட்டு போட்டிருந்தா டக்குன்னு பிடிச்சிருப்பீங்க. நன்றி ஆஹா. சொல்லுங்க ரமேஷ் பாபு. சொல்லுங்க
3: அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். யார் இந்த குட்டி? யார் இது?
3: நறுமுகை.
1: நறுமுகை எப்படி இருக்கிறீங்க நறுமுகை? நீங்க
3: நல்லா இருக்கீங்க? எப்படி?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்க அப்ப தங்கச்சியும் வந்தாவா? நல்ல சரி. என்ன கும்பிட்டீங்களா? அப்ப வீடு திரும்பி கொண்டிருக்கீங்களா? கும்பிட்டீங்க?
3: வந்துட்டோம்.
1: வந்துட்டீங்களா? நல்ல நல்ல. அப்ப உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திரைப்படத்துல பேர் சொல்லவா? கண்டுபிடிக்கிறீங்களா? பார்க்கலாம். கெட்டிக்காரி யார் என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு புது படங்கள் எல்லாம் இப்ப தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியும்.
1: தெரியும். ஓகே. இது ஒரு பெண்ணின் பெயர். இப்ப வந்த படம் மூன்றெழுத்து. இது இப்ப வந்த படம். ஒரு பெண்ணின் பெயர். இது உங்களுக்கு தெரியும். இது
3: பீஸ்ட்
1: இல்லை. அது பீஸ்ட் தான் நீங்க கேட்ட பாட்டுல. அது பெண்ணின் பெயர் இல்லையே.
3: மூன்றெழுத்து.
1: மூன்றெழுத்து. இதுல ஊம் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்க.
3: புஷ்பா.
1: அது சொன்ன மட்டும் கட்டிக்காரி அட்டே அப்பா. அது மட்டும் சொன்னோம்னு தெரிஞ்சிருச்சு. ஊன் சொல்றது உங்களுக்கு ஒரு புள்ளி. கட்டிக்காரி கட்டிக்காரி ஊன் சொல்லுவோம். புஷ்பாண்டு உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பாட்டு பிடிக்குமா பிள்ளைக்கு?
3: பிடிக்கும்.
1: அது பிடிக்கும். அது வேற என்ன படம் உங்களுக்கு கொடுக்கலாம்? இன்னொரு படம். சரி, நான் பாட்டின் பாட்டை சொல்லுவேன், நீங்க படத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்க வேண்டும் பிஞ்சு விரகலாலே என்ன படம்? கண்மணி என்ன பாட்டு? என்ன படம் அது? இப்ப வந்தா இல்ல, ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முத. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டு பாருங்க. ஓகே, அப்ப தெரியுதான்னு பாப்போம்.

0: தெரியுமா?
1: சத்தம்
0: போடாதே, சத்தம் போடாதே. கட்டிக்காரி ரெண்டு புள்ளி எடுத்திருக்கீங்க, கட்டிக்காரி ரெண்டு புள்ளி. இந்த பாட்டு பிடிக்கும்.
2: அவங்க இந்த கொரோனா காலகட்டத்துல இருந்து ஃபுல்லா டிவி தானமா, உள்ள தொலைக்காட்சி தானே, ஃபுல்லா படங்கள் ஃபுல்லா பாத்து பாத்து எல்லா படமும் திரும்ப திரும்ப பாத்து பாத்து
0: தெரியுது இது. இல்ல இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு. அதனால அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இந்த இந்த பாட்டு என்ன படத்துல என்ன சொல்லுங்க பாக்கலாம். நரமுகை உங்களோட தங்கச்சி, தங்கச்சி தங்கச்சி சொல்ல தங்கச்சி நீங்க பாப்போம் இந்த பாட்டு என்ன.
3: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே,
0: என்ன படம்? விஸ்வாசம். யார் சொன்ன, தங்கச்சியா? எங்க தங்கச்சி? நறுமுகை சொன்ன. நீங்க தங்கச்சியும் சொன்ன மாதிரி கேட்டுச்சு எனக்கு, சில குட்டியில கூட எல்லாம் கேட்டுதே எனக்கு இல்லையா? சரி, கட்டி காரியம்மா, நன்றி நன்றி. சரி, அப்ப விடைபெறுவோமா? நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. உண்மையா செல்ல குழந்தைகள் நல்ல அழகாக பேசுகிறார்கள். சரி, நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம், நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இப்ப இன்று புள்ளிகள் எடுத்தவர்களுடைய பெயரை பார்க்கலாம். இன்றைக்கு 13 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இதில் ராஜ்குமார் நீங்கள் 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க, ராஜேந்திரன் நீங்கள் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. ஏன்னா ராஜேந்திரன் பேருந்து வர காணையில் என்ன நடந்தது? ரமேஷ் பாபு 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. தமிழ்வாணன் நீங்கள் பெரிய ஒரு முட்டை எடுத்திருக்கிறீங்க நீங்கள். ஜார்ஜ் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. ராமன் 1 முட்டை எடுத்திருக்கிறீங்க நீங்களும். ஃபாரூக் நீங்கள் 6 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. விஜயராகவன் 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. லெனின் 2 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. லெனின் எல்லா பாட்டுக்கும் சொல்ல வந்தீங்க, ஆனால் ஒரு ஆள் சொன்னா பிறகு தான் வந்தீங்க, ஆனால் உங்களுக்கு எல்லா பாட்டும் தெரிஞ்சது. ஆனந்தன் 1 புள்ளி. ஷியாமலா நீங்கள் 4 புள்ளி, கடைசியில் வந்து 4 புள்ளி தட்டிட்டீங்க நீங்கள். சந்தனராஜ் மாமா 1 மாதிரி கஷ்டப்பட்டு 1 புள்ளி எடுத்துட்டீங்க. நறுமுகை குட்டி 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறா. கெட்டிக்காரி அவ கடைசியில் வந்து 3 புள்ளிகள் எடுத்திருக்கிறான். உண்மையிலேயே என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி ஒரு இனிமையான பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இதில் யாராவது பாட்டு கேட்க விரும்பினா இந்த வந்து உங்களுடைய அருமையான பாடல் கேட்க வேணும். கொஞ்சம் புதிய பாடலாக கேட்க வேணும், நல்ல பாட்டாக பார்ப்போம். யார் முதல்ல ஓடி வராங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டு அங்கே பார்ப்போம், நல்ல பாடலாக கேட்கணும். சரியா, எடுத்து வாங்க பார்க்கலாம். உடனே வந்தால் உங்களுக்கு முதல் இணையிற 3 பேருக்கு பாட்டு இருக்குது. முதல்ல இணையிற 3 பேருக்கு பாட்டு, யார் இணையிறன்னு பார்ப்போம். இந்த ஓட்ட போட்டியிலேயே ஒன்றை வச்சு பார்ப்போம். இணையிற 3 பேருக்கு பாடல் இருக்கிறது, இங்கே பார்ப்போம். இணைஞ்சால் உங்களுக்கு பாடல் இருக்கிறது. எங்கே, நான் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. 3 பேருக்கு பாடல் இருக்கிறது, இணைஞ்சு கொண்டால் உங்களுக்கு பாடல். இங்கே பார்ப்போம்.

0: வணக்கம் ரமேஷ் பாபு, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு மாரி டூல என்ன பாட்டம்மா? நன்றி. வணக்கம் மாமா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? மாமா
1: வணக்கம். வணக்கம்மா.
0: மாமா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: என்ன பாட்டு வேணும்? போட்டுருமா?
0: போட்டுருங்க. எங்க?
1: பொன்னூர் புளியம்பட்டி.
0: எங்க இருந்து மாமா இதெல்லாம் கொண்டு வரீங்க? பொண்ணு ஊரு
1: ஊரு புளியம்பட்டி பாட்டு பேரு தான் அது.
0: பாட்டு நான் படம் எழுதுறேன், புளியம்பட்டி. இந்த படம் எல்லாம் கொடுத்தா சொல்லுவீங்களா மாமா? இது நீங்க இந்த இந்த இப்படி ஒரு என்ன படம் இது? இந்த பாட்டு புளியம்பட்டி அப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. வணக்கம். வணக்கம் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன். இணைஞ்சு கொள்ளுங்கோ, ஆனந்தன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. பாட்டு இருக்குது, இணைஞ்சு கொள்ளுங்கோ. எங்க பார்க்கலாம்? இணைகிறவங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ. உங்களுக்கு பாட்டு பார்க்கலாம். என்ன பாட்டு வேணுமெண்டு பார்ப்போம்.

0: சொல்லுங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு
1: வேணும்? காதல்
0: ரன்ல என்ன அட ரன்னு குடுத்துருக்கலாம். ரெண்டு எழுத்து ஒரு தர ஒரு தர கூட்டி கொண்டு செல்லலாம்.
2: வணக்கம்
0: என்ன பாட்டு பரமசிவன் படத்திலிருந்து
2: எனக்கு விருப்பமான பாட்டு
0: ஆசை தோசை அப்பளம் வட ஆசைப்பட்டத செய் செய் செய். நல்ல பாட்டு.
2: நன்றி.
0: நல்ல ஒரு பாடல், நல்ல பாடல். சரி, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கோழி சோடாவை எடுத்து வரலாம். எங்களுடைய நறுமுகை குட்டிக்குரிய கோழி சோடா பாடல் காற்றலைக்கு வருகிறது. நீங்க இந்த பாடல் முடிஞ்ச உடனே இணைஞ்சு கொண்டு பாடல் கேட்கலாம். உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும்.
3: இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்கு.

இந்த பாடலோடு எங்களுடைய நல்லிசை குட்டியை நான் நினைச்சு கொள்கிறேன்.

இந்த பாடல் நறுமுகை நல்லிசை ரெண்டு செல்லக்குடிக்காகவும் இந்த பாடல் காற்றலையில் தவழ்ந்தது. இப்பொழுது வந்து அடுத்த பாடல், மாமா பாட்டு அனுப்பி வைங்க மாமா. பொன்னு ஊரு புளியம்பட்டி புளியம்பட்டி காணையில் மாமா. அடுத்தது எங்களுடைய பத்மாவதி ஷியாமலா ரெண்டு பேரும் கேட்ட பாடல், நானும் இதில் சேர்ந்துக்கிறேன். இந்த பாட்டோட ஆசை தோசைக்கு போகலாமா?

0: என்ன பாட்டு வேணும் ராஜேந்திரன் என்ன உங்களை காணல முந்தான முடிச்சுல என்ன ஐயா என்ன ஐயா முந்தான முடிச்சுல சொல்லுங்க ஐயா
1: நன்றி
0: எங்க பாடலை எடுத்து வரலாம் ஆசை தோசை எங்க

அருமையான பாடல், அருமையான பாடல். எனக்கு எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு என்ன, அதில் தோசை வடை எல்லாம் வருதுல்ல, ஆசை தோசை வடை எல்லாம் வருது. ஆ, அடுத்த பாடல் மாமா உங்களுடைய பொண்ணு ஊர் புளியம்பட்டி, அந்த பாடலை கேட்கலாம். அன்பு உறவுகள், நீங்கள் பாடல் கேட்க விரும்பினால் பாடல் ஒளித்து முடியும் போது அழைப்புக்கு வாருங்கள், உங்களுடைய பாடல் கிடைக்கும். சரியா?

பாடின பாடல் ஆனால் இடையிடையே ஒரு குழந்தையின் குரல் வருகிறது, அதுதான் என்னவென்று தெரியவில்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ தெரியவில்லை. பரவாயில்லை. அடுத்த பாடல் எங்களுடைய ரன் திரைப்படத்திலிருந்து பிசாச கூப்பிடுற எங்களுடைய ஆனந்தன், கேட்கலாம். பிசாசு, அதுவும் சும்மா பிசாசு இல்லை, காதல் பிசாசு.

நல்ல பாட்டா தான் இருக்குது. பிசாசு இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு பிசாசும் பாருங்க, துள்ளி துள்ளி ஆடுறத பாருங்க. அதுவரை காதல் பிசாசு, இது அதுவும் இந்த நேரத்தில் காட்டிருக்கிறார். அதைத்தான் இப்போ நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். இந்த எனக்கு இரவு நேரம் இல்லை, இப்போ 4:12. நல்லா இருக்கா ஆனந்தன் உங்களுக்கு இது? சரி, நானும் அதுக்காண்டி பயமுண்டு இல்லை, எனக்கு ஒரு பயமும் இல்லை. அடுத்த பாட்டு எங்களுடைய ராஜேந்திரனுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம். முந்தான முடிச்சில் கேட்டிருக்கார், அமைதியாக பேசுகிறாருன்னு பார்த்தா முந்தான முடிச்சில் பாட்டு கேட்டிருக்கேன், பார்க்கலாம்.

நல்ல உற்சாகமான பாடல். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார், கரூர் ராஜேந்திரன், உங்களோட பாடல் உற்சாகமாக இருந்தது. எல்லாரும் இப்போ பகல் நேரம்தானே நீங்கள் கேட்டுக்கொண்டு வேலையில் இருக்கிறவர்கள் நல்ல துளி துளிப்பா, வேலை இல்லை இப்போ வீட்டில் இருப்பீங்க நீங்கள் எல்லோரும் இதை இந்த பாட்டை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. சரி, சந்தோஷம். எல்லாரோடமிருந்து விடைபெற போகிறேன். யாரும் அழைப்புக்கு வரையலை, அதாவது பங்கு பெறாத யாரும் கேட்கக்கூடாதாக்கமெண்டு தான் யாரும் வரையலை. அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சரி, நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன். நல்ல பாடல்கள் எல்லோரும் கேட்டீர்கள். இன்றைக்கு பயமுண்டு பேர் ராஜ்குமார், ராஜேந்திரன், ரமேஷ் பாபு, தமிழ்வாணன், ஜார்ஜ், மற்றது ராமன், ஃபாரூக், விஜயராகவன், லெனின், ஆனந்தன், ஷியாமலா, சந்தனராஜ் மாமா, நறுமுகை, எங்களுடைய செல்லக்குட்டி நறுமுகை குட்டிக்கும் சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாடல், இந்த பாடலோடு ஜார்ஜ் உங்களையும் இணைச்சி கொள்கிறேன். இதுவும் ஒரு துள்ளிச பாடலாக தான் இருக்குது. கேட்போம். ஜார்ஜ், நீங்கள் பாடல் கேட்க முடியாது உங்களுக்கு வந்து, அதனால் உங்களோடு சேர்ந்து மற்ற எல்லாரையும் சேர்த்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரைப்புதிர். அதோடு கதம்பம் நிகழ்ச்சி நாளை சந்திக்கலாம். நாளை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி முழுமையாக பாடல்களை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்கே பார்க்கலாம். நன்றி என் அன்பு உறவுகளே. இந்த பாடலை கேட்டுவிட்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம்.

0: ஒரு அன்பு உறவு இணைகிறார், புதிய நேரோ தெரியவில்லை யார் என்று பார்த்துவிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்களுடைய புவனா. அப்படியா? புவனா, அடிக்கடி நம்பர், நானும் பேரு எழுதி எழுதி வைக்கிறேன், ஆனா நம்பர் மாறிக்கொண்டே போகுது. அதுக்கு எது, அது எப்படி புவனா? உங்களோட பேரை நான் பதிவு செய்து ஒவ்வொரு நம்பர்லையும் எழுதி வைக்கிறேன், ஆனா திரும்ப பார்த்தா அந்த பேர் அதுல பதிவாகி இல்லாமல் வேற நம்பர் வருது.
1: அதான் சில நேரத்துல அப்பாவோட போன்ல பண்ணுவேன், இல்லைன்னா தம்பியோட போன்ல பண்ணுவேன், இல்லைன்னா எட்டு போன்ல பண்ணுவேன்.
0: ஓ அப்படியா? ஓ, நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருக்கு. போனா குட்டி ஓடி வந்து நீங்க பாடணும் என்ன?
1: ஓகே மா.
0: சரி, என்ன என்ன பாட்டு பிள்ளைக்கு வேணும்? வந்து ஓடி வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு போனா? போனா நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: ஹலோ,
0: நீங்க நலமா இருக்கிறீங்களா போனா? நீங்க நிறைவுக்கு வருகிறதா? நான் ஓடி வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன
0: பாட்டுமா? பழைய பாட்டா? என்ன பாட்டு இருக்கும், என்ன இருக்கா சொல்லுங்க, எனக்கு புரியல நீங்க சொல்றது. அது ஏன் இந்த பாட்டு இப்ப பிடிக்குது உங்களுக்கு? அத்தான் என்னத்தான், அந்த பாட்டா?
1: ஆமா.
0: அடையப்பா, சரிங்க பாடுங்க பாக்கலாம். அந்த பாட்டு இருக்கா?
1: அத்தான்

என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி, முட்டுத்தான் கண்ணி சிட்டுத்தான், முட்டுத்தான் உடல் பட்டுத்தான், முட்டுத்தான் கண்ணி சிட்டு.

0: தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வேனடி.
1: அருமை அருமை, நல்லா பாடுனீங்க, சூப்பர், கட்டி காரி. பழைய பாடல் எல்லாம் பிள்ளைக்கு பிடிக்கும் இல்லை? இந்த பாட்டெல்லாம் நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, நீங்கள் இணைஞ்சு கொள்ளணும், சரியாம்மா?
0: ஓகேம்மா.
1: ம், சரி. அப்போ நீங்கள் பாடினதோடைய அப்போ நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என்னடா நிறைவு பெறும் நேரம் இது, நாளைக்கு உங்களோட சந்திக்கலாம், சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நல்லதே, உண்மையிலேயே அந்த குழந்தை ஓடி வந்தார், அதனால் அவரை இணைச்சு கொண்டேன், நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன் நிகழ்ச்சி. நல்லது என் அன்பு உறவுகளே, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக காட்டளிக்கு வர இருக்கிறது விடுமுறை விருப்பம், அதை நீங்கள் கேட்கலாம். அதாவது புலனத்தில் நீங்கள் எழுதும் விடுமுறை விருப்ப பாடல்கள் போகும். தயவு செய்து அதில் பாடல்கள் நீங்கள் எழுதினால் அந்த நேரத்தை நாங்கள் இனி குறிப்பிடுகிறோம், முதலே சொல்லுகிறோம், அதில் எழுதி விடுகிறோம், இத்தனை மணிக்கு வரமண்டு. அப்போ நீங்கள் அந்த பாடலை கேட்க மறக்க வேண்டாம். அடுத்து விடுமுறை விருப்பம், அதைத் தொடர்ந்து கதம்பம், நேற்றைய கதம்பம் மறு ஒளிபரப்பு போகும். அதைத் தொடர்ந்து ஷாகுல் ஹமீட் அவர்களுடைய இசைக்குள் கவிதை மறு ஒளிபரப்பு, அது நேற்று ஒளிபரப்பானது. அதைத் தொடர்ந்து காட்டலைக்கு வருகிறது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு, நீங்கள் திரும்பவும் கேட்க ஆசைப்படுவீங்க. அதைத் தொடர்ந்து காட்டலைக்கு வருகிறது நேயர் விருப்பம் மறு ஒளிபரப்பு, நீங்கள் இரவு வேளையில் நீங்கள் நேரடியாகவே இணைந்து பாடல்கள் கேட்டு அந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். மிச்ச நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக போகும் என்று சொல்லி, நாளைய தினம் உங்களை அப்பா சந்திப்பார் நேர் விருப்பத்தில் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் இருக்க என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

இனிமையான காலை நேர வணக்கம். மன்னிக்க வேண்டும் என் அன்பு உறவுகளை, சரியா 45 நிமிடங்கள் நான் சற்று தாமதமாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் அமலன் அவருடைய நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள், அவருடைய அரை மணி நேர நிகழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீற ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து இன்றைக்கு நான் கொடுக்கும் சொல் இலகுவான சொல்லை கொடுக்கலாமா என்று யோசிக்கிறேன். சரி, இன்றைக்கு நாங்க அன்னைக்கு ராசாத்தியை கொண்டு வந்தோம் இல்லை, இன்றைக்கு ராசாவை கொண்டு வரலாம். பார்ப்போம், ராசா கொண்டு வந்தேனோ தெரியவில்லை, இல்லை இல்லை கொண்டு வரலாம். ராசா கூடுதலாக முதல்ல வரணும் நீங்க, அதாவது முதல் பகுதியிலேயே ராசாண்டு வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். என்றாலும் கேட்கலாம் இந்த பாடலோடு.

0: ராசா ஆண்டோன்னு எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. சரி, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள எங்களுடைய ஆண்டாள் வணக்கம் சொல்லியிருக்கிறா, ரேவதி அம்மா வணக்கம் சொல்லியிருக்கிறா, ராசாவை உன்னை நம்பின்னு பாட்டு எழுதிட்டா. சரி, இளவரசி இருக்காரு. இது அந்த படத்துல சொன்ன மாதிரி இளவரசி இருக்காரு, ஆண்டாள் இருக்காரு, ரேவதி அம்மா இருக்காரு. சரி, என்ன மற்றவங்க எல்லாம் சத்தம் போடாம அமைதியா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? ராசா ஒரு கை வந்து இப்ப மூன்று நாளா ராஜகுமாரை காணாமல் இன்றைக்குதான் ஒரு கும்பிடு போட்டிருக்காருங்க. வணக்கம் ராஜகுமார். சரி, காற்றலையில இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவு இவ தொடக்கி வச்சா ஓஹோண்டு போகும் வானலே. இங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்?
1: என்ன
0: பனிஷ்மெண்ட் தர போறீங்க? கொஞ்சம் இருந்தாலும் பிள்ளைகள் அப்படி இல்ல, பிள்ளைகள் ஏதாவது பிள்ளை விட்டுச்சேன்னா கொஞ்சம் இருந்தாலும் நீங்க உருக்கணும். அன்பையை காட்டினா புள்ள கெட்டுப்போம் இல்ல. இப்ப நான் இன்னைக்கு 45 நிமிஷம் லேட், அப்ப நாளைக்கு யோசிப்பான் என்ன பேசல தானே, அப்ப நான் என்ன ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்ல செய்யக்கூடாது இல்ல. பாக்கலாம் யார் வந்து நல்ல உருக்கி இப்படி வரலாமா நீங்க, சரியா டைம் அப்படி உருக்கணும். சரி, இன்றைக்கு ராசா என்று சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பாடல்.
1: ராஜா ராஜா ராஜாதி ராஜேந்திர ராஜா
0: எப்பவும் ராஜா இருக்கட்டும். இப்ப நான் ராசா ஆண்டு கொடுக்கவா ராஜா ஆண்டு கொடுக்கவா சொல்ல?
2: அம்மா எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, ராசாத்தியம் மட்டும் இடையில வந்தா பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல. ஏன் உங்களுக்கு இந்த
0: வாசா மட்டும் முன்னுக்கே கொண்டு வரீங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் நல்லதை செய்ய போனா நீங்க அதை கெட்டதான் நினைக்கிறீங்க. அதாவது வாசாவை மட்டும் முதல் தொடக்கத்துல கொண்டு வாங்க ராஜாவேன்னு சொன்னேன். அப்ப இப்ப இவர் கேக்குற ராசாத்திய இடையிலையும் கொண்டிருந்தான் சொன்னீங்களே, எங்களுக்கு கொண்டு ஓர வஞ்சனேன்னு கேக்குற, இதுக்கு என்ன விளக்கம்? சரி பாக்கலாம், எந்த மனசுல இருக்கிற என்ன விளக்கத்தை யார் கண்டுபிடிக்கிறான்னு பாக்கலாம். என்ன விளக்கத்துக்காண்டி நான் அப்படி சொன்னேன், சரியா?
2: ராசா முதல்லதான் வரணுமா?
0: முதல்ல ராசா, ராஜா ராஜாவை கொடுப்போமா ராசாவை கொடுப்பாங்க? இப்ப எந்த கேள்வி எல்லாம் அதுதான். ராசா என்று தொடங்குறது நிறைய இருக்கு. அப்ப அம்மா பாட்ட மாத்தனு, ராசா அண்டுதான் வரணும் இல்லையா, ராஜா அண்டு வரக்கூடாது. சரி அம்மா, இன்றைக்கு ராசாவை கொடுக்கலாம், சரியா?
2: பாடல் கூட
0: வடமொழி
2: சொல்ல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்ப ராசாவே கொடுங்க.
0: ராசாவே கொடுக்கலாம் நாங்க. ஒரு ராசா இணைஞ்சிருக்க, எங்களோட ராசா நீண்ட நாளைக்கு பிறகு இளவரசி ஒரு வணக்கம் சொல்லுங்க. அந்த ராசாக்கு யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். அந்த ராசாவை
2: யார்? அந்த ராஜா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ராஜகுமார்.
2: பேசுறீங்க அந்த ஊர் பேரு, அந்த ஊர் பேரு என்ன சொல்லுங்க?
3: ஊர் தமிழ்நாடு தாங்க.
2: தமிழ்நாடு தாங்கம்மா.
0: தர்மபுரி
1: ராஜகுமார்
2: கிடையாதம்மா.
3: இப்படி அனுமந்தபுரம் ஒரு எம்டிஆர் வானொலியின் அறிவிப்பாளர் நீங்க, முக்கிய நிகழ்வு தூ நீங்க, இப்படி யாரு யாருன்னு
2: கேக்குறீங்க? எனக்கு தெரியல, நீங்க மைசூர் கன்னடா எனக்கு தெரியுது.
0: வசீகரன்
2: பேச்சு
0: அந்த வேட்டிய மடிச்சு கட்டு.
3: இந்த இரவு நேரத்துல இப்படி ஒரு உத்தேத்தரவா
2: நீங்க காட்டலைக்கு வந்து நீங்க பேசுறால
3: நாங்கெல்லாம்
2: கண்டுபிடிச்சிருவோம்
3: யாருன்னு. தெரிஞ்சாதான் அதுக்குனாலதானே நீங்க நேற்று ஒரே வர சொல்லி போட்டீங்க, அனுமந்தபுரத்துல ஒரு வயிற கருப்பு வைரமே இருக்கும் இல்லைங்களா? இட்லி கதை, பூனியம், ராசாத்தி, அன்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு
0: இருந்தேன். இருக்கட்டும், இந்த கருப்பு வைரத்தை நான் மறந்துட்டேன். நீங்க கருப்பு வைரம் சொல்லும் போது கூட ஏதாவது இருக்கும்.
3: நானும் நேற்று அப்படித்தான் யோசனை பண்ணிட்டேன். அப்புறம் தான் சொன்னாரு அனுமந்தபுரத்துல இருக்கிறோம் அப்படின்னீங்களா?
2: அனைவரும்
3: நலம் நலமறியா அவளோடு சாப்பிட்டு இருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: என்ன உங்களோட
2: அடிக்கடி
0: என்ன உங்களோட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களோட பக்கம் என்ன விக்குது இளவரசு? உங்களோட பக்கம் நீங்க உங்களோட இணைப்பு, உங்களோட இணைப்பு ஏதோ செய்யுது பாத்துக்கோங்க. ஏன்னா கருப்பு வைரம் எந்த கலங்கமும் எல்லாம் இருக்கு. பக்கத்துல ஆண்டாள் அம்மா இருக்கா அவருக்கு? அவ
3: வணக்கம். ஆண்டாள் அம்மா வணக்கம். இதான் உங்களோட முறை முறையா பேசுறோம். வணக்கம் அம்மா.
0: இப்பவும் கம்மியா கேக்குதா?
3: நீங்க
0: ரெண்டு பேரும் உதவி செய்து அம்மாக்கு ஒரு ராசா அந்த பாட்டு எடுத்து கொடுங்க. உங்களுக்கு இப்ப இவங்க தெரிவிச்சிருக்க மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து ராசா ஆசா ராசா ஒண்ணு வச்சிருக்கு நெஞ்சில ரோதா பூ போல அந்த பாட்டு
1: குடுக்குறான். சந்தோஷம் அஸ்தி
0: என்ன இந்த ராசா பிடிக்கலையா?
1: ஒரே
0: அது வீட்டுல அம்மாக்கு இப்ப இந்த காட்டில எல்லாம் இந்த ராசாவ பிடிக்காட்டி நாங்க வேற ராசா குடுக்கறோம். அப்படித்தானே பொண்ணு
1: எழுத்து பிள்ளை
0: எழுத்து பிள்ளையா? அம்மா
1: அம்மா ராசா ராஜா
0: ராசா ராஜா. அதனாலதான் நாங்க அந்த ராஜாவை தள்ளி வச்சிட்டோம். அவரு கொஞ்சம் தலைக்கணம் இருக்கு ராஜான்னு சொன்னா. ராசா அண்டா அன்பு தது ராசா வாட ராசா எங்க கிட்ட வாட ராசா.
1: எந்த ராஜா கூப்பிடுறீங்க?
0: வாடா இல்ல ராசாமா ராசா ராசா வாடா. ஆனா நான் இந்த உலகில இருக்கிற எல்லாரும் ராசாண்ட அந்த சொல்ல தங்களோட குழந்தைக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ யாருக்காவது பாவிச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்கம்மா எப்படியும் பாவிச்சிருப்பாங்க இல்லையா?
3: குழந்தைகளுக்கு பாவிச்சிருக்கிறது
0: உண்மை உண்மை. அப்ப இந்த கணவனுக்கு உங்களோட மனைவி அப்படி கூப்பிடுது இல்லையா? ராசா இங்க வாங்க ராசா இந்த வெங்காயத்தை இந்த வெட்டுங்க ராசா. வெங்காயம் வெட்டுறதுக்கு சத்தியமான கழுவுறதுக்கு என்ன ராசா இருக்க செய்யுங்க ராசான்னு கேப்பாங்களா இல்லையா?
1: அம்மா வந்து கூப்பிட்டதை விட ராசான்னு கூப்பிட்டதா அதிகம்
0: பாத்தீங்களா? அப்படித்தான் அம்மாக்கள் உண்மையா பிள்ளைகளும் அப்படித்தான் கூப்பிட்டுருப்பாங்க. என் மனைவி மாறும் கணவன் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. என்ன ராசா இது செய்யறீங்கன்னு கேப்பாங்க. எப்படியா ஏனுங்க ராசா இப்படி செய்யறீங்க? அம்மா உண்மைதானே அம்மா நீங்க உங்களோட கணவன்
1: 1985
0: இப்ப டே
1: அம்மாவும்
0: நீங்களும் சேர்ந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பெண்கள் எல்லாம் அப்படி
1: மெட்ராஸ்ல அப்படிதான் கூப்பிடுறாங்க சொல்றாங்க பாருங்க.
0: உண்மையாவா கணவனியா? கணவனியா
1: பேர் சொல்லி
0: பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படி வந்துருச்சு. டே என்ன கூப்பிடுறாங்களா என்னங்கம்மா? அந்த கேளுங்க பாசம் அதிகமா பொண்ணு டே என்ற வார்த்தை
3: 2020 முன்னாடி தான் வாங்க போங்க மாமா அத்தான் தாத்தா எல்லாமே இருந்துச்சு.
0: இப்ப டே தான் பாசம் அதிகம்.
3: இப்ப 2020 பேர் குறிச்சும் கூப்பிடுறாங்க
0: டே என்று கூப்பிடுறாங்க.
3: அப்புறம்
1: பேர் சொல்லி கூப்பிட்டா கூட வருத்தம் வரக்கூடாது அந்த காரணத்தால. என்னடா மாமா
0: என்ன சொல்ற? என்னடா மாமா
1: என்னடா மாமா
0: என்னடா இங்க வாடா அப்படி கூப்பிடுறாங்களா? அப்படியா
1: மாமாவ சேர்த்துக்கிறாங்கம்மா. மாமாவை சேர்த்துக்கிட்ட சரி பாசத்துல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட மாட்டாங்களா?
0: இல்ல நீங்க பாருங்க நீங்க உங்களோட மனசுக்குள்ளே சிரிக்கிறீங்க. நான் சொன்னேன் அவ்வளவு அன்பா அவங்க. சரி இன்னொருத்தர் இணையறாருங்க அவரை கேட்கலாம். ஒருக்கா அவரையும் கேட்டுங்க எப்படி கூப்பிடுறாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க நீங்க எல்லாரும். வணக்கம் சொல்லுங்க நீங்க.
1: வணக்கம்
3: வணக்கம்
1: யாரு இங்கிருந்து?
0: அம்மா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டா சொல்லுங்கம்மா அம்மா சொல்லுங்கம்மா.
1: நாகராஜன்
0: நாகராஜன்
1: வணக்கம் வணக்கம் அம்மா.
3: வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம் நலமா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, உங்களோட
4: இணைப்புன்னு
0: உங்களோட இணைப்புல ரெண்டு ராசா இருக்கிறாங்க, நாகராஜன், இவர் நாகராஜன். பாருங்க, ரெண்டு ராசாக்கள் இருக்காங்க, ஒன்று இளவரசு, அடுத்தது வந்து பொன்சேகர். அவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலம் நலம்னா நலம் நலம்,
5: சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.
0: நாகராஜன், நீங்க சொல்லுங்க, உங்களோட ஊர்ல உங்களோட வீட்டுல உங்களை சரி சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வளர்ந்து இப்ப நீங்க திருமணமான வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களே ராசா இங்க வாங்க ராசான்னு கூப்பிட்டுப்பாங்க?
3: எல்லாரும் கூப்பிடுறது ராசா கூப்பிடுறாங்க,
0: ராசான்னு தான் கூப்பிடுவாங்க. யாரோட ராசா
3: உங்களுடைய நாகராஜன் காட்டி அந்த நாகாவை எடுத்துட்டு ராஜான்னு கூப்பிடுறாங்க.
0: அதேதான்
3: கூப்பிடுறாங்க.
0: மனைவி எப்படி கூப்பிடுறா நாகராஜன் உங்களை?
3: மனைவி மனைவி மாமான் தான் கூப்பிடுவாங்க,
0: மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப இதுல இது இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்ல, அப்படித்தான் பொன்சேகர் இல்லையா?
3: பேர்ல அவர் ராஜாவா தான் இருக்கிறாரு,
0: அவர் ராஜாவா
3: தான்
0: யாரும் கூப்பிடலாம். அந்த பேர்ல ராஜா இல்லாம இருக்கிறவங்கள அன்போட மனைவி எப்படி கூப்பிடுறான்? சரி, இந்த காலத்து மனைவியும் எப்படி கூப்பிடுறாங்க நாகராஜன்? அது ஒரு நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மனைவிய விடுங்க, நடைமுறையில
3: சொல்லுங்க.
1: பேசுறீங்களா?
0: நாகராஜன் நான் சொன்ன ராசாவை முன்னுக்கு வைங்கண்டு.
3: ஓ, ராசாவை முன்னுக்கு வைக்கறீங்களா?
0: கூடுதலா நீங்க முன்னுக்கு வைக்கணும்.
3: ராசாவை என்ன பிடிக்கலையா?
0: அது என்ன படம்?
1: ராசாவை என்ன பிடிக்கலையா? என்ன ஒரு பாடல், புதிய பாடலா இருக்கு?
3: ராசாவை என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற பாடல் இருக்கு.
0: அடே அப்பா,
1: இல்ல அந்த பாட்டு இல்ல, அது வந்து வேற ஒரு சாயல வரணும். ராஞ்சி அண்ணாவும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களும்
0: உங்களை விடைபெற்றுக் கொண்டு மற்றவர்களை இணைக்கலாம் இதுக்குல. அம்மா, உங்க பாட்டு மாறாது, ராசா ராசா பாட்டு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. சரி, இப்பொழுது எங்களுடைய தர்மபுரி ராசா வராருங்க. அவரான ராஜா, தான் ராஜான்னு தான் சொல்லுவாரு, இருந்தாலும் நீங்க நம்பாதீங்க. வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க அவர் தான் இப்ப அருமையா சொல்ல போற உங்களை எல்லாம் இருக்கும். இப்ப இப்ப நாகராஜன் நீங்க கேட்ட பாட்டு சொல்லுங்க. இளவரசு, நீங்க கேட்ட பாட்டு சொல்லுங்க முதல்ல. இளவரசு,
1: அம்மா ஆண்ட ஆண்டால் அம்மா பாடி வைக்கீங்களா மாராஷ்டிரத்துல அதை
0: எடுத்துட்டேன் அதை எடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் இல்லைங்க ஒரு நிமிஷம் ராஜகுமாரன் ராசா ராசா
4: தர்மபுரி உன்னை நம்பின எல்லாம் ராசாவா வணக்கம் வணக்கம் வணக்கம் குரலை கேட்டு நான் கேட்டு நீங்க பேசிட்டே இருக்கீங்க நான் வந்து நல்லா லீவ்
0: விட்டுட்டேன்
4: ஞாயிற்றுக்கிழமை வேலையின் பழுவின் காரணமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை அந்த உடனே டயர்டாயிருக்கு வர்றது 10:30 வர பார்த்த உடனே கண்ணு சொக்குது கேக்குறேன் பேசலன்னா ஆமா
0: தூங்கி போறீங்க
4: பாக்குறேன் பாத்துட்டு இருக்கிறேன் பேச முடியல
1: நலமா இருக்கேன்ல ரொம்ப நேரத்துல வந்து நான் திருடாஸ் குருவி அந்த திரைப்படத்துல இருந்து ராசா ராசா நல்ல ராசா
4: நீங்க இளவரசு ராஜய்யா வணக்கம் வணக்கம் வணக்கங்க
6: நன்றி நன்றி சொல்லுங்க
1: பொன்சேகர் அண்ணா இருக்காரு
4: ரொம்ப நாளாச்சு விசேஷம் போயிட்டு இருக்குது சத்தங்கம் அதிகமா கேட்க நினைக்கிறேன் உங்களுக்கு
0: பிரச்சனை இல்லாம டக்கு டக்குனு சொன்னாங்க இந்த ராசாவை பாருங்க பிணைவீங்க
1: இருந்து இந்த நேரத்துல பாருங்க வாட்ஸ்அப் ஊடாக ஆவரி அனுமலட்சுமி அம்மா சொல்லிருக்காங்க
0: அது
1: மட்டும் இல்லாம ஆவடி அரங்கலட்சுமி கோவை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க இடம் மாறி இருக்காங்க நினைக்கிறேன்
0: அம்மா கோவைக்கு போயிட்டா வணக்கம் அம்மா உங்களுடைய அந்த குறி சொல்ற இல்லாம நாங்க எல்லாரும் இப்ப எங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறோம் இல்லையா
6: நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள்
0: இல்ல ராஜ்குமார்
6: இளவரசம் தான்
0: இல்ல ராஜ்குமார் சூனியத்திலேயே தப்பிட்டாருங்க அவர்
4: சொல்லுங்க
0: மற்றது எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் இருக்கார் அவர்கிட்ட கேக்கலாம் ராசா என்னண்டு செல்வகுமார்
1: சொல்லுங்கம்மா
0: எவ்வளவு அமைதியா இருந்தார் அவர் தாங்க ராசா சொல்லுங்க வீட்டுல இப்படிதான் இருப்பார்
1: சொல்ல
0: உதவி செய்யுங்க அவருக்கு ஒரு ராசா கொடுங்க ராஜகுமாரனுக்கு ஒரு ராசா
1: கொடுங்க
0: கண்டுபிடிங்க ராசாதி நாங்க கொண்டு வந்துட்டோம் ஏங்க சந்தோஷமா இருக்கிற ராசாவ ராசாதிய கூட்டி கொண்டு வரீங்க நீங்க கொஞ்சம் சந்தோஷமா
6: நல்லா இருக்கும்
0: இவ்வளவு பேர் இருக்கிறீங்க ராசா ராசா கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கேன் சரி இடையிலேயே சொல்லலாம் சொல்லுங்க விட்டு கொடுத்தாச்சு
1: ஏமா
0: இப்ப யாருக்கு இந்த மாசாத்தி மனசுல வாசாவின் நினைப்பு தான் யாருக்கு?
4: ராஜ்குமார், ராஜ்குமார், ராஜ்குமார்.
0: இந்த வாசாத்தி மனசுல
7: ராஜாவும் நினைப்பு தான்.
0: ராஜா இல்ல, இது ராசா.
4: ஒரு தேசம் உண்டானது நல்லா இருக்கும் பாடல். நம்ம காமராஜன் ஐயாவோட
0: இப்ப செல்வகுமார் உதவி செய்யுங்க. பாவம் ஒரு ராசா அப்படிங்க, எங்கேயாவது போற ஒரு ராசா அப்படிங்க.
1: கவிதை பாடும் மலைகள்.
0: அப்ப கொஞ்சம் என்ன தொடங்குது, அது எப்படி தொடங்குது?
1: அந்த பாட்டை கண்மணி,
0: அதுல வாசா
1: என் கண்மணி
0: வாசா வரே வாசா
1: வருதுல்ல.
0: கண்ணையன் கண்மணியே,
1: கண்ணையன் கண்மணியே, அதுல இடையில வரும் ராசா யோ ராசா கண்ணு உள்ள நம்பி வந்த ரோசா கண்ணு அப்படின்னு வரும்.
0: ஆஹா, பாருங்க, ஆறு ஆறு ராசாக்கள் நின்று கொண்டு இந்த பாட்டு எடுத்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாருங்க. இந்த ராஜாத்திக்கு மட்டும் டக்கு டக்குன்னு சொன்னீங்க, இந்த ராசாவை பாருங்க கொண்டு வரதுக்கு. ஏன்னா எப்பவும் இந்த ஆண்களுக்கு இதுதாங்க விதி. இந்த ராசாவை எடுத்து வர முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க எல்லாரும்.
1: இல்லம்மா, கவிதை எல்லாருமே ஆண்களா இருக்கிறாங்க, அதனால ராசாத்தி பாடல்கள் நிறைய எழுதிட்டாங்க. ராசாத்தி கூட ராசாவ நினைச்சு பாடல் எழுதல.
7: ராஜா பாடல் யாரும் இயக்க முடியல.
0: ராசான்னு
7: போட்டு பாடுவாங்க, ஏ ராசா வா ராசா
0: அப்படின்னு.
7: யாரு கூப்பிடுறா? கூப்பிடுறது இல்ல, அதனாலதான் பாட்டே வர்றது இல்ல.
0: கொஞ்சம் இப்ப நாங்க மஜித்
4: நினைக்கிறோம்,
0: அவருக்கு என்ன ராசாதி தெரியும்னு பாக்கலாம். என்ன மஜித் வரமாட்டேங்கிறாரு, வந்தா நான் தனியா தான் வருவேன் என்று சொல்றாரு மஜித்.
4: ராஜாத்தி இந்த ஒரு பாடல்ல, இந்த பாடலுக்குல ஏ ராஜாத்தி நல்லா இருக்கும்.
0: புதுநகர் ஒரு நிமிஷம்
1: ராசா

0: ராசாத்திய ராசாத்திய ராஜகுமாரன் நிக்கிறார். ஏன்னா அண்டைக்கு அவர் ராசாத்திய கூப்பிடல, ஆனா அவர் கூப்பிட்டு இருக்காரு. இப்ப அவரோட பாட்டுல எடுத்து வந்துட்டார் ஏற்கனவே. இப்ப அவரோட பாட்டு இருக்குல்ல இந்த ராசாத்தி
1: ஒழுங்கப்பட்டீங்களா?
0: இல்ல இல்ல, இந்த
1: ராஜ்குமார்
0: கேட்ட பாட்டு என்ன அத சொல்லுங்க. மாட்டாம
1: இப்ப இன்னைக்கு கேட்டதா? இன்னைக்கு கேட்டதா? ராசாவின் மனசு இல்ல
0: ஐயோ கொஞ்சம் பாருங்க பாருங்க எவ்வளவு குழம்புறாரு பாருங்க. இந்த ராசாதி மனசுல இந்த ராசாவின் நினைப்பு தான்
2: அப்படித்தானே? ராசாதி
0: ஒரு தடவை சொல்லுங்க. அவரும் குழம்புறாரு, எல்லாரும் குழம்புறீங்க அந்த பாட்டுக்கு. இப்ப நாகராஜன் சொல்லுங்க, அது என்ன பாட்டு?
2: நாகராஜன் ராஜ்குமாரான வந்து ராசாவு உடல் நம்பி திரைப்படம்.
0: ராசாவே உன்னை நம்பி படம்.
2: ராசாத்தி
0: இந்த நினைப்புத்தான் அதுதான் பாட்டு. இப்ப சரியா எல்லாருக்கும்? சரியா எல்லாரும் பாட்டு கேட்டுட்டீங்க ஆறு பேரு. அப்ப விடப்பட்டுக் கொள்ளலாமா நாங்க எல்லாரும்?
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. எல்லாரும் எல்லாரும் கும்பிட்டு கண்டு நான் இட வருங்க. இங்க பொன்சேகர் தூங்கிட்டார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. சரி நன்றி நன்றி. உண்மையிலே உண்மையிலே எல்லாரும் இந்த ராசாத்தி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு பாருங்க. சரி இப்ப காற்றலையில இன்னொரு ராசா வாரர் வாங்க. ரதீஷ் வாங்க, எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
3: நல்லா இருக்கு, நல்லமா இருக்கு,
0: நல்ல சுகமா இருக்கு,
3: சுகமா இருக்கு. ராசா இன்னைக்கு
0: ராசா ஆனா முன்னுக்கு வரானு ட்ரை பண்ணுங்க பாக்கலாம்.
3: முன்னுக்கு ராசா வந்து போச்சு இல்ல நிறைய,
0: உங்களுக்கு வேணுமா அந்த பாட்டு? தேடி வந்த ராசா.
3: ஆமா. அப்புறம் பெரிய மருது என்ற திரைப்படத்தில் இருந்து ராசாவுக்கு வந்தனம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
0: தேடி வந்த ராசாவில என்ன பாட்டுங்க சொன்னீங்க நீங்க முதல்?
3: தேடி வந்த ராசாவில ராசா, தேடி வந்த ராசா படம், அதோட பாட்டு வந்து ராசாவை தேடி.
0: ராசாவை தேடி.
3: ஆமா, படத்தோட பேரு தேடி வந்த ராசா. படத்திலும் ராசா இருக்குது, பாட்டிலும் ராசா இருக்குது.
0: ஓகே, அடுத்த பாட்டு என்ன சொன்னீங்க?
3: அடுத்த பாட்டு வந்து இது பெரிய மருது என்ற திரைப்படத்திலிருந்து ராசாவுக்கு வந்தனம்.
0: பெரிய மருது.
3: ஆமா, எனக்கு இதெல்லாம் வெரைட்டிய புடிச்ச பாடல வந்து அரமனைக்குளிச்சி அரமனைக்குளி திரைப்படத்திலிருந்து.
0: உங்களுக்கு
3: அரமனைக்குளி
0: கடைசியில எந்த விருப்பமா போடலாம்? நீங்க எங்க இருந்து இதெல்லாம் கடைபிடிக்கணும்? இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தாங்க இந்த இந்த அரமணக்கிளி பாடல் சரியான ஃபேமஸ் ஆன பாடல் இந்த பாடல். ஆனா யாருக்கும் அது வாயில வரையல. அது அது
3: அது எனக்கு வந்து நான் வந்து வாரத்துல ஒரு மூன்று நாலு தடவை கேட்கற பாட்டு.
0: நல்ல ஒரு
3: மறக்க மாட்டேன்.
0: நீச்சே நல்ல பாடம். கடைசியில போட்டு முடிக்கலாம்னா அப்ப நீங்க எடுத்துட்டீங்க. இனி நான் வேற ஒரு
3: பாட்டு பொங்கி வரும் காவேரியில் இருக்குது.
0: பொங்கி வரும் காவேரியில் என்ன பாட்டு?
3: இந்த ராசாவை நம்பி வந்தா யார் அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
0: உன்னை விட மாட்டேன் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா? நீங்க அனுப்பி வைங்க. உங்களுக்கு அரமணக்கிளியில ராசாவை உன்னை விட மாட்டேன். சூப்பர்.

0: அது வந்து உன்னை விடமா
1: அப்படி ஒரு இது வரும்
0: நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் நெடு அடிக்கடி எல்லாரும் கேட்ட பாடல், எல்லாரும் மனசுல எல்லாரும் பாடி இருப்பாங்க. ஆனா அந்த ராசா அவன் யாருமே எடுத்து வர, நான் யோசிச்சு கொண்டா இருந்தேன், ஆனா யாருமே எடுத்து வர இல்ல. எல்லாரும் ராசா
1: ராசாத்தில எல்லா பாட்டும் நல்ல பாடுறான், ஆனா அதுல நம்பர் ஒன் சாங் எனக்கு அப்படி தோணுது.
0: நல்ல ஒரு பாடல் அது.
1: ஆமா,
0: அது யார் பாடினது என்று நீங்க கேக்குறீங்க என்ன? ராசாவே உன்னை விட மாட்டேன் அரமணக்கிளியில
1: இருக்கும்.

0: அந்த பாடல யார் பாடியன்னு நான் பின்பு சொல்லுகிறேன். சரி, உண்மையா நல்ல ஒரு பாடல். நீங்க கெட்டிக்காரன் முதலிய அந்த ராசாவை கொண்டு நீங்க இடையில கொண்டு வர போறீங்கன்னு தான் முதல்ல கொண்டு வாங்கன்னா, முதல்ல இத்தனை பாடல் வச்சிருக்கீங்க நீங்க கெட்டிக்காரன் ஆச்சு. நன்றி நன்றி ரதி.
1: நல்லது நல்லது நல்லது நல்லது. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இந்த ராசா எத்தனை ராசா இருக்குது. எல்லா ராசாவையும் விட்டுட்டு ராசாத்தி ராசாத்தியன்னு கொஞ்ச நேரம் இந்த ஆறு ராசாக்கள் இருந்து கஷ்டப்பட்டாங்க பாருங்க. ஆனா எல்லாரும் நீங்க இந்த காட்டிலியில இருந்து விடுபட்டோன்னு உங்களுக்கு கன ராசாக்கள் ஞாபகம் வரும். மஜித் நீங்க இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, அழைப்புக்கு வாங்கோ மஜித். எங்களுடைய ஸ்டீவன் ராஜ் நீண்ட நாட்களுக்கு பின்பாக காட்டிலைக்கு வரீங்க, நீங்க அழைப்புக்கு வர வேணும். ஸ்டீவன் ராஜ், உங்கள்ட்ட ஒரு ராசாவை கேட்டிருந்தா எப்படி இருக்கிறீங்க இனித்தான் நாங்க விசாரிக்க போறோம். நீண்ட போன வருஷம் கதைச்சிய பேசினதுக்கு அப்புறமா உங்களோட பேசுற ஸ்டீவன் ராஜ் நடமா இருக்கிறீங்களா? காட்டிலைக்கு வாங்க நீங்க. மற்றது எங்களுடைய சேகர், சேகர் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. துறை செந்தில் நீங்க ஏதோ ஒன்று பதிவுல வச்சிருக்கீங்க, நீங்களும் ஒரு ராசாவை சொல்லிட்டீங்க போல இருக்குது. ஷாஃபு ஹமீத் ஏதோ சொல்லி இருக்கிறார். ஐயோ, அவர் வைரஸை பற்றி ஏதோ சொல்லிடுறார். பயமுறுத்துற பாருங்க, நாங்கள் கொஞ்சம் சிரிச்சு கொண்டிருக்க அவர் பயமுறுத்திடுறார். சரி, எங்க பாக்கலாம். எல்லாரும் இப்ப வாட்ஸ்அப் ஊடாக யார் யாரு, ஆந்திரலட்சுமா உங்களுக்கு ஒரு வணக்கம் அம்மா. நீண்ட நாட்களாக உங்களுடைய கணீரண்ட குரலை கேட்காம நாங்க எல்லாரும் தவிச்சிட்டோம். மீண்டும் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த பாடலை பாடிய ஜானகி அம்மாண்டு எங்களுடைய இளவரசு சொல்லிட்டாருங்க. ராஜவேல் வணக்கம். ராஜவேல் எப்படி இருக்கிறீங்க? அடுத்து ராஜாவுக்கு ராஜா தாண்டான்ற பாடல் கோவைக்குமார், அது உங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க ராஜா என்று சொல்லல, அன்போட உங்களோட மனைவி எப்படி உங்களை ராசா என்று கூப்பிடுறாவோ அந்த பாட்டை தான் நாங்க கேட்கிறோம். அப்ப நீங்க என்னண்டா நீங்க ராஜாவை கொண்டு வாரீங்க. அடுத்து எங்களுடைய ஜெகவத் சாதிக்கண்ணா வணக்கம். உங்களுக்கு என்ன இவ்வளவு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, எங்கட ராசாவை காணலையே, எங்கட சந்தனராஜ் மாமாவை காணலையே, என்ன நடந்தது? சரி, அவர் வருவாரு எப்படியும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுக்கும் ஒரு வணக்கம். சரியா, உங்களுக்கும் வணக்கம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரிகிறது. இணைப்புக்கு வாங்க. சந்தனராஜ் மாமா ஒரு வணக்கம் போட்டுட்டார். சரி சரி, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. என்ன வணக்கம், நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் என்னுடைய பாட்டு அந்த அறவாசியில நிக்குது இல்ல, கண்ணன் பாட்டு, அதை எடுத்து வர்றேன். காட்டணிக்கு வாங்க பேசலாம். ராசாவை சொல்லிட்டு போங்க, எல்லாருடைய ராசாவும் வரும். கதம நேற்று பாடல் நேற்று நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பதிவுல கொண்டு வந்திருந்தோம். சரி, இணைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: வணக்கம் சோனியா, எங்களுடைய சந்திரசேகர். எப்படி இருக்கிறீங்க சந்திரசேகர்? நீண்ட நாள் நீங்க அழைப்புக்கு வர்றது உண்டு, ஆனா அழைப்பு சில நேரம் கிடைக்காம போய்விட்டா நீங்க அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படித்தானே சந்திரசேகர், நலமா இருக்கிறீங்களா? நீங்க ஏங்க இவ்வளவு நாளா எங்களை பட்டினி போட்டு வச்சிருக்கீங்களா? இது நியாயமா உங்களுக்கு? இது நியாயமா? என்னங்க, என்ன சாப்பாடு நீங்க கடைசியா செய்த சாப்பாடு, அத ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: உப்புமா நினைக்கிறீங்களா?
0: உப்புமா, ஒரு ரசமும் ஒரு உப்புமா தானுங்க வச்சீங்க. அடுத்த வருஷம் வந்துருச்சு. அப்ப இந்த பாவப்பட்ட பிள்ளைகள் இனி எதை சாப்பிட்டுருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப உங்களையெல்லாம் நம்பி இந்த குழந்தைகள் இந்த ராசாக்களை கையில கொடுக்கலாமா? நீங்க சாப்பாடே கொடுக்காம தண்ணிய மட்டும் கொடுத்துருப்பீங்க பாருங்க. உங்களோட வேலையா போயிட்டீங்க. ஒரு ரசம் ஒன்று சொன்னீங்க, ஒரு உப்புமா சொன்னீங்க, எங்கெங்க போயிட்டீங்க நீங்க?
1: முக்கியமான என்னங்க
0: நீங்க
1: என்ன
0: சாப்பாடு என்னன்னு சொல்லுங்க. என்ன சாப்பாடு அது? உப்புமா தானே அதத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதத்தாங்க அது சாப்பிட்டா உண்மையிலேயே நோய் வராது. எல்லாரும் அதைத்தான் சாப்பிட்டுருக்காங்க. அது புரியுமா உங்களுக்கு? சுடுதண்ணி குடிங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கொதிய வைத்து தண்ணீர் கொதிக்க வைத்து வடித்து சுடுதண்ணி குடிங்க. அது நல்ல. ஆனா இன்றைக்கு ஒரு சின்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க பாப்பா, எப்படி செய்யறது
1: டக்குன்னு சொல்லிருங்க.
0: நீங்க எனக்கு பாருங்க, அந்த பொண்ணு எவ்வளவு அன்பா வச்சிருக்கிறாண்டு. ரோசாப்பு பூவை போல நெஞ்சில வச்சிருக்கா. இது ஏத்துல சொல்லுங்க. ராஜா வரக்கூடாது எங்களுக்கு, ராசான்னு தான் வரணும். எங்களோட மனைவி பாருங்க எவ்வளவு அன்பா, எவ்வளவு அன்பா ராஜா என்று கூப்பிட்டு அது கொஞ்சம் கம்பீரமா அது ஒரு ஆக்கல உருக்கி கூப்பிடுது. ராசா இங்க வாங்க ராசா என்று கூப்பிடுற. இடையிலே வரலாம், அதான் நாங்க தளர்த்து விட்டுட்டோம். இடையிலேயும் வரலாம் ராசா. அப்ப நாங்க ஒரு பாட்டை கொடுத்துருட்டா? தேடி வந்த ராசா என்ற படத்துல ராசாவை தேடி என்ற பாட்டா. பெரிய மருதுல ராசாவுக்கு என்று தொடங்குற பாட்டு கேட்டிருக்கீங்களா? இது டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டு என்ன யாரும் கேட்கல, நான் அந்த பாட்டே என்ன கேட்கல. அது எங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க பாருங்க நீங்க. அப்ப பெரிய மருந்துல கொடுக்கட்டா ராசாவுக்கு? எப்படி பாட்டுன்னு தெரியல என்ன இல்லையா? சரி இடையில வரலாம், உங்களுக்கு சின்ன ராசாவை கொடுத்துடலாம். சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குதா? என்ன அதுக்கு பிடிக்கல உங்களுக்கு?
1: ராஜா அந்த பாட்டு பாடலாம்னு நினைச்சீங்க. ராசா ராசா கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா கேட்டிருப்பாங்க.
0: அது கேட்டுட்டாங்க. ராசாத்தி மனசுல இந்த ராஜாவின் நினைப்பு தான்.
1: இந்த பாட்டு கேட்டாங்க ராசாவே ரஜினி பாட்டு
0: பதனா அந்த பாட்டு கேட்கல ராசாவே ராசாவே ராசாவே
1: முருட்டக்காலி முருட்டக்காலி கேங்க படத்து பேரு
0: ராசாவே உன்ன எண்ணித்தான் இல்ல தனிக்காட்டு ராஜால அது கேட்டுட்டாங்க அது பொன்சேகருக்கு தனிக்காட்டு ராஜாவில் ராசாவே உன்னை என்று தொடங்குற பாட்டு பரராத்திரி அந்த பாட்டு தூங்கல நான் பூ
1: வச்சேன்
0: அந்த பாட்டு தனிக்காட்டு ராஜான்னு சொல்லிருக்க நானைக்கு பிள்ளையா சொல்லிட்டாரு போயிருக்கு படத்தை இல்லையா
1: தனிக்காட்டு ராஜா
0: படத்தை பிள்ளையா சொல்லிட்டாரு இளவரசு நான் நினைக்கிறேன் அது முரட்டுக்காலே அந்த பாட்டு சொல்லியாச்சு ராசாவே உன்னை நான் நம்பித்தான் பல ராத்திரி தூங்கல எண்ணித்தான் அது பொன்சேகர் கேட்டுட்டார்
1: இந்த பாட்டு இந்த பாட்டு கேக்குறீங்களா
0: எது
1: ராசமகன் ராசமகின்னு பூவரசன் படத்துல
0: பூவரசன் படத்துல என்ன பாட்டு
1: ராசமகன் ராசமகின்னு ஒரு பாட்டு வரீங்க ஃபர்ஸ்ட் ஓபனிங் சாங்
0: எப்படி வரும் ராசமகனா ராசமகன் ரெண்டு பேரு
1: தான் ராசமகன்
0: சரி
1: ராசமகன்
0: சரி சரி அந்த பாட்டை எடுத்து வர்றேன் சந்திரசேகர் நான் உங்களுக்கு சரியா நன்றி நன்றி அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சரியா
1: சரி கண்டிப்பா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி எங்கே இப்பொழுது எங்களுடைய சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வந்திருந்தீங்க இணைப்புக்கு வாங்க பாக்கலாம் சேது மாதவன் இணைப்புக்கு வாங்க அந்த பாட்டு என்ன என்பது எங்க பாக்கலாம் இளவரசு சொல்லுங்க இளவரசு அது பிள்ளையா அந்த படம் தனிக்காட்டு ராஜா அப்ப அவர் முரட்டு காலை என்று சொல்ற பாருங்க எங்களை எல்லாம் குழப்பறதுக்கு தான் வர
2: முரட்டு காலை இல்ல தனிக்காட்டு ராஜா தான் அந்த பாட்டு
0: சந்திரசேகர ராசாவா வந்து குழப்புறாருங்க இப்படித்தான் நீங்க வீட்லயும் குழப்புவார் பாருங்க அதுதாங்க
2: ராசாவே உன்னித்தான் பல ராசி பாடல் தனிக்காட்டு ராஜா
0: பூவரசன் ஒரு பாட்டு சொல்றாருங்க இவர் பூவரசன் பாட்டுல பூவரசன்ல ராசா மகன் அண்டு
2: அது ஒரு பாட்டு இருக்குமா ராசா மகா ராசனுக்கு ராசி உள்ள கை இருக்கு
0: சூப்பர் அதெல்லாம் அவருக்கு அனுப்பிடுங்க ஒரு பாட்டு அது மனசுல என்னட்ட இருந்துச்சு கடைசியா போடலான்னு ராதீஷ் கேட்டு போயிட்டாரு இன்னொரு முக்கியமான பாட்டு ஏங்க நீங்க யாருமே அதை என்னைக்கு பாக்கல தனுஷ் படத்துல இருந்து
2: நான் கேட்டமா அந்த பாட்டு தான் கேட்டேன்
0: நீங்க கேட்டீங்க சூப்பர் அப்ப சரி நான் பாடல எடுத்து வர்றேன் அப்ப சரியா
2: சரிங்கம்மா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி இளவரசு சரி எங்கே முதல் பாடல் எங்களுடைய ஆண்டாளம்மாவுடைய பாடல் காட்டறைக்கு வருகிறது எங்களுடைய தமிழன் பாரதி நீங்க ராசா என் ராசாவின் ரோசா முகம் அது ராஜாவின் நீங்க தமிழன் பாரதி நீங்க நல்ல ஆளு என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாருங்க அந்த பாடல் வந்து ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும் அந்த பாட்டு ராஜான்னு வருது நீங்க பார்த்தா என்ன ஏமாத்தலான்ட்டு நீங்க என் ராசாவின் ரோசா முகம்னு போறீங்க நல்ல ஆக்களுங்க நீங்க எல்லாரும் கெட்டிக்காரன் நீங்க எல்லாம் இன்னொரு ராசாவை தேடுங்க தமிழன் பாரதி நீங்க முதல்ல நாங்க இப்ப ஆண்டாளுடைய பாடல் ராசா ராசா எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல் அந்த முன்னுக்கு வர இந்த பாடலை ஒரு நிகழ்ச்சி நாங்கள் முன்பு இரவு நேரத்தில் எடுத்து வந்திருப்போம். இந்த பாடல் தான் அந்த டைட்டில் சாங். அது இப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்றாலும் இந்த பாடலை எடுத்து வரலாம். நல்ல பாடல் கேட்போம் மாணிக்கன் படத்திலிருந்து.

0: நேரம் சரியாக இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. கனடிய நேரம் சரியாக 12:18. எங்களுடைய கண்ணன் சேகர் நீங்கள் இணைப்புக்கு வந்து பேசலாம், உங்களுடைய பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். அடுத்த பாடல் இளவரசி நீங்கள் கேட்ட மன்மத ராசா காற்றலைக்கு வருது. ராசா ராசா அப்படி யார் இங்க பாக்கலாம்? அந்த மன்மத ராசா பாட்டுல முன்னுக்கு வர மாதிரி யார் அழகா பாடி காட்டுவீங்கன்னு பாக்கலாம். யாராவது பாடு அந்த அந்த அந்த வார்த்தையை மட்டும். எங்கே கோவை குமார் அடுத்த ராசா வரா பாருங்க. வாங்க ராசா, ராசா வாங்க. எப்படி இருக்கீங்க
1: ராசா? நல்லா இருக்காப்ல. நீங்க எப்படிமா இருக்கீங்க? ராசாவும் நல்லா இருக்கா, ராணியும் நல்லா இருக்காங்க.
0: ராணியும் நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க அந்த ராசாக்கள் எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். எந்த எந்த குழந்தைகள் எல்லாம் ராசா மாதிரி. ராசா சொல்லுங்க ராசா, உங்களோட பாட்டு ராசாவை சொல்லுங்க. என்ன பாட்டுன்னு முதல்ல
1: ராசா? நான் ஆல்ரெடி ஒரு பாட்டு பதிவு பண்ணமா.
0: என்ன பாட்டு அது?
1: அது கவிதை பாடும் மலைகள் படத்துல இருந்து ராஸ்தாவே ராஸ்தா கண்ணு பாடல் பதிவு.
0: அந்த பாட்டு யாரோ கேட்டுட்டாங்களே, கண்ணே என் கண்மணியே என்று வந்துட்டேன்.
1: சரி வந்து பாரு பாடல்.
0: என்ன
1: பாட்டு? மாராசா வந்து பாரு அப்படின்னு ஒரு பாடல்.
0: அடுத்த வாரிசு. அடுத்த வாரிசு. என்னென்னு தொடங்குது அது? ராசா என்னென்னு சொல்லுங்க.
1: மாராசா வந்து பாரு, ஏ ராசா வந்து பாரு, மாராசா வந்து பாரு,
0: மாராசா வந்து பாரு,
1: வந்து பாரு,
0: வந்து பாரு. சூப்பர். அந்த ராஜாண்டு வேணாம், ராசா தான் வேணும் எங்களுக்கு இல்லையா?
1: அது ராஜான்னு வருமா? ராசான்னு வரும்.
0: ராசாண்டு நல்ல நல்ல சந்தோஷம். அப்ப கேட்டுக்கொண்டிருங்க, இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் எடுத்து வரலாம்.
1: இன்னைக்கு
0: எல்லாரையும் வச்சு கலகலன்னு பேச முடியல எனக்கு. ஏனண்டா ஒரு சின்ன சின்ன ஒரு தடங்கள் அது சொல்ற எனக்கு கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது அந்த ஏன்னா அதோடையும் காட்டலைக்கு வந்திருக்கேன்னு தலை இடிக்குது அந்த தர. அப்ப ஹெட்போனை போட்டு எல்லாரையும் பேச விட்டு கலகலன்னு சிரி கொஞ்சம் சிரிச்சோடனே அது கூடுறது மாதிரி இருக்கு. அதனாலதான் எல்லாரையும் நன்றி வணக்கம். சரி நீங்க உங்களோட பாடலை கேட்கலான்ட்டு அல்லாடி கொஞ்சம் கலகலன்னு பேசி இருக்கலாம். நல்ல உங்களோட பாடலை
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நீ நன்றி நன்றி. சரி காற்றில் இணைஞ்சு கொள்ற எங்களுடைய முத்துவேர் சந்திச்சிடலாம். வணக்கம் முத்துவேர், எப்படி இருக்கிறீங்க முத்துவேர்?
2: வணக்கம் வணக்கம், நல்லமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: அன்றைக்கு பாட்டு பாட வாயெடுத்தே தாலே அப்படியே போன போகத்தான். எங்கெங்க போயிட்டீங்க?
2: ஆமா
0: நல்லமா இருக்கு.
2: ரெண்டு மூணு நாள் ஒரு ஆள். நீங்க நல்லமா இருக்க?
0: நல்ல.
2: ரெண்டு மூணு நாள் ஒரு ஆள்
0: அலைச்சல்.
2: அலைச்சல் அலைச்சல்.
0: கவனமா இருக்கணும். கண்ட இடங்களுக்கு எல்லாம் போய் வாரது. இப்ப அந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லுகிறார்கள், அது உங்களோட நாட்டுக்கும் வந்துடுச்சு என்று அந்த தகவல் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதனால வெளியில சாப்பிடுறது இதெல்லாம் நீங்க கவனத்துல கொண்டு வரணும் எல்லாரும்.
2: வெளியில எங்கேயும் போற தண்ணி கூட குடிக்க
0: மாட்டேன்.
2: வீட்டுலதான் குடிக்கிறது. அப்படி வெளியில எங்கேயாவது தண்ணீர் குடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான், காஃபி டீ இந்த மாதிரி தான் குடிக்கிறது.
0: அப்படி குடிக்க என்ன நீங்க ஒரு ராசா சொல்லுங்க பாக்கலாம் முத்துவேல். நீங்க
2: ராசா வேணுமா? ராசான்னா ஒரு ராசா ஞாபகம்.
0: ஒரு ராசா என்னங்க? அங்க
2: இல்ல இல்ல
0: என்ன தட்டி விழுத்திட்டீங்க கவனம். ஒரு ராசா சொல்லுங்க.
2: ஆமா ராசா தீ வாழணும் எப்போது நான் பார்க்கணும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல,
0: ராசா தீ வாழணும். அது நீங்க ராசா தீ இல்ல கூப்பிடுறீங்க? நான் ராசாவே இல்ல கேட்டேன். ஏங்க எல்லாரும் ராசாத்திய தாங்க நீங்க எல்லாரும் மனசு அப்படியே ராசாவை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணுங்க. நான் இன்னொரு அன்போடு பேசிடுறேன். வணக்கம் சுவன்ராஜ். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க சுவன்ராஜ்? நீண்ட நாட்களுக்கு பின்பாக
2: நல்லா இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிறம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க அன்றைக்கெல்லாம் அழைப்புக்கு வந்தீங்க, எல்லாரும் பேசி கொண்டு வந்தாங்க. இந்த கண்ணுக்கு சுவன்ராஜ் தெரிஞ்சிருந்த, இருந்தாலும் பேருந்து நீங்க தூங்கிட்டீங்க. நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: நலமாக இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க கால் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுலயும் எனக்கு மற்ற மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நீங்க ராசாத்திய விட்டுட்டீங்க, ராசாத்தி கொண்டு வரீங்களா? நீங்க வரைய இல்ல, இப்ப ராசாவுக்கு தான் வந்துருக்கீங்க.
2: அப்படியா?
0: நேற்று பாடல் பதிவு பண்ணும் போது உங்களுக்கு அப்பா கேட்டிருந்தார், சிவன்ராஜுக்கு நீங்க அதுல வந்து போன வழியா ஒரு பாட்டு, என்ன பாட்டு போடலாம்னு கேட்டிருந்தார். நான் உடனே சொன்ன, அந்த காதல் கடிதம், காதல் கடிதம்
2: உனக்கு வந்ததால் வந்ததால்.
0: இல்ல இல்ல, அது இன்னொரு பாட்டு, காதல் கடிதம் தேட்டவே. அந்த கடிதம் எதெல்லாம் எடுத்து வாங்கப்பான்னு சொன்னேன், வேறொரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய பாடல் இன்னைக்கு நீங்க ராசா, ராசா என்ற பாட்டு சொல்லணும் நீங்க. அது இடையிலையும் வரலாம்,
2: ராசா என்ற பாடலா?
0: ராசா இடையிலையும் வரலாம்.
2: இல்ல புரியல, ராசா என்ற, ராசா என்ற பாடலா?
0: ராசா என்ற சொல்லு அந்த பாடலுக்குள்ள வரணும. முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம். கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: முதல் மரியாதை படத்தில் இருந்து ராசாவே நம்பி இந்த ரோசா பூ எங்குதையா, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க எங்கு சிற வந்து ஒழுக்குதையா. அந்த பாடல்,
0: இந்த பாட்டை கேட்டுட்டாங்க.
2: ராஜா நீ வர வேண்டும் என்று நினைச்சிருந்தேன் வரை பார்த்திருந்தேன்.
0: முத்து என்ன கோபம் உங்களோட? நான் சொன்ன அந்த ராஜாவை கொண்டு வர வேணாண்டு, ராசாண்டு வர. உங்களோட மனைவி எவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்கள, ராசா வந்து இந்த மூன்று
2: பேர்
0: கொஞ்சம் இந்த இந்த காய்கறிகளை கொஞ்சம் கழுவி அப்படியே வெட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கல்ல ராசா, வாங்க. அந்த
2: ராசா கொஞ்சம் நாகரிகமா ராஜான ஆரம்பிச்சேன்.
0: அவன் அது கொஞ்சம் கம்பீரமா, அவர் கொஞ்சம் தலக்கணத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது ராஜா. நீங்க ராசாவை கொண்டுவாங்க பாத்தீங்களா, ராசாவை தேட முடியாம போச்சு உங்களுக்கு. ராசா இடையிலையும் வரலாம், இடையிலையும் வரலாம். குடுத்துட்டோம் நாங்க, இப்ப உங்களுக்கு அத தளர்த்தி குடுத்திருக்கிறோம். கண்டுபிடிக்கட்ட வேண்டு. இப்ப இங்க சுவன்ராஜ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு இல்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, இப்பத்துக்கு எதுவும் ஞாபகம் வரல.
0: அப்ப நாங்க பெரிய மருதுல இருந்து ராசாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அத போல எடுத்து வரலா உங்களுக்கு?
2: ஓகே, தாராளமா.
0: பெரிய மருது என்ற படத்துல ராசாவுக்கு என்று சொல்லுகிற ஒரு பாடல், நானே என்ன கேட்கல, உங்களுக்கு தான் அடுத்து வந்து கேட்க போறேன்.
2: ஓகே, நானே இது வரைக்கும் கேட்டதில்ல, அந்த பாடல் யார் நடிச்சிருக்காங்க கூட எனக்கு தெரியல. பெரிய மருதுன்னு சொல்லுடனே ஐ திங்க் விஜயகாந்த் படம் அது, விஜயகாந்த்.
0: எனக்கே தெரியாதுங்க, ஒரு தர அப்படி ரெண்டு மூணு பாட்டு எழுதி குடுத்துட்டு போயிருக்காரு.
2: விஜயகாந்த் படமா தான் இருக்கும். விஜயகாந்த் படமா தான் இருக்கும். நீங்க
0: பெரிய மருது பாக்கலாம். அது பெரிய மருதுல
2: பாடல்,
0: பெரிய மருதுல அவர் சொன்னது வந்து ராசாவுக்கு தொடங்குற பாட்டு ரெண்டு சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன பாட்டு? ராசாவுக்கு, ராசாவுக்கு. அதான் தேட வேண்டி இருக்குது. பெரிய மருது, நான் உண்மையா நானும் கேட்டதில்ல, ஆனா அது அவங்க சொன்ன உடனே அந்த பாட்டை எடுத்து வந்து பாக்கலாம் ரெண்டு தான். நான் உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வந்து எடுத்து வரலாம்னு யோசிச்சிருந்தேன். இதுதான் அந்த பாடலாண்டு பாக்கலாம் ஒரு நிமிஷம். இது இல்ல பெரிய மருதுல எனக்கு புடிப்படையல அந்த பாடல் என்னன்னு பாக்கலாம். யாராவது இருந்தா அதை அனுப்பி வைங்க. பெரிய மருது படத்துல இருந்து ராசாவுக்கு என்ன பாடல் என்றாலும் உங்களுக்கு நாங்க ஒரு ராசாவுக்கு எடுத்து வர்றேன். சரியா? உங்களுக்கு இப்ப மிக விரைவாக எடுத்து வர்றேன். இந்த உடனே நீங்க வந்து பாடல் கிடைக்கல உங்களோட பாடல முன்னு கொண்டு வர. சரியா சுகன்ராஜ்? நீங்க கேட்டுட்டு தூங்குங்க. சரியா? இளவரசி நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க. அடுத்த இணைப்புக்கு வாங்க. உங்களுக்கு அந்த பாடல் தெரிகிறதான்னு பாக்கலாம். முத்துவேல் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
2: நான் ஒரு பாட்டு அரவரே நிக்குது. அவரு இளவரசர் பக்கத்துல
0: இளவரசி இப்பதான் வர்றாருங்க. அவர் வர்றாரு.
2: பாப்பேன்னு வரலையா? பேர பாப்பா உங்களுக்கு ஞாபகம் பண்ண பிரசாந்த் படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: என்ன பாட்டு?
2: பிரசாந்த் படத்துல இளராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது.
0: இளவரசு அடுத்த இணைப்புக்கு வாங்க. பிரசாந்த் படத்துல ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்றாரு. கண்டுபிடிங்க பாக்கலாம். கண்டுபிடிச்சவங்க தயவு செய்து எல்லார்ட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள், பாடல்கள் கையில இருந்தா உடனே வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க. அது வீடியோ பாடலா, அதாவது யூடியூபா இருந்தாலும் சரி, MP3 இருந்தாலும் சரி, இந்த பாடல்கள் இருந்தா உடனே எனக்கு அனுப்பி வைங்க. டக்கு டக்குன்னு அந்த பாடல் எடுத்து வரலாம். எங்க இளவரசி நீங்க அடுத்த இணைப்புக்கு வர வேணும்னு சொல்லி இருந்தேன். அடுத்த இணைப்புல வாங்க. அடுத்த இணைப்புல இளவரசு முத்துவேல் அந்த இணைப்புல இருப்பதனால நீங்க அடுத்த 5149 5119 2379 என்னதான் பிள்ள அந்த இலக்கத்தை சொல்லாம விட்டுட்டேன்னா அதை சொல்லியிருந்தா இளவரசு அதுல வந்து கொண்டிருக்க மாட்டார். சரி, இங்க பாக்கலாம் அது என்ன பாட்டுன்னு. நீங்க எனக்கு எழுதி விடுங்க முத்துவேல். நீங்க நான் பாடல எடுத்து
2: வரேன்.
0: சரி, வந்துட்டாரு, அவரை கேட்டுட்டு போகலாம். எங்க இளவரசு? இளவரசு சிறையில் பூத்த சின்னமலர்.
2: அந்த படத்துல இருந்து எத்தனை பேர் உண்மை ராசா அந்த பாட்டு.
0: சிறையில் பூத்த சின்னமலர் அந்த படத்துல அனுப்பி வைங்க எனக்கு. எல்லா பாடலும் கிடைத்தால் உங்களுக்கு உடனே அனுப்பி வைங்க. பக்கத்துல ஒரு ராசா வாராருங்க. சொல்லுங்க உங்களோட கண்ணூரு தான்
3: எனக்கு. இல்ல நான் வந்து இந்த பாடலை தான் இது பண்ணிட்டு சரி இதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வர அவர் இந்த பாடல் வந்து
0: சொல்லிட்டு இந்த சுவன் ராஜிகா கொடுத்த பாட்டா ஓடி வரும்போது நீங்க தட்டி பறிச்சா எப்படி இருக்கு? மனசுக்கு சரியா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் எவ்வளவுதான் சூனியம் வைக்கட்டும் எங்களுக்கு, ஆனா இருந்தாலும் அவருக்கு நல்லதை செய்யணும். இப்ப பாருங்க, ஏனாதோடையும் என்ன பார்த்து சூனியங்காரையும் சூனியம் வைக்கிறான்னு தானே வச்சு இப்ப இன்னைக்கு நிமிந்திருந்து பேச முடியாதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் இவருடைய கண்ணூரும் இவர் செய்யறது தான். நேற்று சூனியம் வச்சுட்டு போயிட்டார்.
2: அண்ணா பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த பாடல உடனே சொல்லுவாங்க பாருங்க.
0: ஐஸ் வைக்கிறார் பாருங்க. வைக்கிறான் வைக்கிறான்
3: இந்த பாடல யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி. ஆனா எனக்கு வந்து ஆனா கரெக்டா இவர் கண்டுபிடிச்சிருவா, இவர் சொல்லிடுவாரு.
0: இவர் எல்லாத்தையும் இந்த பெரிய மனதில் ஒரு ராசாவுக்கு ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு
2: இளவரசன்? பெரிய மனதில் வந்து ராசான இடையில வர பாடலுங்களா?
0: அவருக்கு கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: தேடி
0: வந்த ராசாவில ராசாவை தேடி என்ற ஒரு பாட்டா, அது என்ன? நானும் கண்டுபிடிக்காத ஒரு பாட்டா இருக்குது. நான் கேட்காத பாட்டு தேடி வந்த ராசாவா படம்.
2: ராசாவை தேடி இருக்குமா? இருக்குமா, அது வந்து சின்ன பாடலா இருக்கு. அதாவது ஒரு ஒரு நிமிடம் 28 அப்படிதான் வருது.
0: அந்த அவ்வளவு ஒரு குட்டி ராசா எங்களுக்கு போதாதல்ல.
1: இல்லாத இடத்துல ஏதோ குட்டி ராசா கிடைச்சாலும் சரி ஓகே.
2: இருக்குமா அந்த பாட்டு, அந்த பாட்டு முழுசாக இருக்குமா, ராசாவை தேடி வந்த அந்த பாட்டு இருக்குமா?
0: அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க உடனே
2: அனுப்பிடுங்க.
0: யாருக்கு கொடுக்கலாம் அது? அது தேடி
2: வந்துடுறேன்.
0: நீங்க என்னங்க அவர் கொண்டு வந்த பாட்டு அவருக்கு கொடுத்துட்டு சுதந்திராஜிக்கு அதை கொடுக்கலாம் இல்ல? தேடி வந்த ராசாவை
2: கொடுக்கலாமா? கொடுக்கலாமா?
0: அவ ஒரு மாதிரி சவுல் சவுல் ஹமீத் ஷாகுல் உங்களோட பாட்டை உங்களுக்கே எடுத்து வந்துட்டேன் பாத்தீங்களா? ஏதாவது கொஞ்சம் ஏதோ கை விட்டு லஞ்சம் கிஞ்சம் கிடைக்கும். ஏதாவது பாத்து
1: பாதி பாட்டு
0: சரி கொஞ்சம் பாருங்க. முதல்ல ராசாவை அப்படியே அரவாசியோட நான் வச்சிருக்கட்டா, ரெண்டு பின்பக்கம் ராசா இல்லாத வரிகளை வச்சிருக்கிறதா? எதை தரப்போறீங்க நீங்க எனக்கு?
1: அது அது வந்து பாடலே வந்து எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா, அந்த ராசாவை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலே வரும்.
0: அதனால அப்ப நாங்க அதுல என்ன செய்யணும்? சரி பாக்கலாம். அப்ப சரி இருந்தாலும் உங்களுக்கு தந்திருக்குது, இதுக்கு அடுத்த முறை வரைக்கும் ஏதாவது பாத்துக்கிட்டு கொண்டு வாங்க.
1: ஏதாவது பாதி பாட்டு முழு பாட்டா தந்துடுற.
0: சரி நல்லா இளவரசு. இப்ப ஷாவல் சமயத்துக்கு அந்த பாட்டை கொடுத்துடலாம்.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா.
0: எனக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அது என்ன படத்துல? சிறையில் பூத்த சின்னமலர் இல்லையா?
2: அனுப்பி வச்சுமா, இணைஞ்சிருக்க நம்பர்ல இருக்கு.
0: சிறையில் பூத்த சின்னமலர். சரி அது சரி. சாவல் சமீர், உங்களோட வீட்டுல மனைவி ஆசையா கூட ராசா என்று கூப்பிட்டு இருப்பாவா?
1: இல்ல இல்ல, ராசா கூப்பிடவே மாட்டாங்க.
0: கூப்பிடுவேன். அதுக்கு இங்க ஆளு கொண்டு இளவரசு
2: சொல்லு சொல்லுங்க.
0: உங்களை கூப்பிட்டு இருப்பாங்களா? ஏங்க அதுக்கு என்ன கவலையா சொல்றீங்க? அப்படி என்ன கூப்பிட மாட்டாங்க. சரி இளவரசி கூப்பிட்டுருப்பாங்க?
1: அம்மா கூப்பிட்டுருப்பாங்க.
0: அம்மா எந்த தாயும் கூப்பிட்டுருப்பாங்க, மனைவி கூப்பிட்டுருப்பாங்களா என்றதுதான் எங்க கேள்வி. இப்ப உங்களை பார்த்து மனைவி, ஆனா நிறைய குடும்பங்கள்ல மனைவி மாதிரி கூப்பிடுறாங்க அன்பா. எதுக்கு? காய்கறி வச்ச, உடுப்பு துவைக்க, வீடு தும்புறோம், குழந்தைய பாக்க, இப்படி என்ன அன்பா கூப்பிட்டா அதுல அறுத்த கூப்பிடுறா, இவ கூப்பிடுறா அன்பா ராசா சொல்லிட்டாவா? ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கலான்னுதான் நீங்க போகணும். பாருங்க அமைதியா இருக்கிறாரு பக்கத்துல
1: இளவரசு.
0: அமைதியா, அது உண்மை, அதனால அவர் அமைதியாயிட்டாரு. வீட்டுல அப்படி கூப்பிட்டு இந்த சப்பாத்தியா இருக்கா குழைச்சுட்டாங்க.
2: உண்மையம்மா, அது சின்ன ஒரு காமெடியா சொல்லுவாங்க, நகைச்சுவை. காலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏங்க இந்த டீ குடிங்க அப்படின்னு சொல்லி காலையில கொடுக்கறாங்க. இல்ல வேணாம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மாத்திரைய போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் உடம்பா சரியில்லை, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்றாரு. அப்போ நீங்க வந்து நலமாதான் இருக்கீங்க அப்படின்னா இங்க வாங்க, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்துல வேலையை சொல்லிட்டா
0: இல்ல எடுத்தோடனே துணிய துவங்கண்டா, ஐயோ அம்மா எனக்கு சுவாமி இல்லாம இருக்குது, தலை அடிக்குது, எனக்கு ஏனாம இருக்கு, உடம்பு சொல்லிடுவாங்க. அப்ப முதல்ல டீய கொடுத்தா என்ன இவ கர்ச்சனையா பாக்குற? சரி இந்த மாத்திரைய போடுங்கன்னா எனக்கு என்ன வேணும்? ஏதா நோய் இருந்தா நீ தாரான்னு கேட்டுட்டா அதுக்கு மறுப்பு இல்ல, இவருக்கு நோயே இல்ல, அப்ப இனி உடுப்பு துவங்க.
2: எனக்கு என்ன நல்லா நல்லா இருக்கேன் அவர் சொல்ல வச்சுட்டாங்க. செக்
0: பாருங்க பாருங்க எப்படி செக் பண்றான்னு பாருங்க அவருடைய வாயாலேயே. அனுபவம் பேசுது ஷாகுல், கேட்டீங்களா?
1: அனுபவம் தானே வாழ்க்கையே.
0: அது சரி, நீங்க எல்லாம் நேற்று அடிச்ச கலாட்டால எங்களுடைய சேகர் இப்ப வண்டிக்கு வரவே இல்லை. கண்ணன் சேகர் பயந்துட்டாரு. முதல் நாள் வந்த அந்த முதல் நாளே நீங்க அவரை வச்சு எவ்வளவு கலாட்டம் அடிச்சீங்க. இப்ப பார்த்தா அவரு இன்னைக்கு மெல்ல மெல்ல எட்டி பாக்குறாரு, வர பயப்படுறாரு. ஐயா இங்க போனா
1: ஏதாவது வேலையா இருந்திருக்கு,
0: இங்க வர பயமா இருக்குது, பயமா இருக்குது என்றுட்டு எட்டி எட்டி பாத்துட்டு போறாரு. அப்ப நீங்க ஒரு அதான் சொல்றது, முதல் வார பிள்ளையெல்லாம் நீங்க எப்படி ராசாக்களை எப்படி பேசணும்னா, ராசா வாங்க பாட்டு என்ன ராசா கூட ராசா சொல்லிட்டீங்களா ராசா ரெண்டு அன்பு அனுப்பின, இது அப்படி இல்ல
1: நீங்க அப்படியே சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அது எங்க தவறு
0: புதுக்கோட்டை செல்வகுமார் வர அவர் ஒரு ராசா கேட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். செல்வகுமார் இருந்தாலும் அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. அவரை உங்களோட இணைச்சிக்கலாம் சாகுல், பாக்கலாம் அவர் என்ன சொல்ல போறாரு.
1: பாட்டு பாடுவாங்க.
0: வணக்கம் வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
4: வணக்கம். சரியா கேட்கலையம்மா?
0: சரியா கேட்கலையா?
1: கேட்காது
0: செல்வகுமார்.
4: இளவரசு ஒரு ஜோக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஜோக்கு
0: வந்துருச்சு.
4: ஒருத்தர் போய்கிட்டு இருக்காருமா?
0: எங்க போயிருந்தாரு?
4: வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு.
0: வாக்கிங் போறாரு.
4: ஒருத்தர் கேக்குறாரு, என்ன எங்க போறீங்கன்னா, வாக்கிங் போறேன், கால் வலியா இருக்கு, கால் வலியா வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எங்க உங்க மனைவியும் கூட்டிட்டு போக வேண்டியதானே
0: அப்படின்னா,
4: தேவையில்லாம தலைவலியும் கேட்டுக்க சொல்றீங்க அப்படின்ற.
0: நீங்க தேவையில்லாம தலைவலியும் சேர்த்துக்கிறீங்க கேக்குறாரா பாருங்க.
1: இப்ப இல்ல வீட்டுல ரேடியோ கேக்கல, வீட்டுல ரேடியோ கேக்கல,
4: வீட்டுல இருக்காங்க தூங்குறாங்க
1: தூங்குறாங்க. அதான் இவ்வளவு அதான் இவ்வளவு சத்தமா சொல்றீங்க.
0: சரி இப்ப நாங்க சொல்லிட்டேன்றதுக்காண்டி கண்ணன் சேகர் தான் இணைகிறார். ஏனண்டா எப்படியும் இணைஞ்சிடலாம், அல்லாட்டி இவங்க ஏதாவது சொல்ல போறாங்கன்னு ஓடி வர பயம் இல்லாம. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வர்றவர அன்பா பேசி அனுப்புங்கப்பா. எப்படி பேசுவீங்க எங்க பாப்போம்? முதல்ல ஒரு ஒத்திய பாக்கலாம், அவரை எப்படி கூப்பிடுவீங்க?
1: எங்க
0: அப்ப வரவேணுங்க பாக்கலாம்.
1: சேகர் எப்படி இருக்கீங்க
0: பாருங்க.
1: ஹலோ
0: சேகர்.
1: நீங்க நிகழ்ச்சிக்கு சீட்டுக்கு வரத்த முன்னு போன் போட்டுங்கடா.
0: வரதுக்கு
1: முன்னாடி? நீங்க நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி இருந்து கரெக்டா 9 மணில இருந்து 6 முறை போன் பண்ணிட்டு எடுக்கவே இல்ல.
4: அதாவது ரப்பர் கடை ஒருத்தருந்து தோங்கறதுக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுக்கணும் வந்திருக்காரு கண்ணதாசு கிட்ட. அவரு வந்து ராவுக்கு முன்னு ஈ
0: போட்டுக்கிறாரு.
4: அப்ப ஈ போட்டு அப்ப என்ன பேர் வராது உச்சரிப்பு?
1: இறப்பர் தான் வைக்க முடியுமா? இறப்பர் சுட்டு இறப்பர் கடை தான் நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது இறப்பர்.
1: நடைமுறையில இருக்குது, போட தமிழ்ல வந்து போடக்கூடாது, நடைமுறையில இருக்கிறதுனால ஏத்துக்கலாம் சார்
0: ஜாவச்சேன். ஆனா ஆனா பாசம் வந்து அங்க எந்த சொல்ல இருக்கன்னா ராசான்னு கூப்பிடுறதுலதான் பாசம் இருக்கு.
1: இல்ல ராசா கூப்பிடுறக்கு 10 பேரு, ராஜா கூப்பிடுறக்கு 90 பேரு சேர்த்து வேண்டியதுதான்.
5: இல்ல அல்ல, அதை எப்படி நீங்க சொல்லலாம், அவங்க வந்து என்ன மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையில அப்ப கூப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய அது நம்ம வந்து அதுல போய் தலையிட முடியாது. அதுல போயிட்டு அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்ட் வந்து அஞ்சு அதிகமா இருக்கு அதனால கூப்பிடுறதுனால அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
0: இல்ல இப்ப ராஜான்னு கூப்பிடும் போது ஒரு ஒரு உருக்கி கூப்பிடுறப்பல ராஜா ராஜா இங்க வாங்க ராஜா.
1: அப்படி இல்ல அது அது நடக்குது நிறைய கவனி எழுதிருக்காங்களே எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து டப்பிங் பண்ண போறா சொன்னா இல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, அன்பு ராஜா வா ராஜா
0: ராஜா
1: அப்படின்னு
4: கூப்பிடுவாங்க. ராசா கூப்பிடுவாங்க,
0: ராசான்னுதான் அன்பா கூப்பிடுவாங்க. தலைய தடவி தலைமுடி
1: தலைமுடி
0: ஒருத்தர சேகர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சேகர் முதல்ல.
1: அதாவது நம்ம வீட்டை வச்சு எடுக்கணும் பாடல்கள் எழுதி பாட்டு எப்படினு பார்த்தா அதுக்கேத்த மாதிரி ராஜா பாட்டு நிறைய இருக்கனால நிறைய கவிஞர் எழுதுனால இஷ்டத்துல அவனு தப்பு கிடையாது.
0: பாருங்க நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவருக்கு.
1: ஹலோ,
0: இப்ப ஒரு முடிவுக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க.
1: ராஜா அவங்க ரெண்டு பேரும் வந்து நாம சினிமா பாட்டு தொடர் முடியாதா இருக்கிறோம், அதனால நிறைய இருந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சினிமா பாட்டு தொடர் போச்சுதான் நம்ம பண்றோம்.
0: ஆனா ராசா நிறைய
1: சேர்த்துக்கலாம்.
0: ராசா இன்றைக்கு நாங்க சேர்க்கவே மாட்டோம், நீங்க எவ்வளவுதான் அட முடிச்சாலும்
5: ராஜா கிடையாது, நீ ராசா மட்டும்தான். ராசா
0: மட்டும்தான் சேகர், சேகர் நீங்க இப்ப ராஜா வீட்டு வாசல்ல வந்து நான் வரப்போற வீட்டுக்கு நடன ராஜா கெட் அவுட் என்றுதான் சொன்ன. நான் ராசா மட்டும்தான் இன்னைக்கு நாங்க சேர்க்கிறோம், நீங்க எதுக்குங்க நீங்க அட பிடிக்கிறீங்க, அது அழகியா வருது எனக்கு.
1: இல்ல ராஜா சேர்த்துங்க ராஜா.
0: ராஜாவும் சேர்க்கவே மாட்டோம் நாங்க இன்றைக்கு. நீங்க பாருங்க யாரு வந்தாலும் சொல்லுவாங்க இல்ல முதல்ல இருந்தே நாங்க ராசா தான் கேக்குறோம், அதனால ராசா மட்டும்தான்.
1: இல்ல அது இல்ல, எல்லாரும் என்ன பண்ண ஊகையில குத்துட்டு போயிடறாங்க பொறுப்பை, நீங்க தேடி தேடி சேகம் இருக்கு.
4: செல்வநாதன் ராமூர்த்தி இவங்க பாடல் பூராமே ராஜான்னு வரும். இளையராஜா கந்தமரன் என்னங்கம்மா
0: ஒரு தயவு செய்து நீங்க மூன்று பேரும் ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் பேசுங்க பாக்கலாம், என்னுடைய குரல் வராம இருக்கும். ஒரு மூன்று பேரும் அதாவது இடவழி விடாம பேசணும், ஒருத்தர் ஒருத்தர் தான் பேசணும், பேசுங்க பாக்கலாம். ராசா ராஜாவை பற்றி
4: இளவரசே ஆரம்பிங்க.
1: இளவரசு
4: என்ன கடவுள் நம்பர் டால்ட்ட மாதிரி சவுண்ட் வருது. இளவரசு
5: இளவரசு இல்ல இருக்கு, அதுல
4: இளவரசு இல்லீங்களா, யார்
5: இருக்கீங்க பேசுங்க பத்தி பேசுங்க நீங்க.
1: ஹலோ, அலை அடிக்கிற மாதிரி
5: அது கடல்ல கடல்ல அலை அடிச்சிட்டு இருக்கு.
4: ராசாவை பத்தி சொல்லுங்க, அவர் சொல்லிட்டு இருந்தாரு சேகர் சேகரன்.
1: ராசாவை பத்தி சொல்லட்டுமா, ராசா பத்தி சொல்லட்டுமா
5: சொல்லுங்க.
1: ஒரு நாட்டினுடைய அரசர், நாட்டினுடைய அரசர்
5: சவுண்ட் அதிகமா இருக்கு
4: என்னங்க,
6: சவுண்ட் அதிகமா இருக்கு, குறுக்கீடுகள் அதிகமா இருக்கு.
4: இல்ல இல்ல கரெக்டா இருக்கு சொல்லுங்க.
6: எனக்கே இது
4: சொல்லுங்க சொல்லுங்க.
6: நான் பேசிட்டேன் மேடத்தோட பேசுனா ராஜாவோட பண்ணலாம்னு சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லு.
0: நான் வந்துட்டேன் மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு ராசா
6: தான்.
0: இப்ப எல்லாரும் இப்ப ராசா நிக்கக்கு நீங்க மட்டும் ராஜாவோட நின்று என்ன செய்ய போறீங்க முதல்ல சொல்லுங்க. அத சேகர்
4: நாங்க
0: எல்லாரும் சேர்க்க மாட்டோம்னு இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க?
6: கோவம் தான் நானும் ராஜா பாட்டு பாட்டு போயிடுவேன்.
0: இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, கேக்குது அவங்க பேசுறது.
6: இந்த வாய்ஸ் நல்லா கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் சரியா வரல.
0: நீங்க பேசுங்கப்பா, யாராவது
6: சொல்லுங்க.
0: சேகர் என்னடா கஷ்டப்பட்டு நாங்க ஒரு ஆலமரம் பிடிச்சோம், அதுவும் குயட்ல ஒரு ஆலமரம். நீங்க எங்கேயாவது
6: பாத்துருக்கீங்களா?
0: அந்த குயட்ல ஒரு ஆலமரம் பிடிச்சு அங்க ஒரு நடுவர், அதாவது ஒரு தீர்ப்பு வழங்க என்ன சொல்லுவாங்க அவங்க, நடுவரா? நாட்டாமை ஒரு தடவை குவைத்ல புடிச்சு அவரு அங்க பாருங்க அசையாம ஒரு செம்போட இருக்கார் பக்கத்துல. இது ராசாதான் இன்னைக்கு வரணும், ராஜா வரக்கூடாது. நீங்க எப்படி ராசா ராஜாவை கொண்டு வர நிக்கிறீங்க?
6: சினிமா போட்டு மெல்லிசு அப்பா பாட்ட கேக்குறோம், சினிமா போட்டு எல்லாம் ராஜா இருக்குலாம். சரி உங்கள விருப்பம், நான் வந்து போடணும்னு சொல்லல, நீங்க பேசலாம். சரி
0: சரி, இப்ப நீங்க உங்கள்ட கடைசி முடிவா நாங்க ஒரு ஒரு டீலுக்கு வரோம். நீங்க இப்ப நீங்க எங்களோட சேர போறீங்களா அல்ல நாங்க உங்களோட சேர்றதா?
6: அது அந்த புள்ளி நீங்க தான் எடுக்கணும். இப்ப எங்களை பொறுத்தவரை சொம்பு இல்லாத நடுவர் நீங்க தான்.
0: சரி உங்களுக்கு சொம்பு இல்லன்னு தெரியல, இல்ல ஒரு புது சொம்புன்னு வாங்கினு
6: வந்து அனுப்புறாங்க.
0: அத அத பார்த்தா இருந்தாலும் உங்களுக்காக ராஜான்னு மாத்தி இருப்பேன் இல்லனா. இத பாருங்க, பன்னெண்டு பேர், பன்னெண்டு பேர் சேர்ந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம்.
6: என்னடா ஒரு வாரமா எல்லாமே கரெக்டா சொன்னாங்க. இந்த ராசா வந்த பிறகுதான் நாமளே தேடி தேடி கொடுத்துட்டோம்.
0: நாளைக்கு ராஜா வந்தா பிரபு யாரும் சொல்லக்கூடாது. ராஜாவோட பாட்டு இல்ல கஷ்டமா இருக்கு, எல்லாரும் ராஜாவோட பாட்டு கொண்டு வரணும். முதல்ல
6: இன்னைக்கு
0: நாங்க ராசாவோட போறோம்.
6: நாளைக்கு பாட்டு சொல்லிடுறேன்.
0: எனக்கு கேக்குற ராஜான்னு சொல்றேன் கேக்குறேன், ராசாவில ஒரு பாட்டு சொல்லுங்க சார். அல்லாட்டி அழுதுருவேன். சரி உங்களுக்கு நாங்க ராசால கொண்டு வரோம். இப்ப நீங்க எங்க பக்கம் வந்துட்டீங்கல்ல? இல்ல
6: பண்ண தலைமை என்ன சொல்லுங்க.
0: சந்தோஷம், நன்றி நன்றி சேகர், நன்றி நன்றி நன்றி நன்றி சாமசாமி,
1: நன்றி
0: பாட்டெல்லாம் எடுத்து வர்றதுக்கு முதல் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் இருக்கிறேன். என்னடா உண்மையிலேயே நான் போய் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதான் அந்த கதைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்து வர பாக்குறேன். எனக்கு உடல்நலம் சட்டு, அதுக்காக நீங்க அந்த வைரஸ் கண்டு தொழிடக்கூடாது.
1: நிறைய பேர்
0: கவனமா இருக்கணும்.

0: அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த இது ஏன் வராது
1: ஒரு நிமிஷம்
0: அந்த வைரஸ் அப்படின்னு.
1: அப்புறம் வரேன். இளவரசு வணக்கம். இளவரச சொல்லுங்க.
2: வணக்கம் சேரலாவுக்காக வைரவி கதந்தல் படத்துல இருந்துமா ராசாவே உண்மை தானாக நெஞ்சு அந்த பாடல் கொடுங்கம்மா. பி சுசிலா அம்மா
1: சூப்பராது நல்ல பாட்டு
2: அந்த பாடல இன்னைக்கு கொடுத்துருங்க.
0: காத்தாடி போடுமா
1: அந்த பாட்டு? நான் இப்ப முதல் பாட்டு எடுத்து வச்சிருந்தேன். ரதீஷ் வந்து தனக்கு தான் அது இந்த பாட்டுன்னு பறிச்சு கொண்டு போயிட்டார். இந்த பாட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இப்ப வேற வந்து சொல்லிட்டீங்க, நீங்க அவருக்கு கொடுக்க சொல்லி. ஆனா மொத்தத்துல நான் இன்னைக்கு பாட்டே எடுத்து வர்றதா இல்ல. எல்லார்ட்டையும் ஒரு தன்மையாக உடை பெற்று கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியை எடுத்து வந்து அல்லாட்டி உங்களுடைய இல்ல இந்த பாடல்களை எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சரியாக 11 மணிக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டு உடை பெற்றுக் கொள்ளட்டுமா? நான் எனக்கு கொஞ்சம் உடனே நம்ம தலை அதை எப்படி சொல்லுவது தலை நான் இது பொய்யல்ல உண்மை என்று சொல்லிக்கொண்டு நான் சற்று விட பெற்றுக் கொள்ள போறேன். பாடல்களை எல்லாம் நான் கொடுக்கலாம்.
0: ஒரு வீடியோ அனுப்பி சொல்லுங்க. அதை பாத்தீங்கன்னா தலைவலி சரியா சரியா போயிடும். மருந்து இருக்கு
1: வைரஸ் பார்த்தோன்னே நான் பாக்க விட்டுட்டேன். அதை எடுத்தேன்.
0: வைரஸ் கிடையாது.
1: அதை நான் பாக்குறேன். நான்
0: என்ன அதெல்லாம் கொஞ்சம்
2: நீங்க காட்டல என்னோட பாடல் வருதுன்னு சொன்னா நான் ஒரு பெரிய வணக்கத்தை வர போட்டேன். நன்றிமா பாடலுக்குன்னு சொல்லிட்டு
1: மன்னிக்கணும் ஐயா. நான்
2: பரவாயில்ல பரவாயில்லம்மா. நான் சும்மா தமாசம்.
1: எங்களுடைய சந்தனராஜ் மாமா நன்றி அன்பு உறவுகளே. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கேட்டு கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இப்படி நடைபெற்றதுக்கு உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சற்று என்னால் முடியாமல் உடல் நலம் காலையிலிருந்தே இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் என்பதற்காக நான் இணைந்திருந்தேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் என் டி ஆர்

உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் அவர்கள் காட்டிய ஆசானையும் தெரிந்து வாழ்க்கை பயணத்தை தொடர வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நம சிவாய என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவனை எங்கள் முன் நிறுத்தி அன்னை தந்தை ஆசான்களையும் நினைவுறுத்தி காற்றலையில் வந்து அவர்களை அமர்த்தும் வேளையிலே முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு நீய நெஞ்சங்களே உங்களையும் மனம் உவந்து வருக வருகவென்று வரவேற்று காற்றலையில் இணைக்க இருக்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே.

2025 ஆண்டின் 9வது மாதத்தின் 10வது நாளிலே இணைந்து விட்டோம் அன்பு உறவுகளே. நீங்கள் இரவிலும் நாங்கள் பகலிலும் இருக்கின்றோம். முற்பகல் 11:35 எங்களுக்கு காட்டும் இந்த நல்ல வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:05 என்று அழகாக காட்டுகின்றது உறவுகளே. இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று முன்பு கூறி உங்கள் நலம் அறிய விரும்புகிறேன் என்றும் முன்பு கூறியிருந்து இப்பொழுது இணைந்து விட்டோம் என்று அறிவன் கிழமையிலே. அறிவன் கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து மகிழ வைக்க கலந்து கொள்வோம்.

கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி என்ற இந்த எளிமையான இசையோடு வரும் நிகழ்ச்சி பொக்கிஷம் என்பதை தெரிந்து கொள்வோம் தானே அன்பு உறவுகளே. இன்றைய பொக்கிஷத்துக்கு வழமை போல 20 பதங்கள் அழகாக பெட்டிக்குள்ளே பூட்டப்பட்டு வைத்திருக்கின்றன. அந்த பெட்டியை நீங்கள் வந்து உங்கள் கடவுச்சொல்லை பாவித்தவுடன் அது திறந்து கொள்ளும். அதற்குள்ளே என்ன இருக்கின்றது என்ற தகவல்களை வழமை போல நான் தரும் வேளை நீங்கள் அந்த பதங்களை கண்டுபிடித்து உங்களுக்கான புள்ளிகளை கூட்டி சென்று வெற்றியை பெறுங்கள் என்று கூறும் இந்த வேளை முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. வலைத்தளத்திலே எங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை போல் தெரிகின்றது. துல்லியமாக ஒளிகள் வந்து செல்கின்றன. அந்த வேளையிலே காலநிலையை பார்த்தால் இன்று எங்களுக்கு இப்பொழுது 21 பாகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. 24 பாகை வரை சென்று மீண்டும் 9 பாகைக்கு திரும்பிவிடும். அந்த வகையிலே இந்த வெப்பம் ஏற்றம் இறக்கமாக வந்து குளிரையும் கண்டு வெயிலையும் கண்டு மகிழ்வாக இருக்கும் ஒரு காலநிலை, சிறப்பான காலநிலையாக இருக்கின்றது. போக்குவரத்துக்கும் வாகனத்துக்கும் நடைபயிற்சி எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே தான் நாங்கள் கலந்திருக்கின்றோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் வந்து எங்களோடு இணையும் போது கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை மனதிலே சுமந்து வாருங்கள். அந்த பாடலை எந்த பாடலாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்றும் இந்த நல்ல செய்தியை தரும் வேளையிலே இன்றைய பொக்கிஷத்தை வரவேற்று அன்புடன் அழகான படம் வரைந்து நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்களும் அன்பர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்றிருக்கும் வேளை நானும் முகம் மலர்ந்து அவர்களை வருக வருக வந்து அன்போடு வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் இணைந்திருக்கும் ஏனைய உறவுகளுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டேன் என்று கூறியிருந்தேன். வாருங்கள், இணையுங்கள். 647-8746-415 என்ற இலக்கம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள் வாருங்கள்.

0: பொக்கிசம் நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று உடோடு வருகின்றார் அன்பு உறவு. வளமை போல முதல் நேயராக இணைத்து விடுவோம் அந்த அன்பரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். புரியவில்லை நீங்கள் பேசுவது. எங்கே இருக்கின்றீர்கள்? யார் பேசுகிறீர்கள்?
1: பேருந்து பயணத்தில் உள்ளேன் ஐயா.
2: பேருந்து பயணத்தில்.
0: ஓ, பேருந்து பயணத்தில் இருந்து கொண்டு பேசுவது. சரியாக புரியவில்லை, அதனால் தான் மீண்டும் மீண்டும் கேட்டேன். அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, அழகாக படம் வரைந்து வரவேற்ற உங்களை வரவேற்ற வேளையிலே இப்பொழுது காற்றலைக்கு வருகிறேன். பேருந்தில் இடையூறாக இருக்கின்றதா பேசுவதற்கு? ஓ, இருந்தாலும் பரவாயில்லை, எதையும் தாங்கும் இதயம் உண்டு எங்கள் கிருஷ்ணனுக்கு. வாழ்த்துக்கள். எந்த ஊர் நோக்கி பயணம் செய்கின்றீர்கள்? பாதுகாப்பாக திரும்ப வேண்டும், பயணம் சிறப்பாக அமையட்டும். இந்த வேளையிலே வரும் வேளையிலே உங்கள் அதிர்ஷ்டத்தை நாங்கள் பரிசோதிக்க இருக்கின்றோம். பொக்கிசத்துக்கு 20 பெட்டிகளும் வந்து அப்படியே இருக்கின்றன. நீங்கள் தான் முதலில் போலி பண்ண போகின்றீர்களா? நீங்கள் தான் கை விசேஷம். எங்கே எந்த இலக்கு பெட்டி உங்களுக்கு வேண்டும்? அற்புதமான மந்திரத்தை நீங்கள் கூறும் போது அந்த பெட்டி எப்படி திறக்கின்றது பார்ப்போம். 5வது இலக்க பெட்டி கிருஷ்ணா உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டாது. கொண்டு வாருங்கள், கூறுங்கள். பெட்டி திறந்து விட்டது, ஆனா மந்திரத்தின் உச்சாரணம் அந்த பெட்டிக்குள்ள இடத்துக்கு கேட்ட வகையில் எங்களுக்கு துல்லியமாக கேட்கவில்லை. ஏனென்றால் அது வாகனத்தில் செல்கின்ற காரியம் இல்லை. பெட்டி திறந்து விட்டது ஐயா. வழக்கமாக சிறப்பான ஒரு படம் ஒன்று அங்கே ஒரு உருவமும் தெரிகின்றது, ஒரு பெண்ணினுடைய உருவம் தெரிகின்றது, 3 எழுத்துக்களை கொண்ட பெண். புரிகின்றதா? நான் பேசுவது கேட்கின்றதா? சாரி, அந்த பெண் வேறு யாரும் மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததுதான் ராமாயணத்திலே வருகின்றார். ராமபிரான் முதன் முதலில் அவர் அம்புவில்லு தொடுத்து ஒருவரை அழித்ததென்றால் இந்த பெண்ணைத்தான் அழித்தார். 3 எழுத்தை கொண்ட பெண். கூற முடியுமா? கூறுங்கள். இவரை முனிவர் அண்ணனையும் தம்பியையும் வேள்வி காக்க அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது அந்த வேள்விக்கு தடையாக ஒரு பெண் வந்தாள். பெண்ணுருவிலே வந்த ஒருவர் அவளை அழித்துவிடச் சொல்ல பெண்ணென்று இவர் தயங்கிய வேளையிலே விஸ்வாமித்திரர் கூறுகிறார், இல்லை, பெண்ணென்றும் பாராமல் நீ அழித்து விடு என்று அழைத்து அவ உறுப்பேற்றி சொன்னார் அவனுடைய பெயர். 3 எழுத்துக்களை கொண்டவர்.
2: கைகேயி
0: ராமன் கொலை செய்வாரா ஐயா? இவரை இவவை கொலை செய்து விடுவார். அப்படி இல்லை, பொருந்தவில்லை. உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு இதிலே கொஞ்சம் நீங்கள் இன்னொரு பெட்டி திரவங்கள். இது உங்களுக்கு கடினமாக இருந்தால் வேற ஒரு பெட்டி திரவங்கள். உங்களுக்கான சலுகை. இல்லை, நீங்கள் காரியம் இல்லை. நீங்கள் இந்த ராமாயணம் பாராதம் என்ற கொஞ்சம் கடினமாக இருப்பது எனக்கு தெரியும், உங்களுடைய நிலை எனக்கு தெரியும். ஆதலால் நீங்கள் ஒரு 2வது பெட்டியை திறவுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், சலுகையை தருகின்றேன். 2வது பெட்டி. இல்லை, அது வேண்டாம். நீங்கள் அதிலே கை வைத்து எல்லாவற்றையும் பழுதாக்க வேண்டாம், குழப்ப வேண்டாம். நீங்கள் இந்த பெட்டியை விட்டு மீண்டும் வர வேண்டாம். இந்த பெட்டியை விட்டு நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறவுங்கள். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கின்றேன். 2வது பெட்டி ஒன்று திரவங்கள் பார்ப்போம்.
2: இலக்கம் 3
0: தருகின்றேன். சரி, இந்த இலக்கம் 3 தரும் வேளையிலே நான் கொண்டு சென்ற பெட்டியை கொண்டு வந்து வைக்கின்றேன். உங்கள் பெயரிலே அதை கொண்டு வந்து வைத்தபடன் நீங்கள் பெட்டியை திறக்க வேண்டும். மந்திரத்தை கூறுங்கள். அவசரமாக கூறினாலும் பெட்டி படார் என்று திறந்து விட்டது. அம்பாட ஒரு மரத்தினுடைய படம் தெரிகின்றது. 5 எழுத்துக்களை கொண்ட மரம். அது உங்கள் ஊரில் நிறைய, அங்களுடைய மத்திய கிழக்கு பகுதிகளில் இல்லை, ஆசிய நாடுகளில் நிறைய உண்டு. மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது, சரித்திர பிரசித்தி வாய்ந்தது, அன்று தொட்டு இன்று வரை எல்லோராலும் போற்றப்படுவது, சின்ன விதையில் இருந்து முளைத்து பெரிய மரமாக வரும். என்ன மரம்?
1: ஆலமரம்.
0: வாழ்த்துக்கள். முதல் முதலில் பேருந்தில் பயணம் செய்து போட்டியில் வந்த உங்களை எப்படியும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இலகுவாகத்தான் இருந்தது. ஆலமரம் என்று சரியான பதிலை சொல்லி நீங்கள் இரண்டு பெட்டி இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கீர்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
0: கிருஷ்ணாவுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ஐயா?
1: மீண்டும் வந்து சொல்கிறேன் ஐயா.
0: மீண்டும் வந்து கூறுங்கள். இப்பொழுது வாழ்த்துக்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.
2: கண்டுபிடியும்
0: என்று கேட்ட வேளையிலே ஓடி வந்து கண்டுபிடிப்பதற்காக ஒரு பெட்டியை தந்தார். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலும் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு வந்து இணைந்தவருக்கு அவர் அதிகமாக 5வது இலக்கு பெட்டியை கேட்பது எனக்கு அதிர்ஷ்டம் என்று இன்று அவர் கேட்டார். தான் வந்து மந்திரத்தை அழகாக குறை பெட்டி திறந்தது தான். அங்கே இருந்த பதம் உண்மையிலேயே ஒரு சிலருக்கு இந்த ராமாயணம் பாரதம் கொஞ்சம் கடினம் எனக்கு தெரியும். அவர்களுக்கு அவர்களோட ஊர் அவர்கள் வாழ்ந்த இடம் இந்த ராமாயணம் பாரதங்களை கேள்வி செவி மூலம் கேட்க வாய்ப்பில்லை என்று எல்லோரும் பாரதத்தையும் ராமாயணத்தையும் முழுமையாக இதிகாசத்தை படித்தவர்கள் அரிது. நானே என்னுடைய இந்த வயதுக்கிலே 2 தடவைதான் பாரதத்தை முழுமையாக படித்து முடிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் கிடைக்காத ஆனால் பகுதி பகுதியாக எங்களுக்கு கிடைக்க வந்த வகையிலே கிருஷ்ணாவுக்கும் அந்த உரையாடல் மூலம் செய்தி மூலம் இந்த செய்திகளை இதிகாச புராண விடயங்களை கூறுவதும் கடினம் அவர்களுக்கு அரிது. ஆதலால் அவருக்கு ஒரு சலுகை கொடுத்தேன். எல்லோரும் அந்த சலுகையை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு தடவை சொல்லாவிட்டால் சிந்தனை செல்வன் 2வது வட்டி திறந்து விடுவார் என்று. அப்படியெல்லாம் அவர் பேருந்து பயணம் வருகின்ற நிலைமை சந்தர்ப்பம் சூழ்நிலையாக அவரை சந்தோஷமாக இருக்க பண்ண வேண்டும். முதல் முதல் இணைந்து எனக்கு புள்ளி கிடைக்கவில்லை என்றபடி எண்ணாமல் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். கொடுத்து விட்டு புள்ளியை பெற்றுவிட்டார். மகிழ்ச்சியோடு செல்கின்றார். இப்பொழுது அடுத்த உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். அவருடைய அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அலையங்களின் உறவை இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம். பொக்கிஷத்தில் 29 பெட்டிகள் கொண்டு வந்து ஒரு வெட்டி திறந்து கூறப்படவில்லை. 2வது வெட்டி கூறப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு விட்டது. அடுத்த புள்ளியை பெறுவதற்காக ஓடி வந்திருந்த ஜெகபர் சாதிக் அவர்கள் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே நீங்கள் இணைய வேண்டும். போட்டியிலே கலந்து பங்கு பெற்றுங்கள். மகிழ்வோம்.
2: கண்டுபிடி கண்களுக்குள் காதல் வந்து
0: வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். தாங்கள் மீராமா அனைவரும் நலமாறுகிறீங்களா?
0: நான் வாருங்கள் வருக வருக என்று பெயர் கூறியும் பாருங்கள் ஆதார் அட்டை அப்படியே
3: சமர்ப்பிக்கின்றன்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: இங்கு நான் எனது செல்லக்கிளி மற்றும் பச்சை கிளி அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: சிறப்பான மகிழ்வான செய்தி. எல்லோரும் அநேகமாக நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை இன்றைக்கும் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு.
0: அதிகமாக மழை மழை இன்னும் வரவில்லை என்னய்யா?
3: இல்ல இந்த இரவு நேரத்துல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காத்து அடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவா தெரியுது.
0: ஓ கொஞ்சம் சுகாதார முறைப்படி பகலிலே நல்ல வெப்பம் கொஞ்சம் குளிர்மா குளிரா இல்ல நல்ல காற்றோட்டம் சுகமாக. எங்களுக்கு ஒரு அற்புதமான காலநிலை என்று எல்லோரும் மகளும் காலநிலையாக கிடைத்திருக்கின்றது. ஓரிரு மணிக்காலம் சிறப்பாக இருக்கும். போக போக எப்படி வருகிறதோ தெரியவில்லை. இருப்பினும் நல்ல காலநிலை என்று நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். இப்படி எப்போவாது வந்தால் எங்களுக்கு ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும். ஆனால் நான் வெளியே செல்ல முடியவில்லை. இங்கே உள்ளே இருக்கின்றேன். கலையகத்துக்குள்ளே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அது எல்லாவற்றையும் விட சிறப்பாக இருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி தானே முக்கியம். வெளியே சென்று உலாவும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட இதிலே இருந்து உட்கார்ந்து உங்களோடு உலாவுவது சிறப்பாக இருக்கின்றது. வந்த விடயத்தை கவனிப்போமா?
3: கண்டிப்பா.
0: சரி எந்த பெட்டி? இந்த 5வது பெட்டி அன்பு கிருஷ்ணா திறந்த பெட்டிக்கு பதில் கூற முடியுமா உங்களுக்கு? சிலவில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பாரதம் அது வேண்டாம். நீங்கள் பெட்டியை திறவங்க.
3: பெட்டி எண் 8
0: எட்டு எட்டு எட்டு. இதுதான் அந்த பெட்டி. கொண்டு பாருங்கள். ஜெகபர் சாதிக் ஐயா அவருடைய பெயரிலே பதிந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பெட்டியை உடனே கொண்டு வந்து வைத்துவிட்டு இப்ப நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக உச்சரிப்பீர்கள். உங்களை உச்சரியுங்கள், கேட்போம்.
3: அண்டகா கசம் அபுகா ஹுகும் திறந்திடு சீசே.
0: இந்த ரெண்டாவது வரையில ஒரு சின்ன தடுமாற்றத்தால விரல் மாறி அமர்த்தப்பட்ட போது சொல்ல. குரங்கள் இன்னொரு தடவை குரத்தான் பெட்டியை திறந்து மூடப்பட போச்சு.
3: அண்டகா கசம் அபுகா ஹுகும் திறந்திடு சீசே.
0: அழகாக திறந்திருக்க, அழகாக திறந்திருக்கும் வேளையில் அங்கே இரண்டு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இரண்டு எழுத்து சொல்லொன்று காணப்படுகின்றது. அதை காட்ட முடியாத சொல்லாலே பேச்சாலே தான் நாங்கள் உணர முடியும். இது வந்து எங்கள் உயிரினம் அத்தனைக்கும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வு இல்லாமல் அவர்கள் உயிர் வாழ முடியாது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது, இரண்டு எழுத்துக்களை கொண்டது.
3: எப்பொழுது சொல்லி விடுகிறேன் ஐயா, சொல்லி விடுகிறேன் ஐயா.
0: கூறுங்கள்.
3: பசி.
0: அட்டேங்க அப்பா, எப்படி ஐயா உணர்ந்து உங்களுக்கு இருக்குதா பசி? பசி இருக்குதா ஐயா?
3: உயிர் உயிர் வாழ முடியாது ஐயா, யாரும் உயிர் வாழ முடியாது.
0: இந்த உலகம் உருண்டு ஓடுவதே இந்த ஒன்றுக்காகத்தானே ஐயா. இந்த பசி என்று ஒன்று இல்லை என்றால், இந்த பசி என்று ஒன்று இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் வேணையா பணி புரிய வேண்டும், வேணையா பணத்தை ஒன்று
3: அவசியமே இல்லையா?
0: ஆமா, சிறப்பான சிறப்பான பதிலை கூறியிருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். பசி பசி பசி என்றுதான் இன்று உலகமே தவிக்கின்றது. என்னையா பசி? அற்புதமான சரியான பதிலை தந்து உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. கை விசேஷமாக வந்து வெற்றி புள்ளியாக கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்தும் இன்னும் புள்ளிகள் பல சேர்த்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து வேளையில் இரண்டாவதாக எந்த பெட்டிக்கு போ? ஏன்னா பசி என்ற பெயரோடு கர நேரம் நாங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு பசி ஏற்பட்டு விடும் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இரண்டாவதாக எதுக்கு போகப்படுங்க?
3: இரண்டாவது இலக்கம் பெட்டி வந்து என் பத்து ஐயா.
0: பத்தாவது இலக்க பெட்டியை கிருஷ்ணா ஜெகபர் சாதிக் அவருடைய பெயரிலே கொண்டு வந்து வைத்தாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். மீண்டும் ஒரு தடவை
3: அண்டகா கசம் அபுகா ஹுகும் திறந்திரு சீசே.
0: சபாஸ். சரியான மந்திரம், திறந்து விட்டது வெட்டி. அங்கே ஒரு பொருள் காணப்படுகின்றது, அந்த பொருளுடைய படம். அந்த பொருளுக்கு முதலில் இரண்டு எழுத்தை தந்தவர்கள் மேலும் இரண்டு எழுத்தை சேர்த்து நான்கு எழுத்திலே தந்திருக்கின்றார்கள். சரியா? இது வந்து அநேகமாக எங்கள் வீடுகளிலே உபயோகிக்கப்படுகின்ற ஒன்று. அது அநேகமாக பெண்கள் தான் உபயோகிப்பார்கள் சமையல் அறையிலே. சமையல் அறையிலே அல்ல, வெளியே தான் உபயோகிப்பார்கள். இப்பொழுது சின்னனாக சமையல் அறையும் அதை உபயோகிக்கின்றார்கள். இது இரண்டு பொருள்களை சேர்ந்து இயங்கிக் கொள்ளும். நாங்கள் ஒரு தேவைக்கு அதை இயக்க வேண்டும், இரண்டு பொருள்கள் இயங்க வேண்டும். இயங்கினால்தான் அது எங்களுக்கு பயன்பெறும். அதிலே ஒன்று நான்கு எழுத்துக்களை கொண்டது, மற்றது மூன்று எழுத்து. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது படத்திலே காட்டப்படுறது நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த பொருள். நான் கூறியது புரிந்ததா ஜெகபர் சாதிக் அவர்களே? இரண்டு பொருட்களால் தான் அது வந்து இயங்கும். இயங்க வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதிலே ஒரு உபயோகத்தை பெற வேண்டும் என்றால் அதை இயக்கும் பொழுது ரெண்டு பொருள் வேண்டும். அதில் ஒரு பொருள் மூன்று எழுத்தை கொண்டது, அது எங்களுக்கு இங்கே காட்டப்படவில்லை. எங்களை கேட்டிருக்கிறார்கள் இந்த நாலு எழுத்தை கொண்ட அந்த பொருள் இது, இந்த இரண்டாவது பொருள். அது வந்து அநேகமாக சமையல் விடயங்களுக்கு உணவு தயாரிப்பதற்கெல்லாம் உபயோகிக்கப்படுகிறது. மருந்தகங்களிலேயும் இதை உபயோகிப்பார்கள் இந்த ஆயுர்வேத மருந்தை செய்பவர்கள். அப்ப புரிகிறது, வேர்கள் இலைகள் தொகைகளை அதை பதப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துகிறது. நெல்லை அரிசி ஆக்குவதற்கு இது பயன்படும். எங்கள் முன்னோர்கள் அதை உபயோகித்திருக்க, இப்பொழுதெல்லாம் இயந்திரத்திலே வந்துவிட்டது. ஆனா இது அதனுடைய இறுதி எழுத்து, அந்த நான்கு எழுத்திலே கடைசி எழுத்து எங்கள் உடம்பிலே உள்ள அங்கத்தில் ஒன்றை குறிக்கும்.
3: உலக்கை உலக்கை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கெட்டிக்கார, எந்த தரவுலயே நீங்க இந்த உலக்கை கண்டுபிடிச்சிருக்க? நான் அந்த தரவுலயே
3: கடைசியா சொன்னீங்க, கடைசியா சொன்னீங்களே ஒரு வார்த்தை அதை வச்சுதான்
0: கையிலே முடியல. இப்படிதான் அதை காண முடியாது. வீடுகள்ல எல்லாம் வெளியிலே வந்து விட்டது. ஆனா சின்ன நாக வீட்டுக்குள்ளே, எங்கடம் சின்ன நாக வீட்டுக்குள்ளே இருக்க இந்த இஞ்சி உள்ளி மிளகு போன்றதை நுணுக்குவதற்கு கொள்வோம். சின்னதாக காலையிலேயே நெல்லை குத்தி அரிசி எடுத்து போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. அந்த இங்கே எனக்கு நாங்கள் அந்த தேங்காய் சம்பல் என்று சொல்வது தெரியுமா? தேங்காயில தேங்காய் மிளகாய் வெங்காய உப்பு எல்லாம் போட்டு இடிப்பது இடிப்பது, அது சின்னதாக இருக்கு. கை கைக்குல வச்சு இடிப்பது மாதிரி இருக்காது, இரும்புல வச்சிருக்காது, டங்கு டங்கு டங்கு டங்கு இடிப்பாங்க. ஆனால் அந்த முன்பு எங்கள் வீடுகளில் இருக்கின்ற அந்த இரண்டாவது பொருள் உரல், இது உலக்கை. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு பொருளை உணவை தயாரிக்க முடியாது. அப்ப உரல் மூன்று எழுத்து, இது நாலு எழுத்து. அதிலே ரெண்டு விதமான உரல் இருக்கு. உள்ளுக்கு அப்படி தட்டையாக இருக்கிறது, அடித்தளம் தட்டையாக உட்பக்கம் இருந்தால் அது நெல்லுகள் போன்ற பெரிய பொருட்களை குத்தி உமிகளை எடுப்போம். அது அப்படியே கூம்பு கூம்பாக உள்ளுக்கு சென்றால் அதுக்குள்ள இந்த சம்பல் துவையல் போன்றதை போட்டு துவைத்து தருவார்கள். அது இல்லை, அந்த அந்த சுவை இல்லை. இப்பொழுது அந்த சுவையை எடுக்குவது இயந்திரத்திலே கொண்டே போட்ட விட இயந்திர வெப்பத்திலே அது காய்ந்து அதில் உள்ள சத்துக்கள் போய்விடும். வெறும் சக்கையத்தாரே என்ன சிறப்பாக கண்டுபிடித்தீர்கள். எங்களை எங்கோ கண்டு எங்கோ கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் கெட்டிக்காரன் அதிகாரிகளை. ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் உங்களை கட்டாய லீவு தரக்கூடிய பாடல் ஒன்றை தாருங்களே. என்ன பாடலும்
3: ஆமாயா, எனக்கு வந்து நவக்கிரகம் அப்படிங்கிற படத்துல இருந்து எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா அப்படிங்கிற பாடல்.
0: பசி என்ற பதம் வந்த உடனே எல்லாமே வயிற்றுக்கு தாண்டான்னு வந்து விடும். நல்ல ஒரு பாடல் ஐயா அந்த பாடல்.
3: கோழி
0: வந்து பூச்சியை கொத்துகிறது என கொல்லவல்ல, தன்னுடைய பசியை
3: போக்குமே
0: வயிற்றுக்காக. எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா வயிற்றுக்கு தாண்டா என்ற பாடல், இனிமையான பாடல் நவக்கிரகத்தில். அந்த பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். மீண்டும் பாருங்கள், பிள்ளைகளை சேருங்கள், வெற்றிகளை பெறுங்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் பரப்பு ஒன்றிய ஓடி வாருங்கள். இது முருகல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்தில் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம் வந்துவிட்டார். தானாக வந்த எங்கள் சந்தனம், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நானும் உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
0: இன்று பணி முடிந்து வந்து விட்டீர்களா?
4: ஆமாம் ஐயா, இப்பொழுதுதான் முடிந்தது ஐயா. பக்கத்துல வெளியூர் போயிட்டு வந்தேன், திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன்.
0: ஓ வாழ்த்துக்கள். அப்படி இந்த பயணம் சிறப்பாக இருந்ததா?
4: இருந்ததையா? மலை சரியான மலை.
0: எங்க திருப்பூரில் மலையா கோவையில் மலையா?
4: கோவை கோவையில இருந்து திருப்பூர் போற வரைக்கும் மலைதான், மலைதான்.
0: ஏனென்றால் நீங்கள் குதூகலமாக நிலக்கூடுகள், திருப்பூருக்கு போனா வெப்பமா இருக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கு ஏசி பூட்டி இருக்கார், வானத்தில் இருந்து குளிரூட்டியை பூட்டி இருக்கின்றார். இப்பொழுதும் பொழுது கொண்டிருக்க வந்து விட்டீர்களானே வீட்டுக்கு பாதுகாப்பாக? வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. வந்தவுடன் நல்லது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு. உங்களுக்கு கடந்த வாரம் போல் இந்த வாரம் போட்டியிலே குதித்து விட்டீர்கள். ஆரம்பிப்போமா போட்டியை? இப்பொழுது 4 பெட்டிகள் சென்று விட்டன. அதுல 3 பெட்டிகளுக்கு 2 பெட்டிகளுக்கு பதில், 3 பெட்டிகளுக்கு பதில் கிடைத்து விட்டது. ஒரு பெட்டி திறந்து விட்டு கிடைக்காம இருக்கிறது, அது உங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள். என்ன பண்ணால், அந்த 5வது இலக்க பெட்டியை கிருஷ்ணன் அவர்கள் பேருந்தில் இருந்து கொண்டு திறந்தார். அது ராமாயணத்தை ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சில பல உங்களுக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம், காரியமில்லை. அவருக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டு ஒரு பெட்டியை கொடுத்து விட்டேன். இது வந்து ராமாயணத்திலே ஒரு பெண்ணையினுடைய பெயரை தந்திருக்கிறார்கள், ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குது. பெரிய உருவத்தை கொண்டவர் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணரை தன்னுடைய வேள்விகாக்க அழைத்து கொண்டு போகும் பொழுது முதல் எதிரியாக வந்தவர் அந்த ஒரு பெண். அந்த பெண்ணை அந்த இடத்திலே அழிக்க
4: மூன்று எழுத்து
0: அந்த பெண் யார்? ராமர் முதல் முடியாத அவர் தயங்கினவர். கூறுங்கள்.
4: அது இப்பொழுதுதான் கேட்டையா, ஒரு இதுல
0: கேட்டீர்கள். கூறுங்க.
4: அவர் வந்து ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்த.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு, சரியான பதிலை கொண்டு வருகிறீர்கள். எங்க பெயரை கூறுங்கள்.
4: தாடகை.
0: வாழ்த்துக்கள். தாடகை என்பவளைத்தான் ராமபிரான் முதலில் கொலை செய்தார். முதலில் ஒரு பெண்ணை கொல்வதா என்று அவர் சங்கடப்பட்ட வேளையிலே அப்பொழுதுதான் அவர் சொன்னார், எதிரிதானே அந்த அழிக்க வேண்டும், இது வந்தது எங்களுக்கு அழிவுக்குத்தான், அழியுங்கள் என்றவுடன் அவர் அப்படியே எய்துவிட்டார். தாடகை என்றது
4: இலங்கை
0: ஜெயராஜ் இருக்காரு ஜெயராஜ். ஆமா, அவர் சொன்னாரா?
4: வாழ்த்துக்கள்.
0: அதுல எவ்வளவு சிறப்பான செய்திகள் இருக்கின்றது. அது எங்களுக்கு வாழ்க்கை பாடங்கள் தானே ஐயா. தமிழ் சமூகத்தினுடைய இதிகாச நூல்கள் என்றால் ராமாயணம் பாரதம் ரெண்டும் தான். தாடகை என்பது வாழ்த்துக்கள், சிறப்பு. தாடகை என்பது சரியான பதில் இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். கிருஷ்ணனுக்கு அவருடைய தாய்மொழி போர், அது மட்டுமல்ல அவருடைய பகுதியில் அவரோடு உள்ள ஆபுகள் பேசுபவர்கள் இந்த ராமாயண இதிகாசங்களை சொல்வது குறைவாக இருக்கலாம். அவருக்கு அது கொஞ்சம் எனக்கு தெரியும். அவருக்கு எங்கள்ட்ட கலையத்துக்கு வந்த பின்புதான்
4: ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல விட்டுட்டு போயிருவாங்க.
0: இல்லையா, மகாபாரதம் ராமாயணம் எல்லோருக்கும் படிக்கின்ற சந்தர்ப்பம். நானே என்னுடைய இந்த 78 வயது வந்து விட்டது. இந்த வயது வரைக்கும் 2 தடவை தான் பாரதத்தை முழுமையாக படிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒருவரால முடியாது ஐயா, அது லேசானது இல்லை. அதுக்கு சந்தர்ப்பங்கள் கொஞ்சமாக படித்து கொண்டு போவோம். முன்பு திரைப்படங்கள் வரும் பொழுது திரைப்படத்திலே இந்த இதிகாச சம்பவங்களை எல்லாம் திரைப்படமாக்கி எங்களுக்கு புகுத்தினார்கள். இப்பொழுதுதான் அதெல்லாம் போய்விட்டது.
4: ஒரு சில பகுதிகள் தான் வரும்,
0: ஒவ்வொரு பகுதியாவது பெற்றுக்கொண்டு வருவோம் முழுமையாக. இது இன்னும் படிக்கிற காலத்திலே நான் உயர்கல்விகளுக்கு சென்ற பகுதிகளில் இதுகளை நாங்கள் ஆய்வு செய்வது தானே. அந்த வகையில் இது எங்களுக்கு உதவியாக இருந்தது. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தாடகை என்று அவர் ஒருவருடைய பதிலை
4: சொல்லும் போது சொன்னாரையா, அந்த அரக்கர் வரும்போது, அந்த அரக்கர் பெண்மணி வரும்போது ஒரு காலம் ஓங்கி பூமியில விதிச்சா கடலே தோன்றுமாமா, மிதிச்ச மிதியில கடலே பொங்கி வருது
0: சொன்னார்தான.
4: அரக்கர் குணம் அந்த அளவு மூர்க்கமான ஆள் அப்படின்னு சொன்னார்.
0: அது எங்களுடைய ராமருடைய கம்பருடைய சிருஷ்டியிலே வந்தது. அது சொல்லிருந்த காலை நிலத்தில் வைத்தால் தலை மேகத்திலே முட்டுமண்டும்.
4: அந்த அளவுக்கு பூமி உள்ள போகுமான்னு தான் ஆச்சரியமா இருக்கு.
0: இன்னொரு இடத்துல கம்பர் புழுகி இருக்கின்றார் அப்படின்னா, காலை நிலத்தில் பூமியில் வைத்தால் தலை ஆகாயத்தில் முட்டுமண்டு சொல்லி அதானே சொல்லுவார்கள். சில பேர் பொய் புழுகும் போது கம்பருடைய கம்பராமாயணத்துல கூட இப்படி பொய் புழுகு இல்லையடா அப்பா, நீ பெருசாக புழுகிறாய் என்று மெச்சுவார்கள். அவ்வளவு தூரம் பொய் புழுகு கூறுவதற்கு கம்பரை போல் சிறந்தவர்கள் கவித்துவம் வாய்ந்தவர்கள் இல்லை. சிறப்பு, சிறப்பான இது உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கிறது என்றால் அது ஒரு பரீட்சாத்தமாக திறந்தது போல் கிருஷ்ணாவை நான் எதிர்பார்த்தேன். இது உங்களுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்டது. இன்னும் 2 பெட்டி நீங்கள் திறக்கலாம். இது வந்து இப்ப கூறியது இன்னொருவருடைய பெட்டி தானே, கெட்டிக்காரன் என்ற பட்டத்தையும் கொடுத்துக் கொள்வோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்படி என்றால் இப்பொழுது உத்தியோகபூர்வமா உங்கள் பெட்டி எதுவாக இருக்கும்?
4: பெட்டி எண் 9.
0: ஓடி வாருங்கள், நாகப்பன் அவருடைய பெயரிலே கொண்டு வருவோம். கொண்டு வந்து வைத்து விட்டாச்சு. அந்த மந்திரத்தை ஒரு தடவை உச்சரித்து பாருங்களேன். எத்தனை எழுத்து இருந்தா நல்லா இருக்கும்? நாகப்பன்
4: ஒரு ஐந்து.
0: அவ்வளவு தொடர்ந்து உங்களை பரிசோதிக்க வரங்கள் விரும்பவில்லை, இரண்டு இடத்திலே கூறுவோம். உங்களுக்கு உங்களுக்கு கூடிய மகிழ்வாயிரு. ஆனா சுலபமானது ஐயா, இந்த இரண்டு எழுத்திலே காணப்படுவது என்னவென்றால், மனிதர்களையும் குறிக்கும் வானரத்தையும் குறிக்கும் ஒரு பதம், பொதுவான பதம், இரண்டு எழுத்தை கொண்டது. மனிதர்கள் எல்லோரையும் குறிக்காது, மனிதர்களுக்குள்ளே புலமைத்துவம் பெற்றவர்களை இந்த இரண்டு வரிகளால் அழைப்போம். அதே போன்று வானரத்துக்கும் இந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்ட பெயர் உண்டு. புலமைத்துவம் பெற்றவர், புலமைத்துவம் கொண்ட பாடல்கள் எல்லாம் புனைவதிலே பாட்டுகள் எழுதுவதில் கடிக்காரன் என்று சொல்வோம். அதனாலே இரண்டு எழுத்துக்களால் அவர்களை இப்படி அழைப்பார்கள். வாலுள்ள மிருகம் ஒன்றுக்கும் இப்படி இருக்கின்றது, வாலில்லாத மனிதர்களுக்கும் ஒரு சிலருக்கு இப்படி இருக்கின்றது இந்த பெயர். சுலபம் ஐயா,
4: குரங்குக்கும்
0: ஆமா, குரங்குக்கும் இந்த பெயர் இருக்கின்றது, இப்படி அழைப்போம். குரங்குக்கும் இப்படியும் ஒரு பதம் உண்டு.
4: புலமைத்துவம் பெற்றவர்களுக்கு இருக்குது.
0: புலமைத்துவம் என்று இந்த பாடல்கள் எழுதுவது, பாட்டுகள் எழுதுவாங்க.
4: அந்த இரண்டு இரண்டு எழுத்து சொல் வந்து கவி.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், சூழ்ந்து பிடித்து விட்டீர்கள். கவி என்று கூறுவோம் இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றெல்லாம்.
4: நமக்கு வந்து அந்த இந்த இதுல வருதுங்கய்யா, திருக்குற்றால குறவஞ்சியில மந்து சிந்து கவிகள் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு.
0: அப்புறம் என்னய்யா, நாகப்பன் அவர்கள் களஞ்சியம், வாழ்த்துக்கள், கெட்டிக்காரன். மீண்டும் இரண்டு பிள்ளைகளை புகுத்தி விட்டேன் உங்களுடைய பட்டியலிலே. கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படி என்றால் உத்தியோகபூர்வமாக
4: அஞ்சாவது வகுப்புல படித்தது பாடம்.
0: அதுதானே கூறிக்கப்பட்டது, இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. நாங்கள் இளமையிலே கற்பது சிலையிலே எழுதிவிட்டால், அந்த கற்சிலையிலே எழுத்தை பொறுத்து விட்டால் காலம் காலமாக இருக்கும். அதே போன்றுதான் இளம் வயதிலே நாங்கள் கற்கும் கல்வி பழக்க வழக்க பண்பாடுகள் காலம் முழுவதும் எங்களோடு இணைந்திருக்கும். நீரில் எழுதினால் உடனே அழிந்துவிடும், கல்லிலே எழுதினால் அழியாது, நிலைத்திருக்கும். அதே போன்று கல்லில் எழுதி பொறித்தது போல் இருக்கின்றது. ஐந்தாவது ஆண்டிலே படித்தது இன்றும் இருக்கின்றது. எவ்வளவு கவித்துவத்தோடு அந்த கவிதை புனையப்பட்டிருக்கு இல்லையா ஐயா. ஒரு பொருள் ஒரு சொல்ல வைத்து அது நினைக்கிறதுக்கு ஆச்சரியமாக அதுவும் உண்டு, அதுவும் உண்டு. அதானே தாரமும் குருவும் தலை எழுத்து, தலையில் எழுத்து என்று கூறுவார்கள். கடிகாரன், வாழ்த்துக்கள். இப்பொழுது என்னிடமும் வந்து இரண்டு புள்ளிகளை மீண்டும் பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம்.
4: இரண்டாவது பதினெட்டிலே
0: செல்ல போகின்றோம். பதினெட்டாவது பெட்டியை நான் ஓடி சென்று உங்கள் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். கொண்டு வந்து வைத்த வேளையிலே அதை மந்திரத்தை கூறித்தான் திறக்க வேண்டும். மந்திரத்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறபடியால் நான் மிகவும் கவனமாக பொறுப்போடு அந்த காக்கசம் அபு காக்கசம் திறந்தெடு செய்சு என்று கூறினேன். பெட்டி திறந்து விட்டது. சரியாக நானும் இதே சுத்தியோடு செய்தேன். எனக்கு என்னால் அப்படி இப்படி சொல்ல, இது இன்னொரு பேருக்குன்னா பொறுப்போடு இல்லை, மந்திரத்தை கூற வேண்டும். போட்டு விட்டோம் மந்திரம். பெட்டி திறந்து விட்டது நாகப்பன் அவர்களே. அதிலே ஒரு எழுத்தை கூட்டி மூன்று எழுத்திலே தந்திருக்கிறார்கள். இந்த முறை உங்களுக்கு மூன்று எழுத்திலே தந்திருக்கிறார்கள். இந்த மூன்று எழுத்து கூறுவது ஏதோ ஒரு ஒரு நாங்கள் செய்யும் உயிரினங்கள் புரியும் ஒரு ஓசை. இந்த ஓசையிலே நல்ல ஓசை இருக்கிறது, மங்கள ஓசை இருக்குது, அமங்கல ஓசை என்றெல்லாம் இருக்கின்றது தானே ஐயா குரல்லே. அப்படி எங்கள் அயலிலே ஒரு சோகமான சம்பவம் நடந்து ஒரு இறப்பு நடந்து விட்டால் அயலவர்களுக்கு தெரிவது முதலில் எப்படி? இந்த ஒரு ஓசையை கேட்டவுடன் தெரியும். மனிதர்களால் எழுப்பப்படுகின்ற ஓசை, ஐயகோ என்று கூறுவார்கள். இப்படியெல்லாம் பலமாக தலையிலே கையை வைத்து அதை எப்படி சொல்லுவது? சோகத்தோடு கூவுவதை எப்படி சொல்லுவது? புரிகிறதா ஐயா? நான் சொன்ன தலைப்பு புரிகிறதா? என்ன அக்கம் பக்கத்திலே செத்த போடுவது, அக்கம் பக்கத்திலே ஒரு சாவோடு இளவு போடு வந்துவிட்டா ஒரு சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம்? அதுதான் அந்த சத்தத்தை என்னன்னு கூறுவோம். மூன்று எழுத்துலேயே கூறுவது, மூன்று எழுத்துலேயே கூறுவது.
4: அதனால நான் ஒரு சொல் சொல்லி பாக்குறேன், சரியான்னு சொல்லி பாக்குறேன்.
0: முயற்சி தானே?
4: அச்சோ,
0: அந்த சொல்ல எங்களுக்கு தேவையில்லை. அந்த அப்படி அந்த அந்த அச்சோவன் வருகின்ற சத்தத்தை எப்படி சொல்லுவோம்? ஐயோ, அப்படி கேட்கறது இந்த படி யோசை கேட்டாலும் படி யோசை கேட்கின்றது என்று சொல்லுவோம். இடி யோசை கேட்டால் இடி யோசை. அதே போன்று இந்த சத்தம் கல்யாணம் பண்ணுறோம், மங்கள ஓசை வாத்திய ஓசைகள் கேட்கும். சண்டை பிடித்தா சண்டை பிடிக்கிற ஓசை கேட்கும். இது ஒரு ஒருவர் இறந்து விட்டார்.
4: இதுக்கு கேட்கக்கூடிய ஓசை வந்து ஓலம்.
0: சபா சண்டை விரையும் பெற்றுக் கொண்டு வாழ்த்துக்கள் ஐயா. ஓலம் அது வந்து மரண ஓலம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? எங்கேயோ மரண ஓலம் கேட்கின்றது, எங்கேன்னு தெரியாது, ஆனா ஓசை கேட்கிறது, மரண ஓலம் கேட்கறது. இருங்கள், அமைதியா இருங்கள். கலகலப்பா இருக்கிறவர்கள் கூட இந்த ஓலத்தை கேட்டவுடன் அதை ஓலம் ஓலம் என்று கூறுவது. நாங்கள் பாடசாலைகளில் படிக்கிற காலத்திலே ஏதாவது ஒரு பென்சில் கலவை போய்விட்டால், அல்லது அவர் அவர் சாப்பிடுகின்ற மிட்டாய் கலவை போட்டால் ஊலம் போட்டு கத்துவார்கள். நாங்கள் சொல்லுவேன், ஏண்டா ஊலம் போடுகிறாய் என்று கேட்போம். ஏலம்போ, ஓலம் போடு, ஓலம் வைக்க, சும்மா ஓலம் போட்டு கொண்டிருக்க. ஓலம் என்பது அதே போன்று அவல நிலை. இந்த இது உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. முதலில் அதன் வியாபாரத்தை கவனிக்கத்தானே வேண்டும். வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு கெட்டிக்காரன் என்ற பதத்தையும் தந்து கொண்டு இந்த ஓலம் என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஓலம் வந்து கேட்டவுடனே அமைதியாகி விடுவோம். ஓ, இங்கோ மரணம் நடந்து விட்டது. எப்படி நடந்தது, யார் நடந்தது, அது பின்புதான் தெரியும். ஓலம் என்பது மரண செய்தியை அறிவிக்க வருகின்ற சத்தம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒலிபரப்பாவது கண்டுபிடி கண்டுபிடி என்ற ஓசையோடு பொக்கிசம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் வந்திணைந்த அன்பு உறவை தெரிந்து கொள்வோமா யார் என்று?
1: வணக்கம், அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் சரவணன் என்று ஆதார அட்டையும் அப்படித்தான் காட்டுகிறது எங்களுக்கு. வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகிறோம் சரவணன். யாம் இருக்க பயமே என்று மகிழ்ச்சி அடைகிறோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: மகிழ்வாக என்ன காரணம் இருக்கலாம்?
1: மகிழ்வு வந்து இந்த மனிதரை வந்து ஆண்டவன் இந்த பூமிக்கு அனுப்பும் போது இந்த பூமியில போய் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வான்னு சொல்லிதான் அனுப்புறாரு. அந்த மகிழ்ச்சி எல்லாம் தூரமா வச்சுட்டு மத்ததெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள்.
0: இருந்துட்டு போகும், அதனாலே மகிழ்ச்சியாக இருக்கின்ற. நீங்கள் இப்படி சொல்றது, மக்கள் பல பல விதமாக நடந்து கொள்றாரு. இறைவன் அனுப்பியது எங்களை மகிழ்வோடு வாழ்ந்து வாங்க, நாங்கள் வந்து வேறு பாதைக்கு போகாமல் மகிழ்ச்சியோடு இருப்போம். இப்போ நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்றால் எங்களையும் மகிழ்வாக வைப்பதற்கு மற்றவர்களையும் மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை.
1: மகிழ்வித்து மகிழ் மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவாங்களே,
0: வாழு வாழ விடு, நீ மகிழ்ந்து மற்றவர்கள் வாழ்த்து. சிறப்பான செய்தியோடு வந்து இணைந்த உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் அழகான படம் ஒன்று வரைந்து பொக்குஷத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் தளத்திலே. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் மகளும் வண்ணம் உங்களுடைய காலநிலையை குறுங்களேன். அதை எப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்.
1: காலநிலை இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லெசன் தூரல் தூரல் நின்றுவிட்டது.
0: தூரல் நின்றுவிட்டது, வாழ்த்துக்கள். அந்த தூரல் வரும்போதும் மகிழ்வாகத்தான் இருக்காது, மழையாக வந்தால் தான் சளிப்பாக இருக்கும். நீங்கள் தூரல் வந்தவிட நல்லா இருக்குது. தூரல் பயிர்களுக்கு எல்லாம் தண்ணீர் தெளிச்சது போல இருக்குன்னு இல்லையா? தூரல் தூரல் பாதுகாப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான செய்தியை தந்திருக்க, மகிழ்வான செய்தியை. ஏன்னா நாங்களும் நல்ல மகிழ்ச்சி, நல்ல காலநிலை எங்களுக்கும், மிதமான வெப்பம் மிதமான இதோடு இருக்கின்றோம். இது மீண்டும் பெற வேண்டும் என்று இறைவனும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வந்த விடயத்துக்கு ஒரு தடவை சென்று பார்ப்போம். இந்த இலக்க பெட்டியை நீங்கள் திறக்கப் போகின்றீர்கள் என்று.
1: அந்த 16 இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது,
0: அப்படியே இருக்கின்றது. உங்கள் 16 உங்களுக்கு கிடைக்கின்றது. நான் சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் தானே அந்த சரியான பதம் கண்டு எங்கள் மந்திரத்தை உறுதிப்படுத்துபவர். அந்த மந்திரத்தை நீங்கள் அதை உச்சரித்து பார்க்கலாம் தானே? எங்க உச்சரியுங்கள் அந்த மந்திரம்.
1: அனந்த காகசம் அபுக்காகசம் திறந்திடு சீசே.
0: சீசே திறப்பு, சிறப்பாக இருக்க. திறப்பு போட்டாலும் இப்படி திறக்காது, அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி, சிறப்பான பெட்டி. சரி, அதுக்கிலே காணப்படுவது எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதமா இருக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கிறீர்கள்?
1: நம் 16வது இலக்க பெட்டி திறந்திருக்கோம், அதுல ஒரு 8 எழுத்து இருக்கலாம்னு சொல்லிட்டு
0: நினைக்கிறேன். நல்ல நீங்கள் அன்று அது ஒரு 3 எழுத்துலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது எல்லாம்
1: 3 எழுத்து நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது, சொல்ல முடியுமா
0: என்று சொல்வீர்கள் சொல்வீர்கள். அதன் தரவு என்னவென்றால், அந்த 3 எழுத்தை கொண்ட பதத்தின் தரவு உங்களுக்கு அயலிலே இருக்கின்றது. அது வருவதற்கு எத்தனையோ காலத்துக்கு முன்பு காடாக இருந்தது, இப்பொழுது இப்படி வந்துவிட்டது. மக்கள் வாழ்வைக்கு தேவையான விவசாயத்தை செய்வதற்கு காடுகளாக இருந்தபோது அதை அழித்து விட்டு உடனே எப்படி ஆக்குகிறார்கள், அதை அந்த வேளையிலே அந்த பதம் பெறுகின்றது. திரைப்பட பாடல்களே பல வந்திருக்கிறது பல தடவை. 3 எழுத்தை கொண்டது
1: நிலம்,
0: காடு நிலத்திலே தானே இருக்கு, அதை அழித்த என்ன நிலமா? அந்த நிலத்தை எப்படி நிலத்தில் பல வகையாக கூறலாம்.
1: வயல், வயல்,
0: வயலாகவும் இல்லை, எல்லாம் இருக்கும். அந்த வயல் என்பது நெல் வயலைத்தானே குறிப்பார்கள், கோதுமை வயல்களை. அந்த நிலத்தை எப்படி ஆக்கி வைப்பார்கள்? நீர்ப்பாசனம் இருக்கும், வாய்க்கால்கள் இருக்கும், பரப்புகள் இருக்கும், பயிர்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். காடாக இருந்தது, அடுத்து காடு பாடல்கள் எல்லாம் வருகிறது. கானாவிலே தான் ஆரம்பிக்கும் 3 எழுத்து உங்களுக்கு தெரியும்.
1: தெரியும்,
0: உங்களுக்கு தெரியும். அது இந்த சொல்லு அடுத்தடுத்து காடு என்று தொடர் சொல்லாக வரும் சில வேளையில எங்களை அறியாமல் எங்களை உச்சரிக்க வைக்கும். அது காடாக இருந்தது, இப்போ இப்படி இருக்குதப்பா என்று கூறுவோம். இந்த காடுகளையெல்லாம் பற்றி நம் முன்னோர்கள் அப்படி
1: ஆக்கினார்கள்.
0: காடாக இருந்ததை எல்லாம் பற்றி திருத்தி கழனி ஆக்கியிருக்கிறோம். கழனி என்றால் அங்கு எல்லாம் இருக்கும், வயல் இருக்கும், நீர் இருக்கும், நிலம் இருக்கும், வாய்க்கால் இருக்கும், ஏற்றம் இருக்கும், எல்லாம் இருக்கும் ஐயா காடாணி.
1: ஆமா, எங்க எங்க எங்க ஊரில் கூட காடாக இருந்த பகுதியெல்லாம் நீங்க அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இது திருத்தி நிலமாக்கி சொல்லி அந்த நிலம் கூட வச்சிருக்கோம், நாங்க வச்சிருக்கோம்.
0: காடு வட்டி கழனி செய்வோம், எல்லாம் பாடல்கள் இருக்குது. காடு என்றால் கழனி தான் நடத்த வரும், எதிர்ச்சொல் காட்டுக்கு எதிர்ச்சொல் கழனி இல்லையா? வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து விட்டார் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படி என்றால் உங்களுக்கு இரண்டு புள்ளியை நான் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். என்னுடைய பெட்டிக்குள் இருந்து உங்களுக்கு இரண்டு பெட்டியை புள்ளியை உங்கள் பெட்டிக்குள்ளே வைத்து விட்டேன். அடுத்த பெட்டியில்
1: எங்க ஊர் பக்கத்துல சில ஊர்கள் கழனின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: கழனி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நாங்க வந்து அந்த எங்க ஊர்ல அதை பயன்படுத்துறது இல்ல, இருந்தாலும் சொல்லி.
0: நீங்கள் எப்படி யாரும் அழைப்பீர்கள் அந்த நிலத்தை, அந்த இடங்களை எப்படி அழைப்பீர்கள்? வயல் என்று சொல்வீர்களா?
1: வயல் சொல்லுவோம்.
0: வயல் என்பது நெல் அப்படியான தானியங்களை உற்பத்தி ஆகுது. இது கழனி என்றால் எல்லா வகையானதையும் உற்பத்தி ஆகுது. கழனி என்றால் அங்கே வயல் விவசாயத்துக்குரிய நிலமாக்குவது தான் கழனி.
1: ஆமா, கழனிக்கு பயிர்கள் சொல்லுவாங்க.
0: சிறப்பு, சிறப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இரண்டாவது பட்டியை உத்தியோகபூர்வமா திறந்து பாருங்களேன்.
1: எட்டு என்ன திறக்கப்படவில்லை, திறந்துட்டாங்க.
0: எட்டு எட்டு தானே, எங்கள் ஜெகபர் சாதிக்க அவர்கள் வந்து எங்கள் எல்லோருக்கும் தூண்டி விட்டார், பசியை தூண்டி விட்டார்.
1: ஆமா, பசிட்டு இருந்த கேட்டுட்டு இருந்தான். ஏழு ஏழு திறந்து விடுவோம்,
0: ஏழுக்கு போவோம். ஏழாவது இலக்க பெட்டியை சரவணன் பேரிலே தாருங்கள். திறந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். அண்ட காக்கசம், நீங்கள் கூறுங்களே, நீங்கள் கூறுங்களே.
1: அண்ட காக்கசம் அபு காக்கும் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள், பெட்டி திறந்து விட்டு

0: என் கதையை
1: இதை உதாரணத்துக்கு கூறுவோம். இது ஆகாயத்திலே காணப்படுவது அநேகமா மழை காலத்தில் காணப்படும், திடீரென்று தோன்றி மறைந்துவிடும். நான்கு எடுத்துக்கொண்டது
2: வானவில்,
1: வானவில் கொஞ்ச நேரம் நிற்கும் தானே ஐயா வானவில், இது உடனே மறைந்துவிடும். மற்றது உங்களுக்கு தெரியும்,
2: மின்னல்.
1: வாழ்த்துக்கள். மின்னல் வரும் செய்தியிலே மழை பொழியும் என்று பாடுறீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலே இரண்டாவது பதில், மின்னல் என்பது அழகாக தோன்றும், உடனே மறைந்துவிடணும். சில சமயத்தில் டப்பன்னு மறைந்துவிடும். ஒரு திரைப்படத்திலே இருக்கிறது இல்ல மின்னல் மின்னல் வேகத்தில் செய்து முடித்தார்கள் என்றெல்லாம் கூறுவார்கள். மின்னல் டப் என்று செய்து விடுறது மின்னல். மின்னலை நாங்கள் நீண்ட நேரம் பார்க்க முடியாதானே, மறந்துவிடும். வாழ்த்துக்கள். சிறப்பான செய்து இரண்டு பெட்டிகளை திறந்தபடியால் களைப்படைந்திருப்பீர்கள். என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் சிறவனா உங்களுக்கு?
2: படம் உயர்ந்தவர்கள்.
1: யார என்ன சொல்லுகிறீர்களா? உயர்மானவர் தான், கட்டியானவர் உயர்ந்தவர்கள். பாடல்கள் வாழ்த்துக்கள். நீங்கள்
2: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட.
1: நல்ல கருத்து ஐயா அந்த பாடல். என்ன இறைவன் இரண்டு பொண்ணு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அதை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையும் சேர்ந்து தாம் விளையாட. தாம் விளையாடுன்றது தாம் என்ற ஒரு விளையாட்டு இருக்கு, அதுக்கு இருவர் தான் வேண்டும். ஆனா இவர்கள் இருவரும் தாங்கள் விளையாடுவதற்கு தாம் விளையாடுறாங்கன்னு ஒரு குழந்தைய போயிட்டு. நல்ல கருத்து அந்த பாடல். இறைவன் இரண்டு பொம்மையை செய்தார், இரண்டு பொம்மையானது ஊமை பொம்மைகள். அந்த ஊமை பொம்மைகள் இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்து விட்டு ஒரு குழந்தைய போயிட்டு தாங்கள் விளையாடுன்னா நான் அவைக்கு பேச வராது, கேட்காது. நல்ல பாடல் இறைவன் இரண்டு பொம்மைகள். என்னென்ன கருத்துக்களை வாழ்வியலில் தேவை அத்தனையும் பொருத்தியவர்கள் ஐயா அன்றைய முக திரைப்படத்தவர்கள். சிறப்பு. மீண்டும் நீங்கள் வர வேண்டிய ஒரு நிலைக்கு கட்டாய விடுமுறையில் செல்கிறீர்கள். மறந்து விடாமல் மீண்டும் ஓடி வாருங்கள், புள்ளிகளை சேருங்கள், வெற்றியை பெறுங்கள். நன்றி
2: சிறப்பாருங்க.
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம்
1: வணக்கம். அன்பாக வந்து இணைந்து புள்ளிகளை செய்து செல்லும் அன்பு சரவணனை தொடர்ந்து வருகின்றார் எங்களுடைய நாகப்பன். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, உங்களை வரவேற்றுக் கொண்டேன் பாருங்கள்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். பெட்டிகள் எல்லாம் விலைப்பட்டு நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது புதிதாக
3: முடிந்த வரைக்கும் எடுக்கட்டும் ஐயா, எல்லாரும் எடுக்கிறது தான் நல்லது.
1: கெட்டித்தனம் கெட்டித்தனம்.
3: சீக்கிரம் வித்துட்டா சீக்கிரம் பாட்டு கேட்டுடலாம்.
1: ஆமா அதுதானே, நானும் நிகழ்ச்சி முடிவதற்கு முன் பாட்டை தந்துட்டு ஓடி விடுவேன் அல்லவா. முறைப்பாடு செய்வார்கள். ஆமா எதுக்கும் வியாபாரத்துக்கு வந்தா விரைவாக வித்து மின்னல் வேகத்துல வித்து விட்டு போனா நல்லாகத்தான் இருக்கும்.
3: என்ன வேகத்துல விற்கணும்
1: அப்படி என்ன? இப்ப மின்னல் வேகத்துல பெட்டியை இடங்கள் பார்ப்போம். எந்த பெட்டி வேண்டும்?
3: கிரேட் 20.
1: ஓ யா, வாழ்த்துக்கள்.
3: 20
1: படார் சென்று அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். கடவுள் சொல்லை ஒரு தடவை நீங்கள்
3: இருபதாவது பெட்டி தூரமா இருக்காது.
1: இல்ல அப்படியே எடுத்து இப்படியே வைத்தாச்சு
3: பக்கத்திலேயே.
1: கடவுள் சொல்லை நீங்கள் ஒரு தடவை சொன்னால் என்ன?
3: அந்த கா கசம் அபு கா குகும்
1: அப்படி அந்த கடைசி எழுத்து கொஞ்சம் தவறப்பட்டு போய் பெட்டி திறந்த வெட்டி மூடப்படுவது. இன்னொரு தடவை கூறுங்கள்.
3: நீங்களே சொல்லிருக்கீங்க,
1: இப்ப சொன்னீங்க சரி. அந்த கடைசி படத்துல ஒரு தடுமாற்றம் வந்தாலும் திறந்த வெட்டி மூடப்பட போச்சு. இப்ப மூன்று வரியும் கணக்காக சொல்லுங்க. நன்றாக சொல்லுறீர்கள் ஐயா, நல்ல உச்சரிப்பு கூட. எங்க கொண்டு வாருங்கள்.
3: அந்த கா கசம் அபு கா குகும்
1: சிறப்பு. நாகப்பன் மந்திரத்தை சொல்லிவிட்டார். பெட்டி அழகாக திறந்து விட்டது, காட்சி தருகின்றது. எனக்கு தரவுகளை சொல்லட்டுமா? எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நல்லது.
3: அது எழுத்தாயா முக்கிய?
1: ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றன.
3: ஆறு எழுத்துக்கள்.
1: ஆமா, இதுவும் ஒரு மரத்தை குறிக்கின்றது. எங்கள் ஆசிய நாடுகளில் இந்த மரம் நிறைய உண்டு. அந்த மரம் எங்களுக்கு அறுசுவையில் ஒரு சுவையை தரக்கூடிய மரம். அறுசுவையில் ஒரு சுவையை நாங்கள் பெறலாம். மருத்துவ குணமுள்ள பழம், அதிலே வருகின்ற பழம், காய் பிஞ்சு எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வாத வாயுவை தருகின்றது. அது வந்து சுவாசித்து வெளிவிடும் வாயு எங்களுக்கு நோயை கொண்டு வரும். அதனால் அதனுடைய நிழலை யாரும் உபயோகிக்க மாட்டார்கள். ஒரு நல்ல ஒதுங்குவதற்கு நிழல் இருக்கும் அந்த மரத்தின் அடியிலே, ஆனால் யாரும் அதை விரும்ப மாட்டார். இப்போ அரச மரம் மால மரத்தை சுத்துவது போன்று அது கீழே போக மாட்டார்கள், உட்கார மாட்டார்கள். பயன்பாடு எங்களுக்கு, நாங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வோம். உணவில் அறு சுவையிலே ஒரு சுவையை தரக்கூடிய
3: புளிய மரம்.
1: புளிய மரம் ஐயா, நான் கேட்க இனிப்பா இருக்கு ஐயா, புளி இனிப்பா இருக்கு. புளிய மரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கட்டிக்காரன் மீண்டும் இரண்டு புள்ளியை சேர்த்துக் கொண்டுள்ளீர்கள். புளிய மரம், புளிய மரம் ஏன் நான் கூறினேன் எங்களுக்கு ஒவ்வாதது என்றால், அது வந்து பிராணவாயுவை உட்கொண்டு கரியமில வாயுவை வெளிவிடுகின்றது. ஏனைய மரங்கள்
3: இரவு நேரத்தில்
1: ஏனைய மரங்கள் பிராண கரியமிர வாயுவை உட்கொண்டு சுத்தப்படுத்தி வெளியே பிராணவாயுவாக தருகின்றது எங்களுக்கு. நாங்கள் சுவாசித்து வாழலாம். வெப்ப மரம் எல்லாம் சிறப்பான மரம், நான் என்னது இது புளிய மரம். ஆனால் அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம், அதனோட விதை கூட சாப்பிடலாம். கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம், பறத்து சாப்பிடுவோம்.
3: வேப்ப மரம்னு தான் நினைச்சேன், நீங்க இந்த தர விஷயம் சொன்னா புளிய மரம்.
1: புளிய மரம் ஆக்கி விட்டீர்கள். கட்டிக்காரங்கள் எது சொன்னாலும் தரக்கூடியதாக பதில் வச்சிருக்கிறார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். சிறப்பு. இது உங்களுடைய இந்த பயணத்தில் வந்த முதலாவது பெட்டி தானே? இந்த பதம் ஓடி சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்தவுடன் அந்த அழகாக உச்சரிப்பு மந்திரத்தை மீண்டும் ஒரு தடவை கேட்கின்றது. கூறுங்கள்.
3: நீங்களே சொல்லலாம், நீங்களே சொல்லலாம்.
1: உங்களோட மந்திரம் என்ன விட கொஞ்சம் சக்தி இளம் மந்திரமே இருக்கு. என்னுடைய கலட்டு மந்திரமே
3: அப்படியெல்லாம் இல்லையா, நல்லா இருக்கு. நீங்க சொன்னாதான் சீக்கிரம் பறக்கும். நான் சொன்னா திரும்ப சொல்றதா?
1: அது ரெண்டாவது சொல்லிட்டு போறது என்ன வந்தது? அந்த காகசம் அபு காகசம் திறந்துட சேசு திறந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி, எனக்கு மந்திர சக்தியை கொடுத்ததுக்கு. இது உங்கள் பட்டி ஐயா, உங்களுக்கு தான் மன்னிக்க வேண்டும். புள்ளிகளை நீர் கொண்டு வர ஆகட்டும். இதிலும் வந்து ஆறு எழுத்துக்களை தான் தான், நீங்க ஆறுல கட்டிக்காரன் ஆறு எழுத்துல தான் வந்திருக்கிறது. சரியோ? இது வந்து மங்களமான ஒன்று. பல கால்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த கால், இந்த பதத்திலே வருகிற கால் மங்களமான கால். திருமணம் வைபவத்துக்கு முதல் வைக்கிற கால் என்ன கால்? இது வைபவம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு எல்லாம் திருமணம் நடக்க போகின்றது, அதற்கு முதல்
3: ஆமா
1: இதை செய்வார்கள்.
3: அது ஆறுக்கு வருமா?

0: மங்களமானது. அதை அந்த காலை போட்டு
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் சிறப்பான பதிலை தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இப்பொழுது
1: எடுக்காம போக கூடாது
0: எடுக்க கட்டிக்காரணிங்க பந்தல்கால் மிக
1: முக்கியம். 30 பெட்டி இருக்குதாங்க 20 இருக்கு
0: 20 தான் கடையை சின்னனா தான் வைக்க சொல்லியிருக்காள். பெருசா வைத்தால் இடம் காணாது. வியாபாரத்தை பொறுத்து கடை பெருப்பிக்கப்படும். ஆனால் வருகை குறைவாக வல்லவா இருக்கின்றது. நீங்கள் முதலில் பாடல் கூட மறந்து விட்டீர்கள். என்ன பாடல் தர
1: பாடல் சொல்றேன்.
0: யோசனை பண்ணிக்கொண்டு சிந்தித்து திங்கி திங்கி இப்ப கூறுவார்கள் திங்கிச்சு சொல்லுறேன் என்று சிந்தித்து சொல்லுறேன் திங்கிச்சு சொல்லுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள் மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே கனடா கலையை தொடர்ந்து ஒளிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி என்று கூறும் பொக்கிஷம்

அடுத்து யார் வருவார் என்று எண்ணும் வேளையில் ஒருவர் அழைத்தார், சென்று விட்டார். மீண்டும் அழைக்க வேண்டும் என்ப உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவை 12:32 நிமிடம் நண்பகல் என்று எங்களுக்கு காட்டும் இந்த நல்ல வேளையிலே ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் 10:02 நிமிடம் இரவு நேரம் என்று காட்டிக் கொள்கின்றது.

0: வணக்கம் சரவணன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். வந்து விட்டீர்கள். அங்க இப்பொழுதும் தூரல், இப்பொழுது தூரல் எதுவும் வந்ததா இல்லை தானே?
1: இல்ல இல்ல,
0: அதெல்லாம் வந்து போய்விட்டது. என்ன தூரல் வந்து விடுது, வந்து போய்விடும். இந்த களனி பகுதிகளிலே தூரல் வந்தால் மகிழ்வார்கள் எல்லோரும். பயிர்களுக்கு எல்லாம் சிறப்பு, பாசனத்துக்கு சிரமம் கூறுவார்கள். இப்பொழுது உங்களுக்காக இந்த பெட்டியை நான் தர வேண்டும். நான் கூறுகிறேன் ஒன்று இரண்டு நான்கு ஆறு பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து
1: ஒன்றாவது
0: முதலாவது வாழ்த்துக்கள். ஒன்றாவது நம்பரை

0: எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஒன்றாவது இலக்கப்பட்டியை தந்து விட்டார்கள். சரவணனின் பெயரோடு கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்கள் பார்ப்போம். வித்தியாசமான குரலில் வரும் உச்சரிப்பு கூட சரியாக வருகின்றது. திறந்து விட்டதை யாப்பட்டி வாழ்த்துக. உளவு உச்சாரணம் பண்ணுகிறீர்கள், சக்தி வாய்ந்த மந்திரம். சரி, அதற்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும்?
1: நான்கு எழுத்து.
0: சரியாக வந்துட்ட. நீங்கள் பார்த்து விட்டீர்கள் கடைக்கண்ணாலே அந்த பெட்டி எப்படி இப்படி பார்த்து போட்டீர்கள். நான்கு எழுத்தில் தான் அமைந்திருக்கின்றது. சரி, நான்கு எழுத்தில் காணப்படும் அந்த பதம் மிகவும் புனிதமான வணக்கத்துக்குரிய ஒரு பதம் ஐயா. இந்த உலகமெல்லாம் உயிர் வாழ்வதற்கு இவர்தான் மூல காரணம் என்று கூறப்படுகின்றது. நவ கிரகங்களே முதலாவதாக இருப்பவர். ஆனால் என்னுடைய பதம் இங்கே அவரை பற்றி நான்கு எழுத்திலே அழைக்கின்றது. அது என்ன சொல்லு, என்ன பதமாக இருக்கும்?
1: சூரியன்.
0: சூரிய நான் எழுத்து தான். ஆனால் அவருக்கு வேறு எழுத்திலே அழைக்கிறார்களே, இங்கு வேறு பதத்திலே அழைக்கின்றார்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெட்டிக்காரன், பெட்டிக்காரன் ஆதவன் என்ற பெயரிலே இங்கே இன்று இருக்கின்றார் சூரியனார். ஆதவன் என்ற பெயரை தந்து உங்களுக்கு இரண்டு புள்ளிகளையும் அவர் கொடுக்கிற ஒரு அதிசயமானவராக வந்து விட்டார். வாழ்த்துக்கள் தரவனா கெட்டிக்காரன் உடனே பிடித்து விட்டார். ஒன்றை கூறிவிட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றவுடன் அதை எப்படியாவது சரியாக கூற வேண்டும் என்று உச்சரித்து பிடித்து கூறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். ஆதவன், ஆதவன் இன்னும் உதிக்கவில்லை. அநேகமானவர்கள் இந்த பதத்தை பாவிப்பார்கள். ஆதவன் புத்தி,
1: ஆதவன், ஆதவன் உதிக்கும் முன் எழுவோம், ஆண்டவன் தோன்றிவிட்டான். பாடல் கூட இருக்கு.
0: பாடலும் இருக்கு, பார்த்தீர்களா? கெட்டிக்காரன் ஆதவன். நாங்கள் அறிவில்லாதவரை பார்த்து இப்படி கூறுவோம், புத்தி இல்லாதவன் என்று கூறிவிடுவோம். சரியா? ஆனால் புத்தியில் ஆதவன் சூரியனை போன்றவர். கட்டிக்காரன் நல்ல பதம், வாழ்த்துக்கள். சிறப்பு, நீங்கள் பாடல் கூறிவிட்டீர்கள். இறைவன் இரண்டு பொம்மையை செய்தார்கள். அது ஒரு புறம் இருக்க உங்களுக்கான உத்தியோகபூர்வமான இரண்டாவது வட்டி இருக்கின்றது.
1: இரண்டு
0: இலக்கம் இரண்டு வேண்டும் உங்களுக்கு. தந்து விடுவோம். நான் இல்லை என்று கூற மாட்டேன், உடனே தருவேன். ஓடி சென்று உங்கள்
1: பதத்தை
0: கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைத்தேன். எங்கே உங்களுடைய அந்த அதிசயமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் கேட்போம்.
1: அந்த காகசம் அபுக்காகும் திறந்திரு சீசே.
0: சிறப்பு, பெட்டி அழகாக ஒரு விதமான பிரச்சனை எல்லாம் திறக்கின்றது. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது மகிழ்வாக இருக்கின்றதா சரவணன்?
1: இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவர் ஜெகபிரசாதிக்கு நினைவு தான் வரும். அவர்தான சரியான மந்திரத்தை சொல்லி சொல்லிட்டு போனாரு. நாங்க இது நாள் வரைக்கும் வேற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தோம் மந்திரத்தை. அந்த ஒரிஜினல் மந்திரத்தை அவர்தான் சொல்லி,
0: ஒரிஜினல் மந்திரவாதி. எத்தனை எழுத்துக்கள் இருந்தால் நலமாக இருக்கும்?
1: மூன்று எழுத்து.
0: என்னையா நீங்கள் பாக்குறீங்க போல தெரிகிறது. மூன்று எழுத்து ஒரு உலோகத்தை குறிக்கின்றது சரவணா. இந்த உலோகங்கள் இருக்கின்றதுதானே, ஆனால் அது மூன்று எழுத்தில் இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு ஆபரணங்கள் கூட செய்வோம் ஆலயங்களிலே. அந்த அதிலே பல உருவங்கள் எல்லாம் இருக்கும், செய்வார்கள். அது வேறு நாங்கள் கட்டிட பகுதிகளில் உபயோகிப்போம். மின்சாரத்துக்கெல்லாம் அது உபயோகிக்கப்படக்கூடிய மூன்று எழுத்தை கொண்டது. விலை இருந்தது. ஒரு உலோகம் பலவிதமானவற்றுக்கு நாங்கள் உபயோகிக்கின்றோம்.
1: செம்பு.
0: வாழ்த்துக்கள். சரியான கெட்டிக்காரனப்பா, சரியான கெட்டிக்காரன். போட்டி சிறப்பாக இருக்கின்றது. உடனடியாக முதல் நான் உங்களுடைய வருமானத்தை கவனிக்கணும். புள்ளியை அங்கே சேர்த்து விட்டேன். ஓ, புள்ளியை அங்கே சேர்த்து விட்டேன். அது சரி. நீங்கள் எத்தனை பதங்கள் எல்லாம் மொத்தமாக கூறியிருக்கின்றீர்கள்?
1: நான்கு
0: வட்டி
1: முதலில் இரண்டு, இப்போ இரண்டு
0: கட்டிக்காரன். அதனால் நீங்கள் கட்டாயம் ஓய்வில் செல்ல செம்பு. செம்புலே என்னென்ன உபயோகித்து நாங்கள் செம்பு பாவிக்கிறோம் ஐயா, ஆபரணங்கள் செய்கிறோம்.
1: செம்பு அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்டுல செம்பு பாத்திரம் இருந்தது.
0: பாத்திரம் இருந்தது, ஆலயங்களிலே உள்ள புனித உருவங்கள் மற்றது இந்த பின்னாலே வைக்கிற சாத்துப்படி என்றெல்லாம் கூறுவார்களே, இந்த எல்லாவற்றுக்கும் செம்பு உபயோகிப்பார்கள். ஆனால் செம்பு உடனடியா களிம்பு பிடிக்கும் என்னையா, செம்புலேயா அல்லது பித்தளையிலேயா? செம்புக்கும் பித்தளைக்கும் என்ன வித்தியாசம்?
1: பித்தளை எல்லாரும் வீட்லயும் சகஜமா இருக்கும், செம்பு செம்பு பாத்திரம் அதிகமா இருக்காது, அது கொஞ்சம் விலை அதிகம். அத செம்பு பாத்திரம் தண்ணீர் வைத்து குடித்தா அது உடலுக்கு ஆரோக்கியம்.
0: அதுக்கு வாய்ப்பு. மற்றது இந்த மின்சாரம் என்று ஒன்று கூறினேன், செம்பு வந்து மின்சாரத்தை ஈர்த்து கொள்வதில் துரிதமானதாம் என்ன?
1: ஆமா ஆமா ஆமா. அப்படின்னு கேட்டா இந்த இடி தாங்கி இருக்கு,
0: அதுக்கெல்லாம் கவர்ந்து விடும், உடனே கவர்ந்து விடும். அது அதனால்தான் இந்த மின்சார கம்பங்கள் நாட்டும் பொழுது அடியிலே செம்பு வைப்பார்களாம், அறிந்திருக்கின்றீர்களா?
1: ஆமா ஆமா. அதிவேக மின்கடத்தி,
0: அதிவேக மின்கடத்தி. கட்டிக்காரன் வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு நான் ஒரு கட்டாய ஓய்வு தருகின்றேன், மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி செலவனா, வாழ்த்து. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது அன்புடன் நாகப்பன் அவர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
0: வணக்கம். 4 6 11 12
2: நேரடியாக வியாபாரத்திற்கு செல்லலாம்.
0: நேரடியாக நுழையுங்கள், திறந்திருக்கின்றது கடையினுடைய கதவு.
2: 8 17
0: எட்டி எடுத்து விட்டேன் ஐயா, நீங்கள் கூறியபடி அப்படி எட்டி எடுத்து விட்டேன். 17 பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டாகிவிட்டது. ஆனால் என்னால் திறக்கவில்லை, உங்களுடைய மந்திரம் அது இங்கே பதியப்பட்டு விட்டது. இப்ப உங்களோட ஒரு குரல் மந்திரம் தான் தேவைப்படுகின்றது.
2: சொல்லலாம் ஐயா,
0: கூறுங்கள்.
2: அந்த காக்கும் அவு காக்கும் திறந்துடுச்சு.
0: திறந்து விட்டது பார்த்தீர்களா? கடவுச்சொல்லு உங்கள் குரலே பதிந்தபடியால் அந்த குரலே தான் கடவுச்சொல்லு. நான் சொன்னா சிறக்காது, வாழ்த்துக்கள் சிறப்பு. கிட்டத்தட்ட எட்டி நொழித்துக் கொண்டிருந்தால் நலமாக இருக்கும் நாகப்பன்.
2: 5 5 5 3
0: எடுத்தால் 2 தானே, 2 எடுத்துதான் இருக்கு. மீண்டும் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியா அதிர்ஷ்ட எழுத்துக்கள், 2 எழுத்து கொண்ட பதங்கள். இது வந்து ஒரு வனவிலங்கு, அதனுடைய ஒரு பெயர், அதை குறிக்கும் பெயர்ல இதுவும் உண்டு. ஆனால் இது வணங்கும் வணக்கத்துக்குரிய ஒரு இடத்திலே அது இருக்கின்றது, தேவாரங்களிலேயும் இருக்கின்றது, அதே நேரம் அடுக்கலையிலேயும் இருக்கின்றது. அடுக்கலை என்று மின் அடுக்கலை உள்ள இடங்களில், பெரிய பெரிய காடுகள் கிளம்புகளுக்கு புறகுகள் பிறகு போன்றவற்றை வைத்து எரிச்செல்லாம் செய்கிற இடத்திலேயும் அது இருக்கும். 2 எழுத்தை கொண்டது. அந்த 2 எழுத்தை கொண்ட மிருகத்தினுடைய முகத்தை கொண்ட கடவுள் கூட இருக்கின்றார். நாங்கள் வணங்குற கடவுள்களுக்கு உருவமாக இருக்கின்றார்கள்.
2: அடுப்படியில்
0: இருக்குமா? அதாவது அந்த பழைய கால அடுப்படியிலே பிறகு போட்டு சமைக்கிற இடத்துல இருக்கும். அன்று இந்த புகை வண்டிகள் எல்லாம் அந்த அந்த அந்த நாளத்திலே நிலத்துக்கு கீழ் இருந்து இந்த இதை எடுத்து ஓட வைத்தார்கள். நான் எப்படியெல்லாம் சுத்தி வளைச்செல்லாம் கூறுவேன், சுத்தி வளைச்செல்லாம் கூறுவேன் கண்டுபிடிக்க. 2 எழுத்து,
2: 2 எழுத்து. அது யானைக்கு இன்னொரு சொல் கறி.
0: அதைத்தான் கூறுவேன், பெரிய மிருகத்துக்கு இன்னொரு சொல்லுறேன் கறி. வாழ்த்துக்கள் சிறப்பு. அந்த முகத்தை கொண்ட கடவுள் விநாயகர் இருக்கின்றார். அன்று நிலத்துக்கு கீழே அந்த கரியை எடுத்துத்தான் புகவிரதங்கள் செய்தார், நீராவி என்றது கண்டுபிடித்தார்கள். அடுக்கலையிலே அன்று அடுப்பெரித்து புறகரித்து புறகரித்து சமைத்து முடிந்தவுடன் மிஞ்சி போறது கரிதான். காடு கரம்புகளை எரித்து விட்டாலும் கரிதான் மிஞ்சும். கரி என்பது சரியான பதம். கரி என்பதுக்கு உயிரும் உண்டு உயிரும் இல்லை. ஏனையா சிறப்பான பதில். இரண்டு புள்ளிகளை உடனடியாக பெற்றுவிட்டீர்கள் 17வது பெட்டியிலிருந்து. இப்பொழுது உங்களுக்கான புள்ளி உங்கள் அட்டையிலே கொழுவப்பட்டு விட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக 2வது பெட்டிக்கு செல்லுங்கள்.
2: பதினாறு தான்
0: கழனி, அது சென்று விட்டது. அதுக்கு மேலே இருக்கின்றது 15 இருக்கின்றது, 14, 13,
2: 15.
0: நாங்கள் இப்பொழுது கீழிருந்து மேலாக நகர்கின்றோம். உயர்ந்தவர்கள் தான் எப்பொழுதும் உயர்வுதான். சரி, நீங்கள் பெட்டியை உங்கள் பெயரில் தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். கடவுச்சொல்லை நீங்கள் தான் மந்திரமாக கூற வேண்டும். அதை பழக்கப்பட்டு விட்டது.
2: நீங்களே சொல்லலாம்
0: இல்லையா? என்னுடைய குரல் அங்க உங்களோட குரல் தான் பதிவில் இருக்கிறது.
2: அந்த கா கசம் அபுகாக்கும் திறந்து விசேஷே.
0: வெட்கமாக இருக்கிறதா? நான் அப்ப நிலைத்தானே.
2: இல்லையா, அதை சொல்றதே ஒரு
0: ஒரு நகைச்சுவையின் வாழ்த்துக்கு. சரி, கொண்டு வந்து வைத்து விட்டேன். கடவுச்சொல்லை திறந்து விட்டேன். பார்த்தேன், அழகாக இருக்கின்றது. 2, 3 என்ற எழுத்திலே வந்த நீங்கள் இன்று நீங்கள் 2, 3, 4 5வது எழுத்தை கண்டுபிடித்து விட்டு 5 எழுத்துக்களை கொண்ட பதத்துக்கு வந்து இது 5 எழுத்திலும் இருக்கின்றது. 6-7 எழுத்திலே அதை கூறலாம். அது ஒரு இந்த பெரிய பெரிய நிர்மாண வேலைகள் செய்கிற உயர் பதவியை உயர் அதிகாரி, அவர் வெட்டி புடுங்க மாட்டார். அதெல்லாம் படித்து அதை இப்படி தான் செய்கிறது அப்படி தான் செய்கிறதுன்னு கண்டுபிடித்து வந்த உத்தியோகம் அவர். அந்த பெயர், அந்த உத்தியோகத்தின் பெயர். இப்போ நீங்கள் கணக்குகள் எல்லாம் பார்த்துட்டு உங்களை அக்கவுண்டன் கணக்காளர் என்று சொல்வது போன்று இந்த கட்டிடங்கள் இதெல்லாம் செய்பவரை இப்படி கூறுவது என்ன பெயர்?
2: அது வந்து பொறியாளர்.
0: பொறியாளர், சரியான ஐந்து. பொறியியலாளர் என்றும் கூறப்படுகின்றது இல்லையா ஐயா? மீண்டும் 2 புள்ளிகளை பெற்று அங்கே புகுத்தி விட்டு ஓய்வெடுக்க மீண்டும் பெற வேண்டும்.
2: எனக்கு பாடல் வந்து அவரு என்ன கேட்டாரு,
0: அதனுடைய
2: தொடர்ச்சியாகவே நம்ம ஒரு ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக
0: இருக்கு.
2: சிவப்பு மலர்.
0: ஆமா, ஒரு பொம்மலாட்டம் தானேயா இறைவன். எந்த பெரிய பொறியியலாளர் பொம்மலாட்டம் நடக்குது? என்ன பெரிய இன்ஜினியர் ஐயா அந்த இவங்கள அங்க இங்கேண்டு கணஞ்செல்லாம் கண்டுபிடிச்சது அவர் எப்படி எல்லாம் செய்து எப்படி இந்த மனிதர் உயிரினத்தை ஓட வைக்கிறாரு, ஆட வைக்கிறாரு,
2: கண்டுபிடிக்கிறது.
0: ஆமா, பொம்மலாட்டம், ஒரு பொம்மலாட்டம் நடக்குது என்ற அருமையான பாடல். நல்ல கருத்தோட வருகின்ற தத்துவ பாடல். சிறப்பு, நூல் ஒரு கையிலே வாலு ஒரு கையிலே, நல்ல பாடல் இந்த பாடல். சார், இனிமையான இந்த பாடலை உங்களோட நீங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த வேளையிலே நாங்கள் நீங்கள் ஒரு ஓய்வெடுத்து ஒரு காப்பியை இருந்து மீண்டும் ஓடி வாருங்கள். நன்றி. சரவணன் அவர்கள் வரவேண்டும். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் ஒரு தடவை வந்துவிட்டு ஓய்வெடுத்து விட்டார் போல் தெரியாது. கிருஷ்ணாவுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வலைத்தளம் இயங்காத பகுதியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகின்றது. வாருங்கள், கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷத்துக்காக.

கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டு மங்களம் எங்களுக்கு பொக்கிஷம் தந்திருக்கின்றது. கனடா கலையகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே 24 மணி நேரத்திலும் ஒரு நிகழ்வாக ஒலிக்கும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிஷம் நிகழ்வில் இன்று இருக்கின்றோம். இன்று அறிவன் கிழமை அல்லவா? ஆதலால் இது முன்றில் தமிழ் வானொலி வாரந்தோறும் எங்களுக்கு இந்த நிகழ்வை தந்து எங்கள் வேகம் விவேகமாக நாங்கள் இயங்கும் வண்ணம் எங்கள் பொக்கிஷமாக உறைந்திருக்கும் அற்புதமான கலை சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் தமிழை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்வது போன்றும் மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்துவது பல விடயங்களை காரணம் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரங்களும் அதற்குரிய கருத்துக்களோடு சேர்ந்த சம்பவங்கள் செய்திகள் வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பகுத்தறிவோடு சேர்ந்த பொருளடக்கம் நிறைந்த பதமாகும் என்று நிகழ்வாகும் என்று உறவுகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். முன்னில் தமிழ் வானொலியில் நாங்கள் தினமும் வந்து பல் சுவை நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று கதம்பத்திலே வந்து கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை தந்து பொக்கிஷம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உறவுகளை பாருங்கள். கண்டுபிடிங்கள் பதத்துக்காக இன்னும் சில நிமிட நேரங்கள் இருக்கின்றன நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: அப்பா, வருகிறேன். வானொலி அழைத்து விட்டு வருகிறேன்.
0: அழைத்து விட்டு ஓடுவாருங்கள். வந்து விட்டீர்களா? வணக்கம். யார் என்று ஆதார் அட்டை சமர்ப்பிக்க வேண்டும். முழுமையாக ரேவதி என்று மகிழ்வர். சென்னை மாநகரம் கே கே நகர் ரேவதி மகள். வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாப்பா, நீங்கள் நலமாக?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் வரும்பொழுது நான் நலம்தானே? எப்பொழுதும் நேரம் வரும் ஓடி வந்து இயங்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வேன். சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் ஓடி வந்து விடுவேன். நலமாக இருக்குதுமா? நல்ல வித நல்ல காலநிலையோடு இருக்கிறோம், மகிழ்வாக இருக்கிறோம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? வெப்பமாக இருக்கிறதா, காற்றாக
1: இருக்கிறது? கொஞ்சம் வெப்பம் தணிந்து குளிர்வாக,
0: கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி கூறிக்கொள்வோம் சூரிய பகவானுக்கு. அவர் தானே ஆக்குகிறார் எல்லாவற்றையும். நல்லது. நாங்கள் இப்பொழுது விரைவாக வந்து எல்லோரும் புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் காலதாமதமாக வந்தீர்கள். அற்புதமான பதன்கள் வந்தன. இப்பொழுது இங்கே 4, 6, 11, 12, 13, 14 என்ற பெட்டிகள் இருக்கின்றன. இத்தனை பெட்டியும் உங்களுக்கு தான். எந்த பெட்டி வேண்டும்? இல்லை, இரண்டாவது சென்று விட்டுதான். எந்த பெட்டி வேணும் உங்களுக்கு?
1: 4. 4.
0: 4 வந்து நல்லதோர் பெட்டியாக தெரியும் என்று எண்ணுகிறேன். இந்த மதத்தை நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன் ரேவதி உங்கள் பெயரிலே. ஆனால் அது வந்து கடவுள் சொல்லை கேட்கின்றது. நன்றாக இருக்கின்றது, நன்றாக இருக்கு. வாழ்த்துக்கள். ஒரு தங்கு தடை இல்லாமல், பிசுறு இல்லாமல் பெட்டி அழகாக கிரீச்சு டடார் டடார் என சத்தம் இல்லாமல் நைசாக திறந்து. ஏன்னா பெண் குரலில் வந்தத மந்திரம் அல்லவா? சிறப்பு, சிறப்பு. சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை சொல்லில இருந்தால் கண்டுபிடிக்கிறது சுலபமா இருக்கும்? சரி, 5 சேர்த்து 11 தரவா? வேண்டாம்.
1: என்ன,
0: இல்லை, 2-1 தான் தர முடியும். 2 சேர்த்து தர முடியாதபடியால் 6 எழுத்துலேயே அதிகூடிய இலக்கமான 6 எழுத்து. 5 அதிகூடியது 6 தானே. 6 எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் ஒரு ஒரு ஒரு நொட்டு நொறுக்கி சாப்பிடுவோம் என்று சொல்லுவோம் அல்லவா? நட்டு நொறுக்கி சாப்பிடுவோம். சாப்பிடுறது எப்படி? சிற்றுண்டி வகைகளிலே ஒன்று. ஆனால் அது உண்டி, உண்டி அல்ல. உண்டி உண்டி மாதிரி தான் ஆரோக்கியமானது. ஆனால் இது நிலத்துக்கு கீழே வளர்கின்ற ஒரு பொருள். அதுவும் வேரிலே வரும்.
1: வேர்க்கடலை,
0: சரியான பதம். வேர்க்கடலை சொல்லுவதற்கு கடலை என்னவுடன் பார்த்தீர்களா? சிற்றுண்டி நட்டு நொறுக்கண்டோன்னு பிடிச்சு விட்டார். கட்டிக்காரி, கட்டிக்காரி. வேர்க்கடலை என்பது சரியான பதம். அது வந்து மரத்திலே உள்ள வேர்களிலே வருகின்ற விதை. வேர்களிலே விதை குறைவுதான். வேர்களிலே கிழங்கு தானே மரம். ஆனால் இது விஜய் உள்ள வேர் என்று நான் கூறியிருந்தா கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்பீர்கள். பிடித்து விட்டீர்கள். கண்டிக்காரே, உங்களுக்கு முதல் முதலில் 2 புள்ளிகள் கிடைக்கின்றது மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. அப்படி
1: என்றால்
0: ஒரு அது எண்ணி வைத்துக் கொண்டு வந்திருக்காள் மகள். இந்த எண்டை வெற்றி பட்டியல் இருக்கிறது. கண்டிக்காரே, எங்கே 6வது இலக்க பெட்டியை கொடுங்களை அன்பு மகள் ரேவதிக்கு தந்து விட்டார்கள். உடனே நீங்கள் வைத்து விட்டார்கள். பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கு சற்று சுவாசித்துக் கொள்வதற்காக 4 எழுத்திலே ஒரு பதம் வந்திருக்கின்றது. இந்த 4 எழுத்தை கொண்ட பதம் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் வந்து திடீரென்று வருவார், திடீரென்று போவார். தான் நினைத்த நேரம் வருவார், நினைத்த நேரம் போவார். நாங்கள் நினைத்த நேரம் வரமாட்டார், நாங்கள் போவென்றால் போக மாட்டார். அவர் இயற்கையிலே ஒருவர். நீரோடு சேர்ந்தவர், நீர் உலகத்தில் வாழ்பவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அநேகமாய் 2 எழுத்திலே தான் நாங்கள் அழைப்போம் அவரை. சரியா இருக்கின்றீர்கள் தானே? நாங்கள் நினைத்தால் அவர் வரமாட்டார், நாங்கள் போவோம்னா போக மாட்டார். ஆனால் அவர் வருவார், போவார். தன் எண்ணத்துக்கு, தன்னுடைய நேரத்துக்கு. இவர் இல்லாமல் நாங்கள் வாழவும் முடியாது. இந்த பூமி செழிக்காது. வழக்கமாக 2 எழுத்திலே தான் இவரை நாங்கள் அழைப்போம். ஆனால் அவர் 4 எழுத்திலேயும் இருக்கின்றார்.
1: இவர் இல்லாமல் பூமி செழிக்காது.
0: செழிக்காது, செழிக்காது,
1: செழிக்காது. அவரே வரமாட்டாரு, ஆனா அடைத்த நேரம் வரமாட்டாரு, அவரே வருவாரு.
0: அவர் அவற்ற கடமையே அவர் செய்வார், ஆனா அவற்ற நேரத்துக்கு தான் வருவார்.
1: சூரியன்
0: நீரோடு சம்பந்தப்பட்டவரா அம்மா?
1: நீரோடு சம்பந்தம்.
0: ஓ, இரண்டு எழுத்துக்களால் தான் வழக்கமாக நாங்கள் அழைப்போம்.
1: வெள்ளம், வெள்ளம்.
0: அல்லடா, இரண்டு எழுத்துக்களால் தான் அவரை பெரும்பாலும் நாங்கள் அழைப்போம். இரண்டு எழுத்துக்களால் அவருக்கு நான்கு எழுத்திலும் ஒரு பெயர் உண்டு, அதுதான் என்னிடம் இருக்கின்றது.
1: சரி, இரண்டு எழுத்துல தான். நீரோடு சம்பந்தப்பட்ட,
0: நீரோடு சம்பந்தப்பட்டவர் தான் அவர். நீரின்றி நிலவாது இந்த உலகம் என்று வள்ளுவரே கூறியிருக்கார் அல்லவா. நீரின்றி நிலையா, அந்த நீரை சேர்ந்த, அந்த நீரை நாங்கள்
1: வான்மழை, வான்மழை,
0: வான்மழை. இல்ல, அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, அற்புதமான வணக்கத்துக்குரிய பெயர் இருக்கின்றது, வணக்கத்துக்குரிய பெயர் இருக்கின்றது. இன்னும் ஒரு தடவை
1: முயற்சி,
0: வணங்குவோம். பகவான் என்றெல்லாம் கூறுவோம் அவரை. வருண பகவானை வருணன் என்று கூறுவோம். அந்த வானாவை ஆனாவாக்கி பாருங்கள், என்ன மாதிரி வரும்? வருணன்ல வானா என்ற எழுத்தை மாற்றி ஆனா என்ற எழுத்தை போட்டு பாருங்கள்,
1: என்ன?
0: அது யார்?
1: சூரியன்.
0: சூரியன் பாத்தீங்களா, ஒரு எழுத்திலே இவ்வளவு மாற்றம் இருக்கு. அருணனுக்கும் வருணனுக்கும் அவ்வளவு வித்தியாசம். வருண பகவான், வருண பகவான் இருவரும் குணம் கொண்டார்.
1: அவர் கொளுத்துவாரே, அவர் மழை பெய்வார், குளிர் வைப்பார்.
0: அவர் அவர் கொளுக்குவாரு, இவர் பொழிவாரு. வாழ்த்துக்கள், சிறப்பானது. சென்ற பாடல் என்ன பாடல் வேண்டும்? நினைத்த பாடல்
1: இப்ப சொன்னீங்கல்லப்பா, இரண்டில் ஒன்று அப்படின்னு. இரண்டில் ஒன்று நீ என்னிட சொல்லு, என்னை விட்டு வேறு யாரு உன்னை தோடுவார்.
0: இனிமை, இனிமை. வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது நான்கு புள்ளிகளை பெற்று கனமாக வந்து விட்டீர்கள் என்று பயத்திலே ஓடுகிறீர்களா அல்லது நயத்திலே
1: ஓடுகிறீர்களா? சென்று வருகிறேன்.
0: சென்று வா மகளே, சென்று வா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவு, நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வந்து விட்டார் எங்களுடைய அன்பு நாகப்பனவர்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் நாகப்பனவர்களே, வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். இப்பொழுது உங்களுக்காக 11, 12, 13, 14 இருக்கின்றது, இருக்கின்றன. சார், இந்த 14 தொட்டு பார்த்தேன், வைத்து விட்டார்கள் உங்கள் பெயரில், கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டேன். வைத்தவுடன் அது கடவுள் சொல்லை உங்கள் குரலில் கேட்கின்றது.
2: அந்த காகசம் அவ்வு காகசம் திறந்திடுசி சேர்.
0: சிறப்பு, நல்லது. தமிழ் பயிற்சி ஐயா இந்த சொற்கள், இந்த எழுத்துக்கள். எங்களுக்கு தினமும் உபயோகிக்காத ஒன்றை நாங்கள் உபயோகிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும், தொடர்ந்து செய்து கொண்டு சரளமாக வந்துவிடும் நாக்குக்கு பயிற்சி. சிறப்பாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள். அதைத்தானே கூறுகிறாரு, செந்தமிழும் நா பயிற்சி என்றுதானே கூறப்பட்டிருக்கின்றது. நல்லது. நான்கு எழுத்திலே பதம் காணப்படுகின்றது நாகப்பன் அவர்களே. அந்த பதம் ஒரு இடத்தின் பெயர், இடம் என்று இந்த ஊர்கள் அல்ல. நாங்கள் வெளியே சென்று சாப்பிடுவதை உணவு சாலை என்று கூறுகின்றோம். குளிப்பதற்கு வெளியே செல்லும் போது கிணறு, குளம் என்றெல்லாம், ஆறு என்றெல்லாம், அதே போன்று இந்த மிருகங்கள், குறிப்பாக கால்நடை மாடுகள், எங்கள் அதற்கென்று ஒரு இல்லம், அதற்கென்று ஒரு சாப்பாட்டு நிலையம் உள்ள இடத்தை கூறுவது இது. மாடுகள் தங்கும் இடம்
2: எங்களுக்கு
0: கொட்டகை அல்ல, இன்னும் ஒன்று கொஞ்சம் பெரிதாக வருகிறது. கொட்டகைகளே 1, 2, 3 இது நிறைய மாடுகளை வளர்ப்பார்கள் அங்கே காணப்படுறது. இன்னொரு கொட்டகை தான், கொட்டகை போன்றது தான். நான்கு எழுத்திலே கூறப்பட இன்னும் ஒரு பதம் இருக்கு ஐயா. மாடுகளுக்கு தான் அது இருக்குது. குதிரைகளுக்கு வேறு பெயர் வரும், ஆடுகளுக்கு வேறு பெயர் வரும். இது மாடுகளை நாங்கள் தங்குமிடம், தங்கி இரவு நேரம் தங்கும் தங்குமிடம். வச்சு வளர்ப்பதற்கு
2: தங்க முடியும்.
0: ஆமா, மாடுகளை வைத்து வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தங்க, இப்ப நாங்கள் தங்குமிடம் வீடு வச்சிருக்கிறோம். வன விலங்குகள் வாழ்வதற்கு காடு என்று ஒன்று, மரநிழல், குகை போன்றது இருக்கின்றது. இது மாடுகள், நாங்கள் வளர்ப்பு பிராணி மாடு. அந்த மாடுகளை நாங்கள் வைத்து பராமரிப்பதற்காக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பெயர் கொட்டகை. சரி, நீங்கள் சொன்னது கொட்டகை. கொட்டகை மாதிரி தான், அதற்குள்ளே அந்த வைக்கோல் எல்லாம் போட்டு வைக்கிறது இடங்கள் இருக்கும். புண்ணாக்கு தவிடு எல்லாம் கரைத்து வைப்பார்கள், அதிலே அது உண்டு உறங்கும் இடம் நிரந்தரமாக. வெளியே சென்றால் புல் மேய்ந்து நீரோடையில தண்ணீர் குடித்து மரநிழலிலே தூங்கிவிட்டு வரும். ஆனால் இது எல்லாம் அமைந்து ஒரு இடமாக நாங்கள் வைத்திருப்போம் அவர்களை வைத்து பராமரிப்பதற்கு, அதற்குரிய பெயர். நாங்கள் முன்பு ஒரு தடவை பொக்கிஷத்திலே வந்தது.
2: மாடுகளுக்கு
0: இருக்குதானே கொட்டகை, மாடு கூட்டங்கள் கொஞ்சம் வைக்கிற கொட்டகைகள் இருக்கு, இதற்குரிய பெயர். குதிரைகள் இருக்கிறது, குதிரைகளை வைத்திருப்பதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. மூன்றளத்திலே இருக்கின்றது, இது நான்களத்திலே இருக்கின்றது. ஆடு, ஆடுகளை வைத்து அடைத்து நாங்கள் பராமரிக்கிற இடத்துக்கு மூன்றளத்திலே இருக்கின்றது பெயர்.
2: மாடுகளை
0: வைத்து பராமரிக்கிற
2: இடம்.
0: பண்ணை பார்த்துதான், சரியான பலம், சரியான பலம். தொழுவம் குதிரைகளுக்கு லாயம், குதிரைகளுக்கு லாயம், ஆடுகளுக்கு பட்டி என்று கூறுவோம் இல்லையா? வாழ்த்துக்கள், சிறப்பான பதம் தொழுவம் என்று அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்கீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை நான் சேர்த்து விடுகிறேன் உங்களோடு. மீண்டும் அது வெறும் தெரியாத ஐயா, அப்படித்தான் அப்படித்தான்.
2: அதாவது டக்கு டக்குன்னு சொல்லும் போது என்னன்னா, நம்ம புழக்கத்துல இல்ல இதெல்லாம்
0: இல்ல. மற்றது நானும் வந்து அந்த தரவை பலவிதமாக இல்லாம என்ன நீரடியாக தராமல் சுற்றி வளைத்து தருகிறேன், கண்டுபிடிக்க வேண்டும்.
2: ஆமா, சுற்றி வளைத்து சொல்லும் போது அந்த இடத்துக்கு போக
0: வேண்டியது. கருத்துக்கள் பல பெறுகின்றதல்ல, சுற்றி வளைக்கும் போது ஒரு பதத்தை கொண்டு வந்து பல விடயங்களை தெரிந்து கொண்டு போகின்றோம். அப்ப அதுக்குள்ளே அவ வந்து மலை என்று சொல்லிப்பட்டு போகலாம். மழை எந்த நேரம் வரும், எந்த நேரம் போகும், நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு வருணன் என்ற பெயர் இருக்கு. வருணன் அதுக்கென்ற ஒரு பெயர். வானிலிருந்து பொழிகின்றபடியா வான்மழை என்ற பெயர் இருக்கின்றது. போரங்கிருந்து மழை பெய்யும், ஒரு இடம் இருந்து மழை பெய்யாது. மழை என்பது வான்மழை தான், வானத்திலிருந்து வரும். அவருக்கு வருணன், வருண பகவான், வாயு பகவான், அக்கினி பகவான், சூரிய பகவான் என்றெல்லாம் கூறுவோம். பகவானாக, கடவுளாக கணிக்கப்பட்டவர்கள். சரி, அதே போல இப்ப தொழுவம், தொழுவம் என்பதிலே அங்கே அவர்களுக்கு உணவுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு பகுதி. அதை தொட்டி என்று கூறுவார்கள். அந்த தொட்டிக்கு வைக்கோல், புல்லு எல்லாம் போடுவார்கள். பக்கத்திலே பெரிய ஜாடி, பெரிய இதில் பின்னாக்கு அந்த எல்லாம் கரைத்து வைப்பார்கள். இன்னும் ஒரு பெட்டிகளை தமிடு போன்றவற்றை போடுவார்கள், அவர்கள் உண்ணுவார்கள். இங்காலே ஓலை அதுகள் இல்லாமல் ஒன்றுக்கை போடுவார்கள். அதற்குள்ளே அந்த கட்டை அடித்து கட்ட மாட்டார்கள் அவர்களை, அப்படியே விட்டு வருவார்கள். மேலே நீங்கள் சொன்ன கொட்டில், பெரிய வீடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே மண்மறு எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே அவர்கள் தூங்கி அதிலேயே உண்டு உறங்கி எல்லாம் செய்கிற இடம் தொழுவம், மாட்டுத் தொழுவம் என்று கூறுவோம். அற்புதமான தமிழ் பதங்கள். ஆனால் நீங்கள் கூறியது போன்று புழக்கத்திலே இல்லை. கிறிஸ்துமஸ் காலங்களை, நத்தார் பண்டிகை காலங்களை இதை நாங்கள் காணலாம். வீட்டுக்கு வெளியே ஜோடித்திருப்பார்கள், அலங்கரித்திருப்பார்கள்.
2: சும்மா கூட
0: வைக்கப்போதும் வைக்கோல்லாம். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்ததுக்கு கிடையாது. சுற்றி வளைத்து கூறி பல கருத்துக்களை கொண்டு வரும் பொழுது உன்னிப்பாக நீங்கள் அந்த சரியான பதத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி எங்கள் மூளைக்கு சிறப்பு. அப்படி என்னால் இப்பொழுது கீழிருந்து மேலே 13 போவோமா?
2: 13 போலாம்.
0: 13 இங்கே இலக்கம் வைக்க மாட்டார்கள் வீடுகளில். 11 நம்பர் வீடு இருக்கும், 12 இருக்கும், 13 இருக்காது, 14 இருக்கும்.
2: 13
0: இங்கே 13 முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், கொஞ்சம் பயம். அதுவும் 13 இலக்கம் வெள்ளிக்கிழமை என்றால் மேலும் பயப்படுவார்கள்.
2: வந்திருக்கின்றது.
0: நாங்கள் 13 இலக்கத்துக்கு செல்ல இருக்கின்றோம் நாகப்பர். 13 இலக்கம் வந்து நீங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கின்றேன். வைத்தவுடன் நீங்கள் ஆசைப்பட்டபடி இன்று வந்த பதங்களுக்குள்ள உயர்தரமானவர் இவர் தான் எழுத்துக்களிலே. 7 எழுத்துக்கள் இருக்கின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள். மிகவும் சுலபமான பதில் இதுக்கு கூறுகிறேன். இவர் வந்து ஒரு மனித இனத்தை சேர்ந்தவர் என்று வைத்துக்கொள்வோம். மனிதர், உயிருள்ள மனிதர். இவர் வந்து திரைப்பட துறைகளே பிரபல்யமான பெயரை கொண்டவர். அந்த அவர் செய்கிற பதவிக்குரிய பெயர், ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஒரு திரைப்படத்தை முழுமையாக கொண்டு வந்து நாங்கள் பார்த்து கருத்து சிறப்பாக மகிழ்வதற்கு முதல் ஆள் இவர்தான். இவர் இல்லாமல் அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்க முடியாது, வெளிவிட முடியாது. அவர் கையிலே தான் இது இருக்கின்றது. அவர் யார், அவரே எப்படி கூறுவது? 7 எழுத்துக்களால் கூறப்படுகின்றது. சுலபமானது. எங்கே கண்டுபிடிங்கள்.
2: பாதி சொல்லிட்டீங்க,
0: தரவு தந்து விட்டேன். போதியில பாவலா கொஞ்சம் உரித்து குடிப்போம். உண்ணட்டும் வாழைப்பழமா கொடுக்காம கொஞ்சம் உரித்து விட்டு தந்தா உடனே சாப்பிடுவீர்கள் அல்லவா? யார் அவர்?
2: இங்கிலீஷ்ல ப்ரொடியூசரும் தமிழ்ல தயாரிப்பாளர்.
0: வாழ்த்துக்கள். ஆனா எடுத்தோட நாங்க நினைக்கிறோம் சுத்தி வளைஞ்சு தொட்டு விட்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்திருக்கீர்கள். புள்ளிகள் உங்களுக்கு இவர் இல்லாமல் திரைப்படம் மொழியில வராத எல்லாம் அவர்களை தான் இருக்கு.
2: இவர் தான் தயாரிக்கிறவர், இவர் தான் பைனான்சியர், எல்லாமே இவர் தான்.
0: அங்குதான் இருக்க முதலாளி அவர் தான். முதலாளி இல்லாட்டி இவங்க எப்படி படம் எடுத்தால் என்ன, எப்படி இயக்கினால் என்ன, எப்படி நடித்தால் என்ன, எப்படி பாடினால் என்ன, எப்படி இசையமைத்தால் என்ன, அவருடைய புக்கட்டுகளால வீரர்கள் செய்யணும்.
2: ஐயா விட்டமின் பிஏ குறித்த தானே
0: அவர் உயிர் ஓட்டம் அவர் எடுத்தான் ஐயா. நல்லது தயாரிப்பாளர், நல்ல பதிலை தந்து வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பதத்தை தருவதற்காக ஓடி வர வேண்டும். விரைவாக நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். வாருங்கள் விரைவாக. 1 நிமிடம், 2 நிமிடம் கொடுக்கப்படும்.

0: வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம் வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
1: அப்பா வணக்கம்.
0: வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரை கொண்டு வாருங்கள். இப்பொழுது இரண்டே இரண்டு பெட்டி இருக்கின்றன. வணக்கம். இரண்டே இரண்டு பெட்டி
1: இருக்கின்றது.
0: ரெண்டு இரண்டும் தான் இருக்கின்றது.
1: சரியப்பா.
0: பதினொன்று. பதினோராவது இலக்க பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டு ரேவதி உங்கள் பெயரில் உடனே கடவுச்சீட்டை கேட்கின்றது. என்ன மந்திரத்தை உச்சரியுங்கள். அவசரமாக பெண்குரல் வந்தவுடன் அவசரமாக திறந்து விட்டது. வெட்டி அழகாக இருக்கின்றது. அங்கே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. எங்களுக்கு விருப்பம் இல்லாத பதம் அந்த பதம். யாருக்கு அந்த பதத்தை கேட்க யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில எந்த அங்கமும் இயங்குதில்லை. மக்கள் படும் மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, மங்களம் என்ற எல்லா இதுக்கும் ஒரு அங்கம் எங்கட வாழ்க்கையில். இது இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மற்றவர்களை பார்த்து நான் துன்பப்படும் வேளையில் இதற்கு துன்பங்களோடு சம்பந்தப்பட்டது இந்த பதம். அமைதியாக
1: இருக்கின்றது.
0: இந்த பதத்தை உபயோகித்துக் கொள்ளலாம். மன துயரங்கள் பெரும்பாலும் செய்ய முடியாது. என்ன செய்யறன்னு தெரியாமல் இருப்பினம் கண்டுபிடித்து விட்டார். நாகப்பன் பதத்தை ஓடி வருகிறார். நீங்கள் தான்
1: என்ன தெரியல. அப்பா நல்லதா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம்
0: கவலைப்படுவார்கள். கவலைப்படுவதை கருத்தில் வைத்து கூறப்படுகின்ற பதம் ஒன்று. கவலை கவலையா இருக்குது. ஏன் அப்பா கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கும் போதே அப்பா சரியான கவலையிலே இருக்கின்றார் என்றெல்லாம் கூறுவதற்கு இந்த பதத்தை பாவிப்பீர்கள். ஏன் மகளே கவலைப்படுகிறீர்கள், என்ன துன்பம் மகளே? ஐந்து எழுத்தம்மா. நீங்கள் தோழியர்களோட பாடசாலை காலத்திலே கேட்பீர்கள் இந்த பதத்தை உபயோகித்திருப்பீர்கள். இப்பொழுதும் உங்கள் நண்பர்கள் தோழிகள் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கவலைகளை பற்றி கூறும் இந்த பதத்தை இப்படி இருக்கப்பா ரே கவலையா இருக்கு என்று கூறுவதை இப்படியும் கூறலாம். சானாவிலே ஆரம்பிக்கும் ச என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் அந்த பதம். கவலையை குறைக்கும் பதம் அம்மா. கவலை மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்து எனப்பா இப்படி இருக்கின்றா என்றும் கேட்கலாம். அவர்களும் எங்கள் துன்பமாய் இருக்கின்றது என்பதற்காக கூற உபயோகிக்கப்படுற ஒரு வார்த்தை இது. கவலை துன்பங்களை செல்லும் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எங்களுக்கு தெரிய வைக்கும். சந்தோஷம் என்ன மகள்வாய் இருக்கின்றா என்று கூறுவோம். அதே போல கவலையா இருந்தால் எப்படி கேட்போம்?
1: சஞ்சலம்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்கார எடுத்து விட்டேன் உங்களிடம் இருந்து அந்த பார்த்து சஞ்சலம். ஏன் சஞ்சலம் கொள்ளுகின்றாய், சஞ்சலப்பட வேண்டாம் என்று கூறுவோம். என்ன ஒரே சஞ்சலமாயிருக்கிறேன், நான் என்ன செய்யறது இப்படி அப்படி என்ன உங்களோட பேசுவார்கள் தானே அம்மா. நீங்களும் அப்பா சஞ்சலமாயிருக்கப்பா, ஒரே சஞ்சலமாயிருக்கப்பா, துன்பமாயிருக்கின்றது ஏதோ காரணம். சஞ்சலம் என்ற அற்புதமான பதம். இந்த எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் சிறப்பு இறுதியாக 12வது பெட்டியை திறந்து அந்த பதிலை கண்டுபிடித்தீர்கள் உங்களுக்கு மேலும் 2 புள்ளி கிடைக்கும். கொடுங்கள்.
1: சரி, 12
0: 12 கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கேட்கின்றது, கூறுங்கள் மந்திரத்தை.
1: திறந்து
0: விட்டதம்மா, தங்க தடை இல்லாமல் இறுதி பெட்டி 2 புள்ளிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 5 எழுத்துக்களோடு அது வந்து எங்கள் மத்தியிலே பலர் இருக்கின்றார்கள், எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள், இப்படி விளைவிப்பார்கள். மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கிறதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. எங்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு இப்படி செய்ய விருப்பப்பட மாட்டோம். நீங்கள் பணிபுரிய அலுவலகங்களில் கூட ஒருவருக்கு ஒருவர் இப்படி செய்து விடுவார்கள். பாரத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அது இருக்கின்றது. அடுத்தவர்கள் துன்பம் விளைவிப்பதை இப்படி சொல்லுவது, துன்பம் விளைவிப்பதற்காக செய்கிற காரியங்கள் பல இருக்கின்றது. இவற்றையெல்லாம் செய்து இந்த பதத்தால் சொல்லுவார்கள். 5 எழுத்து. அடுத்தவர்களை புறம் சொல்லி, குறை சொல்லி, குற்றம் கண்டுபிடித்து, பொய் சொல்லி எல்லாம் மூட்டி விட்டு அதட்டி விட்டு ஒரு வேலை இழக்க பண்ணி எல்லாம் செய்வதற்கு இப்படி செய்வோம், அதை இப்படி சொல்லுவார்கள் இந்த பதத்தினாலே. இத்தனை குழப்பங்கள் ஏற்படும். காலம்
1: எடுக்கின்றது,
0: காலம் எடுக்கின்றது. அடுத்தவர் காத்துக்
1: கொண்டிருக்கிறார்.
0: உங்களுக்கு இல்லை, 2-3 வினாடிகள் இருக்கின்றன. கூறுங்கள். இப்பொழுது சஞ்சலம் கூறியது போல இதையும் கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்கோரி, அதனால் தான் சொல்றது, நீங்கள் ஆரம்பத்திலே வர துவங்கி விட்டீர்கள். பல புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளலாம். கூறுங்கள். 2 சரி, அடுத்தவரோட நான் சொல்லியிருந்தேன்மா. நன்றி மகளே, உன் முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவரவாகவே அழைத்தவர் கிருஷ்ணன், நீங்கள் அழைத்திருந்தீர்கள். அடுத்ததாக நாகப்பன், நீங்கள் அழைத்தீர்கள். யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது. ஒரு பதம் மட்டும் இருக்கின்றது. யாருக்கு வேண்டும் அந்த 2 புள்ளி? மீண்டும் ரேவதி மீண்டும் பெறுவதென்றாலும் பெறலாம், கரையவில்லை. 2 புள்ளி இருக்கின்றது. ஓடி வாருங்கள், விரைவாக நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் வேகம் விவேகம் என்று எங்கள் சிந்தைக்கு விருந்தாக வருவது பொக்கிஷம். எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். கிருஷ்ணன் அவர்கள் வீடு வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. அவர் பாடலும் தரவில்லை, மீண்டும் பெறுகின்ற என்றார். அங்கே யார் வரப்பு? ஒன்றுக்கு ஒரு பெட்டி இருக்கின்றது, அந்த பெட்டி திறந்தாகிவிட்டது. யார் வந்து கூறுகிறோம்? யார் கூறினாலும் அவர்களுக்கு 2 புள்ளி வழங்கப்படும். இறுதியாக ரேவதி திறந்த பெட்டியை ரேவதியும் கூறலாம், மற்றவர்கள் வந்து கூறினாலும் உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். இந்த ஒருவருக்கு இடையூறு ஏற்படுவதும் வண்ணம் பல காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் வண்ணம், குழப்பங்கள் வரும் வண்ணம், எல்லாம் குழம்பி போகும் வண்ணம் செய்வதற்கு ஒரு ஒரு பதம் இருக்கின்றது. தேவையில்லாமல் மூட்டி ஒருவருக்கு ஒரு சண்டை மூட்டி விடுவது, ஒருவருக்கு வெறுப்பு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வது, ஒருதரை ஒருவர் வெறுக்கும் வண்ணம் சில விடயங்களை செய்வது, இப்போ புறஞ்சொல்லுதல் என்றெல்லாம் கூறினா அப்படி பல விடயங்களை செய்வார்கள். அதை ஒரு சொல்லால் அழைக்கின்றார்கள். நாங்கள் அழைப்போம். இது முன்பும் ஒரு தடவை எங்களுடைய பொக்கிஷத்தோ அல்லது புதிய அல்லையோ வந்த பதம். எங்கே யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள். இல்லையென்றால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. சாரி, நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து பாடல் தர ஆரம்பிக்கின்றேன். எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் கேட்ட பாடல் எல்லாமே பயத்துக்கு தாண்டா என்ற பாடல். அந்த பாடல் வருகின்றது நவக்கிரகம் திரைப்படத்திலிருந்து. கேட்போமே.

எல்லாமே வயசுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா.

பல்லவி பாடுறதும் முயலுக்கு மூனே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும் முக்கால் முன்னே எட்டால் நின்று பல்லவி பாடுறதும் முயலுக்கு மூனே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும் உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும் உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும் குழையுறதும் இடையிறதும் வளையிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா எல்லாமே வயத்துக்கு தாண்டா.

0: அநியாயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும் நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே பயத்துக்கு தாண்டோ.
1: ஆமாம், இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் அசைவதே இந்த வயிற்றுக்காகத்தான். ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் கோடானு கோடி பணம் சம்பாதிப்பவனும் வீதியிலிருந்து யாசகமும் செய்பவனும் அசைவது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான். அற்புதமான கருத்தான பாடல். நாகப்பன் அவர்களே வந்தவர், அவர் இதை தந்தவர், இந்த பாடலை தந்தவர் ஜெகபிரசாதிக் அவர்களாக இருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் சரவணன் உங்களுக்காக வரும் கிருஷ்ணனை ஒரு தடவை இந்த பாடலுக்காக அழைப்போம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
1: பாடலை கூறுங்கள். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
2: வீட்டுக்கு வந்துட்டேன், இப்பதான் வந்தேன் ஐயா.
1: வாழ்த்துக்கள். வர வேண்டும். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: எனக்கும் ஒரு பொம்மை பாடல் தாருங்க.
1: என்ன பாடல் தாருங்கள்?
2: சொந்தமடி நீ எனக்கு
1: என்ற பாடலா?
2: படம் பெயர்
1: இல்ல, பாடல் பாடல் தான் நான் கேட்டேன்.
2: பின்னல்ல நீ ஒரு பொம்மை,
1: அந்த பாடல்
2: பொய்யல்ல நான் சொல்வதுண்மை.
1: அப்படியா? பின்னல்ல நீ ஒரு பொம்மை, இது என்னதுல சொந்தபடி நீ எனக்கு. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் கேட்டு மகிழ்வோம். வந்து இறங்கியமைக்கு நன்றி.
2: அந்த சொல் பரிகாசமா?
1: இல்ல இல்ல இல்ல ஐயா, இன்னொரு முயற்சிங்கள். பரிகாசம் என்பது அடுத்தவர்களை பார்த்து நகைத்து கொள்ள வைக்கிறதன் பரிகாசம் பண்ணுது. இது அப்படி மற்றவர்கள் இப்ப என்னை யாரும் பரிகாசம் பண்ணுவதற்காக எனக்கு நீங்கள் செய்கிற செயல், நீங்கள் செய்து விட்ட செயலாயிரு, நீங்கள் ஆக்கிவிடும், அது பிழையாக செய்கிற பிழையாக மற்றவர்களுக்கு சொன்னால் மற்றவர்களை என்னை பரிகசிப்பார்கள் அல்லவா? அதை எப்படி சொல்வது? அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்கிற தீங்கிலே உண்டு. ஒரு இடத்துல இருந்தோண்டு ஒருத்தருக்கொருள் போட்டியான நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து விட்டது. நான் பாடல்கள் தொடர்கிறேன், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி உங்களுடைய ஆர்வத்துக்கு. நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்ள இருப்பது சரவணன் வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று பெட்டிகளை திறந்து சுவாரஸ்யமா பேசி கேட்ட பாடல். அன்போடு என் அன்பு கிருஷ்ணன் முதலில் ஆரம்பித்து விட்டு பயணத்திலிருந்து பங்கு பெற்று விட்டு பயணத்தால் வந்தவுடனும் இணைந்து எப்படியும் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஓடி வந்ததற்கு வாழ்த்து கூறி வரவேற்று அவருடைய பாடலையும் பெற்றுக்கொண்டு தருகின்றேன். இப்பொழுது இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் உயர்ந்தவர்கள் திரைப்படுத்த பாடல்.

அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாடு. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு. அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்த

உண்டடா, வெயில் என்ன நீ

சிறப்பான ஒரு பாடல். வாழ்க்கையிலே நாங்கள் காண முடியாததை கண்டுகொள்வதற்கும் வாழ்வியலே கிடைக்கின்ற தத்துவங்கள் பல, அதிலே நாங்கள் நேர்முகமாக கண்டு கழிக்கும் கண்டு உணரக்கூடிய பக்குவங்களும் தத்துவங்களும் உண்டு என்பது கட்புலன் செவிப்புலன் மொழிப்புலன் எல்லா புலன் அத்தனையும் சேர்ந்த உருவங்களை வைத்து அமைத்த அந்த திரைப்படம் வாழ்க்கையை அப்படியே எடுத்து காட்டி சென்றது. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே சரவணா நல்லதோர் பாடலை தந்திருக்கின்றீர்கள். நான் கூட இந்த பாடலை பல பாட்டும் பதமும் நிலை நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்றேன். என்னை கவர்ந்த பாடல்களும் இது ஒரு உண்மை நிலை அறிந்த பாடல், அற்புதமான திரைப்படத்து பாடல். அந்த வேளையிலே அடுத்து அன்பு மகளை ரேவதி, நீங்கள் இறுதி நேரத்தில் வந்தாலும் அழகாக இணைந்து சிறப்பித்து புள்ளிகள் பெற்று ஒரு பாடலை தந்தீர்கள். இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு என்ற பாடல் தந்திருக்கின்ற அந்த பாடல் ராஜா திரைப்படுத்த பாடல். இரண்டில் ஒன்று இரண்டு புள்ளி அல்லது ஒரு புள்ளி ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்று இயங்கி வந்துவிட்டு இந்த பாடலை தந்தீர்கள். வருகின்றது உங்களுக்கான பாடல்.

ஒன்று இரண்டு இப்படிப்பது போன்று இரண்டில் ஒன்று இது அல்லது அது என்று சொல்லு என்று கேட்பது போன்று அற்புதமான ஒரு பாடல். ஆம் இல்லை இதைத்தானே கேட்கின்றார்கள் இரண்டில் ஒன்று என்று. அற்புதமான அந்த பாடலை இறைவதி நீங்கள் வந்து சிறப்பாக விளையாடிய வேளையிலே பாடலையும் தந்து சென்ற வேளை ஒலித்து சென்றது அந்த பாடல். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் வேளை ஆரம்பித்த அன்பு கிருஷ்ணன் பேருந்திலே இருந்து கொண்டு பயணம் செய்யும் பொழுதும் பயணம் செய்து முடிந்து வீடு வரும் வரைக்கும் முன்னில் தமிழ் வானொலியை இது கிரகித்து கொண்டே இருந்திருக்கின்ற நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லி இறுதியிலும் ஓடி வந்து இணைந்து விடுவோம் பாடலை கொடுத்து விடுவோம் என்று ஓடி வந்து புள்ளியை ஒரு தடவை வெற்றி விடுவோம் என்று முயற்சி செய்தார். முடியவில்லை. இருப்பினும் அவருடைய அக்கறைக்கும் அவருடைய தொடர்புக்கும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். பெண் அல்ல நீ ஒரு பெண் மணி பொன் பொம்மை என்று கூறும் சொந்தமடி நீ எனக்கு திரைப்படுத்த பாடலை தந்தவளை அந்த பாடலையும் கேட்போம்.

0: இனிமையான அந்த பாடல்களோட பல விடயங்களை கூறிக்கொண்டு போகின்றது. வாழ்க்கை என்றால் என்ன, உயிரினம் என்றால் என்ன என்று அறியும் வண்ணம் சிந்தனைக்கு வந்த பாடல்களை தெரிவு செய்து கொண்டது வந்து தருவதற்கு பொம்மை பாடல்களை இன்று கூடுதலாக தந்தார்கள். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் நடைபெறுவது என்ன என்பதை கூறும் பாடல்கள் என்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. இருப்பினும் அதற்கு முன்பு பாடல்களை தந்த உங்களுக்கும் இணைந்தவர்களுக்கும் நன்றி கூறும் வேளையில் இப்பொழுது நாங்கள் இன்றைய பொக்கிஷத்திலே 20 பெட்டிகளை கொண்டு வந்தோம். அன்புடன் நாகப்பன் அவர்கள் இறுதி நேரத்திலும் அழைத்து கொண்டிருந்தார். அந்த சொல்ல முடியாத பெட்டியை தான் சொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தபடியால் அவரை ஒரு தடவை எடுத்து இருந்து அவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம் நாகப்பன், வணக்கம். தெரிகிறது, நான் அதை முடித்துக்கொண்டு நேரத்தை கருதி ஓடி வந்து பாடல்களை தந்து கொண்டிருந்தேன். நீங்கள் 65-70 தடவை உங்களுடைய அழைப்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள், கூறுங்கள் அந்த பதம்.
1: அது 2 புள்ளி எடுத்துக்கணும் இல்லையா?
0: விடக்கூடாது இல்லையா, பெட்டியை நிரப்பிக்கொண்டுதானே போவேன். நானும் என்னுடைய பெட்டிகளை எல்லாத்தையும் கவிட்டு வைத்து விட்டு எல்லாம் போவேன். கூறுங்கள் என்ன பதம்.
1: வஞ்சகன்,
0: வஞ்சகன் பொருந்தவில்லை. வஞ்சகன் வந்து அங்கே செய்வது, ஆனால் அதால் ஏற்படுற குழப்பங்கள் எல்லாவற்றையும் உருவாக்குவதை செய்பவர் வஞ்சகன் போல வேறு ஒரு பதம் இருக்கின்றது. முயற்சிக்கு நன்றி. அவரை இப்படியும் சொல்லுவார்கள், அவர் அதையும் செய்வார், அதை செய்வதற்கு அந்த விடயத்தை ஆக்குவதற்கு இதையும் செய்வார், வஞ்சகத்தையும் செய்வார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் முயற்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நான் வாழ்த்துக்கள் இப்பொழுது சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் சில நொடிகளில் அது தெரியும், தெரிவோம், தெரிவோம். நன்றி நாகப்பன், வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு, நன்றி, நன்றி. இப்பொழுது அன்புடன் நாகப்பன் அவர்களும் வந்து ஒரு தடவை முயற்சித்து பார்ப்போம் என்றார். அந்த விடாமுயற்சி, அந்த அந்த ஆர்வம், அதுதான் என்னை கவர்ந்தது உங்கள் எல்லோரிடம் இருந்து. என் அன்பு உறவுகளே, ஒன்று கூடி காட்டின நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்க வேண்டும் என்று எவ்வளவு நீங்கள் பிரயத்தனம் செய்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் இன்று முன்னிகள் தமிழ் வானொலியிலே 20 பெட்டிகளை கொண்டு வந்து 19 சொற்களை கண்டுபிடித்து விட்டோம். ஒரு சொல் உங்களுக்கு தெரியும், அது தொண்டைக்குள்ளே இருக்குது, வெளியில் வருதுங்க, முயற்சிக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாகப்பன் அவர்களே உங்களுக்கும், கிருஷ்ணா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ரேவதியும் அதை சொல்லுவோம் என்று எண்ணிக்கொண்டு இருந்திருக்கின்றார். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இருப்பினும் நாகப்பனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், பார்ப்போம். நான் உங்களுக்கு கூறுவேன், நாங்கள் வந்து கண்டுகொண்ட சொற்களை முதலில் பார்ப்போம். ஆதவன், செம்பு, ஆலமரம், வேர்க்கடலை, தாடகை, வருணன், மின்னல், பசி, கவி, உலக்கை, சஞ்சலம். 12வது பதம் கூறப்படாமல் இருக்கின்ற பதம், அதை நான் கூறுகின்றேன் முடிவிலே. தயாரிப்பாளர், தொழுவம், பொறியாளர், களனி, கரி, ஓலம், பந்தல் கால் அல்லது முகூர்த்த கால், புளிய மரம் ஆகிய 19 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அத்தனை பதங்களும் எங்களுக்கு தெரிந்த பதம், ஒரு சில அல்ல, 19 பதங்களையும் நாங்கள் வாழ்க்கையிலே உபயோகிக்கின்றோம். அதற்கு வேறு பதங்களும் இருக்கின்றன என்பதை இன்று தெரிந்து கொண்டோம். பாவிக்கப்படாத மறந்து போன சொற்களையும் புதுப்பித்து கொண்டோம். அந்த வகையில் அந்த 19 பதங்களை கண்டுகொண்ட எங்களுக்கு அந்த 12வது பதம் ஒரு சிறப்பான பதம். அந்த பதம் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விடாமல் குழப்பம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த பதத்தினுடைய தரவுகளை கொடுத்திருந்தேன், அடுத்தவர்களுக்கு துன்பம் வரும் வண்ணம், மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து குழம்பிக் கொண்டு முடிவுகளை தவறாக எல்லாம் செய்வதற்கு ஒன்றை செய்வார்கள் சிலர். அப்படி செய்பவர்களை பலவிதமாக கூறினீர்கள், அத்தனையும் பொருத்தமானதுகள் தான். ஆனால் சரியான பொருத்தம் என்னிடம் இருக்கின்றது, அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் குந்தகம். குந்தகம் செய்யக்கூடாது, அற்புதமான ஒரு பதம். பாரத காலத்திலிருந்து அவர்களை வெளியேறும் முன்னம் குந்தகம் செய்தார்கள். இவனுடைய பதவியை பறிப்பதற்காக இப்படி குந்தகம் விளைவித்தார்கள். குந்தகம் என்பது சரியான பதம். இதற்கான புள்ளி சொல்லியிருந்தால், பெட்டியை திறந்தவர் சொல்லியிருந்தாலும் 2 புள்ளி, இறுதியில் யார் வந்து சொன்னாலும் 2 புள்ளி என்று கூறினேன். இந்த இரண்டு புள்ளியையும் கொடுக்கத்தான் போகின்றேன் யாரு கண்டால் ஒருவருக்கு, அவர் வந்து ஆரம்பத்திலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து இறுதியிலும் ஓடி வந்து உற்சாகத்தோடு நினைந்து கொண்டு இருந்தவர் அன்பு கிருஷ்ணா. அந்த புள்ளியை உங்களுக்காக தருகின்றேன். இப்பொழுது புள்ளிகளின் எண்ணிக்கையை கூற வேண்டும். புள்ளிகளை பெற்றவர்களின் விவரத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். ஒரு பாடல் இருக்கின்றது, அது இறுதிப்பாடலை கேட்டு எனக்கு மகிழ்வூட்டி விடை பெற்றுக் கொடுக்கும் நாகப்பன் கேட்ட பாடல் வர இருக்கின்றது. அதற்கு முன்பு புள்ளிகளை பார்ப்போம். இங்கே நான்கு நான்கு புள்ளிகளை, தலா நான்கு நான்கு புள்ளிகளை பெற்றவர் யார் என்று பார்த்தால் இருவர், ஒன்று கிருஷ்ணன், அடுத்தவர் ஜெகவர் சாதிக் அவர்கள். நான்கு நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் அடுத்து ஒருவர் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார், அவர் ரேவதி, மூன்றாவது இடத்தில் நிற்கின்றார். அடுத்தது சரவணன் அவர்கள், எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கு இரண்டாவது இடத்தில் நிற்கின்றீர்கள். அதனால் முதலாவது இடம் கடந்த வாரம் போல் இந்த வாரமும் அன்புடன் நாகப்பன் அவர்கள் மொத்தம் 18 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றீர்கள். முதலிடம், இரண்டாவது இடம், மூன்றாவது இடம், நான்காவது இடம் பெரிதல்ல, ஆனால் வாழ்த்துக்கள். எல்லா புள்ளிகளையும் பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்திருக்கின்றீர்கள், நிகழ்ச்சியை அழகுற கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிருஷ்ணன், ஜெகபர் சாதிக் அவர்கள், நாகப்பன், சரவணன், மகள் ரேவதி, உங்கள் ஐவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி நேரத்தை தாண்டி வந்துவிட்டோம். இருப்பினும் அந்த பொறுமையான எண்ணம் எங்களை கலகலப்பாக இருப்பதற்கு மொன்றியல் தமிழ் வானது கொஞ்சம் இளக்கமாக எங்களுக்கு தந்திருக்கின்றது நேரத்தை இலக்கி அந்த நேரத்தை உபயோகித்து கொண்டு இறுதியாக ஒரு தத்துவ பாடல், அந்த பாடலை அன்புடன் தந்தவர் எங்கள் நாகப்பன் அவருக்கு வெற்றி பாடலாகவும், வளமையாக அவருக்கு இறுதிப்பாடல் கேட்பதனால் பெரும் ஆனந்தம். அவருடைய முயற்சிக்கும் எங்களை உற்சாகப்படுத்தியதற்கு எங்களை எல்லோரும் நன்றாக உற்சாகப்படுத்தி, ஒரு உற்சாகம் என்னவென்னா நாகப்பன் வந்து சொல்லி விடுவார் என்று ஓடி வருவார்கள் மற்றவர்கள். சிறப்பாக இருந்து கலகலப்பான இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டோம். பாடலை கேட்போம். அந்த பாடல் வருகின்றது சிவப்பு மலர்கள் திரைப்படத்திலிருந்து. அற்புதமான ஒரு பாடல். நாகப்பன் அவர்களே, வெற்றியாகவும் எங்களோடு இணைந்து சிறப்பித்த உங்கள் விருப்பமாகவும் அந்த பாடல் வெற்றி பாடலாகவும் ஒலிக்கப்படுகின்றது.

அற்புதமான கருத்து கொண்ட ஒரு பாடல். நாங்கள் எல்லாம் உண்மையிலே பொம்மைகள் தான். அதை வாய் பேசக்கூடிய எங்களுக்கு வாயை பேச முடியாத கை காலெல்லாம் ஆட்டக்கூடியதாக ஒரு பொம்மலாட்டத்தை ஆட்டி இறைவன் படைத்து எங்களை எல்லாம் ஆடவிட்டிருக்கின்றான். ஒவ்வொருவர் உள்ளத்திலே இருக்கின்றதை பொம்மலாட்டத்தில் செய்யால் காட்டப்படுகின்றது. வாய் மனத்திலே என்ன இருக்கின்றது, செயலிலே என்ன அர்த்தம், என்ன விளைவு என்பதை எல்லாம் எடுத்து காட்டும் ஒரு சிறந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா மெல்லிசை மன்னரன் இசையிலே வந்த அந்த பாடல் 1986 ஆண்டு திரைக்கு வந்தது என்பவர்கள் இனிமையான இந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம் பொக்கிஷம். பொக்கிஷம் பாரத்தில் ஒரு நாள் மலரும். இந்த வேளையிலே அன்புடன் வந்து கிருஷ்ணன், ஜெகபிரசாதிக், நாகப்பன், சரவணன், ரேவதி, நீங்கள் இணைந்து சிறப்பித்து உரு கொடுத்தீர்கள், உயிர் கொடுத்திருக்கின்றீர்கள். இன்னொரு கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு உற்சாகத்தை தந்து எழுத்து மூலம் பல கருத்துக்களையும் தந்து நிகழ்ச்சியை முழுமையாக்கி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு 2025 ஆண்டின் 9 மாதத்தின் 10 நாள் பொக்கிஷம் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் இவர்களையெல்லாம் நான் உணர வைத்த தமிழ் எல்லோரையும் எங்களுக்கு ஆக்கி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்று கூறி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்பு நேயர்களோடு நான் இணைந்து இறைவனிடம் கேட்பது எங்களுக்கு அல்லல் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், ஆசைகளை அறுத்து பாசங்களை ஒறுத்து நாங்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக செல்ல வேண்டும். அதற்காக அறம், மனிதநேயம், சீவகாரண்யத்தை தழுவுகின்றோம், அதை பின்பற்றுவோம் என்று கூறி ஒட்டுமொத்தமாக உங்களோட வரைஞ்சுகின்ற நிறைவா அல்லல் இல்லாத அமைதியான நல்ல வாழ்க்கை கிடைக்க அருள்புரிய வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சி கண்டுபிடி பொக்கிஷம் நிகழ்வு இனிது நிறைவுக்கு வருகின்றது. அனைவருக்கும் என் நன்றிகள். வெற்றி பெற்றவர்களுக்கும் இணைந்து கொண்டவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

இனிமையான அந்த கனேடிய தேசிய கீதம் தமிழிலே பாடுவதற்கு வசதி கொடுத்த இந்த நாட்டுக்கு நன்றி கூறி இந்த நாட்டை மதிக்கும் நாங்கள் அனைவரும் கனடியா நாட்டின் பிரஜைகள் என்ற ஒரு உணர்வோடு வாழும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்த நாட்டுக்கு நன்றியை கூறிக்கொள்ளும் வகமாக அந்த தேசிய கீதத்தை மீண்டும் இன்னொரு மொழியிலே கேட்கின்றோம்.

பல மொழிகளிலும் எங்கள் நாட்டிலே கனடா தேசிய தினத்தை மகிழ்வோடு உணர்வோடு கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடம் நாங்கள் வெளியில் சென்று அப்படி எங்களால் கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய சூழலுக்கேற்ப அவர்கள் அதை குறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தமிழிலேயே கேட்டோம், ஆங்கிலத்திலே கேட்டோம், பிரெஞ்சு மொழியிலே கேட்டோம். பன்மொழி மக்கள் வாழும் இந்த நாட்டிலே அனைவருக்கும் முதலுரிமை கொடுத்து அனைவரும் தங்கள் உயிராக மதிக்கும் இந்த கனடாவை, கனடாவினுடைய இந்த நாளை, பிறந்த நாளை என்று கூறலாம். இந்த கனடா என்று அழைக்கின்ற நாடு இன்றைக்கு 154வது வருடத்தை காண்கின்றதை மகள்வோட 154க்கு மேற்பட்ட நாடுகளில் வந்த அத்தனை மொழிகளிலும் தங்கள் மொழிகளிலே தங்கள் கலை கலாச்சார பண்பாடுகளோடு கனேடிய பின்னணியோடு நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளத்தை கொண்ட இந்த கனடா இந்த மக்களுக்கு ஒரு வேற்று பிரிப்பு என்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் கனடியர்கள் என்ற எண்ணத்தை, தேசிய ஒற்றுமையை, தேசிய மனப்பான்மையை வளர்த்து வைத்திருக்கின்ற நாடு, தேசிய உணர்வோடு நாங்கள் அனைவரும் இந்த கனடா நாட்டின் கொடிக்கு மதிப்பு கொடுத்து, இந்த மண்ணுக்கு மதிப்பு கொடுத்து, இந்த அரசியல் சட்ட திட்டங்களுக்கு அமைய நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து வாழ்வில் முன்னேறுவோம் என்ற எண்ணத்தோடு, எதிர்கால நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக எங்களுக்கு கிடைத்த இந்த நாடு, நாங்கள் பிறந்த நாட்டை விட்டு வந்துவிட்டோம், பிறந்த மண்ணை பார்க்க முடியாது, பிறந்த மண்ணில் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்துவிட்டோம், பிறந்த மண்ணில் எங்களுக்கு இருக்கின்ற பிரஜா உரிமையை இழந்துவிட்டோம் என்ற ஒரு துன்பம் ஒரு பக்கம், அது சாதகமாகத்தான் அது இப்பொழுது தோன்றுகின்றது. எங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு மண், எங்களுக்கென்று ஒரு சுதந்திர பூமி கிடைத்திருக்கின்ற நம்பிக்கையோடு எதிர்கால சந்ததிகள், எங்கள் சந்ததிகள் தமிழ் உணர்வோடு உணர்ந்து வாழக்கூடிய வகையில், எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய வகையில் சுதந்திரம் கிடைத்த இந்த நாட்டை நாங்கள் எங்கள் உயிரின் மேலாக மதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. எங்கள் நாட்டிலே, நாங்கள் பிறந்த நாட்டிலே எங்கள் மொழியை, எங்கள் மதத்தை, எங்கள் இனத்தை வளர்த்துக் கொள்ள முடியாமல் எதிர்கால சந்ததிகளை துளைத்து விட்டு வந்த எங்களுக்கு இந்த நாடு எங்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, இது உங்கள் சுதந்திர நாடு, நீங்கள் இதையே சுதந்திர நாடாக பெற்றுக் கொள்ளுங்கின்ற வகையிலே, எனக்கு பின்வந்தவர்கள், எங்களுடைய சந்ததியினர்கள் அனைவருக்கும் இது ஒரு எதிர்கால எங்களுடைய நாடு என்று கூறக்கூடிய வகையிலே உணர்வை தந்து, உயிர் வாழ்வு வழியை காட்டி, உயர்ந்து வரும் நிலையை காட்டிய இந்த நாடு. அதனால் இதுவே எங்கள் நாடு என்று நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய சந்ததிகள் இங்கு வாழ முடியும். பல்லாயிரக்கணக்கான லட்சோப லட்சம் மக்கள் வாழுகின்றோம். அவர்கள் அத்தனை பேரும் கனேடியர்கள், நாங்கள் கனேடியர்கள் என்ற உணர்வோடு எங்கள் நாடு என்ற உணர்வை ஊட்டி எங்களை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள். இதில் எந்த பாகுபாடு பேதங்கள் இல்லை. எல்லோரும் சமம், சமத்துவமான ஒரு நாடு என்று கூறலாம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பெருமையோடு இதை கூறிக்கொள்ளுகின்றேன். காற்றலையில் பகிரங்கமாக உங்கள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு பதிவாகவே அமையும் என்று எண்ணுகின்றேன். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நன்றியோடு, அரசியல் நீரோட்டத்தில் எங்கள் தமிழர்கள், எங்கள் தமிழ் உறவுகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் யாப்புகளிலே கலந்திருக்கின்றார்கள். இந்த அரசியல் சீர்திருத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு என்ற முதலிடம், எங்கள் பண்டிகைக்கு முதலிடம், பாராளுமன்றத்திலேயே தைப்பொங்கல் திருநாளை அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு நாடு. தைப்பொங்கல் தமிழ் தமிழர் திருநாள் என்று அகில கனடாவிலும் இருக்கின்ற தமிழர்கள், பெருமக்கள்கள், குடிமக்கள்கள், உத்தியோகத்தர்கள், அலுவலகர்கள் என்று மட்டுமல்ல, அரசிய ஊழியர்கள், அரசாங்கத்தை நடத்துனர்கள், மந்திரிகள், பிரதானிகள் கூட வந்து கலந்து கொண்டாடுகின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் முகநூல்களில் பார்த்திருக்கலாம், வலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம், ஊடகங்களில் கேட்டிருக்கலாம். இன்று காலை, இன்று மாலை கூட நிகழ்விலே வந்து விவரமாக இந்த கனடா எப்படியே எத்தனையாவது என்று பிரகாஷ் கூறியிருந்தார். செய்தி பகுதிகளில் எல்லாம் பகிரங்கமாக வந்த செய்திகள் இது. ஆதலால் நாங்கள் நாங்களாக வாழ்வதற்கு, எங்களை அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு, எங்கள் கலாச்சார விழுமியங்கள் பண்பாடு வழிகளை வகுத்து தருவதற்கு தந்த இந்த நாட்டை நாங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் எங்கள் நாடு என்ற தேசிய மனத்தோடு உலகளாக இருந்து இங்கே எங்களை போன்ற அகதிகளாக வந்தவர் அத்தனைகளையும் சகோதரர்களாக எண்ணிக்கொண்டு வாழுகின்றோம். எங்களுக்கு குடியுரிமை தரும் வேளையிலே பல நாடு மக்களுக்கு ஒன்றாக கொடுப்பார்கள். அந்த வேளையில் நாங்கள் அதுக்குள்ளே குழுமியிருந்து 400-500 பேர் இருந்து கொண்டு ஒவ்வொரு கையை ஒவ்வொருவர் பிடித்து ஆடிக்கொண்டு இந்த தேசிய கீதத்தை பாடுவோம்.
நாங்கள் அத்தனை பேரும் சமம். இந்த ஒரு குடையின் கீழ் ஒரு கொடியின் கீழ் வாழ்கின்றோம். இதுதான் எங்கள் கொடி. இதற்கு விசுவாசமாக இருப்போம் என்ற கருத்துக்கு அமைந்த அந்த எனக்கு வாழ்வும் வழியும் தந்த நாடு என்று வரும் கருத்துக்களுக்கு அமைந்த அந்த தேசிய கீதத்தை தமிழில் யாத்து 150வது ஆண்டு விழாவிலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் அமைப்புகளிலும் உள்ளவர்கள் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினோம். ஆனால் இன்று அப்படி கொண்டாட முடியவில்லை. இருப்பினும் மனதாலே கொண்டாடவும் வீடுகள் எங்கும் பார்த்தாலும் கனடா கொடி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது சிவப்பு வெள்ளையிலே. அந்த மேப்பிள் என்ற மரத்தின் இலைதான் எங்களுடைய சின்னம். எங்கு பார்த்தாலும் உயர்ந்து பறக்கின்றது அந்த கொடிகள். ஒவ்வொருத்தரும் பகிரங்கமாக கொண்டு சென்று நடத்தாது விட்டாலும் வீடுகளிலே இருந்து கொண்டு மகிழ்வாக கொண்டாடுகின்றார்கள். வழக்கம் வளமையாக வாகனங்களிலே கொடியை பறக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொடி பறந்து கொண்டிருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்பே தொங்க விட்டு விடுவார்கள். அது அவர்கள் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களாயிருக்கா அத்தனை பேரும் கனேடியர்கள் என்ற உணர்வோடு தான் செய்கின்றார்கள். கனேடியர்கள் என்ற அந்த மனத்தோடு தான் செய்கின்றார்கள். அந்த கனடா தினம் வருவதற்கு முன்பாகவே விடுமுறை நாட்களுக்கு மக்கள் வீடுகளில் இருப்பார்கள் என்று அங்காடிகள் எல்லாம் விலைகள் எல்லாம் விசேஷ விலைகளில் குறைத்து கொடுப்பார்கள். எல்லா வசதியும் செய்து கொடுப்பார்கள். காசு தேவை, காசும் கிடைக்கின்றது தானே. நாங்கள் உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், அரசாங்கம் உதவி செய்கின்றது. அந்த எல்லா விதமான பாகுபாடு இல்லாமல் ஒரு கனடாவில் பிறந்த ஒரு கனடா பிரஜை எதை செய்கின்றாரோ நாங்களும் அதை செய்யக்கூடும், முடியும். பிரஜா உரிமை பெற்றபடியா எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. ஒருவரை ஒருவர் கனடியன் என்ற முறையிலேதான் நாங்கள் கட்டி தழுவுவோம், கை குலுக்குவோம், உணவருந்துவோம், எங்கு சென்றாலும் சமமாக இருப்போம். இவர் இலங்கையன், இவர் இந்தியன், இவர் அமெரிக்கன், இவர் மற்ற நாட்டுக்காரன் என்ற பேரம் எதுவுமே இருக்காது. ஒரு விழாவுக்கு செல்வோமானால் அங்கு பல்லின மக்களும் ஒன்று கூடி கனடா என்ற உணர்வோடு தான் அதை செய்து கொண்டிருப்பார்கள். வழக்கமாக இன்று மாலையிலே 30 நிமிடம் 45 நிமிடங்கள் என்று வான வேடிக்கைகள் நடைபெறுவது வழக்கம். அதை பார்ப்பதற்கு இந்த நான் இருக்கும் இந்த 47,000 மக்கள் வாழ்கின்ற இந்த கிராமத்தில் கூட அத்தனை 47,000 மக்களும் அங்கு ஒன்று கூடுவார்கள், ஒரு இடத்திலே வந்து விடுவார்கள். கீழிக்கையாக இருக்கும் வான வேடிக்கைகள் வானத்தை பிளந்து கொண்டு மங்களமாக இருக்கும். அதற்காக பணத்தை இந்த நகரங்கள் எல்லாம் செலவழித்து செய்வார்கள். கேளிக்கை நிகழ்வுகள், ஆட்டங்கள், பாட்டங்கள், நடனங்கள் எல்லாம் தேசிய மயமான பாடல்கள், பாடசாலைகள் எல்லாம் வந்து இதை கொண்டாடுவார்கள். நாங்கள் இருந்த மழைக்காலம் அல்லது பனிக்காலம் அல்லது நுழம்பு கொசு கடிக்கிறதுனா வாகனத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அங்கே எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வான வேடிக்கையை நாங்கள் பார்க்கலாம். மேலேதானே பறந்து உயர்ந்து வந்து வெடிக்கும். அதை வீட்டில் இருந்து கூட நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவ்வளவு மகிழ்வான சுதந்திரமான அங்கு எந்த விதமான கலவரமோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்களோ நடைபெற மாட்டாது. அப்படி நடந்ததென்று நான் இதுவரை கேள்விப்படவில்லை. எங்கள்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடாவில் எங்கள் கலையகத்து நேரம் 11:32 முற்பகல் என்ற இங்கிதமான இந்த வேளை, இளமணி திருநாடு பாரதத்தின் தென்னகத்திலும் 9:02 இரவு நேரம் என்று கூறும் இந்த நல்ல வேளை 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 7வது நாள் வியாழக்கிழமை.

அன்னை, தந்தை, ஆசான் இவர்கள் எனக்கு காட்டிய வழிகளை பின்பற்ற இருக்கும் அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் உமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் முதற்கண் இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இருகரம் கூப்பி தலை சாய்த்து தாழ் வணங்கி பணிந்து என் முகம் தெரிந்து தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களையும் வருக வருகவென்று வணங்கி வரவேற்று இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், கனடா கலையகத்தில்.

அங்கும் இங்கும் எங்கும் நலமாக எல்லோரும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் வாரத்தில் வரும் வியாழக்கிழமை தோறும் என்ன நிகழ்வை கொண்டு வருவோம்?

0: உனக்காக நான் என்ற தலைப்பிலே வாரத்தில் ஒரு நாள் வரும் வியாழந்தோறும் காற்றலை அலங்கரிப்போம் நீங்களும் நாங்களும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்ணோடு நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே நாங்கள் இன்று இருக்கும் காலநிலையை ஒரு தடவை பார்த்தால் இப்பொழுது 10 பகையில் இருக்கின்றோம், நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக. இது அப்படியே படிப்படியாக முன்னேறி மாலை 5 மணி வரை 11 பகையை தொட்டுவிடலாம் என்று எண்ணுகின்றேன். இது எங்களுடைய நேரம் பகல் 1 மணியிலிருந்து ஆரம்பித்து 11 பகை மாலை நேரம் 5 மணி வரை இருந்து மீண்டும் குறைந்து இறுதியிலே 4 பகைக்கு சென்று மீண்டும் நாளை தொடர்ந்து வரும். அன்பு உறவுகளே, இன்று மழைக்கு காரணமில்லை, காற்றும் லேசாக வீசி நல்ல ஒரு காலநிலை. நாங்கள் மகிழ்வாக வழியே சென்று வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஒரு குளிரூட்டியுள்ள மண்டபத்துக்குள்ளே போனால் அப்படி இருக்கும், அதே போன்ற ஒரு நிலை வழியே நாங்கள் செல்லும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது. நல்ல காலநிலை, நீங்களும் வந்து உங்கள் காலநிலையில் தந்து எங்களோடு கலந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வளமை போல நீங்கள் தொடர்ந்து இன்று உனக்காக நான் என்ற நிகழ்விலே கலந்து கொள்ள எண்ணும் வேளையிலே வளமை போல இன்று 3 ஏழு தமிழ் வானொலியில் நீண்ட கால உறவான அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா இவர்கள் வருக வருக வென்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம், வாருங்கள் அன்போடு என்று எனக்கும் வரவேற்பு தருவது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தந்து உலகளாவிற்கும் உறவுகளையும் வரவழைக்கின்றார்கள். இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது உறவு ஒருவர் வருகின்றார், அவரை நாங்கள் ஒரு தடவை இணைத்து விடுவோம். என்ன அவசரம் என்று வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் யார் என்று உலக அறிய வேண்டாமா?
1: ஆமாம் ஐயா, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் உண்டவுடன் எல்லோருக்கும் தெரியும், வந்தாலும் தெரியும், வரவில்லை என்றாலும் தெரியும், கேட்கின்றார்களே உங்களை. நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். காலநிலை மிகவும் மிச்சக்கூடிய வகையில் இருக்கின்றது எங்களுக்கு. வரும் அப்படி வருவதை நாங்கள் உடனே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். பின்பு எப்போ வரும் என்று எங்களுக்கு தெரியாது தானே. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று கிருஷ்ணா?
1: மேகமூட்டமாக இருந்தது, மழை எதிர்பார்த்தோம், வரவில்லை.
0: வரவில்லையா? ஆனால் ஒரு சில இடங்கள்லேயே மானமூட்டமாக இருந்து மேகமூட்டமாக இருந்து விட்டு மழை கொட்டோ கொட்டணும் கொட்டி இருக்குதாமே. உங்களுக்கு பெய்யவில்லை, இது என்ன, இது சரியில்லை தானே ஐயா? தஞ்சாவூர் அவ்வளவு தூரம் கொடுமையான இடமும் இல்லை. இல்லை, தஞ்சாவூர் ஒரு சிறந்த இடம் இல்லவா? மழை வரும். இல்லை ஐயா, பாவம் செய்ததென்று இல்லை, அந்த பருவ காலங்கள், அந்த பருவ பருவ பெயர்ச்சி காற்றுக்கள் பெயர்ந்து செல்லும் வேளையிலே, அதனால்தான் பருவ பெயர்ச்சி காற்று என்ற பெயர் உண்டு. அதுக்கு காற்று ஒரே இடத்தில் ஒரே விதத்தில் வீசுவதில்லை, அது பெயர்ந்து பெயர்ந்து என்றால் நகர்ந்து இடம் விட்டு இடம் சென்று செல்லும் திசைகள் நோக்கித்தான் அந்த வெப்ப அலைகள், வெப்பம் ஆவியாகி மேலெழுந்து குளிராகி மழையாக கீழே வருகின்றது. அதுக்கு காரணம் பருவ பெயர்ச்சி காற்று. அப்போ நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு வீசும் காற்று எப்படிப்பட்ட காற்று என்று நாங்கள் எத்தனை விதமான காற்றுக்கள் இருக்கின்றதே, அதில் மழை வரக்கூடிய காற்று ஒன்று கொண்டிருக்கின்றது. ஆனால் காற்று வந்தாலும் மழை வரவில்லையே என்று நீங்கள் மப்பமாக மப்பாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறீர்கள். ஆனால் அவர்கள் கூடி கருக்கட்டி கருமுகல்கள் கூடி மழையாக பொழிவுறக்கு காலம் பெற வேண்டும். அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்ப உங்களுடைய பூகோள நிலைக்கேற்ப தான் அது வரும், சரியா? ஆனால் அங்கு எங்கும் பாரபட்சமான இடம் இருக்காது. ஏன்னா எங்கும் மக்கள் வாழுகின்றார்கள். ஒரு பாரபட்சம் உள்ள பரிதாப நிலைக்குரிய பராமுகமாக இருக்கிற இடத்தில் மக்கள் குடியிருக்க மாட்டார்கள். அதனால் மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் நிச்சயமாக இயற்கையினால் பராமரிக்கப்படுகிறதாகத்தான் இருக்கும். கவலை வேண்டாம், மழை வரும் கண்ணா, குத்தாலத்தில் குளித்தது போன்ற வியர்வை கண்ணே. எப்படி உங்களுடைய பணி ஆரம்பித்து விட்டதா?
1: இன்னும் ஒரு
0: வாரம் அன்று கூறினீர்கள், 10 நாள் செல்லும் என்று. நேற்றைய தினம் உங்களை எதிர்பார்த்தார்கள், பொக்கிஷத்திலே இணையர்களாக வந்து அப்படியெல்லாம் புள்ளிகளை அள்ளி கொண்டு போவீர்கள் காணவில்லை என்று நான் கூறினேன். அவருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, அதனால் தான் அவர் வரவில்லை என்று ஒரு ஒரு அப்படியே ஒரு பதிலை கூறிவிட்டேன். அது உண்மைதான், வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை நேற்று, அதனால் வரவில்லை. அது என்ன காரணம் அது வேறு. சரி, இப்பொழுது நலமாக மகிழ்வாக இருக்கும் போலேயே காலநிலையும் வெப்பமாக தான் இருக்கின்றது. என்ன செய்வோம் நாங்கள் இந்த உலகத்தில்? இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வு வந்திருக்கணும் இல்லவா கிருஷ்ணா? இந்த உனக்காக என்ற ஒரு கேள்வி, ஒரு பதம் வரும்பொழுது எத்தனை கருத்துக்களை நாங்கள் கேட்கலாம்? உனக்காக என்ற இடத்துல பக்கத்தில் யாருக்காக என்று ஒன்றை போட்டு பார்த்தால் அது எப்படி கூறப்படும்? அது அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, தம்பிக்காக, தங்கைக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, எங்கள் பூமிக்காக, வானத்துக்காக, எல்லாவற்றுக்காக தான் நாங்கள் இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்கலாம் என்று வருகின்றீர்கள், சரியா? அந்த பாடலை எதற்காக கேட்க போகிறீர்கள், யாருக்காக கேட்க? அது ஒரு நபருக்காக இருக்கலாம், இல்லை இந்த மலைக்காக இருக்கலாம், அல்லது இறைவனுக்காக இருக்கலாம், அல்லது நாங்கள் சில பிராணிகளுக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், இந்த இயற்கை வளங்களுக்காக, ஏதோ ஒன்றுக்காகத்தானே இல்லையா? அதே நேரம் எங்களுடைய இன்ப துன்பங்களுக்காக அப்படி எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்கின்றன. சரி, இன்று உங்களுடைய இருக்கின்ற இன்றைய இந்த நிலையிலே இருக்கின்ற சூழலிலே உங்கள் மனோநிலைக்கேற்ப ஒரு பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள், அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடல் உங்களுக்காகவா அல்லது மனைவிக்காகவா, யாருக்காக? விருப்பமான பாடலை கூறுங்க. ஆ, உங்களுக்காக என்று
1: விருப்பமான பாடல்
0: சிறப்பு எனக்காக நான், அதுதான் ஐயா மிக முக்கியம். அடுத்தவருக்காக நாங்கள் இல்லை, என்ன அடுத்தவர்கள் எங்களுக்காக இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அப்போ என்ன பாடலாக இருக்கும்? படம் வந்தால் சரி, எங்களுக்கும் புத்திமதி சொல்வது போல இருக்கின்றது. சரி, திருடாதே என்ன பாடல் ஐயா?
1: என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவது.
0: அடே அப்பா, அடே அப்பா, என் அருகே நீ இருந்தால் அடுத்தவர் என்னையா? இயற்கை எல்லாம் சுழலுவதே. அப்ப இதுல அப்ப என் அருகே நீ இருந்தால் இந்த இயற்கை தான் சுத்துகிறது, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம். அப்ப உலகத்துக்கும் இயற்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஐயா? ஏதாவது புரிகிறதா? நீங்கள் என்று உங்களுக்காக இந்த பாடலை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, உனக்காக நான் என்ற இடத்துல உங்களுக்காக நீங்கள் எனக்காக ஒரு பாடல், எனக்கு இந்த பாடல் விருப்பம்னு குறிப்பிட நல்லபடியாக. அதில் நீங்கள் அருகில் இருக்கும்போது உலகமும், அவர்கள் அருகில் இருந்தால் இயற்கையும் சுழல்கிறது என்று அந்த வரி வருகிறதில்ல, கவிஞர் வந்திருக்கின்றார். இயற்கைக்கும் உலகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா நீங்கள், உங்களுக்கு புரிகின்றதா என்னவென்று? இயற்கை எல்லாம் நீங்கள் என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல். அந்த இயற்கை என்பது எது?
1: உலகத்தில் உள்ளதுதான் இயற்கை.
0: அப்ப உலகம் என்பது எது? அற்புதமான ஒரு பாடல் பார்த்தீங்களா? அந்த இயற்கை எல்லாம் இணைந்தது தான். இயற்கை என்பது என்ன? நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயம், இதெல்லாம் இயற்கை. இந்த உலகம் என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம் தானே உலகம். நல்ல ஒரு கருத்து. அப்படி அந்த சொல்லை கையாண்டிருக்கார் கவிஞர் இல்லையா? ரசித்து பார்க்க நீங்கள் தமிழை எங்களோடு மொன்றியல் தமிழ் வானிலை வந்த விதம் தான் தமிழுக்குள்ளே தமிழ் கடலிலே நீந்துகிறீர்கள். ஆழம், நீளம், அகலம் அதெல்லாம் புரிகின்றீர்கள். அந்த வகையிலே இயற்கை தானே உலகம், உலகம் தானே இயற்கை. உலகம் என்றது இயற்கையால் அமையப்பட்டது. உலகம் என்றால் என்ன? இயற்கைகள் சேர்ந்திருப்பது, இயற்கைகள் உள்ளது. இயற்கை என்பது என்ன? பூமி என்பது ஒரு இயற்கையானது, கடல் இயற்கையானது, வானம் இயற்கையானது, காற்று, நீர், வெப்பம் எல்லாம் இயற்கையானது என்னையா? அப்போ என்ன இருக்கே நீ இருந்தால் இந்த இயற்கையெல்லாம் சுழலுது. ஏன் அடுத்தது உன்னருகே நான் இருந்தால் இந்த உலகமெல்லாம் சுழலுண்டில் வருகிறது. அப்போ ரெண்டும் ஒன்று தான், எனக்கும் அப்படி தான், உனக்கும் அப்படி தான். அது ஏன் என்ற கேள்விக்கு தான் இந்த பாடலே பதிலேன்.
1: காதல்
0: ராசன் அரசனா? காதல் தான் ஐயா காரணம். எதுவும் தெரியாது எனக்காக நீயும் உனக்காக நான். இந்த இயற்கையெல்லாம் சுழலும், என்னென்னா இந்த இயற்கை முழுவதும் என்னிடத்தில் வந்துவிடும், என்னை இந்த என்னை சுற்றுகிறது, நான் உலகத்தை சுற்றுகிறேன் என்ற போல. அந்த காதல் என்ற இன்பம் உண்மை காதல் இல்லையா? உண்மை காதல். உனக்காக நான், யாருக்காக? இந்த அப்ப இந்த கருத்து இதுல உனக்காக நான் காதலுக்காகத்தான் நீங்கள் இல்லையா? அப்ப அந்த காதல் எங்கே என்றால் உங்கள் இணையர்கள் என்றுதான் அந்த அதான இந்த பாட்டின் அர்த்தம் இருவருக்கும். சிறப்பு சிறப்பான ஒரு பாடலை கேட்டிருக்கையில் உனக்காக நான் என்ற அந்த நிகழ்விலே முதலாவது பாடலை கொண்டு வந்து அழகாக கேட்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். சரி, இந்த இடத்திலே அப்படி சுழலும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்?
1: சுழலும் போது என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, சுழந்து கொண்டே இருக்கணும் பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கு.
0: அது அது பாட்டில் சுழலும், நீங்கள் உங்கள் பாட்டில் சுழறுவீர்கள் இல்லையா? அந்த இயற்கையெல்லாம் இயற்கையெல்லாம் சுழல்வது என்றால் பெறக்கூடிய ஒன்றை நாங்கள் பெறும் பொழுது எங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுமையாகத்தை எல்லாம் பெற்றது போன்றுதான் தெரியும். பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது பிரயத்தனப்பட்டு அதை அடையும் போது இன்னும் அடையவில்லை. காதல் என் மீது உனக்கும் உனக்கும் என் மீதும் காதல் இருக்கிறது நிறைவேற வேணுமே இல்லைவா? அப்போ இந்த உலகமெல்லாம் சுற்று அந்த உலகம் எனக்கு பெரிதல்ல, காதல் தான் பெரிது. உனக்காக நான் என்ற முதலாவது நேராக வந்து எங்கள் எல்லாரையும் சுத்த வைத்து விட்டோம். இயற்கை சுத்தினா நாங்களும் இயற்கைக்குள்ள தானே இருக்கிறோம், நாங்களும் சுத்தி விட்டு சுத்தி விட்டோம் அப்படித்தானே? சரி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இணையரோட வந்தீர்களா அல்லது? சரி பார்ப்போம், இணையர் என்ன மாதிரி கூறுகிறார் என்று பார்ப்போம். உனக்காக நான் தெரியும். அன்பு மகளே அனுசியா வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா மகளே? நீங்கள் இருவரும் தேடினார்கள் உங்களை நேற்றைய நிகழ்வுக்கு காணவில்லை என்று. இருப்பினும் இன்று வருவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது, வந்து விட்டீர்கள். ஆனால் திடீரென்று வரவில்லை. நான் ஒன்றைத்தான் நினைப்போம், அவர்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, சூழல் சரியில்லை. ஆனால் என்ன சூழல்னு எங்களுக்கு தெரியாது, சூழல் சரியில்லை என்று உணர்ந்து கொண்டோம். இன்று நல்ல சூழல் இருக்கும்போது வந்து விட்டீர்கள். இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் தான்
0: இன்று. ஆனால் நேற்று இருந்தது போல் இன்று இருக்கின்றதா அல்லது இன்று அதிகமாக இருக்கின்றதா? குறைவாக ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு போய் குறைந்து கொண்டு வருகின்றது. அது காலம், அதுதான் சொல்றது காலம் என்று. காலத்துக்கு கணக்கீடு இல்லை, எங்களால் கணக்கு பார்க்க முடியாது. இத்தனை மணிக்கு நேரத்தை கணக்கு பார்த்து எடுக்க முடியும், அந்த நேரத்தில் பருவம் அப்படி இருக்கும் என்று எங்களால் யாராலும் கூற முடியாது. ஒரு ஊகிப்பு தானே, 20 பாகை 30 பாகை குளிர் வெயில் வெப்பம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு ஒரு அது அப்படித்தான் இருக்கும் என்று கூற முடியாது. அந்த வெப்பம்ன்றா வெப்பம் தான் இருக்கும், குளிர்ண்டா குளிர் தான் இருக்கும் என்று கூற முடியாது. ஏது மழை வரும் சாத்தியம் எதுவும் இருக்காமா அங்கே? அப்படியே இல்லை, நினைத்து பார்க்கல அது அளவுக்கு மழை வர மாட்டேது. சரி, ஆலயங்களுக்கு சென்றீர்களா? எந்த ஆலயம் அம்மா போனீர்கள்? ஓ பாபா, பாபா ஒரு பாபாவுடன் சென்று பாபா அப்படி இருக்கின்றார். அவர் நல்லா இருந்தவர், நல்ல வாக்குகள் தந்தவர், நல்ல வழிகாட்டினவர், வழிகாட்டியொருவர் நல்லவர். சரி, பாபா கோயிலுக்கு சென்று வந்தீர்கள், ஆனந்தம். கோலம் என்ன கோலம் என்று உங்களை நீங்கள் வந்தா கோலத்தின் எண்ணம் எனக்கு வந்துவிடும் மகளே. கோலம் என்ன கோலம் இட்டீர்கள் என்று? பூக்கோலம், பூக்கோலம், பூக்கோலம், சிறப்பு பூக்கோலம் கொண்ட பூமகளே. சரி, வாழ்த்துக்கள். சரி, இந்த உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களோட உங்களவர் வந்து கூறினார், என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல்வதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் சுழல்வதேன் என்ற ஒரு கருத்தோடு ஒரு பாடலை தந்தார். அது அவருக்கு நல்ல விருப்பமான பாடல், அவருக்கு அந்த பாடல் நல்ல விருப்பமான பாடல். பாடுவாரா இடைக்கிடையே?
2: பாடுவாங்க,
0: பாடி காட்டுவாங்க. சரி சரி, அப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த இன்று சும்மா சாதாரணமாக இந்த உலகிலே பிறந்து திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று பேர குழந்தைகளை எல்லாம் கண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கை அனுபவித்திருக்கீர்கள், நன்மை தீமை எல்லாம் இருக்கும் இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு இன்று நீங்கள் யாருக்காக வாழ்வது போன்ற ஒரு உணர்வு வருகின்றது. நீங்கள் நாங்கள் வாழுகிறோம், எதற்காக வாழுகிறோம், யாருக்காக வாழுகிறோம் என்ற வினா எப்பாவது வந்திருக்கின்றா உங்களுக்கு? அப்படி நீங்கள்

0: ஏதோ காரணத்துக்காக வாழ்ந்து வளர்ந்தாலும் அன்னை ஆகிவிட்டால் அவளுடைய முழு கவனம் பிள்ளைகளிடையே தான் இருக்கும். அது என்னுடைய மகள் தானே, நீங்கள் நான் கூறுவேன், நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து கணவன் மீது தான் உங்களுக்கு கவனம் பற்றம் எல்லாம் இருந்தாலும் இருக்கும். ஒரு குழந்தை பெற்றுவிட்டீர்களாக இருந்தால் அந்த கவனம் முழுவதும் அந்த அவதானம் அந்த அன்பு பாசம் கருணை அத்தனையும் அந்த பிள்ளைகளை சென்றுவிடும். இரண்டாவது நிலையில்தான் கணவன் இருப்பார். நன்றாக அனுபவித்து பாருங்கள். ஆமாம், பார்த்தீங்களா, மகளுக்கு தெரியுது, பிள்ளைகளுக்கு எண்ணத்தில் தான். ஆனால் அதிலே ஐந்து பிள்ளைகளை பெற்றால் மூத்த பிள்ளைகள் தான் மனம் இருக்கும், இளைய பிள்ளைகள் என்று இருக்காது, ஐந்து பிள்ளைகளிலும் கவனம் இருக்கும் அந்த அன்னை என்பவர். ஒரு நாய் எட்டு குழந்தைகளை ஈன்று விட்டால் அந்த எட்டு குழந்தைகளும் உண்ண வேண்டுமென்று தான் அப்படியே சரிந்து படுத்து பால் கொடுக்கும் வேளையில் ஐந்து குட்டிகளில் எந்த குட்டி கூட எந்த குட்டி குறைய குடிக்குதுன்னு பாரபட்சம் பார்க்காது. தட்டி தட்டி கொடுத்து இன்னும் இன்னும் குடித்துக்கொள், இன்னும் இன்னும் இறந்து கொள்ளன்று தான் கொடுக்கும். அது இது தாய்மை இருக்காதா? சரி, அப்போ பிள்ளைகளுக்காக என்று உனக்காக நான் நிகழ்வேன், பிள்ளைகளுக்காகத்தான் பாடலை கேட்கப் போகின்றீர்களா, அல்லது கணவனை இணைத்து கேட்கப் போகின்றீர்களா, அப்பாவை இணைத்து கேட்க போகின்றீர்களா, இந்த உலகத்தை இணைத்து கேட்கப் போகின்றா, அதை எதுவுமே இருக்கலாம். அப்போ இன்று இதை நினைத்து உனக்காகத்தான் நான் என்று நினைக்கிற அந்த கருத்து வரக்கூடிய பாடலை என்ன பாடலை கேட்பீர்கள்? அம்மாவுக்காக அற்புதம். நீங்களே அம்மாவாக பாட்டியாக வந்த பின்பும் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிற, அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளை பிழைப்பு தானே. அம்மா அம்மாவுக்கு என்ன பாடல், என்ன பாடல்?
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அந்த பாட்டுப்பா.
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று ஒரு உயிரோட்டமான பாடல் அந்த பாடல். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது அம்மாவின் நினைவு வருமா, உங்களை உங்களுடைய குழந்தைகள் அம்மா என்று ஓடி வந்து அணைக்கின்ற நினைவு வருமா? ரெண்டுமே வரும். கெட்டிக்காரு கெட்டிக்காரு பிடித்து விட்டார். நேற்றைய தினம் நாங்கள் பொக்கிஷத்தில் உங்களை இருவரையும் தேடினார்கள். பொக்கிஷத்தில் வந்து அழகாக புள்ளிகள் தீர்ப்பார், நல்ல பதில்கள் எல்லாம் தருவார்கள். சுவாரஸ்யமாக சென்றது நேற்றைய நிகழ்வு. சரி, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்பு வேணுமா? இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நலமாக இருங்கள். எங்களுடைய வானொலி உங்களுக்காக அல்ல, உலகத்தில் உள்ள நேயர்களுக்காக வானொலி, வானொலியில் எங்களுக்காக உங்களுக்கான உங்களுக்காகத்தான் நாங்கள், நாங்களும் வானொலிக்காகத்தான். சரியா? நன்றி அம்மா, சிறப்போடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் கூறுகிறேன் கிருஷ்ணா, உங்களுக்கும் இருவருக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
3: உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: அந்த ஒட்டி இருப்பது, உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உண்மையிலே அர்ப்பணிப்பு என்பது. எத்தனை உறவுகள், எத்தனை உயிரினங்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள், தங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக. அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் கணிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவர்களெல்லாம் யாருக்காக வாழ்ந்தார்கள்? தனக்காகவா? இல்லை, வந்துவிட்டார் அடுத்த உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகளே, வணக்கம் சியாமலா, வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு குறை தெரியுது. பிள்ளைகள் எல்லாம் சென்று விட்டார்களோ? அந்த நல்லா இருக்கேன்ப்பான்னு சொன்னதுலயே பிடித்து விட்டேன். நிலமாக வந்து மகிழ்வாக சொல்லுது. இந்த மழை போன்றுதான், அடி சோன்று அடித்து விட்டு ஓய்ந்து விட்டது போல, இப்போ அவர்கள் எல்லாம் போனவங்கள பொறிச்சோடி கிடக்கிறது போல ஒரு ஒரு உணர்வை உணர்கிறீர்கள் என்ன? சரி, மழை முற்றாக முற்றாக நின்று விட்டதா?
4: மழை
0: வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. அப்படியா, வெயிலும் இல்லாமல் போய்விட்டதா? ஆனால் வெப்பமாக இருக்கும். அந்த மழை வந்து வெப்பத்தை தணித்து சில சூட்டை கிளப்பி விட்டதுன்னு கூறுவார்கள். சூட்டை கிளப்பி விட்டது, உள்ளே பூமியினுள்ளே அமர்ந்து அந்த வெப்பம் மேலெழுந்து வந்துவிடும். சில வேளையில் பார்க்கும்போது மேலே ஆவி எழும்பி கொண்டிருக்கும், பார்க்கலாம் நாங்கள். சரி, ஆனால் இது அவ்வளவு தூரம் கடுமை இல்லை தானே, அக்னி நட்சத்திர காலங்கள் தான்.
4: நேற்று மழை பெய்ததால இன்னைக்கு வெயிலும் ரொம்ப இல்லை, அதனால ரொம்ப ஆனந்தம்.
0: வெளியிலே சென்று வரும் பொழுது உங்களை கவர்ந்த விடயங்கள் ஏதாவது?

0: அப்படி ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப சோர்வா இருந்தாலும் பஸ்ல ஏறணும்னு தூக்கிட்டப்பா.
1: ஓ, அது இன்னும் சிறப்பா. அப்ப நீங்க உங்களுக்கு அதன் பஸ் தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு உதவக்கூடியதா?
0: இரவு நேரத்துல பயணம் செய்யணும் கூட தோணுதில்லப்பா, நான் இருக்க
1: மாட்டேன்.
0: இப்ப அன்னி ஊர்ல இல்ல, அதனால நிறைய வேலை இருக்கு.
1: சரி, நிறைய வேலை. நீங்கள் இன்றைய நிகழ்ச்சி உனக்காக நான் என்ற நிகழ்விலே, உங்களுக்காகவோ எங்களுக்காக இல்லை யாருக்காகவோ, யாரு உங்களோட மனதில் ஒன்று இருக்கும், அது யாருக்காக என்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் இத்தை வரை வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள், எதற்காக? உங்களுக்காக? என்னதுக்கம்மா? பையனுக்காக. உங்கள் பையன் மகனுக்காக தான் நீங்கள் வாழ கிடைத்திருக்கிற ஒரு மகன். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் மகன்லேயே ஒரு பெரும் பாரம், பெரிய அன்பு பாசத்தை வைத்து விட்டீர்கள். எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கலாம். எனக்கு எதிர்காலம் என் மகன்தான், எல்லாவற்றுக்கும் தான், எல்லா பெற்றோர்களும் அதில் தாய்மார் வேண்டுவது. சரி, அப்படியான வேளையிலே நீங்கள் அதை பாடலாக கேட்டு நீங்கள் மனதுக்குள்ளே அதை உணர வேண்டுமா இருந்தால் அப்படிப்பட்ட பாடலே கேட்பீர்கள்.
0: எல்லா நேரங்களையும் அப்பா இன்னைக்கு கேட்கறதுக்காப்பா?
1: இல்லை, நீ அதை உங்களுக்காக, நீங்க மகனுக்காக வாழ்கிறீர்கள். அப்படியா வாழ
0: மகனுக்காக நான் நினைக்கிற பாட்டு சின்ன அரும்பு மலரும் பாட்டு தான் எப்போதும் மனசு.
1: அது பல தடவை கேட்டு,
0: நீ எங்கிருந்த போதும், நீ எங்கிருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், நீ அந்த வரி தான் பாடுவேன்.
1: அந்த வரி உங்களுக்கு
0: எப்போதும் நினைக்க தோணும்.
1: எங்க அந்த பாடல ஒரு தடவை பாடங்களையும் கேட்போம். உங்களுக்கு முடிந்த அளவு

0: சிரிப்பை சிந்தி வளரும்.
1: சிறப்பு, சிறப்பான பரிகளம். எந்த தாயும் உலகத்திலே தன்னுடைய பிள்ளை சிரமம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். இறைவனிடம் போய் வணங்கும் போது ஒரு தடவை நான் வணங்குற இடத்திலேருந்து காதலே எனக்கு ஒரு விழுந்தது. அந்த மகனுக்கு சரியான பாரதிய ஒரு தாய் வணங்குகிறார். அந்த மகனுக்கு பாரிய துன்பம் நோய், அவள் கேட்குறார் இறைவனும் மகனுக்கு அதை மாற்ற சொல்லி கேட்கவில்லை. அந்த நோயை எனக்கு கொடு என்று கேட்குறான், தான் சுமக்கிறேன் என்று. அடுத்தவர்கள் என்ன அதுக்கு நல்ல வைத்தியத்தை தேடி அங்கே கொண்டு போகணும் இங்கே கொண்டு போகணும் வைத்தியர்களிடம் மீண்டும் இவர் இறைவனிடம் மீண்டுகிறான். என் மகனுக்கு சுகப்படுத்தி விடு என்று கேட்கல, அதை என்னிடத்திலே கொடுத்து விடு, நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றால் ஒன்று அவருக்கு குணம் பெறவனும் அவர் நலம் பெறவனும் அவர் தாங்க மாட்டார் என்று இன்னொரு இடத்திலே நான் பார்த்தேன். நல்ல எங்கள் ஆசிய நாடுகளிலே ஒரு சாதாரணமான எங்கள் குடும்ப பெண்களில் ஒரு பெண் நூல் ஆடை அணிந்து கொண்டு இடுப்பிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு போகும்போது வெயில், சரியான வெயில், கீழே நிலத்திலே சூடு, தூக்கி இடுப்பிலே வைத்து இடையிலே தாங்கி கொள்ளுகிறார். அங்கே தலையிலே சூடு, ஒரு கையால் குழந்தை அணைத்தோடு மறு கையால் தன் தலையை தடவிக்கொண்டு பார்த்து விட்டு உடனே தன் அதாவது முந்தானி இருக்கல தாவணி அதை எடுத்து தன் குழந்தையை போர்த்தி கொண்டு அணைத்து கொண்டு வர தன்னை கவனிக்கவில்லை. சரியா? அடுத்து இன்னொரு தாயை பார்த்தேன், அது நான் பதவியிலே பார்த்தேன். மழை, நல்ல மழை அடிக்கின்றது. குழந்தை மழையை கவனிக்காமல் ஓடி விளையாடி விட்டு வீட்டை பெறுகின்றான். தலையெல்லாம் நன்றாக தெப்பமாக நனைந்து விட்டது. உடனே தன் துணியை எடுத்து தலையை துவட்டி கொண்டு மகனை ஏன் இந்த மழைக்குள்ள வந்தா என்று கேட்கவில்லை. இந்த பாழாப்போன மழை என் மகன் பெறும் விழையாக பெய்ய வேண்டும் என்று கூறுகிறாள். அப்படி இருக்கும் தாயன்புக்கு பல உதாரணங்கள். அதே போல நீங்களும் மகன் சின்ன அருமும் நல்லதும் எழுந்த போதும் அழக்கூடாது, நீ நல்லா இருக்க வேண்டும் என்ற அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செய்யும் போல எத்தனை தொல்லைகள் துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் இல்லையா? நேற்றைய தினம் ஒரு பதவியிலே பார்த்தேன், ஒரு அம்மா மகன் பாடசாலைக்கு சென்று விட்டு ஓடி வருகிறான் பெரிய வகுப்புக்கு போகிற பையன். ஏனென்றால் அங்கே தவணை பணம் கட்டவில்லை, பாடசாலைக்கு பணம் கட்டவில்லை. அவன் இறுதி நாள் வந்துவிட்டது, அவனை வெளியேற்றி விட்டார்கள் வகுப்பிலே இருந்து. ஆசிரியர் நீ பணம் கட்டாமல் வரக்கூடாது என்று ஓடி வந்து தாயிடம் கேட்கின்ற தாய் சொன்னால் இப்பொழுது என்னோட கையிலே பணம் இல்லை மகனே, ஒரு 2-3 நாள் தவணை கேட்டுக்கொள், நான் எப்படியும் தந்து விடுகிறேன் என்று. இவர் இல்லையம்மா அப்படி அவங்க தரமாட்டாங்கன்னு கவலைப்பட்டு நிற்கிறான். கொஞ்சம் இருவார் அளவு தான், கொஞ்சம் இருவார்ன்னு ஓடி போய் அருகில் 2 வீடு தள்ளி ஒரு பெண்ணிடம் ஓடி சென்று என்ன தெரியும் தானே சகோதரி இப்படி இப்படி விடையம் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு தர முடியுமா? அவ சொன்னால் நான் கடனாக யாருக்கும் கொடுப்பதில்லை, இவ சொன்னால் நான் உங்களுக்கு திருப்பி வட்டியோடு தருகிறேன், எனக்கு வட்டி ஒன்று நாங்கள் கேட்கவில்லை, நீங்கள் என்னுடைய அயல் வீட்டிலே வாழுகிறீர்களம்மா, நான் கடனாக கொடுப்பது எனக்கு வழக்கமில்லை, ஆனால் ஒன்று செய்கிறேன், எங்கள் வீட்டு பணிப்பெண் லீவிலே இருக்கின்றார், நீங்கள் வந்து அந்த பணியை செய்வீர்கள்னா உங்களுக்கு அந்த பணத்தை தருகின்றேன் என்று. உடனே பணத்தை தாருங்கள் நான் அந்த பணியை செய்கிறேன் என்று வாங்கி ஓடி சென்று மகனிடம் கொடுக்கும் பொழுது மகன் கேட்குற இந்த பணம் எங்கே இருந்து வந்தது என்று. ஆனால் அந்த தாய் மகனுக்கு உண்மையை சொல்ல வேண்டும்தானே, பொய் சொல்லவில்லை, இப்படி இப்படி மகனே அவ கொடுத்தான். அவள் ஏன் உங்களுக்கு சும்மா கொடுத்தாவா என்று கேட்கின்றான். இல்லை நானும் சும்மா வாங்கவில்லை மகனே, அவன் வீட்டு பணி இருக்காமல் அதை நான் செய்து கொடுத்து வாங்குகிறேன் என்றார். உடனே அவன் அழுகிறான், நீங்களே என்னம்மா வீட்டு பணிக்கு செல்ல வேணும், ஏன்மா நீங்கள் அப்படியெல்லாம் செய்யணும், நான் போக இல்லை பள்ளிக்கூடம் உண்டு. அப்பொழுது அந்த மகன் தாய் கேட்குறார், ஏன் ஐயா இப்படி பேசுகிறாய், அது ஒரு பெரிய விடயமில்லை, உனக்காக நான் இதையும் செய்வேன், ஏன் நான் இதை உனக்கு செய்கிறேன் என்றால் நீ வளர்ந்து படித்து நல்லவனாகி வந்து வல்லவனாகி வந்து எங்களையெல்லாம் பாப்பாய் தானே என்று. அப்படி அந்த உற்சாகம் கொடுக்குற விதம் நன்றாயிருந்த அந்த ஏன் நீ நான் அது பணி எல்லாம் பணி தானே, பெங்கள் வீட்டிலே செய்வது போன்று தானே அங்கேயும். ஆனால் அந்த மகனுக்கு தன் தாய் வந்து இன்னொருவருக்கு பணி செய்ய பிடிக்கவில்லை. அப்பொழுது அந்த நிலை மாற வேணும்னா நீ படிக்க வேண்டும், நீ படித்து உயர்ந்து வந்தால் எங்களை எல்லாம் பார்ப்பாய் தானே என்ற எண்ணத்தில் இந்த பணத்தை தருகின்றேன் என்றால் அந்த பையனுக்கு அவ்வளோ பொறுப்புணர்வு வரும் இல்லையா? சொல்லாமல் சொல்லி வளர்க்கும் தாய் உள்ளங்கள் பல உண்டு. உங்கள் மகனை இன்று உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் உங்கள் மகனுக்கு எண்ணி ஒரு பாடலை கேட்கிறேன், உங்களுக்கு அல்லும் பகலும் மகனின் எண்ணம் தான். வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்படி தாய் தான் எல்லோருக்கும் வேண்டும். பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாமல் உழைத்து கொடுக்கிற தாய்களும் வாழ்த்து. அதை இங்கே அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை, இங்கே அம்மாவோட எனக்கு நைக்கி சப்பாத்து வேணுமென்ற ஒரு பிள்ளை கேட்டால் சரி நீ படி, படித்து நல்லா வந்த போல நைக்கியை வாங்கன்னு சொல்லி விடுவார்கள். அவர்கள் சின்ன வயதிலேயே சின்ன தங்கள் அந்த பகுதி நேர வேலைகள் அப்படி என்று சென்று தங்களுக்கு தேவை அதை வாங்கி கொண்டு தாய் தந்தையிடம் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். தங்களுக்கு விருப்பம் வந்து தாங்களை தேடிக்கொள்வார்கள். ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கின்றது. நான் கடந்த பனிக்காலத்தில் ஒரு சிறுகதை கூறியிருந்த ஒரு சின்ன பையன், ரெண்டு பேர் அவர்கள் வந்து எனக்கு முன்னுக்கு என்னுடைய வீட்டு முன்பகுதியை அந்த பனியை வளைத்து தருகின்றேன், பணம் கொடுங்கள் என்று. சின்ன பையன்கள், 8-9 வயசு. ஏன் என்று கேட்டேன், தாங்கள் மணி நான் ஆங்கிலத்திலே தான் அவர்கள் பேசுவார்கள், ஆங்கிலேய பிள்ளைகள் தாங்கள் காசு சேர்க்கிறார்களாம், ஏன் என்று கேட்டேன், தான் சப்பாத்து வாங்குவதற்கு என்று கூறுகிறான். அப்போ அவன் கேட்டதை விட நாங்கள் கூட அந்த பாசம் தானே கூட கொடுத்து விடுவோம் அது சின்ன பிள்ளைகள். அது ஒரு கடமை உணர்வுகளும் தங்களை தாங்கள் பெறுகிறது. தாய் தந்தையர்கள் பாரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் தங்களுக்காக சேர்த்து கொள்வார்கள் முடிந்தள முடிந்தவரை. ஆனால் அதுக்காக திருடவோ போய் செல்லவோ போக மாட்டார்கள். இல்லை இல்லை, இங்கே அப்படி இல்லை. சிறப்பு மகன் எங்கிருந்தாலும் நலமாக வாழ்வார். உங்களை தாய் உள்ளம் எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டிருக்கும் அம்மா. அம்மா தாய் வந்து என்னம்மா அறுசுவை உணர்வு உணவு அறுசுவையோடு தான் தாய் உணவு கொடுக்க வேண்டும் இல்லை. ஒரு ஒரு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாலே அது அமிர்தமாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது. அது அதுக்கு ஈடாக எதுவுமே இல்லையம்மா. நன்றி. உருக்கமான ஒரு நிகழ்வு. நீங்கள் நல்லதொரு பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களோட கேட்டு நாங்களும் மகளும் உனக்காக நான் நிகழ்வு உள்ளத்தை தொட்டதென்று தான் கூற வேண்டும். சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். எங்கிருந்தா போதும், நீங்களும் உங்கள் மகன் சிறப்பாக வாழ்வீர்கள்.
2: அப்பா இன்னைக்கு நான் வேற பாட்டு அது பாடி காட்டினேன், இன்னைக்கு வேற பாட்டு தான்.
1: என்ன பாட்டு கேட்போம்?

0: முப்பொழுது உமிழ் கற்பனை அந்த படத்துக்கு.
1: ஆமாம், சிறப்பான ஒரு பாடல். கண்கள் நீயே, காற்றும் நீயே, பார்வையெல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்க காட்சியெல்லாம் நீதான், நான் சுவாசிக்கிற காற்றும் நீதான். அந்த காற்று என்றால் உயிர் போய்விடும், உயிர் இருக்கும் வரை காற்று உள்ள வரைக்கும் நீதான் என் காட்சி. எதை விட வேறு ஒன்றும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள தாய் பாசத்தை காட்டுறதுக்கு வேறு வழி இல்லை. காற்று சுவாசிக்கும் வரை, கண்கள் இருக்கும் வரை அந்த கண்ணுக்குள்ளே இருக்க காட்சி நீதான், என்னுடைய சுவாச மூச்சும் நீதான். அற்புதமான பாடல், அந்த பாடல் நல்ல பாடல் தெரிவு செய்து தந்திருக்கீர்கள். உனக்காக நான் உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்கும் ஒரு பாடலாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. அப்போ தாய் அன்பு, இங்கே நீங்கள் உலகத்திலே தாய் அன்பு ஒன்றுதான். தாய் அன்புக்காகத்தான், பிள்ளை பாசம் பிள்ளைக்காகத்தான் வாழ்கிறேன் என்ற கருத்தை நிறுத்தி செல்கிறீர்கள். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் வேளை கனடாவில் நண்பகலாகி 5 நிமிடங்களை தொட்டு 12:05 என்று காட்டுகின்றது. இலேசாக சூரியனுடைய ஒளி வெளியாக அழகாக மகிழ்வாக காட்டிக்கொண்டிருக்கிறது. லேசான காற்றும் ஊதி கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே இளமணி திருநாடு தாயகம் தென்னகத்திலே 9:35 இரவு நேரம் என்று காட்டிக்கொள்ளும் வேளையிலே ஏனைய நாடுகளின் அவரவர்களுடைய பருவத்துக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் நேரங்கள் மாறலாம், காலநிலை கூட மாறலாம், ஆனால் வானமும் பூமியும் மாறாது இருக்கின்ற ஒரு நிலையானது, அதிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். எங்கே அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: தாண்டிடுவேன்.
1: அடே அப்பா, இலங்கை நகரத்திலே நீ இருந்த அந்த இந்து மகா சமுத்திரத்தையே தாண்டிடுவான். காரணம் அன்புதான். உனக்காக நான் நிகழ்ச்சியிலே முதலில் வந்து இணைந்திருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், நீண்ட கால உறவு. அவரோடு பேசும் பொழுதும் பல விடயங்கள் அவர் என்னோடு பேசி எங்களோடு அளவலாவிய வேலை நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அவர் வாழ்வது காதல் ஒன்றுக்காகத்தான். அது அவர் வாழ்வதில் அவருடைய நோக்கம், அவருக்கு விருப்பம், அவர் இந்த உலகத்தில் இன்று யாருக்காக எதற்காக என்றால் பணிக்காகவோ உலகத்துக்காகவோ சமுதாயத்துக்காக இல்லை, அன்பு மனைவி கணவன் என்ற அந்த அன்பு அன்பு ஒன்றுக்காக. ஆம், அது எவ்வளோ உண்மையான விடயம். அந்த பகுதியில் அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். கிருஷ்ணா, நீங்கள் தந்த பாடல் திருடாதே திரைப்படத்தில் என்று கூறிவிட்டீர்கள். திருடாதே என்று கூறிவிட்டு ஒருவர் இதயத்தை ஒருவர் திருடிவிட்டார்கள் போல்தான் தெரிகின்றது. இந்த மூன்று எழுத்தமிழ் வானொலியில் இந்த முதலில் கேட்கும் பாடல் அந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அடுத்தவர்கள் வருவதற்கு முன்பு இந்த பாடலை ஒலிபரப்பி பார்ப்போம். ஒரு தடவை கிருஷ்ணா கேளுங்கள் உங்கள் பாடலை.

பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு ஐயா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டு இன்றைக்கு 65 வருடங்களை கண்டுவிட்ட பாடல். இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக பாடியவர்கள் பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு இணைந்து சுசீலா அம்மாவும் என்று அறிய கிடக்கும் வேளையிலே, சுழல்வதும் ஒன்று, ஆடுவதும் ஒன்று. சுழல்வது மயக்கம், ஆடுவது கிறக்கம் என்னும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அன்பு என்ற ஒன்று எங்கே முற்றி இப்படி சுழல்ந்து ஆடும் என்றால் இந்த கணவன் மனைவி காதலன் காதலியாக வரும் இடத்தில் அந்த அன்புக்கும் அந்த சுழற்சிக்கும் அந்த குதூகலத்துக்கும் ஒரு தாயும் பிள்ளையும் சேர்ந்து கொள்கிற அன்பும் அதைவிட பேரானந்தமானது. அதற்கு ஈடாக இவை கூட இருக்க மாட்டார். சிறப்பான பாடல். அவர் வந்து அன்பு கணவன் மனைவியாக நாங்கள் காதலோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் வீடு கொடுத்து தாங்கி வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்றுக்காக அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள் இருப்பது போன்ற உனக்காக நான் கருத்தை அவர் தந்து சென்ற போல இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வியாழக்கிழமை தோறும் இயங்கும் உனக்காக நான் நிகழ்ச்சி.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: உனக்காக என்ற கேள்விக்கு என்ற வினாவுக்கு நாங்கள் பதில் காண வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் கருத்து இருக்காது. உனக்காக என்றால் எல்லோரும் ஒருவரைத்தான் கூறுவாங்க, ஒரு கருத்தை கூறுவோம், ஒன்றுக்காகத்தான் கூறுவாங்க. உலகத்தில் பல உண்டு, ஒவ்வொருவருக்கும் நினைவுகள் பல உண்டு. நினைவுகள் எங்கு செல்கின்றதோ அவரோட மன நிறைவுக்காக என்று எடுத்துக்கொண்டால், இதை செய்தால் எனக்கு மன நிறைவு என்று அதற்காக தன்னுடைய கவனம், தன்னுடைய நேரம், தன்னுடைய பொருள், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் செலவழிப்பார்கள். ஏதாவது ஒன்றிலே ஈர்ப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு உண்டு. உலகத்தில் பல விடயங்கள் இருக்கின்றது. பணத்துக்காக, காணி பூமி சொத்துக்களுக்காக, உயர்ந்த உத்தியோகத்துக்காக, உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டுக்கு வழிகாட்டியாக, உயர்ந்த அந்தஸ்துகள் பணங்கள் எது இருந்தாலும் நல்ல ஆன்மீகத்திலே சென்று இறைவனை அணையும் வழியை காட்டுவதற்காக, நான் இறுதியிலே இறக்கும் போது மன நிறைவாக நான் செல்ல வேண்டும் என்பதற்காக, இது பல விடயங்கள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்றை அதிகமாக விரும்பிக் கொள்ளுவார்கள். இன்று நான் உனக்காக நான் என்று திடீரென்று நாங்கள் வந்து இன்று பேசும்போது நீங்கள் நினைத்து கொண்டு வருவதில்லை. வந்தவுடன் கேட்கின்றேன், நீங்கள் யாருக்காக என்றால் இதுக்காக என்று குறிப்பிட்டு போகின்றீர்கள், ஏதோ ஒன்றை கூறுகிறீர்கள். தங்களுடைய அந்த உனக்காக என்று எண்ணும் பொழுது பருவத்துக்கு ஏற்றது மாதிரி மாறும் அந்த அறை, அந்த குறியீடு, குறி உனக்காக, இதற்காகத்தான். எல்லோரும் பணத்துக்காகவோ அல்லது எல்லோரும் ஆன்மீகத்துக்காகவோ எல்லோரும் பதவிக்காகவோ அப்படி என்று இல்லைதானே. எங்கள் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில், எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில், ஒரு தாப்பன் தாய்க்கு 5 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் என்று வைப்போம். அதில் மூத்தவர் ஆண்மகன், 4 இளையதவர், 4 பெண்கள். அந்த மகன், அந்த ஆண்மகன் என்ன செய்வார்? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்ட உண்மைகள், அவர் அம்மா அப்பா ஓம்பி வளர்த்து கொண்டு வரும் வேளையிலே உணர்ந்து விட்டு தன்னுடைய சகோதரிகளுக்காக வாழ்வார். தன்னுடைய நன்மை, தன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்களுடைய நன்மை இன்ப துன்பம் வளர்ச்சிதான் காலண்டு ஒவ்வொன்றாக சீர்வரிசைகள் தேடி நல்ல வரன் தேடி மனம் முடித்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து வாழ்வார். அப்பாவினுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்வார். 5 பெண் குழந்தைகள் பிறந்து 4 சகோதரிகளோடு பிறந்த மூத்த சகோதரியாக இருந்தால் அவவும் தன்னுடைய இளைய சகோதரங்களுக்காக வாழுவார் மாண்டு மாண்டு. அவர் மாழுவார் என்றால் அவருடைய உழைப்புகள் எல்லாம் இத்தனை துன்பங்களை தாங்கிக் கொள்வார்கள். பொறுப்புணர்வு, சகிப்பு எல்லாம் இருக்கும் அங்கே. கோபம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது, இந்த மூத்தவராக வருவார்கள். அதே நேரத்தில் கடைசி என்ன செய்யும், எனக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே என்று அதே விளையாட்டுத்தனமாக. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவனங்கள் இருக்கும். இந்த உனக்காக என்ற விடயத்திலே பொறுப்பு என்பது தான் அடுத்த கருத்தாக வருகின்றது. என்ன பொறுப்பு? நான் யாருக்கு பொறுப்பு? எதை செய்ய வேண்டும் என்று? இந்த பொழுதிலே எனக்கு ஒரு அன்பு உறவினுடைய எண்ணம் தினமும் வருவதென்று நான் கேட்பதில்லை. எங்கள் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் நலமாக இருப்பார் என்று தான் எண்ணுகிறேன். நீண்ட நாள் வரவில்லை. அவர் ஊரில் இல்லையா அல்லது வேறு ஏதாவது பணியில் இருக்கின்றாரா, என்ன நடந்தது தெரியவில்லை. நான் ஒரு தடவை அவரை எண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் ஓடி வந்து விடுவார். முதல் ஓம் நம சிவாயா என்று அழைத்து கொண்டு, என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை, யாராவது இருந்தால் அவரோடு பேசியிருந்தால் ஒரு தடவை கூறுங்கள். அவர் நலமாக இருப்பார், இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறோம், அல்லது ஊரில் இல்லையோ தெரியவில்லை. சரி, அந்த எண்ணம் ஓடி வந்து விட்டு. அப்போ நண்பர்களுக்காக சில பேர், அன்பர்களுக்காக சிலர் இருப்பார்கள். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் என்ன சொல்வார்? யாருக்காக? குழந்தைகள், பிள்ளைகளுக்கு, என்னை நம்பி பாடம் கற்க வருகின்ற பிள்ளைகளுக்காக நான் ஆசானாக இருந்து அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வழிகாட்டி முன்னேற்றி விட வேண்டும். அவர்களுக்கு ஏணியாக நான் இருக்க வேண்டும். ஒரு உயரத்தை உச்சத்தை அடையவதற்கு ஏணி எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வார். அவர்களுக்காக வாழ்வார்கள். வீட்டில் இருக்கும் பொழுதும் பணிபுரியும் பொழுது அந்த புத்தகத்தில் என்ன வந்தது, இந்த அறிவு என்ன வந்தது என்ற, இதை பற்றி அவருக்கு என்ன கூற வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புணர்வும் சிந்தனை, அந்த பொறுப்பு சிந்தனையை தூண்டி சிந்தனையிலிருந்து பொறுப்பு வருகின்றது. நாங்கள் தொட்டு தொட்டு பார்த்தால் பல விடயங்களை அறிந்து கொண்டு போகலாம். இந்த உனக்காக நான் என்ற தலைப்பிலே சரி எங்கே பார்ப்போம், உனக்காக நான் நேவிலே நல்ல நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கிறேன், அடுத்து வருவது யாராக இருக்கலாம் என்று வருவது குறைவாக இருக்கின்றது. இது ஒரு நேர் நிருப்பமாக எடுத்துக்கொள்ள, நீங்கள் வந்து யாருக்காக பதில் சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தம் ஒன்றும் இல்லை, உங்களும் விருப்பமான பாடலே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இது ஒரு நேர் விருப்பம் போன்றுதான். உங்களுக்கான பாடல்களை தருகின்றீர்கள், அதை நான் ஒளிபரப்புகிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை. பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அழைத்தால் அழைப்பு உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் அரிதாக இருக்கும். பாட்டு முடிந்தவுடன், பாடல் முடிந்தவுடன் நீங்கள் ஓடி வந்து அழைக்கலாம். உங்களை அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கூறலாம். அதிலிருந்து நாங்கள் சில கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோடு நாங்களும் இணைந்து பகிர்ந்து கொள்வதுதான் இந்த விடயம். இப்பொழுது நீங்கள் வருவதும் வானொலிக்காக நீங்கள் வருகின்றீர்கள், உங்களுக்காக பாடலை கேட்கிறீர்கள். அந்த பாடல்களுக்காக வந்தானே, அன்பர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக பகிர்ந்து கொள்வது. உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை, ஒரு நினைவை வைத்துக்கொண்டு அப்படியே இருக்காமல் அடுத்தவரிடம் சொல்லும் பொழுது அது நிறைவு வருவது போன்ற ஒரு உணர்வு வரும். அதனால் வாருங்கள், இணையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான எண்களோடு இணைவோம், பேசுவோம், பாடல்களை தருங்கள், கேட்போம், ஒலிபரப்பி. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். அன்பு மகள் அனுஷியா வந்தபோது அவெல்லாம் வளர்ந்து குழந்தையாகி வளர்ந்து பருவமாகி அதன் பின் பெண்ணாகி ஒரு திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று வந்த காலத்தில் இந்த வாழ்க்கையிலே இப்பொழுது அவர் வந்து பேர குழந்தைகளுக்கு குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் தன்னுடைய பிள்ளைகளை என்று கூறும்போது பிள்ளைகளின் பிள்ளைகளும் தான் அதற்குள் அடங்குகிறார்கள். இன்னும் ஒரு சிலர்கிட்ட நாங்கள் எங்கள் சொந்த உறவுகளுக்காக வாழுகிறோம், ஒரு சிலர்கிட்ட அயலவர்களுக்காக வாழுகிறோம். ஒருவருக்காக ஒருவர் தான் அந்த பொறுப்புணர்வு எவ்வளவு தூரம் எங்களுக்கு வருவது கூறிக்கொள்ளும். இது யாருக்காக என்று ஒரு கடமையில் இருப்பவர், உதாரணத்துக்கு நான் போதன ஆசிரியராக இங்கே இந்த வாகன ஓட்டுநர் பத்திரம் பெரும்பறையும் கற்பித்து அவர்களை ஒரு சாரதியாக்குகின்ற பயிற்சி நிலையம் வைத்திருந்த போதிலே வருபவர்கள் ஒரு நல்ல சாரதியாக பெற வேண்டும். உயிரோடு சம்பந்தப்பட்ட அந்த தொழில் அதை எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டும் என்று அல்லும் பகலும் அந்த எண்ணத்தோடு தான் இருப்போம். அந்த எண்ணங்கள் யாருக்காக எங்களுடைய அதிலே வந்து இந்த யாருக்காக உனக்காக இந்த காலத்தை நாங்கள் விரயப்படுத்துகிறோம் என்ற இன்று 24 மணித்தியாலத்திலே கூடுதலான நேரத்தை எதற்காக செய்கின்றோம் என்ற எண்ணங்களும் பெறும் என்பவர்களே. இப்பொழுது நாங்கள் அன்பு மகளே அனுஷியா நீங்கள் கேட்ட பாடலையும் ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா? மன்னன் திரைப்படத்தில் வந்த அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற கருத்தை முதலில் வைத்து வரியோடு வருகின்றது. கேட்போம் அனுஷியா உங்கள் பாடலை.

அற்புதமான அந்த கருத்து, இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற உயிர்கள் அத்தனை அம்மா என்று அழைக்காமல் இல்லை, அந்தந்த மொழிகளில் தங்கள் தங்கள் தாய்மொழியில் அம்மாவை மா என்றுதான் அம்மா என்றுதான் அழைக்கின்றார்கள். நாங்கள் நன்றாக மூன்று எழுத்துக்களும் அங்கே பொருத்தி அம்மா என்று அழைக்கின்றோம். அதில் இந்த மூன்று எழுத்திலே ஒரு எழுத்தையாவது உச்சரித்து தான் உயிரினங்கள் எல்லாம் அழைக்கின்றது. இன்னும் சாதாரண இந்த மாடுகளை எடுங்கள் அம்மா என்று தான் அதுவும் அழுகின்றது. ஆடுகளை பாருங்க மே தான். அம்மாவை அழைக்காத உயிர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அற்புதமான கருத்தை உட்பொதிந்து அம்மாவை நாங்கள் எப்படி மதிக்கின்றோமோ நினைக்கின்றோமோ, அம்மாவுக்காக எங்கள் அர்ப்பணிப்புகள் எவ்வளவு செய்கின்றனோ அதே போன்றுதான் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு செய்யும். இது பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு முதுசம், ஒரு சொத்து. அம்மா என்ற உறவும் அப்பா என்ற உறவும் மகன் மகள் என்ற உறவுகள் ஒரு பிரிக்கப்பட முடியாத ஒரு ஒரு உறவு. அது சொந்தம் பந்தம் என்ற அந்த பந்தம் என்று கூறுகின்றது. சொந்தம் வேறு பந்தம் வேறு, பந்தம் என்று கூறுகின்றது. சிறப்பான ஒரு பாடலை தந்திருந்தார். அவங்க அம்மாவின் எண்ணம் அதே போன்று அவருடைய பிள்ளைகள் அவன் நினைப்பார்கள். அப்போ அவர் அதை வழி வழியாக காட்டிக்கொண்டு வருகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் அவ்வளோதான் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக தாயே தவிர, அது கணவனாக இருக்கலாம், தன்னை பெற்ற தாயாகவும் இருக்கலாம். எனக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ முக்கியமோ அதை விட என்னுடைய மனைவி வெறும் முக்கியம். அதன் பின் தாய்க்கு தாரமாக வந்தவர், தாய்க்கு பின் தாரமாக வந்தது, தாரமாக வந்த பின்பு தந்த குழந்தைகள் எங்களுக்கு பெரியவர்கள், அவர்கள் தான் எங்கள் சொத்துக்கள். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக அவதானிப்போம், செய்வதெல்லாம் அவர்களுக்காக ஒதுக்கிக் கொள்வோம். தாய்ப்பாசத்தை நிலைநிறுத்தும் பாடல்கள் பல, அதிலே இதுவும் ஒரு பாடல் சிறப்பாக இருந்ததை கேட்டுக்கொண்டோம். அன்புடன் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்களை உங்களை எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அநேகமாக எங்களுக்கு நிகழ்ச்சிகள் அவர் கலை அவர் தொகுப்பாளராக இருந்திருக்கிறார். முன்பு அவர் நீண்ட காலமாக எங்களோடு இணைய அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் எழுத்து மூலம் பதிவு மூலம் பேசிக்கொள்வார். இப்பொழுதும் பதிவு மூலம் எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதை அறிய தருகின்றார். அன்புடன் ஜாமிர்க பயமே நரசடி குப்பம் சரவணன் அவர்களும் அழகான ஒரு படம் வரைந்து உனக்காக நான் என்று எழுத்து எழுதி பொறித்து இங்கே அனுப்பியிருக்கின்றார். தானும் காற்றிலே கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்று வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லாதவிட்டாலும் எங்கள் உறவுகள் வானொலியோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய பாடலை இதில் குறித்து விடுங்கள். இந்த பகுதி இப்பொழுது நீங்கள் செய்ய பதிவு இலக்கத்திலே குறித்து விடுங்கள். உங்களுக்கான பாடலை நான் நேரம் இருக்கும் வேலை ஒளிபரப்புவேன் தருவேன் உங்களுக்கும். ஏனென்றால் எனக்கு தெரியும் நீங்களெல்லாம் வரக்கூடியவர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்போ எல்லோருக்கும் இந்த ஒரு இந்த நேரம் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடையாது தானே. சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் வருவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி நேரம் சரியாக 12:30 தொடப்போகின்றோம். நாங்கள் நீங்களும் 9:59 தொடப்போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொள்வோம். இன்னும் சில நொடிகளிலே தொட்டு விடுவோம். உனக்காக நான் நிகழ்விலே இணைந்து சிறப்பித்து நீங்கள் கேட்ட பாடல்களை நீங்கள் ரேவதி கூறுவது போல சுட சுட தந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டோம். இது உனக்காக நான் நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக கேட்க உங்களுக்கு விரும்பிய அன்று உங்களுக்கு இந்த விதத்தில் கேட்ட பாடல் யாருக்காகவோ எவருக்காகவோ ஒருவருக்காகவோ கேட்கிறது எங்களுக்கும் அது பொருத்த பாடாக இருக்குது. அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு இந்த இப்பொழுது இந்த அம்மாவின் பாடலை கேட்கணும், அம்மாவை நினைக்க வேண்டும், அம்மாவுக்கு பணிவாக இருக்க வேண்டும், அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறிவும் என்று கூறியிருக்கின்றார்கள் தானே. அன்னையை தானே முதல் கூறுகின்றனர். தாய் நாடு தாய்மொழி என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். தாயைப் போல பிள்ளை நூலை போல சேலை என்று கூறுவார்கள். வேர் ஓடி விளாத்தி முளைத்து பழுத்தாலும் தாய் வழி தப்பாது என்று கூறுவார்கள். வாழை அடி வாழை என்று கூறுவார்கள். தாய் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை நினைவு கூறும் வண்ணம் இந்த உனக்காக நான் நிகழ்வு தந்து கொண்டிருக்கும் வகையிலே மீண்டும் நாங்கள் தொடர இருக்கின்றோம். அழைப்பவர்கள் அழைக்கலாம் 6478-7465 அல்லது வளமையாக வந்து இணைந்து சிறப்பிப்பவர்களும் வர முடியாது ஆனால் கேட்கத்தான் முடியும் என்றால் நீங்கள் பாடல் விரும்பிய பாடலை எழுதிவிடுங்கள். உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன்.

ஆமாம், இந்த நிகழ்ச்சியும் இந்த நேரமும் உங்களுக்காக. மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களுடைய நேரம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும், எங்களுக்கு முற்பகல் 11:30 பிற்பகல் 1:30 வரை ஒதுக்கி கொடுக்கப்பட்டது உங்களுக்காகவும் எங்களுக்காகவும், எங்களுக்காக நீங்களும், நீங்கள் எங்களுக்காக, உங்களுக்காக நாங்களும். சிறப்பாக ஒலித்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் தலைப்பிலே கதம்பம்.

அப்படி ஒன்றும் தேவையில்லை. துள்ளி வெறும் காவிரியில் குதித்து, காரணம் அர்ப்பணிப்பு என்பதுதான். உனக்காக நான் இவ்வளவு தூரம், அது எத்தனையோ கதைகள் உண்டு, எத்தனையோ கதைகள் உண்டு. பொறுப்புணர்வு, அர்ப்பணிப்பு, காலம், அடுத்து சக்தி அத்தனையும் விரிவுபடுத்துவது ஏதோ ஒன்றிற்காகத்தான். இந்த பூமி சுற்றுவது சூரியனுக்காகவா? தனக்காக. தன்னுடைய சக்தியை, ஈர்ப்பு சக்தியை வைத்துக் கொண்டிருக்கும்போது ஈர்ப்பு சக்தி அதை சுட்டி கொண்டிருக்கு. அதனால்தான் இரவு பகல் ஏற்பட்டு கொண்டிருக்கும்போது, இரவு பகல் ஏற்பட வேண்டும்னா பூமி சுத்த வேணும். பூமி சுத்துவது இரவும் பகலில் நாங்கள் வாழ்ந்து உயிரினம் வாழும் வாழ்வதற்காக என்று ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருக்கின்றது. உறவுகளே, இது ஒன்றில் தமிழ் வானொலி. இப்பொழுது அடுத்து ஒரு பாடல், தாயன்புக்கு ஈடாக ஒரு பாடல். எங்களுக்கு கண்கள் இருக்கின்றது, காது இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது கண்கள் தான். கையாலோ காலாலோ பார்க்க முடியாது, கண்ணால் தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த காற்றினை சுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த காற்றினை சுவாசித்தால்தான் இந்த உயிர் வாழும். அப்போ இந்த உயிர் வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போ கண்ணுக்கு காட்சி வேணும் என்றால் இந்த உயிர் வாழ வேண்டும், உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லாத விட்டால் சில மணி உயிர் இறந்து விட்டால் சில நிமிட நேரங்கள் தான் கண்கள் பார்வையோடு இருக்கும். மூளை தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இயங்கி கொண்டிருக்குமா. அதனால் இந்த கண்கள் பார்வை இருக்கும் வரைக்கும் அங்கே காட்சிகள் தோன்றும். அந்த காட்சிகள் யாவும் ஒரு தாய்க்கு பிள்ளைகளாகத்தான் இருக்கும். அதேபோன்று அந்த சுவாசத்தை சுவாசிக்கும் பொழுது அந்த உயிர் இருக்க வேண்டும் இல்லை, அந்த உயிர் இருக்க வேண்டும், அது பிள்ளைகளுக்காகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு ஆழமான கருத்தை ரெண்டு பதங்களாலும் புகுத்தி விட்டார் கவிஞர் தாமரை. இந்த பாடல் கவிஞர் தாமரையின் பாடல். தாமரையின் வீட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்த ஒரு நண்பர், என்னோட எனக்கு பழக்கமானவர், இங்கே வாழ்கின்றார். அடிக்கடி நாங்கள் பேசிக்கொள்வோம் தாமரையை பற்றியும். அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி தெரிந்தவர்கள் எங்களோடு வாழும் பொழுது பகிர்ந்து கொள்வதுதானே, கிடைக்கின்ற நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது கொள்வதுதான் சிறப்பு. எத்தனையோ பேச உண்டு, எத்தனையோ நாங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் பயனுள்ளவற்றை பேசிக்கொள்ள வேண்டும். அந்த காற்றும் இந்த ஒளி, இந்த பார்வை, கண்ணும் தான் இந்த உடலிலே மிக முக்கியம் என்று இவர் கருதுகிறார். யார்? தாய். கை வேண்டும், கால் வேண்டும், வாய் வேண்டும், மூக்கு வேண்டும், காது எல்லாம் வேண்டும். எல்லாவற்றையும் விட சிறந்த இந்த கண்ணும் காதும் தான் என்று கூறியிருக்கின்றார். இந்த பாடல் மூலம் தெரியப்படுத்துகிற ஒரு தாய் எப்படிப்பட்டவர், தாய் எதிர் எப்படி வாழுகின்றார். கண், கண்ணை திறந்தால் காண்பதெல்லாம் நீயாகத்தான், குழந்தையாகத்தான், மகன் தன் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். நான் உயிர் வாழ வேண்டுமென்றால் உள்ளேயுக்கு மூச்சும் வெளியே விடுகின்ற அந்த காற்று நீயாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி ஆழம் சிந்தித்து பார்த்தால் அந்த கவிஞருக்கு 10 விரலுக்கும் மோதிரம் போடணும் போல் இருக்கின்றது. அவ்வளோ அற்புதமாக அந்த ரெண்டு பதத்தையும் தந்து கவிஞர் உறுதிப்படுத்தி விட்டார். அதன் பின்பு செயல்கள், செயற்பாடுகள், பயன்கள், பயன்பாடுகள் எல்லாம் வரும். இந்த கண்ணும் உயிரும், உயிர் இருந்தால் தான் கண் பார்வை பெறும். அப்போ கண், உயிர் இருப்பதற்கு காற்று வேண்டும். அந்த காற்று அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை இருந்தால்தான் நான் இருப்பேன், பிள்ளைக்காகத்தான் நான் இருக்க வேண்டும். கண் பார்க்கும் இடமெல்லாம் நீயாகத்தான் இருக்கணும். உனக்காகத்தான் நான் என்னுடைய சக்தி விரயத்தை எல்லாவற்றையும் செய்கிறேன். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அத்தனை உனக்காகத்தான். அப்படி எத்தனையோ பேர் அர்ப்பணிப்போடு வாழுகின்றார்கள். அந்த வகையில் இருப்ப தாய், அதுக்கு தாயைத்தான் உதாரணம் கூறலாம். எத்தனையோ பெரியவர்களையெல்லாம் கூறலாம், எல்லாம் கூறலாம். தாய்க்கு ஈடாக வேறு எதுவுமே வராது என்பதை ஏற்றுக்கொள்வோம். அந்த ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அப்படி அமைந்த ஒரு பாடலை அன்புடன் மகள் சியாமலா வந்து மகனுக்காகத்தான் அவள் அடிக்கடியாக சின்ன அரும்பு மலரும் என்ற பாடலை கேட்பார், பாடியும் காட்டியிருக்கின்றார், இன்றும் பாடி காட்டியிருந்தார். அவர் முன்பு பாடி காட்டிய ஞாபகத்திலே தான் நான் கேட்டேன், ஒருத்தரை பாடுங்கள் மகளே என்று சொல்லி அவருக்கு தந்த பாடல். அது திரைப்படத்தின் பெயரும் பொழுது முப்பொழுதும் உன் கற்றணையில் என்றால், முப்பொழுதும் என்றால் காலை மாலை மதியம் எந்த நேரம் இரவு பகல் எந்த வேலை, முப்பொழுதும் எல்லா வேலையிலும் உன்னுடைய கற்பனை தான் எனக்கு இருக்கின்றது. முப்பொழுதும் உன் கற்பனையில் என்ற ஒரு தாய்மையின் எண்ணம், தாய்மையின் உள்ள குமரலை, நான் வாழுவதே உனக்காகத்தான். எத்தனையோ தாய்மாரை நாங்கள் பார்த்து, எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளுக்காகத்தான் என்றுதான் என்ன வேண்டும். தன் அதனால் தானே தன் இரத்தத்தையே எங்களுக்கு அமுதமாக ஊட்டி வளர்த்திருக்கின்றார் தாய்மை. அதை யார் செய்ய முடியும்? வேறு யாரும் செய்ய முடியாது. பெற்ற தாய் மட்டும்தான் செய்ய முடியும். புரிந்த பிறகு சரி, எங்கே பார்ப்போம்?
அவன் வந்து ஒரு பாடலை தந்திருக்கிறார், கண்கள் நீயே காற்றும் நீயே என்ற ஒரு வரி கொண்ட பாடலை. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இளைய தலைமுறைகளிலே வந்த ஒரு இசையமைப்பாளர், அவர் கொடுத்திருக்கின்றார் இந்த இசையை. அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். ஷியாமலா, விழிப்பாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும், உனக்காக நான் தெரிவிலே இந்த பாடல் வந்ததை கேட்டு மகிழ்வோமா?

அற்புதமான பாடல் வரிகள் வரிகளை கொண்டு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சியாமலா உங்களோடு நான். உலகத்திலே தாய் மட்டும்தான் இந்த யாருக்காக என்ற ஒரு வினாவுக்கு உலகத்தில் தாய் ஒருவரை நாங்கள் ஒப்போடு கூறலாம். எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்காக தாய் தான் என்று பாருங்கள். ஊனும் நீயே உயிரும் நீயே என்று அந்த பாடலை முடித்திருக்கிறேன். கண்கள் நீயே காட்சி, அதாவது உயிர் காற்றும் நீயே என்று ஆரம்பித்து இந்த பிரபஞ்சம் இருப்பதே அந்த பிரபஞ்சமே நீதான் என்று கூறி கடைசியில் ஊனும் உயிரும் என்று வந்துவிட்டது. ஊன் என்பது இந்த உடம்பு. ஊன் என்றால் ஊ என்ன நெடு நெட்டழுத்து ரெண்டு சுழி இன்னென்ன வந்து இந்த ஊன் என்பது இந்த உடம்பு. உயிர் இந்த இரண்டும் சேர்ந்து தான் உருவமாக வந்து நாங்கள் நடமாடுகிறோம். உடம்பும் உயிரும், இந்த உடம்பும் உயிரும் நீதான், உன்னால் தான் இருக்கின்றது. எதற்காக? பல நாளாக நான் காணும் கனவு ஒரு நாள் நிறைவேறும், அந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த அர்த்தம். ஒரு நாள் அது நினைவாகும், அது சிறப்பாக வரும் என்றதற்காக பல நாள் கடினமாக தன்னை அர்ப்பணித்து விடுவாள் அன்னை என்ற கருத்தை சுமந்து வந்த ஒரு பாடல் முப்பொழுதும் என் முப்பொழுதும் உன் கட்டணையில் என்ற திரைப்படத்திலே தான் இந்த பாடல் வந்திருக்கிற சிறந்த பாடல். கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே உனக்காக நான் நிகழ்வு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கருத்தாளமுள்ள சிறந்த பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் கிடைத்தன. இப்போ நாங்கள் நினைக்க வேண்டும், சிறப்புகளை உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் தந்ததாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாடல்களை. அது மட்டுமில்லாமல் மறவாமல் உங்கள் நினைவும் கனவும் எந்த எண்ணத்தோடு இருக்கின்றதோ அந்த எண்ணம் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது எல்லாம் எங்கள் கரத்தில் இல்லை, எங்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கின்றார்னு பக்தி வழியிலே நாங்கள் பேசுவோம். அது நிறைவேறும், நிறைவேறாமல் போகாது. சிறப்பான பாடல் அதை நாங்கள் இன்னும் ஒரு நாளையில் இன்னும் ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு தலைப்பிலே பேசிக்கொள்ளலாம். இந்த பிள்ளைகளோட கடன் எப்படி இருக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு சரி, இந்த வகையிலே நல்ல பாடலை கேட்டு மகிழ்கின்றோம். கேட்டு மகிழ்ந்து விட்டு இங்கே நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான கருத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று பாடலை தந்ததற்காக நன்றியையும் கூறி இருக்கின்றீர்கள். இது உங்கள் வானொலி, உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்ப வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? அந்த வகையிலே நான் அதை செய்வதற்கு நல்லதோர் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் வந்து இணையாது விட்டாலும் அவர்கள் இணைந்து வந்ததாக நான் நினைத்து கொள்ளுகின்றேன். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் பணத்துக்காக ஒரு திரைப்படம் சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரைப்படமாக்கி வெளியே விடுகிறார்கள். அதன் உள்நோக்கம் யாருக்காக? மக்களுக்காகத்தான் அதை செய்கின்றார்கள். அப்போ தரும்பொழுது அதற்கேற்ற பாடல்களை ஆக்கி அதில் வரும் கருத்துக்கள் எங்களை கவர்ந்து வாழ்க்கையை சீரோட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது போலத்தான் அந்த பாடல் இருக்கின்றது. சரி, அந்த வகையில் இப்போ தாய்க்காக கணவன் மனைவி அன்பு காதல் வந்தது போல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றதுன்னு கூறியிருந்தேன் அல்லவா, பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த உலகத்து மக்களுக்காக மக்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு சிலர் வாழ்வது உண்டு, அதற்காக சில கருத்துக்களை கூறுவதும் உண்டு. அந்த வகையில் இந்த பாடலே மக்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை சுமந்து வரும் பாடல் ஒன்று வருகின்றது, கிடைச்சிருக்கின்றது. அந்த பாடலை ஒரு தடவை கேட்பது, எதை பார்த்தாலும் மற்றவர்களுக்காகத்தான் இருக்கின்றது, அடுத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவது போன்ற ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. பழக்க வழக்க பண்பாடு விழுமியங்கள், எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை அமைத்த பாடல் இதோ.

சிறப்பான இந்த பாடல் சமூகத்துக்காக கூறப்பட்ட பாடல் என்று எண்ணினாலும், ஒரு சமுதாயத்துக்காக எண்ணினாலும், அந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்காக நான் கேட்பது போன்று, என்னை நான் கேட்பது போன்று இருக்கின்றது அந்த பாடல் என்று எண்ணிக்கொள்ளலாம். அப்போ உனக்காக நான் மற்றவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும், எனக்காகவும் வாழ வேண்டும். எனக்காக வாழும்போது அப்படி இறுதியிலே கூறினார்களே, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று, அந்த போன பிறகும் பேர் சொல்ல வேண்டும். தக்கார் தகாதார் யார் என்று அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும் என்ற கருத்துக்கு அமைய வந்த அந்த குரலை நாங்கள் படிக்கும் பொழுது புரிகின்றது. அது நாங்கள் இருக்கும்போது தெரியாது, நாங்கள் இருக்கும்போது செய்த செயல்களினுடைய சாரம்தான் நாங்கள் சிறந்த பின்புங்களை பற்றி பேசி நல்லவனா கெட்டவனா என்று. அதில் நாங்கள் அதை அப்படி இருக்கும்போது சமுதாயம் எங்களை பார்த்து நல்லவன் என்று கூறும் வகையில் நான் வாழ வேண்டும் ஒரு எண்ணத்தை எனக்கு தருகின்றது. நானே எனக்கு பாடிக்கொண்டாலும் அப்படித்தான் தருகின்றது. அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று என்னையும் நானும் கேட்டுக்கொண்டு, எனக்காகவும் சிரித்து திருத்தி கொண்டு, அடுத்தவர்களை பார்த்து கூறுவதாக, அவர்களுக்கு கூறுவதாகவும் இந்த பாடலை வாலி ஐயா அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றனர்.

கொண்டார்கள். அழகாக மெல்லிசை மன்னர் இசை கோர்த்து எங்களுடைய ஏழிசை வேந்தரன் பி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில் எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றார்கள். இதை இந்த இயக்குநர்கள், இந்த கதாநாயகர், இந்த கதை ஆசிரியர்கள், பாடல் ஆசிரியர்கள் எல்லோரும் இணைந்து தயாரித்து வெளிவிட்ட இந்த திரைப்படம், அதை பார்க்கும் பொழுது யாருக்காக? அவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த படத்தை தந்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு படம் நிறைவாக வரும் என்ற எண்ணத்தில் செய்தாலும் கூட, இது யாருக்கு கொடுக்கின்றார்கள்? மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். மக்களுக்காகத்தான் இது தந்த பாடல். அப்போ மக்களாகிய நாங்கள் இது மக்களுக்காக கூறப்பட்டதென்றும், மக்களை பார்த்து குறிக்கொண்டே போகாமல் எங்களுக்காக கூறப்பட்டதுன்னு நாங்களும் எடுத்துக்கொண்டு எங்களுக்காக வாழ்ந்தால் அப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும் இல்லவா? இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை தரலாம், வாருங்கள், வந்து இணையுங்கள். 6478746415 என்ற எண்களோடு

0: இந்த வரிகளோடு ஒலித்துக் கொண்டிருக்கும் உனக்காக நான் என்ற இசையோடு வரும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்காகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நம் முன்னோர்கள் காட்டிய வழிகளிலே நாங்கள் வழிநடந்து பயணத்தை செய்யும் வேளையிலே ஏற்படுகின்ற இடர்களில் இருந்து மீளவும் நல்லவற்றைகளை செய்யவும் நாங்கள் இருக்கும்போது செய்துவிட்டு சென்ற பின்பு எங்களை பற்றி நாலு பேர் பேசவும் எங்களை மறக்காமல் முத்திரை எங்களுக்கான சாயத்தை எங்களுக்கான சரித்திரத்தை விட்டு செல்லும் பொழுது நம் முன்னோர்களுள் பலர் அப்படி சென்றவர்கள் இன்றும் அழியாத நினைவுகளாக நினைவு சின்னங்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் ஒவ்வொரு பெற்றார்களும் தங்களோட பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறது. நாங்கள் எங்கள் தாய் தந்தையர்கள் கூறியதை கேட்டு நடந்து வந்தோம், இப்படி இருக்கின்றோம், திருப்தி காணுகின்றோம், நீங்களும் அப்படி வர வேண்டும் என்று எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் விதைக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு பாடல் இப்பொழுது என் கருத்துக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பெற்றோர்கள் எல்லோரும் எதிர்கால குழந்தைகளின் அவர்கள்தான் நாட்டின் முதுகெலும்புகள். எதிர்காலத்திலே அவர்கள் எப்படி சீர்திருந்தி வர வேண்டும், அவர்களை எப்படி செதுக்கி எடுக்க வேண்டும் என்று சமூக பற்றாளர்கள், சமூக அறிவியலாளர்கள், சமூகத்தில் நலன் உள்ளவர்கள், சமதர்ம கொள்கை உள்ளவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் கூறுவது போன்று ஒரு பாடல் இப்பொழுது கேட்போம். அந்த பாடலை
1: உன் பேர் என்ன?
2: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி,

அகிலத்திலே அன்பு மிக மிக முக்கியம். அந்த அன்பினால்தான் உலகத்தில் உறவுகள், உயிர்கள், சந்ததிகள் வளர்கின்றன. ஆனால் அவை வளர்ந்து என்ன பயன்? இந்த நாட்டுக்கு, குலத்துக்கு பெருமை தர வேண்டும், எதிர்காலத்திற்கு நன்மை பயக்க வேண்டும், அதற்கு அறிவு வேண்டும். இந்த அன்பும் அறிவும் எங்கு கிடக்கின்றது, எந்த பல்கலைக்கழகத்தில் கிடக்கின்றது, எந்த சர்வகலாசாலையில் இருக்கின்றது என்று தேட வேண்டாம். அந்த அன்பும் அறிவும் அன்னையிடமும் தந்தையிடமும் உண்டு. அன்னையிடமும் தந்தையிடமும் தான் உண்டு. அந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் வளர்ந்தால் இந்த உலகத்தில் பெயரை வாங்கி கொள்ளலாம், நல்ல பெயரை வாங்கி கொள்ளலாம். அற்புதமான கருத்தை உள்ளடக்கி வாலி அவர்கள் இப்படியொரு பாடலை எழுதியிருக்கின்றாரே அன்று அதற்கு மெல்லிசை மன்னர் இசை கொடுத்துவிட அதற்கு அடி கோலி அழகாக பாடி நடித்த எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நடிப்பும் கொள்கையும் அந்த வழிநடத்தலும் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் குரலில் முனைந்து எங்களை எங்கோ கொண்டு செல்கின்றது. எங்கோ கொண்டு செல்வதென்றால் ஆனந்தத்திலே இல்லை, அறிவை தீட்டி கொள்ள வைக்கின்றது. இது பிள்ளைகளை என்று கூறும்பொழுது நாங்களும் பிள்ளைகளாக இருந்துதான் பெரியவர்களாகின்றோம். எங்களை எங்கள் தாய் தந்தர்கள் எப்படி தீட்டி வளர்த்து விட்டார்களோ அதே போன்று நாங்களும் எதிர்கால பிள்ளைகளை தீட்டும்போது அந்த பிள்ளைகள் அதை நினைத்து செல்ல வேண்டும். நம் முன்னோர்களை பற்றி கூறும்பொழுது முன்னோர்கள் எப்படி வந்தார்கள் என்றது அது அறிவுகளை அவர்கள் பெற்று அதன்படி நடந்து கொள்ள வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். நாங்கள் ஈடுபட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், வளர்த்து காட்ட வேண்டும் எங்கள் குழந்தைகளை. அடுத்தவன் மிதிவண்டி வாங்கிவிட்டால் நாங்களும் வாங்கி கொடுக்கணும், அடுத்தவன் தன்னுடைய குழந்தைக்கு அதை கொடுத்தா நானும் அதுக்கு போட்டியாக கொடுக்க வேணும், அப்படி வளர்க்கக்கூடாது. இந்த குழந்தைக்கு தேவை அன்பு அம்மா அப்பாவில் மட்டுமல்ல, உறவுகளில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை சமூகத்தை நேசிக்க வேண்டும். நேசிக்கும் பொழுது தன்னை அறியாமல் பொறுப்பு வருகின்றது. இதுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணி சரியாக செய்து கொண்டு போனால் சிறப்பாக இருக்கும். அன்பு உறவுகள், இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் ஒரு மணியை தொட்டு 5 நிமிடங்களையும் கண்டு 1 மணி 5 நிமிடம் என்று பிற்பகலை காணும் வேளையிலே நீங்களும் 10 மணி 35 நிமிடம் இரவு நேரம் என்று காணும் வேளையிலே உறவு ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம் அவரையும். சென்று விட்டார் அவர். இனிமையான இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர பணி தமிழ் பணியிலே உனக்காக நான் என்பதை கதம்பத்திலே தெரிந்து கொண்டேன்.

கடந்த வேளைகளிலே நாங்கள் அன்பு உறவினர்கள் கேட்ட பாடல்கள், கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே எங்களை சிந்திக்க வைத்த அதன் பின்பு வந்த பாடல்களும் சிலவற்றை நான் தொட்டு காட்டியிருந்தேன். இது மக்களுக்காகத்தான், இந்த திரையுலகம், இந்த ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான் சரியான பதிலை, சரியான செய்தியை சரியான நேரத்தில் பத்திரிகா தர்மத்துடன், ஊடக தர்மத்துடன் வெளிவிடுமாக இருந்தால் உலகம் அதை கேட்டு ஓரளவாவது திருந்திக் கொள்ளும். அப்படி செய்வதால் நாங்கள் ஓரளவு உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம் என்ற மன திருப்தி ஏற்படும். எவ்வளவோ கோடிக்கணக்கான படங்களை கொட்டி திரைப்படங்கள் மூலம் எங்கள் உள்ளத்தை தட்டி, எங்கே நீங்கள் செல்கின்றீர்கள் என்று எட்டி பிடித்து தட்டி கொடுத்து வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடிக்க வைத்த திரைப்பட துறையை தந்த கதை, படப்பிடிப்பு, காட்சிகள், பாடல்கள் அத்தனையும் இருக்குது. அத்தனை 2 மணி நேரத்து கதையை 3 நிமிட பாடல்களே அடக்கி இருப்பார்கள் கவி சக்கரவர்த்திகள். அப்படி வரும்பொழுது நாங்கள் இது இப்பொழுது பிள்ளைகள் அப்படி வர வேண்டும் என்ற சமூக சிந்தனையை பார்த்த வழியில் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகள், எங்களுடைய பண்பாடுகளிலே ஒன்று அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு. அப்படி வாழ்ந்த எங்கள் குலத்தினர்களும் அதாவது ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கு அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு. அதிலேயும் இந்த கற்பு என்ற ஒன்று, கணவன் மனைவி என்ற பந்த பாசம், அன்பு காதல் மலர்ந்து வந்து வாழ்க்கை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது இப்பொழுது பார்த்தால் அங்கே மனமுறிவுகளும் ஏற்பட்டு செல்வது அதிகமாகி கொண்டு வருகின்றது. ஆனால் அன்று அப்படி இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கொடி இருந்தால் அதிலே ஒரு மலர் வந்தால் அந்த மலர் ஒரு தடவை தான் அதிலே மலர்ந்து வரும், மீண்டும் அது சென்று இன்னொரு கொடியிலே மலராது தானே. அந்த வகையிலே ஒரு திரைப்பட பாடல் அன்று தொட்டு இன்று வரை என் உள்ளத்தை வருடி கொண்டிருக்கின்ற ஒரு பாடல், மிகவும் ஒரு உருக்கமான பாடல், சோகமயமான பாடல், அதிலே வரும் வினாக்களுக்கு எங்களால் விடை கூற முடியாத ஒரு பாடல். சிறந்த அந்த பாடல் இத்தகைக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது வந்து. அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய உனக்காக நான் நினைவிலே வந்த வழி வேறு வழி, நாங்கள் பல வழிகள் உண்டு, அதில் இன்று வந்த வழி கலாச்சார பண்பாடு, அன்பு, தாய்ப்பாசங்கள் போன்றதை பேசும்பொழுது மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எதை செய்ய வேண்டும், நாங்கள் யாருக்காக வாழ வேண்டும், சமூகத்துக்காக என்ற பதிலை கேட்டுக்கொண்டு சமூகத்துக்காக நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை கூறும் பொழுது நமக்கு முன்பு சென்றவர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதை தொட்டு பார்க்கும் பொழுது இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்து, இது எவ்வளவு தூரம் பாரத நாட்டின் பண்பாட்டினை, எங்கள் பாரத தமிழ் பண்பாட்டை அளவுக்கு மீறிய தூக்கி வைக்கின்ற பாடலாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. ஒரு தடவை கேட்போமா அந்த பாடலை?

ஏன் ஏன் ஏன் என்ற அந்த வினாவை தந்து கண்ணதாசன் ஐயா வரிக்கு வரி கேள்விகளை தந்து பதில் கூற முடியாமல் வைத்துவிட்டார். ஆனால் ஆம் என்றும் கூற முடியாது, இல்லை இல்லை என்றும் கூற முடியாது. பெண் வாழத்தான் வேண்டும், ஆனால் பெண்மை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? பெண்மை என்றால் என்ன என்பதை அப்பழுக்கற்ற வகையிலே அழகாக வரிகளை சுமத்தி அந்த திரைப்படத்திலே நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு அழியாத காவிய பாடல், குறுகிய நாட்களுக்குள்ளே எடுத்த ஒரு பாடல் அந்த திரைப்படம்.

0: சொல்ல கண்டுபிடிச்சிருங்க அம்மா, எல்லாத்தையும் பண்ணிக்க எனக்கு சரி வராது. அந்த மூன்று
1: இடத்துல
0: இல்லையம்மா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்க பேசிட்டா இந்த நாளையில இருந்து அந்த எலெக்ஷனை கேட்டுருங்கம்மா, அதுல எலெக்ஷன்ல நில்லுங்க. சரி அம்மா, நேரம் சரியாக இப்பொழுது 11:32 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக மன்னிக்க வேணும், இந்திய இலங்கை நேரம் 10:04, கனடிய நேரம்
2: 11:32.
0: இப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களா அம்மாக்கா, என்ன மாதிரி உடனே நேரம் கேட்டதுல ஆண்களை பெட்டி வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் செல்வகுமார் பேசுறேன்.
0: ஓட்டு போட வந்தீங்களா? நலமா இருக்கீங்களா?
3: எல்லா நாளும் கார்த்திகை,
0: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை,
3: அந்த பாட்டு அம்மா.
0: நான் பாடின மாதிரி பார்த்தா அது பாட்டா இல்ல, வீட்டில் எல்லா நாளும்
3: கார்த்திகை. என்ன
0: எதுக்கு விக்கி விக்கி பேசுங்க? என்ன
3: சொன்னீங்க? நாளைக்கு தான் வரும் அப்படின்னு பாட்டு இன்னைக்கு வந்துருச்சு எனக்கு.
0: சூப்பர் ஆட்டு நீங்க. என்ன சரி, அதான் இந்த சேலஞ்ச் கண்டுபிடிச்சிட்டீங்க செல்வகுமார். நீங்க
3: குழு கொடுங்கம்மா.
0: அதாவது இது மூன்று எழுத்து சொல். உயிர் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உணர்வு இருக்கும், மனிதனுக்கு அது வெளியில் காட்டக்கூடியதாக இருக்கும் மனிதனுக்கு. ஆனா எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நாள்ல ஒருக்கா கூட இந்த உணர்வு வராம போகாது என்றதுதான் என்னுடைய கருத்து. இது இல்லாமல் இருக்காது.
3: துன்பமா?
0: இல்ல. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. விரைவாக கொண்டு போக போறேன். கிளாஸ் ரூமுக்கு யார் யார் வந்திருக்காரு பார்த்தா, செல்வகுமார் புதுக்கோட்டை வந்துட்டாவ, ரெண்டு மூணு தரம் போட்டிருக்காரு பாருங்க. அருள் வந்திருக்கிறான் எங்க பாக்கலாம். அருள் நீங்களும் வந்திருக்கீங்க, மற்ற யாரையும் காணையில இங்க இணைஞ்சு கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இணைஞ்சு கொள்ளுங்க, எங்க பாப்போம். எங்க ஃபாரூக் சொல்லுங்க.
4: கோபமா?
0: கோபமா இல்ல இல்ல. மீண்டும்
4: நினைச்சு
0: கடகட மூண்டே மூண்டு. இது இந்த இந்த இந்த சொல்லு இந்த இந்த சொல்ல நான் தயாரிக்கவே இல்லை. அது திடீரென்று என் மனசுல எழுந்தோன்னு அத சொல்லிட்டேன். எங்க பாக்கலாம் எங்க உணர்வு, இந்த உணர்வு. இது இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஒரு நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டான். ஒரு நாள்ல ஒருக்கா இருந்தாலும் வரும், அது கட்டு அந்த நிறைய தரம் வரும். ஆனா ஒருக்கா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வரத்தான் இருக்கும். பாப்போம். மூன்றே மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல். வணக்கம் தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்.
4: நேர்மை?
0: நேர்மை இல்ல. இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க. பாடலை கேட்போம்.

சரியாக இப்பொழுது 10:09 அது இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியா 11:37 நான் அடுத்த சொல்லை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த சொல்லு அப்படி வரவில் இருக்கட்டும் என்ற நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம்.

0: இணைந்து கொண்டும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அம்மா, நாங்க மணலில இருந்து சந்தனாஸ்ரீயோட சித்தி பேசுறோம்.
0: சந்தனாஸ்ரீயோட ஜெய மனோகரியா?
1: சித்தி
0: சுபா. சுபா சுபா சுபா, எப்படி இருக்கு நீங்க? சுபா
1: நல்லா இருக்குங்க அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சுபா. தூக்கத்துல இருந்து பேசுறீங்க போல.
1: அப்பா நல்லா இருக்காங்களா?
0: அப்பா நல்லா இருக்கா. இப்ப ரெண்டு மணிக்கு ஏத்துக்கு முன்னாடி அப்பா உங்களோட பேசிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: நேத்து நாங்க பேசணும், அப்பா கிட்ட தான் பேசணும். உங்ககிட்ட இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம்
0: இன்னைக்குதான் பேசுறீங்களா? நானுக்கு ராமன் இப்ப உங்களை எழுப்பி விட்டுட்ட. பேசுங்க பேசுங்க, அம்மாட்ட பேசுங்க. தூங்கி கொண்டு
1: இந்த கேள்விக்காண்டி நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம்.
0: சரி, முதல்ல பாட்டு சொல்லுங்கம்மா. என்ன பாடல் நாளைக்கு தர்ற பாட்டு? என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
1: நாளைக்கா?
0: நாளைக்கு நாங்க
1: பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவே உன்னை போலாயிருமா, அந்த பாட்டு.
0: 100 சாமிகள் இருந்தாலும் நல்ல பாட்டு. நீங்க அப்பாட்ட பாருங்க, நல்லா பாருங்க, நல்ல குரல். அதுதானே அதுதான் சஞ்சனா ஸ்ரீக்கும் அதுதான் உங்களுடைய பரம்பரையோட அப்படியே ஒட்டி கொண்டு வந்துருச்சு. குட்டியம்மா நல்லா
1: பாருங்க.
0: சரி, அப்ப அந்த சொல்லு கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
1: கண்டுபிடிச்சிட்டேங்கம்மா.
0: எங்க சொல்லுங்க பாப்பா?
1: உறவு.
0: பிள்ளையா சொல்லிட்டீங்க.
1: மூன்று எழுத்துங்கள் தானம்மா?
0: மூன்று எழுத்து எங்க கண்டுபிடிச்சு கொண்டு மீண்டும் முனையணும். சரியா?
1: நன்றி.
0: கட்டி காணி என்று சொன்ன உடனே சிரிச்சா கொஞ்சம் பாவம், சந்தோஷமா உடனே பிள்ளையா சொல்லிட்டீங்கன்னு பாவம், உடனே தூக்கப்பட்டுட்டா இல்ல? எங்க பாக்கலாம், எங்க தெரிஞ்சவர் ஓடி வர. வணக்கம் கண்ணன். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எப்படி? ஐம் ஃபைன். சரி, இன்னைக்கு ஒளி வந்துட்டுதா? இல்லையே
2: இன்னைக்கு ஒண்ணும் வள்ளியே. என்ன
0: துணிவா வந்திருக்கீங்க? சரி
2: சரி, பாட்டு வந்து இது என்ன பாட்டு? நண்பர் கேட்டாரு
0: எங்க வீட்டுல
2: அப்படியா? இதுல அங்கரித்தருள் வந்து ஒரு பாட்டு இருக்கு, நல்ல
0: பாட்டு.
2: அப்படி ஒன்றும் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவள் அப்படி ஒன்றும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், நல்லா இருக்கும்.
0: நாங்க அழகப்படி சொன்னா நீங்க அப்படி கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பவுனமா நீங்க ஓட்டு போடுறீங்களா? அவன் எலெக்ஷன்ல நிக்கிற ஆண்களை பத்தி நல்லா சொல்லி இருக்கிற. அப்ப ஆண்களெல்லாம் அம்மாக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் தான் இப்ப சொல்லி அனுப்பி இருக்கிறேன் அம்மா.
2: லேடிஸுக்கு தான் ஓட்டு நம்ம முதல்ல போட்டுருவோம்.
0: கிடைக்கும்
2: கிடைக்கும் கிடைக்கும்.
0: இந்த அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல். எல்லாரும் அந்த திரும்ப திரும்ப ஒரே பாட்டு தான் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இப்படி இந்த இப்படியான பாடல்களை கொண்டு வரையில இவ்வளவு பாட்டு இருக்குது.
2: ஆமா, இது நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான பாட்டெல்லாம் நல்லா இருக்கும் கேக்குறது.
0: எங்க நீங்க அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு நிறைய ஒரு நாளும் வந்து போவோம் உங்களுக்கு.
2: எனக்கு எனக்கு புதுசா ஒரு சொல்லு கொடுங்க.
0: புதுசா ஒன்று கொடுக்குவேன், அதை வேணாம். அந்த மூன்றடி சொல்லு உங்களுக்கு அதிகம் வந்து போகுதுன்றது அது தெரியாம நீங்க வந்துட்டீங்க. சரி,
2: நீங்க கேட்டது எனக்கு கேட்கல, மாடி சொல்லுங்க.
0: இது ஒரு அதாவது உயிர் இனங்கள் இடையே வருகிற ஒரு உணர்வு. மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இருந்தாலும் ஒருக்கா இருந்தாலும் வரும், ஒரு நாள்ல ஒருக்கா இருந்தாலும் வரும் இந்த உணர்வு. இது இல்லாமல் இல்ல,
2: இல்லாமல் இல்ல. விலங்குகளுக்கு அதெல்லாம் இருக்கு.
0: விலங்குகளுக்கு இருக்கான எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க இல்லாத சில விலங்குகள். இப்ப நீங்க
2: ஆணுக்கு
0: இப்ப
2: ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேத்துக்கு இருக்கா?
0: மனிதனுக்குன்னு தெரியும்.
2: அடுத்த கேள்வி, குழந்தைக்கு இருக்கா? அவளுக்காக கண்டுபிடிச்சிடலாம்.
0: குழந்தைக்கு கூட இது
2: இருக்கா?
0: குழந்தைக்கு இருக்கு. எல்லா மனிதர்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும்.
2: அன்பு அன்பா?
0: இல்ல இல்ல இல்ல. சரி, அடுத்த இல்ல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்த சொல்லுக்கு போவோம். சரியா? இது ஒரு உணவு தயாரிக்கும் விதத்தில் ஒரு சில உணவுகளை தயாரிக்கும் போது இப்படி சொல்லுவார். இப்படி இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சொல்லு நான் கழுத்து சொல்லு. சில உணவுகளை இப்படி தயாரிப்பார்கள். எல்லா உணவையும் இப்படி தயாரிக்கலாம். நான் எல்லாத்தையும் எல்லா உணவையும் தயாரிக்கலாம் என்று சொல்ல முடியாது. சில உணவுகளை இப்படி தயாரித்தால் எல்லாருக்கும் பிடிக்கும், உண்ணுவதற்கு பிடிக்கும். நான் கழுத்து சொல், நான் கழுத்து சொல்.
2: அதாவது நெருப்பு வச்சு தயாரிக்காது. நெருப்பு
0: தயாரிக்கும் போது நெருப்பு வேணும் தானே? எல்லாம் உணர்வுக்கு நீங்க என்ன கண்ணன், ஆணுக்கு பொண்ணுக்கு இருக்கானுங்க, இப்ப குழந்தைக்கு இருக்கிறீங்க.
2: மேடம் எனக்கு தெரியும் எல்லா பதிலும், நேர்கிட்ட விட்டுறலாம். அதுக்காக
0: என்ன வெளியா இல்ல, அவ்வளவுதான் இல்ல.
2: ஆமா, நல்ல ஈஸியான கேள்வி ஒண்ணு கேளுங்க. நான் சொல்ற மாதிரி சின்ன பதில் சொல்ற மாதிரி
0: எல்லாம் முண்டா சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லா மனிதர்களுக்கும் நிறைவிலே இது தேவை. இது ஆறலத்து சொல்.
2: ஆறலுக்கு மன நிம்மதி
0: இல்ல. இனி வைத்திருக்க மாட்டேன், போயிட்டு வர. நன்றி நன்றி. எல்லா மனிதர்களுக்கும் ஆறு எழுத்து சொல். சரியா? மூன்று சொல்லு கொடுத்தேன். பாக்கலாம், மூன்று சொல்லு இப்ப நான் கொடுத்திருக்கிறேன். முதலாவது வந்து உணர்வோடு சம்பந்தப்பட்டது, இந்த மூன்று எழுத்து சொல். ரெண்டாவது வந்து நீங்க உணவோடு சம்பந்தப்பட்டது. அது எப்படி என்றா, நீங்க சாப்பிடும் உணவை இப்படி தயாரித்தால் எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லோரும் சாப்பிடுவார்கள், இப்படி தயாரிக்கலாம். அப்ப அது வந்து நாலெடுத்து சொல். அடுத்தது வந்து ஒரு மனிதனின் கடைசி காலத்துக்கு இது தேவை. நிறைவு காலத்திலே இது நிச்சயமாக தேவை. எங்க பாக்கலாம் இது? ஆறெழுத்து சொல். மூன்று சொற்கள் கொடுத்திருக்க, மூன்று சொற்களை கொடுத்திருக்கிறேன். எங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். நல்ல பிள்ளைகள் மாதிரி கட்டிக்காக வேண்டாம். எங்க கண்டுபிடிங்க? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கணும். இதெல்லாம் உண்மையா உங்களோடு சேர்ந்ததான் நான் சொல்றேன். நான் இப்படியே இந்த மூன்று இடத்தோடய போதா?

0: அண்ணா சொல்லிடுவீங்க. ஞானசேர்மண்ணா
1: வாங்க அண்ணா.
2: கோபம் சரியா இருக்குமா? கோபம்
0: இல்லையண்ணா. ஒன்று உங்களை சரி, அடுத்த ரெண்டாவது சொல்ல. அது இல்ல, தவறு. ரெண்டாவது
2: இயற்கை. இயற்கை இயற்கை
0: இல்ல, அதுவும் தவறு.
2: இயற்கை
0: இல்ல. அது மூன்றாவது, கடைசி காலத்துல மனிதனுக்கு தேவைப்படும் ஆறு எழுத்து சொல்.
2: நான் பிறகு வருகிறேன், பாடலை மட்டும் தந்து
0: விடுகிறேன்.
2: அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, ராமனு தண்ணி ராமடி.
0: பாடுங்க,
2: கொண்டு பாடணுமா? பயமா இருக்கு, வாகனம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு.
0: நன்றி,
2: நன்றி. மீண்டும் வருகிறேன், மீண்டும் வருகிறேன்.
0: எங்கே அடுத்த அன்பு உறவுங்க தேவா? வணக்கம் தேவா. வணக்கம்.
3: சுகம்
0: சுகம் பிள்ளை காரணம் அண்ணா பிள்ளை. நன்றி. எங்கே பவுனம்மா? வாங்க பவுனம்மா. வணக்கம். வணக்கம் பவுனம்மா.
4: வணக்கம் அம்மா. கடைசி சொன்னீங்க, ஒரு மனிதனுக்கு கடைசி தேவைன்னு, அது ஆத்மசாந்தியா?
0: கட்டி காரி கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா சுத்தமா புல. நந்தி அம்மா, உடனே கொஞ்சம் சந்தோஷப்படட்டும் பாவம்.

0: இந்த மூன்று சொல்லோடுமே இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. அதுதான் கவலையா இருக்கு எனக்கு. அதான் அப்பாட்ட வந்தா மட்டும் டக்கு டக்கு அப்பா ஒன்னும் தரவு கொடுக்காமலே நீங்க சொல்லிடுறீங்க. நான் வந்தா மட்டும் நீங்க நான் கொடுக்குற சின்ன சொல்லையும் நீங்க கண்டுபிடிக்கல. இது இந்த மூன்று மனிதனோடு சம்பந்தப்பட்ட உண்டு. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். மூன்று எழுத்துச்சால் இது ஒரு உணர்வு. அடுத்தது வந்து நான் எழுத்து சொல், இது உணவோடு சம்பந்தப்பட்டது. இப்படி இந்த சில உணவுகளை இப்படி தயாரித்தால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஆரெழுத்து சொல், இது மனிதனுக்கு கடைசி காலத்துல கடைசியா இந்த எல்லா மனிதனுக்கும் தேவைப்பட்ட ஒன்று. எங்கே கவலையா இருக்கு. இப்படியே நீங்க கொஞ்சம் பேரை காணையில நாகப்பண காணையில நாகப்பண எங்க போனீங்க? என்ன அண்டைக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவை இல்லையா? நாகப்பனுக்கு யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல. போங்க சரி. எங்க சுபா? சுபா சொல்லுங்க. சுபா வணக்கம். சுபா சுபா வணக்கம். சுபா
1: அம்மா
0: சொல்லுங்க. சுபா
1: வந்து நட்பு
0: கட்டி காவி சரியான பிள்ளை. சரி ரெண்டாவதுக்கு போங்க. நீங்க சமைக்கிறீங்க உங்களோட யார்கிட்ட? யார் உங்களோட வீட்டுல சமைக்கிறது?
1: நான் தான் சமைப்பேன்.
0: நீங்களா? அதுதான் பிரியத்தோட சமைக்க. அது கட்டிக்காரே. ஆனா அப்படி சமையல் உண்டு சமைக்கவே முடியாது. சாப்பிடலாம் பிரியமா. சரி அடுத்த மூன்றாவது. மூன்றாவது
1: மூன்றாவது வந்து அரவணைப்பு.
0: என்ன கடைசி காலத்துல தேவை இல்லையா? மற்ற நாட்கள் நான் என்ன சொன்னது, மற்ற நாட்கள்ல தேவை இல்லை. இதான கடைசி காலத்துல தேவை. கடைசியா தேவை உங்களுக்கு அரவணைப்பு. அப்ப மற்ற நாட்கள்ல நீங்க இப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க யாரையும் அரவணைச்சு வளர்க்க இல்லையா? அரவணைப்பு முதல்ல இருந்து ஒரு அரவணைப்பு இல்ல. அரவணைப்பு இல்ல. மீண்டும் வணங்கி சொல்லுங்க அம்மா. சரி
1: கண்டுபிடிக்க முடியவில்லை அம்மா.
0: கண்டுபிடி கண்டுபிடி இதத்தான் சொல்றது. இங்க பாக்க
1: அப்பா எங்களுக்கு ஒரு ஒரு லைன் கொடுத்து சொல்லுவாங்க. நீங்க இது லைனே இல்லாம சொல்றீங்க. அது என்ன வயசுனே தெரிய மாட்டேங்குது.
0: ஆஹா எல்லாம் மூன்றும் சம்பந்தப்பட்ட சொல்லு. இங்க பாக்குறேன் நானும் தரவும் கொடுக்குறேன் நல்லா. அப்ப அது நீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அரவணைப்பு சொன்னீங்க. அரவணைப்பு என்பது ஆரம்பத்தில் குழந்தை பிறந்த குழந்தையில இருந்தே நாங்க அரவணைப்போம். இது வந்து காண்டத்துல மட்டும்தான் தேவை. கடைசியில மட்டும்தான் தேவை சொல்லிட்டேன். சரியா? எங்கே பவுனமா அமைஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம்.

0: சொல்றேன், முதல் எழுத்து மூன்று எழுத்தை கொண்டது, முதல் சொல்லு மூன்று எழுத்தை கொண்டது. இது மனித உணர்வோடு சம்பந்தப்பட்டது, எல்லா மனிதனுக்கும் ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு காண்டாலும் ஒரு மனிதனுக்கு வரும். மற்றது இரண்டாவது சொல்லு, இது உணவோடு சம்பந்தப்பட்டது. சில உணவுகளை இப்படி தயாரித்தால் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று சொல்லிக்கிறேன். நாலு எழுத்து சொல்லு, சரியா? மூன்றாவது சொல்லி இருக்கிறேன், மனிதனுக்கு கடைசியில இது தேவைப்படும். எங்க வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. உடல் உபாதை ஆறு எழுத்து சொல்.
0: உடல் உபாதை எப்படி ஐயா கண்டுபிடிச்சீங்க? கெட்டிக்காரன் எப்படி ஐயா கண்டுபிடிச்சீங்க?
1: கடைசி நேரத்துல
0: மட்டும்தான்
1: அதிகமா கஷ்டப்படுறாங்க. கடைசியில கிடங்க.
0: ஆனா உடல் உபாதை நடுக்க வரமே கட்டிக்காரன் நீங்க அப்படியா சொல்லிட்டீங்க?
2: முதல்ல நல்லா குடுத்துட்டு அப்புறமா அப்செட் பண்ணிட்டீங்க.
0: பிள்ளையா சொல்லிட்டீங்க பவுனம்மா. உங்களுக்கு ஓட்டு போன அவ்வளவு போறாங்க பவுனம்மா. நீங்க ஒரு பக்கத்தை
2: அப்படியா?
0: இப்பயும் இருக்குமான்னு நினைக்கிறேன். மூன்றாளத்து
2: என்கிட்ட நிறைய உணர்வுல இருக்கிறதா
0: கண்டுபிடிச்சா ஓடியான் ஓடியான்
2: செயல்முறையில காட்டுவோம். காட்டலாம்
0: செயல்முறையில காட்டலாம் காட்டலாம் காட்டலாம்.
2: உண்மைகள்
0: இல்ல. சரி, ஒரு ஒரு பதில் தான் சொல்லலாம். திரும்ப திரும்ப வரான. நன்றி. உங்களோட நாகப்பன காணும் இல்லையா? எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம். எங்கே கட்டிக்காரன் யாருன்னு பாப்போம். இந்த மூன்று சொல்லோட இன்றைக்கு நிகழ்ச்சி முடியும்.

0: இந்த பாட்டை போட்டோன்னு நீங்க சோர்வா போறீங்க, கொஞ்சம் பொறுங்க, ஒரு கொஞ்சம் துள்ளிச பாட்டா போடலாம். வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
1: கோபம்
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க? கோபம் உங்களுக்கு ஒரு நாள் வருமா?
1: தினமும் வருமா? எல்லாருக்கா
0: என்ன தினமும் வருதா? அது வராத ஆகலும் இருக்கிறாங்கல்ல, கோபம் வராத ஆகலும் இருக்கிறாங்கல்ல, தினமும்
1: சொல்லு. அந்த மூன்று இடத்த மட்டும் சொல்லுங்கம்மா.
0: நன்றி. நல்ல ஆளு. ஒரு பக்கம் சாக்லேட் வாங்கினுவாங்க. நன்றி நன்றி. எங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கட்டிக்காரன்டா கொஞ்சம் பாப்போம், ஒரு துள்ளிச பாட்டு மாதிரி கொடுக்கலாமான்னு பாப்போம்.

0: படிச்சிட்டீங்களா?
1: நன்றி
0: நன்றி கெட்டி காரி, ஆனா சரியான புலை, புலையிலும் புலை. நன்றி அம்மா, நன்றி. இல்ல வாங்க, இங்க கண்டுபிடிச்சாண்டு வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இங்க நான் மந்தார பூவை போட்டும் யாரும் கண்டுபிடிச்ச. என்ன சில பேரை காணையில ஓடி வாங்க பாக்கலாம், கண்டுபிடிச்சாண்டு ஓடி வாங்க. என்ன கொஞ்சம் பேரை காணையில எங்க வந்து வந்து சொல்லி பாருங்க, சொற்களை சில நேரம் சரி வந்துடலாம் இல்ல.

0: எங்க காட்டில இணைந்து கொண்டு அன்பு உறவு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கார்த்திகேயன் பேசுறேன்.
0: கார்த்திகேயன் புதிய
1: சஞ்சனா
0: ஸ்ரீதர்.
1: பொய்யானது
0: ரெண்டாவது
1: கொண்டு உணர்வு கரெக்டாமா?
0: நான் சொல்ல நீங்க வந்தா முழு எல்லாத்தையும் சரியா
1: சொல்லிருக்கீங்க. மூணாவது வந்து என்னன்னா பாதுகாப்பு.
0: கொஞ்சம் போனங்க, நீங்க பிறந்து வளர்ந்ததுல இருந்து உங்களுக்கு முதல்ல சின்ன வயதுல இருந்து அம்மா பாதுகாப்பு கொடுத்திருப்பான் தந்த கை. நான் சொல்றேன் இது கடைசியில தான் இது தேவைப்படுதுன்னு சொல்றேன். இடையில பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு இப்ப எத்தனை
1: வயதுன்னு தெரியல.
0: நீங்க முதல் வந்தே நீங்க எல்லாத்தையும் சரி சரியா சொல்லி இப்ப இந்த பிள்ளை பிள்ளையா போறது சரியில்லை.
1: பாட்டு
0: சொல்லுங்க. அவ சிரிக்கிறான் அதுக்காக. ஐயோ நீங்க பாட்டு சொன்னா போயிட்டீங்க. அவ சிரிச்சதுல திரும்ப வாங்க.

0: பெட்டிக்காரங்க வராங்க பாப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன். என்ன என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஏதோ பாதுகாப்புன்னு சொன்னீங்க, அதோட பாட்டு போட்டீங்க.
0: பாட்டு போட்டேன். அப்ப இப்பதான் நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சோமசுந்தரம் முதல்ல நலமா இருக்கிறீங்களா? சோமசுந்தரம் நீங்க
1: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: உங்களோட குரல் கொஞ்ச நாள காணி இல்லையே.
1: பாட்டு கேட்டு
0: அந்த நேரம் நான் தூங்குறேன்.
1: அப்படியா?
0: சரி, சோமசுந்தரம் நாளை என் பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு குடுக்கற பாட்டு
1: நாளைக்கு எனக்கு வந்து கேக்க போகிறேன்ல இருந்து மலர்களே நாதஸ்வரங்கள் அந்த பாடல் கொடுங்க.
0: மலர்களே நாதஸ்வரங்கள் இல்லையா?
1: ஆமா.
0: என்ன படம் சொன்னீங்க?
1: கிழக்கே போகும் ரயில்.
0: கிழக்கே போகும் ரயில். அந்த ரயில் கிழக்கே மட்டும்தான் போகுதுல்ல?
1: ஆமா ஆமா ஆமா. அது வந்து அந்த ஹீரோயின் வந்து தப்பிச்சு போகும்போது அந்த ட்ரெயின்ல ஏறி போவாங்க, அதோட படம் முடிஞ்சிடும். அதனால அது கிழக்கே போகும் ரயில்.
0: அது எப்படி தெரியும் அந்த ரயில் கிழக்கே தான் போகுது?
1: அது வந்து இதெல்லாம் வந்து நம்ம பாக்க முடியாதுங்க. அது அப்படிதான்.
0: அதாவது ஹீரோயின் தப்பி போறோம்னு சொல்றீங்க கிழக்கே பார்த்து. உயிரினங்களோடு சேர்ந்தது, உயிர் உள்ள எந்த உணர்வு. ஆனா எங்களுக்கு மனிதனிடம் அது உங்களுக்கு பார்க்க கூடியதா இருக்கும். புலப்படம் மூன்றெழுத்து உணர்வோடு சேர்ந்தது, சரியா? ரெண்டாவது சொல்லு சமையலோடு, சமையல் அதாவது நீங்க சமைக்கிற சமையல். ஒரு பொருளை சமைக்கும் போது இப்படி சமைத்தால் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நாலு எழுத்து சொல், நாலு எழுத்து சொல். எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா எல்லாருந்த வீட்லயும் இது ஒரு நாளும் ஏதாவது ஒன்று இருக்கும், இப்படி சமைச்சு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஆறு எழுத்து சொல். ஒரு மனிதனுக்கு கடைசியில இது தேவை, இது தேவை, நிச்சயமா தேவை. கடைசியில்
1: கடைசியில இது தேவைன்னு சொல்லிருக்கீங்கன்னா உறவுகள்.
0: என்ன உறவுகளா? ஆரோலத்து சொல்லு. உறவுகள் இப்ப வேணாமா? என்ன நீங்க தனிய காட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? இல்ல இப்ப உங்களுக்கு உறவுகள் வேணாமா? கடைசியில மட்டும்தான் தேவைன்னு சொல்லி இருக்கிறேன்.
1: கடைசியில மட்டும்
0: என்ன தேவை இல்லையா உங்களுக்கு? வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா
2: அம்மா, மூன்று எழுத்து ஓய்வு.
0: ஓய்வு எப்படியம்மா கண்டுபிடிச்சீங்க? கெட்டி காரி இவ்வளவு நேரமா பாருங்க, இவ்வளவு புத்திசாலி தானம்மா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இருந்தாலும் இது பிள்ளையா இருக்கேம்மா. சரி, வேற எந்த செட்டு? ரெண்டாவது சொல்ல கண்டுபிடிச்சீங்களா?
2: எதுமா
0: ரெண்டாவது? ரெண்டாவது
2: ட்ரை பண்றேன் சொல்லுங்கம்மா. ட்ரை பண்றது
0: ரெண்டாவது, அதாவது உங்களோட நீங்க சமைக்கிற உணவுல இப்படி சமைச்சால் எல்லாருக்கும் பிடிக்கும், இப்படி இப்படி ஒரு வகையாக சமைப்பார்கள். அது நான்கு எழுத்து சொல். அடுத்தது மனிதனுக்கு கடைசியா இது தேவைப்படும், ஆறு எழுத்து சொல். மனித
2: மனசாந்தி.
0: சாந்தி சாந்தி சாந்தி. இப்ப தேவை இல்லையா உங்களுக்கு மனசாந்தி? இப்ப இப்ப மட்டும் உங்களுக்கு பக்கத்து விட்டு சாந்தி தேவை, கடைசியில மட்டும் மனசாந்தி தேவை. பேச்சு தொடங்கி பக்கத்து வீட்டுல சாந்தி தேவை, கடைசியில மட்டும் மனசாந்தி. நல்லதம்மா, மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. நன்றி. எங்க பாக்கலாம் கட்டிக்காரங்க? ஓடி வாங்க பாப்போம். எங்க எங்க

0: அம்மா முதல் தகுதி வந்து பரிவு அம்மா பரிவு
1: பரிவு கெட்டி காரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவும் சவுதி அரேபியா இருந்து பாருங்க இவ்வளவு கண்டுபிடிச்சுக்கா இவர் கெட்டிக்காரனா இல்லையா ஆனா பிள்ளையா சொல்லிட்டார்
0: எனக்கு
1: தெரியும் எங்க வணக்கம் பவுனா சோமசுந்தரம் வாங்கோ
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: சேமிப்பு இப்பதான் வேலையா உங்களுக்கு இப்ப ஆரம்பத்துல சின்ன வயதுலயே சின்ன என்ன சோமசுந்தர் சின்ன வயதுலயே எங்கட அம்மா ஒரு 4-5-6 வயதுலயே இப்படி ஒரு உண்டிய ரொண்ட கொடுத்துருவா சுவாமிக்கிறதுக்கு அப்ப நான் அதுல நாங்க எல்லா பார்த்தையும் சின்ன பிள்ளையாட்டம் போட்டு போட்டு போட்டு சுவாமிப்பா அப்பவே தொடங்கிடுச்சு நான் இது கடைசியில மட்டும்தான் தேவைன்னு சொல்றேன் இல்ல
2: கடைசியில் மட்டும் தேவை சொல்லுங்க இன்னொரு வாட்டி அதை எடுத்து சொல்லுங்க
1: ஆரம்பத்து சொல் இது மனிதனுக்கு கடைசியில் தேவையான ஒன்று
2: ஆரோக்கிய சொல்லுங்களா
1: கடைசியில் தேவையான ஒன்று நீங்க கட்டிக்காரன்னா புள்ள புள்ளையா சொல்றீங்க
2: சரி அதாவது சமையல பத்தி சொன்னீங்கல்ல அது வந்து நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க
1: நீங்க நல்லா சமைப்பீங்களா அது என்ன
2: எனக்கு சமையல் தெரியாதுங்க
1: அப்ப எப்படி நலபாகம் சொல்லுவீங்க
2: காசு செலவுக்கு தேவையில்லைனால கிச்சன் பக்கம் போவான் மற்ற நேரத்தில் நான் போக மாட்டேன்
1: காசு உங்களுக்கு சமையல காசு உடைச்சு வச்சிருக்காங்களா எனக்கு மட்டும் சொல்லுங்க எங்க வச்சிருக்கா எதுக்குல அரிசி பானை இல்லையா அது எங்க
2: வச்சிருக்கா
1: எல்லாம் கிடைக்குங்க சோமசுந்தரத்துல வீட்டுல கடுகு டப்பால ஒழிச்சு வச்சிருக்காங்க நல்ல நல்ல முடிஞ்சு கொள்ளுங்க நன்றி
2: நன்றி
1: இங்கே வாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் வாங்க மகாலிங்கம்
3: வணக்கம்மா
1: வணக்கம்
3: வணக்கம்மா
1: எப்படி இருக்கீங்க
3: நல்லா இருக்கீங்களா
1: நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கிறீங்க
3: நல்லா இருக்கேம்மா
1: நான் கேட்டது நீங்க எப்படி இருக்கிறீங்க
3: இப்பவா
1: என்னம்மா நீங்க கேட்ட கல்விக்கு சரியா சொல்லல எப்படி இப்ப இருக்கிறீங்க
3: வீட்ல இருக்கம்மா வீட்ல இருக்கம்மா
1: அதுவும் அப்படி இருக்கிறீங்க பெட்ல இருக்கிறீங்க சரி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க
3: பெட்ரெஸ்ஸோட இருக்க
1: நீங்க சரி அப்புறம் சரி பரவாயில்ல அது இன்னும் அடுத்த கலையும் கேட்கலாம் அப்ப நான் சரி சரி சரிங்க முதல்ல உங்களோட பாட்டு கேளுங்க
3: நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த பாடல்
1: ஏன் இந்த சோகம் உங்களுக்கு
3: இதுல அது நினைவுகள் நல்லா இருக்கும் அந்த பாடல்
1: நீங்க தனிமையா இருக்கிறீங்க போல இருக்க எப்பவும் மனைவி பக்கத்துல இருந்தா அருமை தெரியவே தெரியாது அவங்களோட இருக்க சரியா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போயிட்டா தள்ளி எங்கேயாவது போயிட்டா அப்பதான் அவங்க அதுக்கு அது மட்டும் நீங்க ஏய் நீ இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படி நான் போய் சொல்லி பேசுவீங்க என்ன எனக்கு தனிமை ஒன்று கிடைக்காதுன்னு இப்ப பாருங்க உடனே உன்னை நினைச்சு பாட்டு படிக்கேன் கண்டுபிடிங்க பாப்போம் மனித உணர்வோடு சம்பந்தப்பட்டது மூன்று இடத்தை சொல்லு அது எல்லாருக்கும் இருக்கு ஒருக்கா இருந்தாலும் வரும் இந்த உணர்வு ஒரு நாளைக்கு ஒட்டுக்கா இருந்தாலும் வரும் ஆனா கூடுதலா எல்லாருக்கும் நிறைய வர்றது வழக்கம் ரெண்டாவது சமையலோடு குறிப்பிட்டது இது நான்கழுத்து சொல். இப்படி
3: சமைக்குமா?
1: நான்கழுத்து சொல்.
3: பசி பசி
1: பசி நான்கழுத்த எங்க யார்
3: நீங்க
1: பொய்யா பொய்யா சொன்னா நான் விட்டுட்டு போயிருவேன். இதுல பாட்டை போட்டுட்டேன் சொல்லிட்டேன்.
3: சாப்பாடு
1: சாப்பாடு இல்ல பிள்ள. மூன்றாவது சொல்லு. மனிதனுக்கு கட்டசி காலத்துல கட்டசியா இதுதான் தேவைப்படும். ஆறு எழுத்து சொல். ஆறு எழுத்து
3: சொல்.
1: எங்க மீண்டும் இணைஞ்சு கொடுங்க கட்டிக்காரன். எங்க அன்பு உறவுகள், நீங்கள் சொல்ல சொல்ல தெரியாவிட்டாலும் இணைஞ்சு கொள்ளுங்க. சொல்லை சொல்வதற்கு உங்களுக்கு தெரியாவிட்டாலும் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்க. ஏனண்டா உங்களுடைய பாட்டை சொல்லிட்டு போகலாம். ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதாவது சொல்லி அதை முயற்சி செய்து பார்த்துட்டு போகலாம். நாளைக்கு அந்த பாட்டை நீங்க சொல்லிட்டு போகலாம். என்ன கேட்டுக்கொண்டிருப்பீங்க, என்ன செய்யறது, பதில் சொல்லாட்டி தெரியாட்டி போக முடியாது என்று இருக்காதிங்க. வாங்கும் பயம் இல்ல, எங்க ஓடி வாங்க. பயம் இல்ல, வெக்கப்பட்டு கொண்டு வராம இருக்காங்க. நாளை அந்த பாட்டை சொல்லிட்டு போங்க.

0: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி. முதல் சோர்வு.
1: சோர்வு அண்ணா ஓடி ஓடி கண்டுபிடிச்சிட்டார். அண்ணா பிள்ளை இன்னொரு படம் ஒன்று வந்தது, துணிவிய துணை.
0: துணிவிய துணை, துணையின் துணை, அதாவது மனைவியின் ஆதரவுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். துணையின் துணை இறுதி காலத்துல
1: இது படம். படம் பேர் எடுப்பாங்க இல்லன்னா அதுக்கு கொடுத்தா.
0: நன்றி நன்றி
1: சகோதரன். கொள்ளுங்க சரி, உங்களுக்கு கொஞ்சம் துள்ளிசியா ஒரு பாட்டு போடலாம். இதுக்கு கண்டாலும் நீங்க சொல்றீங்களான்னு பாப்போம். எங்க பாப்போம். வணக்கம், காட்டில இணைஞ்சு கொள்ளுங்க. யார் பேசுறீங்க?
2: வணக்கம் அம்மா.
1: யார்?
2: என்னுடைய பேர் ஜெயமனோகரி அம்மா.
1: ஜெயமனோகரி, எப்படி இருக்கிறீங்க ஜெயமனோகரி? கல்யாணாசிரியா
2: நல்லா இருக்கு. சித்தி கார்த்திகேயன் அவங்களோட
1: மனைவி. கார்த்தியன் கட்டித்தரமா
2: சொல்லிட்டு
1: கார்த்தியன் பாட்டு சொல்லாம போயிட்டார். அவரு சொல்லுங்க,
2: யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க.
1: அவரு யோசிச்சு கண்டுபிடிக்கணும் வந்தது பிள்ளையா புத்தி பாட்டு யோசிக்கிறார். நீங்க சொல்லுங்க அம்மா, பாட்ட சொல்லுங்கடா. அங்க
2: சின்ன சின்ன வண்ண கோயில் அந்த பாட்டுங்கம்மா.
1: சின்ன சின்ன வண்ண கோயில் நல்ல பாட்டு.
2: கொஞ்சி கொஞ்சி போகுதம்மா, புதிதாக ஆரம்பம், புதிதாக ஆரம்பம் அந்த பாட்டுங்கம்மா.
1: கட்டி காரி நல்லா பாடுறீங்க நீங்க. இது நீங்க எல்லாரும் கூட குடும்பத்துல எல்லாருமே நல்லா பாடுறாங்க. நான் கார்த்திகேயன் பாடி என்ன கேட்கல.
3: நாளைக்கு
1: தேவையான பாட்டை சொல்லிட்டு போங்க கார்த்தியன்.
3: சரி, இதுல நூறு சாமிகள்
1: இருந்தாலும்
3: ஆயிடுமா?
1: சுபா கேட்டுட்டாங்க. சுபா கேட்டுட்டாங்க.
3: சும்மா கேட்டாங்களா? சரி, அது கேட்டாங்களா? அப்பதான் ஓகே. ஆயிடுமா?
1: சும்மா கேட்டுட்டேன். சும்மா கேட்டுட்டாங்க.
3: சும்மா கேட்டாங்களா? சரி, அது கேட்டாங்களா? அப்பதான் ஓகே. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என்னீது சாய
1: பாடி காட்டுங்க. நல்லா சரியா, நல்லா பாடுங்க. கார்த்திகேயன் நீங்க நல்லா பாடு.

0: அம்மா சொல்லுங்களா, சொல்லுங்கம்மா.
1: கௌரி மனோகரியை கண்டே ஒரு ஆடவன் வடிவத்திலே.
2: ஜெயமனோகரியை கண்டேன், ஜெயமனோகரியை சொல்லேன். கண்டுபிடிச்சிருங்கம்மா, சொல்லிருங்க டக்கு டக்குன்னு.
0: முதல் ஒன்னு பரிவு,
2: கட்டி காரியான பிள்ளை பிள்ளையா சொல்றீங்க. ரெண்டாவது
0: இரண்டாவது இன்பத்தோடு, இன்பம்
2: இன்பத்தோடு, கணவனுக்கு இன்பத்தோடு சமைச்சு கொடுப்பீங்க இல்ல?
0: ஆமாங்கம்மா,
2: இன்பத்தோடு நீங்க நல்ல
0: சமைச்சு கொடுத்தாலே திட்டுவாங்கம்மா.
2: அது அது என்னடா, நீங்க இன்பத்தோடு, நீங்க இன்பத்தோடு சமைக்கும் போது உப்ப கூட போடுறீங்க, தூள கூட போடுறீங்க உரைப்ப, அப்ப அவரை எப்படி சாப்பிடுறீங்க?
0: நான் எப்ப சமைச்சாலும் கடமைக்கு செய்யாத, கடமைக்குன்னு செய்யாத,
2: செய்யாத
0: பற்றுதனோடு செய்ய
2: அது பொய்யிக்கம்மா. நல்ல சுவையா இருக்கு, மீண்டும் மீண்டும் இன்னும் சுவை கூட்டுறதுக்கு தான் கணவர் மேல அப்படி சொல்றது. என்ன சரியில்லைன்னா நீங்க கவனமா சமைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கு. சரி, அடுத்த மூன்றாவது சொல்லுக்கு போலாம்.
0: மூன்றாவதுக்கு மனித நேயம்,
2: மனித நேயம் சரியான புலை.
0: ஆமாங்க,
2: சரியான மீண்டும் வணங்கி கொள்ளுங்க. சரியா?
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
2: இப்படி ஒரு பாட்டை போட்டு பாப்போம், இத கண்டுபிடிக்கிறாங்களான்னு. இந்த பாட்டு கண்டால கொஞ்சம் உற்சாகமா வந்து சொல்றீங்களான்னு பாப்போம். இதுதான் கடைசி, இப்படி இப்படி ஒரு பாட்டு போட்டுதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அன்று நான் பார்த்தேன், பாப்போம்.

0: பாட்டை கேட்டோன்னு ஓடி வர மாலிங்க, இந்த பாட்டுக்கு பாப்பா ஆசை தோசை எந்த லெவல போதுண்டு சொல்லுங்க மாலிங்க. அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தூக்கம், தூக்கம்.
0: எதுக்கு இந்த தூக்கம்?
1: மனிதனுக்கு வரக்கூடியது. ஒரு நாள்
0: மகாலிங்கம் வழி வழியில சரியான ஸ்னோ இருக்குது, சரியான மாதிரி பண்ணி இருக்கு எனக்கு. இந்த எண்ணெயால குளிச்சா நாளைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி வராது
1: சொல்லிட்டேன். மனிதனுக்கு பிள்ளைக்கும் தூக்கம் வரும்ல, ஒரு ஒரு நாள்னாச்சு ஒரு வேலை என்னாச்சு தூக்கம் வருவாது
0: மகாலிங்கம்.
1: மறுபடியுமா?
0: இது மூன்றெழுத்து சொல்லுமாங்க, இது மூன்றெழுத்து சொல்லுமா?
1: மூன்று, மூன்று எழுத்தா? நான்கு எழுத்துன்னு என்னம்மா? நான்
0: இதுதான் சொன்னேன் வழியில, அதாவது சும்மா சாதாரணமா கொஞ்சம் வெயில் நல்லா பரவாயில்ல குதிச்சாலும் கால்
1: தான். இப்ப வேற கொரோனா வேற இருக்கு, நீங்க போவாதீங்க. நான் விளையாடுறேன்.
0: கொரோனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்னோக்ல விழுந்துட்டு விழுங்க மாட்டேன்ல. என்ன நீங்க சாங்கடிச்சிடாதீங்க, தயவு செய்த
1: இல்லம்மா, எல்லாரும் சிரிக்கணும். அதுக்கு நான் தெரியுங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே பவுனம்மா வாங்க. பவுனம்மா
2: அம்மா, வடை பாயாசம்.
0: எதுக்கு வடை பாயாசம்?
2: இப்படி செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே.
0: பாருங்க நான் எழுதி சொல்லணும்னு
2: சொன்னேன். வடை இருக்கா?
0: ஏனம்மா என்ன நீங்க இந்த ஜனநாள குதிக்க சொல்றீங்க? பாட்டு போட்டதே பிள்ளையா போச்சு பாருங்க. அப்பளம் வடை சொல்லுங்க.
2: அந்த ஒரு ஒரு ஒரு பதத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு குடுங்கம்மா, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க.
0: கெட்டிக்காரி அதுல அந்த சொல்லு வர
2: மாதிரி,
0: அந்த சொல்லு வர மாதிரியா லேசா கண்டு. இந்த மூன்று சொல்லோடய நியமிச்சு முடியுது. நான் பண்ண காணேன், நான் பண்ணா டக்குனு கண்டுபிடிச்சு பாருல.
2: அவரு கூட யோசிக்கிறாருமா, அவரு கூட யோசிக்கிறாரு நினைக்கிறேன்.
0: சரியா யோசிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்க போல இன்னைக்குதான் உங்க மூளை எல்லாம் இயங்க போது பாருங்க. டக்கு டக்குனு பிளட் ஓடும். கிரு கிரு கிரு. நன்றி அம்மா, நன்றி. எங்க முன்னு முனைஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம். நிறைய பேர் வர காணீங்க. செல்வகுமார் நீங்க ஓடி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணன் ஓடி வாங்க. கண்ணன் உங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்ச உண்டு. நிறைய பேரை காண இல்லையே, தேடி தேடி கழிச்சு போனே. சரி ஆசை தோசை எங்க உங்க ரேவதி அம்மாவை காண இல்ல? எங்க ரேவதி அம்மா அவன் காணையில எல்லாரும் யோசிச்சு கொண்டு இருக்கீங்க. சரி எல்லாரும் யாரும் கடத்தி கொண்டு போயிட்டாங்களோ தெரியல, பாப்போம் எப்படியும்.

0: வணக்கம் ஃபாரூக் சொல்லுங்க. ஃபாரூக் சொல்லுங்க.
1: வணக்கம் அம்மா. வயசு வயசு கவலையா பேசுமா?
0: கவலையா
1: கவலை
0: கப்பலை கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஃபாரூக்கு ஒரு
1: ஆனா பிள்ளை
0: ஒன்று ஒரு மார்க் கட்டிக்காரன் முதலாவது சொல்லு கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. ஃபாரூக் சொல்லி இருக்கிறார் கப்பலை. நன்றி நன்றி. மீண்டும் நன்றி கொள்ளுங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி. எங்கே எங்கே மகாலிங்கம் வணக்கம். இந்த கவலைய கண்டுபிடிக்க இருந்திருக்கீங்க தானே நீங்க மகாலிங்கம் சொல்லுங்க. மகாலிங்கம்
2: கோபம் கோபம்
0: கோபம் இல்ல கவலை. ஃபாரூக் சொல்லிவிட்டார்
2: கவலை.
0: ஃபாரூக் சொல்லிவிட்டார் கட்டிக்காரன் ஃபாரூக் உடனே நேரம் கண்டுபிடிக்க முடியாது
2: சொல்லு. ஆறு எழுத்து சொல்லு.
0: என்னது
2: கடைசி காலத்தில்
0: எனக்கு கடைசி காலம் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற மதில்லாம் இருக்கேன் கடைசி காலம் சொல்லுங்க. எல்லாரும் பாத்துக்கங்கப்பா இன்னைக்கு தான் இந்த குரல் வர சொல்லுங்க. சொல்ற மதில் இல்ல சொல்லுங்க. ஆரடுத்து சொல்லுங்க மாலிங்க.
2: ஆதரவுக்கரம்
0: ஆதரவு கரம் இல்ல பிள்ள பிள்ள பிள்ள பிள்ள மகாலிங்க. எங்கே மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க ஃபாரூக். நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நீங்க உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க. கெட்டிக்கு தரத்திலும் கெட்டித்தனம் உண்மையா கெட்டிக்காரன் நீங்க. கவலை என்பது மூன்று எழுத்து சொல். அது உங்களுக்கு இருக்கும் இல்ல எல்லாருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு காண்டாலும் ஒரு நாளைக்கு இந்த கவலை வராம விடாதே. எப்பவும் கவலை இது இருந்து ஒண்ணுதான் இருக்கும். அது எல்லாருக்கும் வந்து போகும் இந்த கவலை. இந்த கவலைக்குள்ளேயேதான் நான் இருக்கிறேன். கவலைதான் அது உள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற அப்படி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். கவலைக்குள்ளேயே சுட்டி இருப்பார்கள். ஆனா நல்லா சிரிச்சு பேசுவார்கள்.

0: பவனம்மா உங்க மீன் வந்துட்டு பவனம்மா. நேரம் சரியாக எப்பொழுது 10:58 பாருங்க, 11 மணி இரவு நேரம். இந்த நேரம் உண்மையா அவங்களோட மூளையெல்லாம் வேலை செய்யான்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு சொல்லு கண்டுபிடிச்சாச்சு, 2 சொல்லு இருக்குது, இத கண்டுபிடிக்க முடியாம எப்படி நீங்க இருக்கிறீங்க? சமையல்ல ஒரு வகை சமையல், இது எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சட்டியான மாதிரி பிடிக்கும். இது பிடிக்காதவங்க இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வகையாக சமைப்பார்கள். இது நான்கழுத்து சொல்லு. எங்க வணக்கம் மாணிகா, மாணிகம் சொல்லுங்க.
1: வணக்கம். அரவணைப்பு. அரவணைப்பு.
0: அரவணைப்பு எப்படி கண்டுபிடிச்சீங்க இத நீங்க?
1: கடைசி காலத்துல அரவணைப்பா இருந்தாதானே ஒரு இதா
0: இருக்கும். அப்ப உணர்ந்தாலும் நீங்க மனைவி அரவணைக்க இல்லையா?
1: இருந்தாலும் கடைசி காலத்துல கடைசி நேரத்துல அந்த அரவணைப்பு அதிகமா இருந்தால்தான் நல்லா இருக்கும்.
0: இல்ல நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல மட்டும்தான் தேவையாண்டு அரவணைப்பு. இப்ப தேவையில்லை உங்களுக்கு, பாருங்க வேங்கி தவிக்கிறீங்க பாருங்க. அவர் அரவணைப்பு இல்லாம அழுகுறீங்க. அது வர ஒண்ணு ஒரு நாளும் மாளிகை இப்படி ஒரு பாட்டு கேட்டது இல்ல. ஒண்ணு நினைச்சு பாட்டு படிச்சேன். காய்கறியையும் சமைக்கலாம் அப்படி. நீங்க எப்படி அசைவம் மட்டும் சொல்லுவீங்க? அப்ப காய்கறி சாப்பிடுறவங்க
2: காய்கறி சைவம்
0: அசைவம் இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போடா விட போறாங்க நிக்கிறேன்னு பிள்ளை பிள்ளையா சொல்லுங்க. நீங்க என்னம்மா
2: இருக்குமா?
0: நன்றி நன்றி, பாக்கலாம். இங்க வாங்க கணபதி அண்ணா. வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா கணபதி அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் ஜோதி. அப்படி நின்று கொடுங்க ஒரு
3: பொரியல்.
0: பொரியல் கட்டிக்காரன். கட்டிக்காரன் கணவன் அப்படி நின்று கொடுங்க. கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஜோர்ஜ் உண்மையிலேயே நீங்க கட்டிக்காரன். உணவு தாமதமா வந்து இந்த புரியாணி புரியாணி
3: பிரியாணி சொல்லமா? பிரியாணி
0: பொரியல். பொரியல் என்பதுதான் சரி.
3: கறிவகைகள் ஓகே ஓகே. உங்களை
0: பாட்டு சொல்லுங்க அண்ணா.
3: எனக்கா எனக்கு வந்து எந்த பாட்டு
0: நாளைக்கு தர்ற பாட்டு
3: ஓகே. என்ன பாட்டு? பாட்டு இருக்கு. அன்னை அன்னை என்ற படத்துல ஓ பக் பக் பக் பக்கம் பக்கம் மாடப்பூரா பக்கம் நிக்கும் மாடப்பூரா அந்த பாட்டு சச்சு நடிச்ச வரும். பக்கம் மாடப்பூரா அந்த பாட்டு கேட்க ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த பாட்டு கேட்கலாம் எல்லாருக்கும். அந்த பாட்டு நான்
0: வழங்குறேன்.
3: சரி ஓகே. அடுத்த வேலைக்கு பார்த்து அடுத்த வேலைக்கு வரேன்.
0: அடுத்தது வாங்க எங்கே. 2 சொல்லுக்கு சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஃபாரூக், உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃபாரூக். நீங்க ஒரு கட்டிக்காரன், நீங்க ஒரு கட்டிக்காரன், உண்மையிலேயே கட்டிக்காரன். அடுத்தது எங்களுடைய ஜார்ஜ் அடுத்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டார் பொரியல. ஜார்ஜ் கொண்டு ஜார்ஜ் நீங்களும் மிக கட்டிக்காரன். உங்க பாருங்க அந்த பெண்களுக்கே பொரியல பற்றி தெரியும். பாருங்க பவுனமாவுக்கு மீன் பொறிக்க பொறிச்சு நல்ல சுவையா சாப்பிடுற பவுனமாவுக்கு கண்டுபிடிக்கல. உண்மையிலேயே எந்த ஒரு உணவும் பொறிச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். என்னன்னு தெரியும், அதனாலதான் நோய் கூடவோ தெரியல. பொறிச்ச ஒரு ஒரு பொரியலோடைய சோறு சாப்பிட விருப்பமா இருக்கும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, அது காய்கறி என்றாலும் என்னென்றாலும் பொறிச்சு சாப்பிட தான் விருப்பம். அப்ப அந்த பொரியல்ல ஒரு சுவை இருக்கிறது இல்லையா. அந்த பொரியலை கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் முதல்ல கவலை கவலை என்று சொல்றேன், யாரும் அதை கண்டுகொள்ள இல்ல. எனக்கு கவலையா இருக்கு, கவலையா இருக்கு. சரி, அடுத்து சொல்ல கண்டுபிடிங்க. கடைசியாக ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று, இது தேவைப்படும். கடைசியாக ஒரு மனிதனுக்கு இது தேவைப்படும், இது ஆறு எடுத்து சொல்லு. சரி, இப்ப இங்க பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஜெய மனோகரி.
4: ஆமாங்கம்மா,
0: சொல்லுங்க ஜெய மனோகரி, நீங்க எதை கண்டுபிடிச்சிட்டீங்க?
4: மூன்றாவது இருக்குமா, கடைசி காலத்தில் இது தேவைப்படும்
0: சொன்னீங்கல்ல,
4: பாச பிணைப்புமா.
0: பாச பிணைப்பு, இத பாச பறவைகள் படம் பாத்தீங்களா நீங்க?
4: பாச பறவைகள்
0: படம் பாத்தீங்களா?
4: சிவாஜி படமாமா?
0: எனக்கே தெரியாது அப்படி ஒரு படம் இருக்கு.
4: பார்த்ததில்லம்மா.
0: இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பொரியல் உங்களுக்கு தெரியலையே. பொரியல்
4: அம்மா, நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்?

0: நான் திக் பண்ணேன்.
1: இப்ப மூன்று கிழமைக்கு முதல் ஒரு கவலையோடு நான் சமையலை செய்தேன். அப்படியே கொதி நீர் அப்படியே என் மேலே அப்படியே கையில எல்லாம் ஊத்து எரிச்சு நீண்ட ரொம்ப காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு இது நடந்துருச்சு. கவலையாக இப்ப நாங்க சிரிச்சு கொண்டு மனச வேற எங்கேயும் சமைக்கும் போது எங்களுடைய மனநிலை வேற எங்கேயும் இருந்தா இப்படியான ஆபத்துகள் வருவது விபத்துகள் வர பார்க்கும். அதனால நீங்க சிரிச்சு கொண்டு சமைக்க கூடாது சொல்லிட்டேன். சரியா? இங்க மட்டும்தான் சிரிக்கணும். நீங்க மற்றது அடுத்த மூன்றாவது நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து தவறு.
0: தவறு. கனவு நிறைவாமா?
1: கனவு நிறைவு அதுவும் இல்லைங்க. கடைசியாம்தான் இது தேவைப்படும். கனவு எல்லாம் முதலே வரும். மனோகரி நீங்க என்ன செய்யுங்க?
0: நீங்க
1: உண்மையில என்ன சொல்ல வந்த மறந்துட்டு பாத்தீங்களா?
2: அரவணைப்பு
1: எல்லாம் சொல்லிட்டாங்க அண்ணா. அதெல்லாம் இல்ல. கடைசியில ஒரு மனிதனுக்கு இது நிச்சயமா தேவை. அதுதான் இணைஞ்சு கொள்ளுங்க அண்ணா. எங்க பவுனம்மா? வணக்கம் பவுனம்மா.
3: அம்மா கடைசி காலத்தே இது தேவைப்படும்
1: சொன்னீங்களா? கெட்டிக்காரி உண்மையில இல்ல? உண்மை உண்மை உண்மை பவுனம்மா நீங்க சொல்றது சரி.
3: நன்றிமா.
1: பவுனம்மாக்கு ஓடுமா? சரியா? கடைசி காலத்துல இந்த சவப்பெட்டி தேவைப்படுகிறது. உண்மையா? இது இப்ப எல்லாரும் ஜோதிச்சிருப்பீங்க. கடைசியில எல்லாருக்கும் தேவையான அது இதை சொல்லிக்கொண்டு அம்மா நீங்க கண்டுபிடிச்சதுக்கு கட்டிக்காரி அம்மா. உண்மையிலேயே கட்டிக்காரி. உங்களுக்கு நீங்க நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்கலாம். அந்த இத பதிவு செய்துருங்க. உண்மையா? நீங்க இதுல
3: அம்மா நீங்க எப்படி தீவிரமா யோசிச்சேன்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டீங்களா.
1: இது பெண்களுக்குரிய ஒரு கோலம். ஒரு காலகட்டத்தில் வர்ற ஒரு கோலம். பெண்களுடைய ஒரு கோலம். சரியா? இது ஐந்து எழுத்து சொல். நிச்சயமாக பெண்களுக்கு, ஆண்களை நான் சொல்லல, பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கூடுதலாக, எல்லா பெண்களுக்கும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இது கிடைக்காது, கூடுதலாக பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோலம் ஐந்து எழுத்து சொல். யோசனை பண்ணிக்கொண்டு வாங்க. எங்க வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம்.
2: வணக்கம். பிணப்பட்டி. பிணப்பட்டி
1: அது அம்மா சொல்லிட்டா. சவப்பட்டி.
2: சுமங்கலி
1: சரியான பிள்ளைங்க. அப்படி இருக்க எல்லாருக்கும் ஆசை. அதுமே அந்த கோலம் தேவையே தேவை. ஆனா அதெல்லாம் கோலம். சரியா? நன்றி. எங்க வணக்கம் ஜெய மனோகரி.
0: பெண்களுக்குரிய கோலம் ஐந்து எழுத்து சொல் கேட்டீங்களா? சுமங்கலிமா.
1: சுமங்கலி அது தவறு. தவறு தவறு தவறு. மீண்டும் சரியா? நன்றி. எங்க வணக்கம் வர்ற அறுப்பு தான் வர்றேன். இவ்வளவு லேட்டா வாரீங்க. ஆனா மூண்டை இது கண்டுபிடிச்ச அப்புறம் தான் வாரீங்க. நீங்க இந்த மூண்டையும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாகப்பன். நாகப்பன்
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: சுவாரஸ்யம் இல்லாம போச்சு. நீங்க இல்லாம என்ன நாகப்ப? நீங்க என்ன இந்த மூண்டையும் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. இப்ப இப்ப சொன்ன சொல்லுங்க உங்களுக்கு.
0: இப்ப என்ன சொன்னீங்கம்மா?
1: சரி இப்ப முதல்ல பாட்டு சொல்லுங்க. உங்களோட பாட்டு என்னன்னு
4: பாப்போம். மாறுப்பாங்க சொல்றாங்க.
1: இந்த ஆசை தோசை அப்படம் வட அந்த பாட்டை போட்டோன்னுதான் நீங்க வாரீங்க பாருங்க. இதுல ஏதோ இருக்கு. இனி வர்ற நாட்கள்ல புதிய முதல் பாட்டு அதுதான்.
4: கூடுதலா வரக்கூடிய கோலம் வந்து மனக்கோலம். அதாவது மணமகள்.
1: மணமகள் கெட்டிக்காரம்.

0: வந்தோடனேயே சொல்லிட்டாங்கப்பா, இனி நீங்க எல்லாரும் தோத்த வாங்கி தான் போங்க. புள்ளி புள்ளி நாகப்பன்
1: நன்றி நன்றி.
0: நாகப்பனுக்கு கொண்டு பாட்டை பேர்ந்து சொல்லுங்க. மணமகள் மணமகள் என்பது தாரி. வணக்கம் மணியன் ரவி, மணிக்கொண்டு மல்லி மகாலிங்கம் மகாலிங்கம் மகாலிங்கம். வணக்கம் மாலிங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
2: வெண்ணிராடை
0: வெண்ணிராடை, இது எங்க படம் பாத்துறீங்க போல? அப்படி ஒரு படம் வந்ததுன்னா ஜெயலலிதா நடிச்சா? வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம்.
3: சுமங்கலி
0: சுமங்கலி சுமங்கலி என்பது பிள்ளை அண்ணா. நான் வச்சிருக்கிறது மணமகள் கோலம், மணமகள்.
3: சூப்பர் சூப்பர்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரியா சரியா சரியா சரியா சொன்னார். நாகப்பன் வந்துட்டாருங்க, எல்லாரும் இனி விலகி ஓட போறீங்க பாருங்க. ஆஹா, இவருக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் கஷ்டமான சொல்ல இனி குடுக்கணும். நான் தான் இப்ப இனி தேடி இருக்கணும். இந்த பையன் வந்தா இனி என்ன செய்யறது? சரி பாக்கலாம், பாட்டு கேப்போம். இந்த பாட்டுல பாத்தீங்களா, சிரிச்சா எல்லாரும் காலியா பாருங்க. அவர் எப்படி சொல்றான்ட்டு? ஆஹா,

0: சொல்லுக்குள் போகலாம். இது ஐந்தெழுத்து சொல், இது ஐந்தெழுத்து சொல். ராஜ குடும்பத்திலே இது பெண்களுக்குரிய ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தானம், பெண்களுக்குரிய ஒரு ஸ்தானம். வணக்கம் எங்களுடைய முகமது அலி, எப்படி இருக்கிறீங்க முகமது அலி?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் முகமது அலி, எப்படி இங்க இவ்வளவு நேரம் காணலங்களே முகமது அலியே? ஏன் இவ்வளவு நேரமா காணல?
1: அம்மா இப்பதான் வந்தம்மா வீட்டுக்கு,
0: ராஜ பரம்பரையில் பெண்களுக்கு இது ஒரு ஸ்தானம், இந்த ஒரு பருவகா இந்த ஒரு பெயர் இருக்கு, இது ஒரு ஸ்தானம். பெண்களுக்கு தான் இந்த இது வரும். சில பெண்களை இப்படி சொல்லுவார், சில பெண்களை இப்படி சொல்லுவார். இது ஐந்து எழுத்து சொல், இது ஐந்து எழுத்து சொல். இப்படி பெயர் இருக்குது, பெண்களுக்கெல்லாம் பெயரும் இருக்குது. உங்களோட பாட்டை சொல்லுங்க, நாணயான் பாட்டை சொல்லுங்க முகமது அலி.
1: எனக்கு வந்து படம் புது வசந்தம்,
0: புது வசந்தம்.
1: ஆமா, அதுல பாடல் வந்து போடு தாளம் போடு,
0: போடு தாளம் போடு என்கிற பிபி
1: பிரகாஷன்
0: பாட்டு. சரி, நீங்க சரியா?
1: நன்றி, நன்றி.
0: இங்க வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா
2: இளவரசி,
0: இளவரசி அண்ணா கெட்டிக்காரன், அண்ணா கெட்டிக்காரன், அண்ணாக்கு ஒரு புள்ளி. சரியா அண்ணா? கணபதி அண்ணா ஒரு புள்ளி எடுத்துட்டார். அப்பாடா, கணபதி அண்ணா ஒரு புள்ளி. ஆஹா, வணக்கம் நாகப்பன், நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி.
0: பவுனம்மா நீங்க இணைஞ்சீங்க, நீங்களும் அந்த பதிலோட வந்திருப்பீங்க. சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் அஞ்சாவது சொல்லு பாருங்க. மூன்று சொல்லு கண்டுபிடிச்சோன்னா உடனே டக்கு டக்குண்டு. சரி, நாலெழுத்து சொல், நாலெழுத்து சொல். இது வீட்டில், எல்லா வீட்டிலும் இருக்கும், அநேகமாக எல்லா வீடுகளிலும் இருக்கும். இது கட்டாயம் ஒரு வீட்டில தேவை. இதுக்கண்ட ஒரு இடம் வச்சிருப்பார்கள், இது இல்லாமல் வாழ முடியாது அந்த வீட்டில. நாலெழுத்து சொல், எல்லா வீட்டிலும் இருக்கும், இது இல்லாமல் வாழ முடியாது, இது கட்டாயம் தேவை. இது இருந்தால்தான் மனிதன் வாழலாம். எங்கே? வணக்கம், வணக்கம், வணக்கம் சுபா. சுபா என்ன எங்க ஒளிச்சிருந்துட்டு வாழிங்க நீங்க? சுபா
3: நயனே கிடைக்கலமா?
0: கிடைக்கலையா? சொல்லுங்க, எதுக்கு கண்டுபிடிச்சு, எதுக்கு கண்டுபிடிச்சீங்க நீங்க?
3: இப்ப சொன்னீங்களம்மா எல்லா வீட்டிலும் இருக்கும்.
0: விளக்கு, கெட்டிக்காரி சொல்லுங்கம்மா பாக்கலாம். கெட்டிக்காரி,
3: விளக்கு,
0: விளக்கு. புள்ளியா சொல்லிட்டீங்களே, இது இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னேன். இது இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்வது என்றால், இது இல்லாமல் வீட்டில் நீங்க வாழ்றா பணம் நிறைய செலவாகும். இது இல்லாமல் வாழ்றா பணம் நிறைய செலவாகும்.
3: தண்ணீர்,
0: தண்ணீர் சுடுவதென்ன, நீங்க பிள்ளை பிள்ளையாய் சொல்லுவதென்ன. நன்றி, நன்றி. வாங்கிக்கொள்ளானே சரியா? எங்கே சஞ்சனா ஸ்ரீயா, அல்லாட்டி அப்பாவா, அல்லாட்டி எங்கடைய சரிதாவா, யார் வந்திருக்கீங்க? வாங்க.
3: அப்பா, அப்பா, அப்பா,
0: அப்பா, அப்பா, அப்பா வந்திருக்காரு. ராமன் எப்படி இருக்கீங்க ராமன்?
4: நலமா இருக்கு, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ராமன். நீங்க எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கு, நலமா இருக்கு. அப்பா நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க ராமன்.
4: பாட்டு எழுதி வச்சிருக்கோமா, நான் இடையில வர்றேன்.
0: சரி, என்னத்தை கண்டுபிடிச்சீங்க?
4: இப்ப நான் கேள்வி சொல்லுங்க. நம்ம
0: சன்னல், என்னது, என்னது
4: சன்னல்?
0: ஜன்னல் இல்ல,
4: சன்னல்
0: ஜன்னல் இல்லாம வாழ மாட்டீங்களா நீங்க? இங்க சில ரூம்ல யானல் இல்ல, அதான் அதாவது எக்ஸ்டோஸ், அதாவது வெளியில காத்து போய் வர்றதுக்கு ஒரு இது ஒன்று வச்சிருப்பாங்க, எண்ணல் இருக்காங்க, நீங்க எண்ணல் இல்லாம வாழலாமல்ல, இது இல்லாம வாழவே முடியாது, அப்படி வாழ்றதா சரியான செலவாகும், அதத்தான் சொல்லியிருந்தேன். சரியா மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். எங்க வணக்கம் வணக்கம் ஞானசேரமண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா.
1: வணக்கம் சகோதரி. மேற்கூரை
0: அண்ணா கூரை இல்லாம அண்ணா என்ன அண்ணா நீங்க நீங்க நீங்க மாளிங்க மாளிங்க சொல்லிட்டீங்க என்ன அண்ணா அண்ணா கூரை இல்லாம இல்ல அண்ணா இது இல்லாம வாழ்வது என்றால் இது கட்டாயம் தேவை, கட்டாயம் வீட்டுக்குள்ளே இருக்குது தேவை, இது இல்லாட்டி உங்களுக்கு செலவினம் அதிகம். சரியா
1: சரி
0: நாலு எடுத்து சொல்லு. எங்க அடுத்து எங்க வணக்கம் வணக்கம் கணபதி அண்ணா அண்ணா வணக்கம்.
2: தாமரை போல் தள்ளாடுதே தண்ணீர்
0: பிள்ளையா பிள்ளையா பிள்ளையா சொல்லிட்டீங்களே அண்ணா நீங்க பிள்ளை பிள்ளை சொல்லுங்க சொல்லுங்க முகமது அலி. தண்ணீர் எல்லாருக்கும் தண்ணீர் இருக்கீங்க சரி
1: பாக்கீர்
0: இல்ல தண்ணீர் இல்ல மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வணக்கம் வணக்கம் எங்களுடைய ராமன் சொல்லுங்க.
4: சாப்பாடு
0: சாப்பாடு சாப்பாடு வீட்டுல ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றேன் நானு சாப்பாடு எல்லா இடம் இருக்குல்ல வணக்கம் வீரமணி வீரமணி
1: வணக்கம் வணக்கம்
0: வீரமணி கதவா கேக்குறேன் நான் ரகசியமா ஒரு வரைக்கும் கேட்க வேண்டாம். எத்தனை வயசு இப்ப உங்களுக்கு
1: வந்து சமையல் சமையல்
0: வயசு கேக்குறேன் சமையல் சமையல்ன்றீங்க
1: வச்சிருக்கேன் போட்டு பாத்து பூரி கொடி பண்ணு போட்டு காமிச்சோம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இரண்டாவது வாரத்தை அதே ஃபோன்ல கடிச்சா வந்து மட்டும் அன்பு குழந்தைக்கும் சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லாத போச்சு. ஆனா எல்லாரும் அம்மா பாத்தீங்களா என்னைக்கு வார்த்தை அந்த மார்க் வந்து கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டே
0: இருந்தேன். நீங்க சிறப்போடும் செல்வத்தோடும் நோயற்ற வாழ்வோடும் வாழணும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி இப்ப உங்களோட பாட்டு சொல்லுங்க நாளைக்கு சொல்ற பாட்டு சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வர்ற பாட்டு.
1: அம்மாவும் தோணுதான் பாட்டு கேட்பேன் அம்மா பாடல் தான் எப்படி கேட்பேன். இளையராஜா என்ன செய்யல வந்து ஏதோ ஒரு அம்மா அம்மா பாடல் கொடுமா. அம்மாவுக்கு கண்ண ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அம்மாவுக்கு கண்ண ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அவங்க வந்து ஊர்ல இருக்காங்க. இருந்தாலும் உங்க நினைக்கும் போதும் அம்மாவும் நீங்களும் ரெண்டு பேரும் ஒன்னு அம்மா பாடல் மட்டும்
0: அம்மா நலம் பெற வேணும் எப்பொழுதும் அவன் நலத்தோட வருவாயா நீங்க கவலைப்பட வேணாம் நாங்க ஒரு அம்மா பாட்டு எடுத்து வர்றோம் உங்களுக்கு சரியா.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
0: உயிர்
1: வாழ வந்து
0: வீட்டுக்குள்ள
1: மனிதன் உயிர் வாழ எப்பவுமே வந்து உயிர் தேவைமா உயிர் தேவை அது சமையல் கட்டு நான் வீட்டுல இருந்தாலும் சமையல் கட்டு தேவை சமையல் தான் தேவை
0: சமையல் கட்டு அது பிள்ளை பிள்ளை நீங்க சொன்னது பிள்ளை சமையல் கட்டு
1: சரிங்க சரிங்க
0: நன்றி எங்க இணைஞ்சு கொள்ளுங்க மற்ற யாருங்க பாப்போம்.

0: நேரம் சரியாக 11:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம் இப்பொழுது 12:48. இது கனடிய நேரம். இங்கே நாகப்பன் வருகிறார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் சொல்லுங்க. நாகப்பன் நீங்க
1: கட்டிக்காரங்க
0: இல்ல சொல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா தான் அது சொல்லுங்க.
1: இல்ல இல்ல எனக்கும் தெரியல. நான் சொல்லுவேன் சரியான கழிவறை.
0: இல்லையா இது இல்லாமல் உயிர் வாழ
1: முடியும். சரி
0: நான் இன்னொரு சொன்னேன். இது இல்லாமல் வாழ்றது என்றால் செலவு அதிகம் என்று சொன்னேன். நீங்க இது செலவில்லாம வெளியில போய் வந்துட்டு வேணாம்.
1: எனக்கு தெரியாத நான் கவனிக்கல.
0: செலவதிகம் வீட்டுக்குள்ள இருக்கு. சரியா செலவதிகம் எங்க பாக்கலாம். பவுனம்மா வணக்கம். பவுனம்மா
2: அம்மா இல்லாம அடுப்பு
0: கெட்டி காரி. பவுனம்மா நீங்க கெட்டி காரி. பவுனம்மாக்கு 2 மார்க் அடுப்பு. அடுப்பு இது இல்லாட்டி நீங்க வெளியில போய் சாப்பாடு வாங்கி வாங்கி உணவை வாங்கி வாங்கி செலவு அதிகமாகும். அடுப்பு என்பது சரி. கெட்டிக்காரி அம்மா நீங்க கெட்டிக்காரி. அடுப்பு கெட்டிக்காரி. நீங்க எலெக்ஷனுக்கு நிக்கலாம். சரியா இன்றைக்கு அந்த நாளைக்கு பதிவு செய்திருங்கம்மா. சரியா ஓகே. எங்கே அடுத்து எங்கே ராமன் சொல்லுங்க. கண்டுபிடி சொல்லிட்டாங்க என்ன பாப்பா நீங்க கண்டுபிடிக்கங்க. ராமன்
3: தண்ணீர்மா.
0: தண்ணீர் இல்ல தண்ணி. அடுப்பு ஐயா அடுப்பு. அடுப்பு
3: அடுப்பா.
0: அடுப்பு பாருங்க. நீங்க வீட்டுல அடுப்பு இல்லாட்டி நீங்க வெளியில உணவு பொருள் வாங்கினா செலவு அதிகம். அது சொன்னல உங்களுக்கு.
3: ஆமா ஆமா ஆமா ஆமா புரியுமா புரியுமா.
0: சரி சரி
3: பாட்டு சொல்றேம்மா.
0: பாட்டு பாட்டு பாட்டு சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஏனோ மனிதன் திறந்து விட்டாங்க பாட்டுமா.
0: ஏன் இந்த உங்களுக்கு
3: மரம்
0: ஐயோ
3: ஏனோ மனிதன் திறந்து விட்டான் ஏதோ மரம் போல் வாழ்ந்து விட்டாங்க பாட்டு இருக்கலாமா.
0: மரங்களில் வாழ்கிறான். அப்படியா மதங்களில்
3: மரம் போல் வளர்ந்து விட்டான்.
0: மரம் போல் வளர்ந்து விட்டானா. சரி
3: ஆமா ஆமா அந்த பாட்டுமா.
0: ஓ இப்ப மரம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டம். மனிதன் மரமா நின்றான நல்லா தானே. காய்
3: ஆமா மரம் போல் வளர்ந்துட்டா அதாவது அந்த இது அதுல அவங்களுடைய மடமைகளை ஏற்று சொல்றாங்க அந்த பாட்டுல.
0: மடமைகளை அப்படியே ஒரு இடத்துல நிக்கிற அப்படியே இல்லையா. மரம் நல்ல பழம் தரைக்க சாப்பிடுவீங்கல்ல நீங்க. மரம் நல்ல பழம் தந்தா சாப்பிடுவோம் இல்ல நாங்க எல்லாரும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மரமா இருக்கலாம். பிலாமரம் மாமரம் கொய்யா மரம் வாழைமரம்
3: அப்படி இல்லம்மா. அது அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டாங்களா அறிவு எதுவும் வளர்ச்சி இல்லாம இருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த கதையை கொண்டு ஆமா ஆமா ஆமா ஆளு பார்த்தா பெருசா வளர்ந்துருக்கேன் ஆனா ஒண்ணு இல்ல விஷயங்கிறாங்கல்ல.
0: சரி சரி நன்றி நன்றி ஐயா. எங்கே அந்த சொல்லு எங்களுடைய பவுனம்மா சொல்லிட்டா. அடுப்பு 2 புள்ளிகள் பவுனம்மா உங்களுக்கு. உங்களுக்கு 2 புள்ளிகள் இன்னைக்கு வந்தவர்கள்ட்ட 2 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. அடுத்த சொல்லு தர போறேன். அதுக்கு முதலாக ஒரு இந்த பாடலை கேட்கலாம். ஆசதோசி
4: கடை

0: சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இந்த சொல்லு வந்து நான்கெழுத்து. இந்த சொல்லு நான்கெழுத்து. இந்த சொல்லு ஒரு ஒரு புத்தகம் அமைக்கும் போது தேவைப்படும். புத்தகம் உண்டு, நாங்கள் அதாவது எழுதி அமைக்கும் போது தேவைப்படும். ஒரு பெரிய கூட்டத்தில், அதாவது ஒரு உலா நடக்கும் போதும் இது தேவைப்படும். இது தேவைப்படும் நான்கெழுத்து சொல்லு. ஒரு உலா நடக்கும் போதும் இது தேவைப்படும். புத்தகம் அமைக்கும் போதும் இது தேவைப்படும். இன்னும் ஒரு ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு விடயத்தை சொல்லும் போது முதலுக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே புத்தகம் எழுதி அதை அமைக்கும் போது இது தேவைப்படும். ஒரு உலா, ஒரு பெரிய உலா நடக்கும் போதும் இது தேவைப்படும், நிச்சயமாக இருக்கும். எங்கே பார்க்கலாம் நான்கெழுத்து சொல்லு? எங்கே வணக்கம். வணக்கம் எங்களுடைய சுபா. சுபா, சொல்லுங்க.
1: அமைப்பு.
0: அமைப்பு இல்லை இல்லை இல்லை. பிள்ளை பிள்ளை. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் அம்மா. சொல்லிட்டாங்களா?
0: இல்ல சொல்ல.
2: முகவுரை.
0: முகவுரை அது என்ன? என்ன?
2: முன்னுரை.
0: முன்னுரை கட்டிக்காரன் நாகப்பன். ரெண்டு ரெண்டு புள்ளி. முன்னுரை என்பது சரி. நன்றி நன்றி நன்றி. எங்கே முன்னுரை என்பது சரி நாகப்பன் சொல்லிட்டார். எங்கே பார்க்கலாம். அடுத்த சொல்லுக்குள் போகலாம்.

0: சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல்லு ஆறு சொல்லு, இது ஒரு ஆயுதம், இது ஒரு ஆயுதம். இது நாங்கள் உண்ணும் ஒரு ஒரு பொருளை உண்ணும் ஒரு பொருளை தயார் பண்ணி உண்ணுவதற்கு உதவும். அந்த பொருளை நாங்க முழுமையாக சில படங்கள்ல சில பேர் அதை முழுமையாக உண்ணுறத பாத்துருக்கோம். அது ரொம்ப நேரம் செல்லும் அந்த பொருள், அந்த அந்த உண அந்த. வணக்கம் வீரமணி. வணக்கம்.
1: முன்னுரை
0: என்பது சரியான பதில். நாகப்பன் சொல்லித்தார் ஐயா. கட்டிக்காரன் ஐயா, நீங்க கட்டிக்காரன். எங்க இது நான் கொண்டு வந்தது அடுத்த சொல்லு. அடுத்த சொல்லு இது ஆரணத்து சொல்லு. இது கிராமப்புறங்கள்ல மட்டுமே, நகரத்திலேயும் தான் ஒரு வைபோகம் நல்லது கெட்டது, அதாவது நல்ல வைபோகம் கெட்ட வைபோகம். வணக்கம் ஃபாரூக். வணக்கம்.
1: வணக்கம். ஆரணத்து
0: சொல்லா
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம்.
2: ஆரோக்கியத்து சொன்னீங்களம்மா,
0: சொல்லுங்க.
2: அறிவால் மனைமா?
0: அறிவால் மனை பிள்ளை பிள்ளை பிள்ளை. அதோட கிட்ட கிட்ட நெருங்குறீங்க, இதுக்கும் பாத்துக்கோங்க. ஓகே. வணக்கம். வணக்கம் முகமது அலி. முகமது அலி வணக்கம்.
3: வணக்கம்மா. ஏறு ஓடும் கலப்பையாமா?
0: இல்லை இல்லை ஐயா, இல்லை இல்லை இல்லை இல்லை. நன்றி நன்றி. எங்கே பவுனம்மா? வணக்கம் பவுனம்மா.
4: அம்மா வாசிப்பு
0: என்னதுக்கு இது வாசிப்பு சொல்றீங்க? ஆறு எழுத்து சொல்ல.
4: ஆறு நாலு எழுத்து சொன்னீங்களே அந்த புத்தகம் பத்தி,
0: அது வந்து முன்னுரை சொல்லிவிட்டார் அவர். முன்னுரை. இது ஒரு ஒரு உணவு பொருளை உண்ணுவதற்கு இதை பாவிக்க வேண்டும். இது ஒரு ஆயுதம், இது ஒரு ஆயுதம். சரியா?
4: சரிங்க.
0: எங்க இணைஞ்சு கொள்ளுங்க. அந்த உணவு பொருளை, அந்த உணவு பொருளை முழுமையாக உண்ணுவது கஷ்டம். அது நீங்க முழுமையாக உண்ணுவதா இருந்தா நாளைக்கு மாத கணக்காகும். அதை உண்ணுவதற்கு இது உதவும். சரியா? ஆறெழுத்து சொல். ஆறெழுத்து சொல். ஓகே கட்டிக்காரங்கள், இதோட நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முடிய மட்டும் இதுதான் இருக்கும் நினைக்கிறேன். இது ஏழாவது சொல்லு நான் கொடுத்தது. எங்க பாப்போம். இது ஆறெழுத்து சொல். எங்கே கட்டிக்காரர் யார் என்று பாப்போம். உணவு இந்த வகையான உணவை நன்மை தீமைகளுக்கு தான் பாவிப்பார்கள், வச்சிருப்பார்கள் கூடுதலாக. ஆனா வீட்டில் எல்லா இடத்தையும் இருக்கும். இது ஒரு மங்களகரமான ஒன்று, ஒரு பொருள். இது நன்மை தீமைக்கும் பாவிப்பார்கள் இந்த உணவு பொருளை. எங்க பார்க்கலாம்? அதை தயாரித்து அதை உண்ணுவதென்றால் இதை பாவிக்க வேண்டும். வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம்.
5: தேக்கரண்டி.
0: என்ன தேக்கரண்டி? அது அண்ணா
5: ஒரு ஸ்பூன்.
0: ஸ்பூன் வந்து வீட்டுல நாங்க நெடுங்க பாவிக்கிறோம் இல்ல. நன்மை தீமை.
5: சரி ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்களுடைய ஞானசேகரம்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க அண்ணா. நீங்க உங்களோட அம்மா இது பாவிச்சிருப்பா முழுமையாக சாப்பிடுவதா இருந்தால் ஒரு மாதத்துக்கு மேல ஆகும். எங்களுக்கு எல்லாம் நாங்க வாய்க்குல அப்படியே வச்சுக்கொண்டே இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் பவுனம்மா.
4: அம்மா தேக்கரண்டி.
0: என்ன தேக்கரண்டி? இல்லையம்மா மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. எங்க வணக்கம் சுமா. சுமா இல்ல, மனோகரி. ஜெய மனோகரி. ஜெய மனோகரி.
2: தேங்காய் மட்டையாமா?
0: என்ன தேங்காய் மட்டையா நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க
2: சாப்பிடுவா
0: வாழைப்பழமாமா? இல்ல இல்ல, அதாவது ஒரு பொருள் அத முழுமையாக நாங்க வாயில் வைத்து சாப்பிடுவதுன்னா ரொம்ப நாள் ஆகும், அது சாப்பிட முடியாது. அதை சாப்பிடுவதற்கு இந்த ஆயுதத்தை பாவிப்போம் நாங்கள். இந்த ஆயுதம் பாவிச்சா கொஞ்சம் சாப்பிடுவது உதவியாக இருக்கும். சரியா இணைஞ்சு
5: கொள்ளலாம்.
0: இது ஆரம்பித்து ஆயுதம் நீங்க. வணக்கம் வீரமணி. வீரமணி கட்டி வந்து உங்க வாயில வச்சா நீங்க எவ்வளவு நாள் உடனே நீங்க சாப்பிடுவீங்கல்ல?
3: சாப்பிட முடியாதம்மா.
0: நீங்க ஏதாவது செய்து கொண்டால் தான் நீங்க சாப்பிடுவது இலகுவாக இருக்கும்.
3: அப்ப கரண்டியாமா?
0: இல்ல இல்ல, கரண்டியால இல்ல.
3: அப்ப மறுபடியும் மறுபடியும் வரமா?
0: எங்கே ராமன்? வணக்கம் ராமன்.
6: வணக்கம்மா. பாக்கு வெட்டிமா?
0: கெட்டி காரன். அது எனக்கு கையங்காரம் ஓடையில ராமனுக்கு ஒரு புள்ளி. ராமன்
6: உண்மையா
0: கெட்டி காரன்? ராமன் உண்மையா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க?
6: இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வெட்டி சாப்பிடுறா சொன்னீங்கல்ல.
0: ஒரு ஒரு படத்துல ஒரு ஆட்சி, ஒரு ஒரு படத்துல ஒரு ஆட்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சு வாயிலே ஊற வச்சிருப்பான் அந்த ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் போனோன்னு இந்த வாயில எடுத்து ஆஹா எனக்கு தருவீங்கன்னு. அது அதே சோமா இருக்கே கடிக்கண்ட இவ்வளவு நாளா இந்த வாயில தான் ஐயா ஊருங்க.
6: ஆமா ஆமா ஆமா. அடுத்து நல்லதுக்கு யூஸ் பண்றது கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்களா?
0: அவருக்கு ஒரு புள்ளி. வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா
7: குழா புட்டு, குழா புட்டு
0: அண்ணா, குழா குழா புட்டு நீங்க வாய்க்குள்ள அப்படி வச்சு கொண்டு போய் அண்ணா குழா புட்டு சொல்லிட்டு போற அண்ணா குழந்தோடய வச்சிருவார் போல இருக்கு குழாபுட்டை வாயில. சரி அடுத்த சொல்லுங்க போவதான் நாங்க பாப்போம்.

0: வணக்கம் கணபதி அண்ணா.
1: வணக்கம்.
0: குலோப்ஜாம் டக்குன்னு சாப்பிடலாம். என்ன நீங்க நீங்க சூலமா சாப்பிடலாம் வந்து சொல்லி சொல்லிட்டு போறீங்க. நீங்க பாக்கு வட்டி, பாக்கு வட்டி அது சரியான பதில் வந்துட்டு தானா? பாக்கு வட்டி, பாக்கை வட்டி சாப்பிடுவது பாக்கு வட்டி. அடுத்த சொல்லுக்குள் போக போறேன். இந்த சொல் இந்த சொல் இந்த சொல் அடுத்த சொல் அடுத்த சொல்லுக்கு வருகிறேன். சரி, ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். கவிதைக்கு இது தேவை, கவிதைக்கு இது தேவை, ஐந்தெழுத்து சொல் கவிதைக்கு இது தேவை. எங்க பார்க்கலாம்?

0: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம் அது பாக்கு பாக்கு
1: பாக்கு வட்டி பாக்கு வட்டி பாக்கு வட்டி சொல்லிட்டார். இப்ப ஒன்று கொடுத்தார், இதை உங்களால சொல்ல முடியும். என்ன கவிதை
0: எழுதுறதுல
1: கவிதை எழுதுறதுல நீங்க கேட்டிக்காருல்ல, அதனால கவிதைக்கு கவிதைக்கு இது தேவை ஐந்து எழுத்து சொல். கவிதைக்கு இது தேவை ஐந்து எழுத்து சொல்.
0: கற்பனை
1: இல்ல இல்ல இல்ல. கவிதைக்கு இது தேவை ஐந்து எழுத்து. மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. நன்றி நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் ராமன். கவிதைக்கு இது தேவை.
2: வணக்கம் வணக்கம். கற்பனை பா கற்பனை
1: இல்ல இல்ல இல்ல. கவிதைக்கு இது தேவை. எங்கே எங்கே வணக்கம் சுபா சுபா வணக்கம்
3: வணக்கம்.
1: எழுதுகோள் கட்டிக்காரு சரியா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. எழுதுகோள் இல்லாட்டி கவிதை வராது. நான் வாயாலே சொல்லுவேன் கவிதை. நீங்க என்ன இங்க பசுமா வந்ததும் ஒரு புன்னகை பூத்திருந்தார். பூத்த புன்னகையில் நான் மயங்கி விழுந்து விட்டேன். இது கவிதை வரி அட்டான கவிதையா போட்டுக்கங்க. எழுதுகோள் இல்லாமலே நான் சொல்லிட்டேனா என்ன சுபா? நீங்க இது தேவை கவிதைக்கு இது தேவை. கவிதைக்கு
3: கற்பனை
1: இது கற்பனை இல்லை கற்பனை இல்லை. கவிதைக்கு இது தேவை கற்பனை இல்லை. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. கட்டிக்காரிங்க கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம். இது எங்கே இது ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல் ஐந்தெழுத்து சொல். எங்க பாக்கலாம். கணபதி அண்ணா வணக்கம். கணபதி அண்ணா வணக்கம். சிந்திப்பு இல்லையா அண்ணா? இல்லையா அண்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம்.
4: அம்மா அம்மா வணக்கம்மா வணக்கம்.
1: சொல்லுங்க
4: அம்மா. அந்த ஐந்து எழுத்து சொல் வந்து நான் சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
4: சித்திரம் சித்திரம்மா.
1: சித்திரம் பேசுதடி. என்ன சித்திரத்தை கண்டா மட்டும்தான் உங்களுக்கு கவிதை வருமா உங்களுக்கு? இல்ல கேக்குறேன்.
4: ஆமா
1: என்ன இல்ல இல்ல கேக்குறேன். ஒரு
4: இல்லையம்மா
1: இல்ல கொஞ்சம் போடுங்க. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சேர பார்த்து ஒரு கவிதை எழுத மாட்டீங்களா
4: நீங்க? பொருளை பொருளை பார்த்து கவிதை எழுதுவோம்.
1: அச்சா நீங்க மனைவியை பார்த்து எழுத மாட்டீங்களா? அப்ப சித்திரம் வந்து சொல்றீங்க. கவிதை எல்லா கவிதைக்கும் இது தேவை. இது தேவை ஐந்தெழுத்து சொல். எங்கே எங்கே வணக்கம் வீரமணி.
4: வீரமணி
1: சொன்ன அழகு ஐயா அதுக்கு கவிதைக்கு இது. நன்றி நன்றி ஐயா. எங்கே எங்கே வணக்கம் முகமது அலி. முகமது அலி கவிதைக்கு இது.
4: எழுதுகோள்
1: சொல்லிட்டாங்க ஆனா அது இல்லங்க. அது இல்ல அது இப்ப இல்ல. கவிதைக்கு இது முக்கியமா தேவை. எங்கே ராமன். ராமன் வணக்கம். ராமன்
5: வணக்கம். அனுபவம் அனுபவம்
1: அனுபவம் புதுமை ராமன் இடம் கண்டேன்.
5: அனுபவத்தை தான் எழுத முடியாது.
1: ஆனா கவிதை எல்லா கவிதைக்கும் இது தேவை. இது தேவை.
5: ஆமா அவசியம் வேண்டுது.
1: இல்ல அனுபவம் இல்லாமலும் சொல்லலாம் தானே. இப்ப
5: அனுபவம் கரெக்டா சொல்ல முடியாது. அனுபவம் இருந்தா கரெக்டா சொல்லலாம்.
1: இது
5: கவிதை வந்து கரெக்டா
1: ஒரு கவிதைக்கு கவிதை எழுதுவதற்கு இது தேவை. பாப்போம். சரி எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. கவிதைக்கு கனவுகள் தேவை அம்மா.
1: கனவுகள் கனவுல தான் ஜெயமனோகரி எல்லாம் கேட்டுக்குங்கப்பா. நீங்க நாளைக்கு கண்ணு மூடி மூடி கனவு வந்தாத்தான் நீங்க கவிதை எழுதணும் சொல்லிட்டேன். அது எல்லாம் நீங்க எழுப்பினாரு சொல்லிட்ட
6: எல்லாம்.
1: இப்ப நாங்க முன்னாடி கவிதை நீங்க எடுத்து வருவோம் ஜெயமனோகரி கவிதைகள் சொல்லவா? அது இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம். உங்களாலதான் நிறுத்தி வச்சிருக்கோம். கனவுல நீங்க வணக்கம் எங்களுடைய பௌனம்மா. வணக்கம் பௌனம்மா. பௌனம்மா
7: கற்பனைக்கு இது தேவை சொன்னீங்களா? சிந்தனை
1: சிந்தனை கற்பனை கற்பனையோ கவி வந்ததோ பௌனம்மா சொன்னதேல போய் வந்ததோ. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கேயும் செல்வகுமார் வாழ வாங்க செல்வகுமார். செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார் இல்ல இல்ல சொல்லுங்க. பொய்யழகு உங்களோட பேச்சுக்கே பொய்யழகு. நீங்க ஒரு பொய் சொன்னா நாங்க ஜோதிட்டு சிரிக்கிறோம். இல்ல நீங்க என்ன நீங்க பொய்யெல்லாம் சொல்றீங்க நீங்க. இல்ல கவிதைக்கு இது பொய்யழகு. கவிதைக்கு இது தேவை. இது தேவை நிச்சயமா தேவை. ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க அங்க. எங்க வணக்கம் முகமது அலி. முகமது அலி சில பேர்த்த பேச்சு இப்படி பேசினா நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்கள். கவிதைக்கு இது சொல்லுங்க. முகமது அலி சொல்லுங்க.
4: சிந்தனை
1: சிந்தனை பிழை பிழை இல்ல சிந்திக்காம. இப்ப எனக்கு சிந்தனை பைத்தியம் பிடிச்சு நான் கவிதை கவிதையா சொல்லுவேன். நான் சிந்திக்க
4: மாட்டேன். என்ன கவிதை எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியான எழுத வரும் எழுத வரும் அதுக்குதான் சொன்ன சிந்தனை.
1: ஒரு கவிதைக்கு இது நிச்சயமா தேவை. இது இருந்தா தான் இந்த கவிதை நல்லா இருக்கும். ஆனா நாங்க எல்லாம் கவிதை எழுதிக்க சும்மா அந்த கண்ட பாட்டுக்கு சும்மா வெளியா எழுதி கொண்டு போவோம். இப்ப எல்லார்டையும் கடைசியில ஒரு கவிதை சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
4: எழுதுகோள்
1: சொல்லிட்டார்கள். அது இல்லை அது இல்லை அது இல்லை. எங்கே எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. ஞானசேகரம் அண்ணா எங்கே ரெண்டு சொற்களால் ஆனது சரி. உங்களுக்கு கொஞ்சம் இலவுபடுத்தி இருக்கும். ரெண்டு சொற்களால் ஆனது இது தேவை. இது தேவை கவலைக்கு இது இருந்தால் தான் அழகா இருக்கும். எங்கே எங்கே ஜெய மனோகரி.
2: அம்மா சொல் நயம்.
1: சொல் நயம் இல்ல இல்ல அது இல்ல. இது ரெண்டு சொற்களால் ஆனது கவிதைக்கு இது நிச்சயமா.
2: சரிங்கம்மா சரிங்க.
1: நன்றி நன்றி. எங்க எங்க எங்க பாக்கலாம். அங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இந்த சொல்லோடைய இன்றைக்கு எத்தனை மணி இந்த ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். நாராயணா கடவுளை இன்னொரு சொல் தேவை தேட தேவை ஃபாரூக் கண்டுபிடிச்ச வழக்கமா. எங்க இது என்ன அம்மா புலம்பிக் கொண்டு
4: இருக்கிறாடி
1: அடுக்குமொழி இல்லை அது அல்ல. ரெண்டு சொற்களால் ஆனது ரெண்டு சொற்களால் ஆனது. எங்கே எங்கே கண்ணன் கண்ணன் சொல்லுங்க. கண்ணன் கண்ணன் சொல்லுங்க. சேம் டைம்ல வந்தபடியா நாங்க ராமனுக்கு கொண்டு கண்ணனுக்கு கொண்டு போடலாம். ஏன்னா சேம் டைம்ல
2: முதல்ல யோசிக்க வேண்டாம். மாணவம்மா
1: கணபதி அண்ணா சொல்லுங்க. சொல்லிட்டாங்க எதுக்கு சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன் பாப்போம். நீங்க
2: நவரசம்.
1: நவரசம் பிள்ளை அண்ணா. எதுகை மோனே. எதுகை மோனே. நன்றி நன்றி. எங்க அம்மா அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா
2: அம்மா
1: வர்ணனை வர்ணனை எதுகை மோனை அம்மா சொல்லிட்டாங்க. கண்ணன் சொல்லிட்டார். கட்டிக்கார் சொல்லிட்டார். எங்க ஞானசேகரம் அண்ணா. எதுகை மோனை அது கண்ணனும் ராமனும் நேர் பாருங்க. கண்ணனும் ராமனும் ரெண்டு பேரும் பாருங்க பேரும் ஒற்றுமையா இருக்குல்ல. ரெண்டு பேரும் சேம் டைம்ல சொல்லிட்டாங்க. ரெண்டு போன்லயே மட்டும்
4: அவதாரங்களும் சொல்லிவிட்டார்களா. நான் மனித அவதாரம் காட்டு அவதாரம் வந்துட்டு பண்ணிக்கிறேன்.
1: கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சு விட்டார்.

திருச்சொல், இது ஐந்தல் திருச்சொல். உங்களுக்கு மலை தெரியும், மலை மலை மலை மருத மலை மலை மருத மலை. அந்த மலையில் ஒரு பாகத்தை சொல்லுவார்கள், ஒரு பாகத்தை இப்படி சொல்லுவார்கள், மலையில் ஒரு பாகத்தை சொல்லுவார்கள். இது ஐந்தெழுத்து சொல், எங்கே பார்க்கலாம்?

0: பாகம் பொங்குறக்கட்ட மயிரும்
1: வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா
2: வணக்கம். சகோதரி மலை முகடு
1: இல்லை அண்ணா, மலையில் ஒரு ஒரு பகுதியை இப்படி சொல்லுவார், ஒரு பகுதியை இப்படி சொல்லுவார். இல்லை ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். எங்கே
2: மலை உச்சி?
1: அத சரியா சொல்லுங்க பாக்கலாம், மாத்தி சொல்றீங்க போல இருக்கேன். நீங்க சொன்னது சரி, சொன்னது சரி. உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு இது போடலாம் ஞானசிகரமண்ணாக்கு, அதை மாத்தி சொல்லுங்க அண்ணா.
2: உச்சிமலை.
1: கட்டிக்காரன், உச்சிமலை, உச்சிமலை. நன்றி நன்றி அண்ணா. நீங்க உங்களுக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. உச்சிமலையோட அண்ணா வாங்கிட்டேன்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. ஞானசிகரமண்ணாக்கு ஒரு புள்ளி, உச்சிமலை. எங்க பாப்போம் ராமன். ராமன் வணக்கம். ராமன், ராமன் வணக்கம். ராமன்
3: வணக்கம். வணக்கம். மலை முகடு,
1: மலை உச்சி. எங்களுடைய அவர் சொல்லிவிட்டார், எங்களுடைய ஞானசிகரமண்ணா சொல்லிட்டார். நன்றி நன்றி நன்றி. மலை உச்சி என்பது சரியான சொல், மலை உச்சி. கட்டிக்காரன் எங்களுடைய ஞானசிகரமண்ணா, கட்டிக்காரன். அவருக்கு ஒரு புள்ளி விழுந்திருக்கிறது. பாப்போம் அடுத்த சொல்லுக்குள் போவோம்.
4: அடுத்த

0: சரியாக 11:52 அது இந்திய இலங்கை நேரம். நீங்கள் கனடிய நேரம் சரியாக 1:20. இந்த சொல் மனிதர்களுக்கு இது இருந்தால் எல்லோரும் மதிப்பார்கள், எல்லோரும் மதிப்பார்கள். இது பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை, அதாவது குழந்தைகளுக்கு இது தெரியாது, அதாவது குழந்தைத்தனமா இருப்பார்கள். ஒரு அளவு ஒரு பருவத்திலிருந்து இந்த தன்மை ஒரு மனிதனுக்கு தேவை. இது ஏழு எழுத்து சொல். எந்த ஒரு விடயத்திலும் இது தேவை, இது தேவை. இது இருந்தால் எல்லோரும் மதிப்பார்கள், எல்லோரும் மதிப்பார்கள். அங்கே பார்க்கலாம், இந்த தன்மை தேவை. இது ஏழு எழுத்து சொல். இது மனிதர்களிடையே இந்த தன்மை தேவை. மிருகங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் சில மிருகங்கள் அப்படித்தான் இருக்குது. பார்த்தா அதுகள் அதனுடைய பழக்க வழக்கம் அதுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. பார்த்தா அப்படித்தான் நடைமுறையில அதில் நடந்து கொள்ளுதல். மிருகங்களிடம் சிலர்களுக்கு அது பழக்கத்திலேயே அது வந்தது, நாங்கள் பழக்கி கொடுப்பதை பொறுத்து இருக்கும். இது மனிதர்களிடையே இது இருந்தால் எல்லோரும் மதிப்பார்கள். ஏழு எடுத்து சொல் அங்கே பார்க்கலாம். வணக்கம் ஞானசேகரம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி. முகமலர்ச்சி
0: இல்லை இல்லை இல்லை இல்லை. எங்கே பார்க்கலாம், மனிதர்களிடையே இது நிச்சயமாக இருக்க வேண்டும். இது உங்களிடம் நிறையவே இருக்கிறது. நன்றி நன்றி அண்ணா.
2: Come on, yeah, we'll see you mid-night masala.

0: நீங்க வணக்கம் ஃபாரூக் சொல்லுங்க.
1: சுயமரியாதை
0: இல்லை இல்லை இல்லை உங்களிடம் இருக்கிறது நன்மை. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ஞானசேகரம் அண்ணா? அண்ணா வணக்கம்.
2: தன்னடக்கம்
0: தன்னடக்கம் கெட்டி காரணம்ண்ணா உங்களுக்கு ரெண்டு புள்ளி தன்னடக்கம்.
2: நன்றி சகோதரி நன்றி சகோதரி நன்றி சகோதரி. இல்லத்தில் இல்லத்திற்கு வந்து விட்டேன் இல்லத்துக்கு வந்து விட்டேன் நில மகிழ்ச்சி.
0: எனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. எங்க கண்ணன் சொல்லுங்க கண்ணன் சொல்லுங்க.
1: மனிதாபிமானம்
0: மனித தன்னடக்கம் என்பது சொல்லியாச்சு. நன்றி நன்றி நன்றி நன்றி கண்ணன் கட்டிக்காரன். சரி எங்க நீங்க சொல்லுங்க. ராமன்
3: அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா.
0: ராமன் சொல்லுங்க.
3: நல்லடக்கம்மா.
0: என்ன
3: நல்லடக்கம்?
0: நல்லடக்கமா? நல்ல இல்லை தன்னடக்கம். தன்னடக்கம் சொல்லிட்டா
3: தன்னடக்கம்.
0: எங்கே செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார் நிறைய பேர் நிறைய பேர் இருக்கு.
2: தன்னடக்கம்
0: செல்வகுமார் நிறைய பேர் இருக்குது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. இன்னைக்கு நீங்க தூங்க மாட்டீங்க. நன்றி. ஐயோ ஐயோ இங்க பாக்கலாம். வணக்கம் பௌனம்மா. வணக்கம் வணக்கம்
4: பௌனம்மா. நவநாகரிகம் சொல்வாங்க.
0: இல்ல இல்லையம்மா சொல்லிட்டார்கள். தன்னடக்கம் என்பது சொல்லு. நல்ல
4: தன்னடக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. நன்றி
5: மச்சியா.

0: நான்கழுத்து சொல், இது நான்கழுத்து சொல், இது நான்கழுத்து சொல். இப்ப ஒருவரிடம் நாங்கள் ஒரு உதவி அல்லாட்டி ஒரு பாதுகாப்பு தேடி ஓடி அவரை கையை பிடிச்சு காலை பிடிச்சு கொண்டு கேட்பதை ஒருவரிடம், இப்ப அதாவது பாதுகாப்பு தேடி ஓடும்போது ஒருவரிடம் போனால் போவதை இப்படி சொல்லுவார். நாங்கள் கேட்கும்போது எனக்கு இதை கொடுங்கோ என்று கேட்கலாம். இறைவனிடம் நாங்கள் கேட்போம், இதை நான் கழுத்து சொல், இதை கொடு. இறைவன் திருவடி பிடித்த வண்ணம் இப்படி கேட்போம். அதே போல யாரும் அன்பர்களிடம், எங்களுக்கு பிடிச்சவர்களிடம் கட்டி பிடிச்சு கொண்டு இதை கேட்போம். பிடிச்ச கொஞ்சம் உடம்பு சொல்லுங்க. நான் அப்பன்
1: வணக்கம் சொல்லுங்க
0: சவுதி அரேபியா மட்டும் போயிருது இந்த பேப்பர் பாருங்க, எழுதி வச்சுட்டு
1: தூங்கிட்டேன்.
0: அபயம் என்பது சரியான சொல், அபயம்.
2: Waiting, yeah?

0: கேளுங்க, இந்த சொல், இந்த சொல் ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சொல் இருவர் இணைவதற்கு எல்லா மனிதர்களும் இதை, அதாவது அது பழைய காலத்துல கூடுதலாக நடந்தது, இந்த காலத்திலையும் நடக்கிறது. இங்கே வணக்கம், வணக்கம் முகமது அலி, முகமது அலி வணக்கம், முகமது அலி
1: அம்மா பாதுகாப்பு
0: இல்ல, அபயம், ஐயா அபயம் வந்து விட்டது அந்த சொல், அபயம். பவுனம்மா வணக்கம்,
2: வேண்டுதல்,
0: வேண்டுதல் இல்ல அபயம், அம்மா அபயம் வந்து விட்டது, அபயம். நன்றி நன்றி நன்றி. எங்கே நாகப்பன் எந்த சொல்லுக்கு வந்திருக்கீங்க? இரண்டு பேர் இணைவதற்கு, இரண்டு பேர் இணைவதற்கு இந்த சொல்
2: ஆறு
0: எழுத்து.
2: முதல் இரவு
0: ஐயா
2: இல்லை, நன்றி நன்றி
0: ஐயா, பிள்ளை ஐயா. நான் சிரிக்கிறதுக்கான யாரும் கோவிச்சிடாதீங்க, தமாசுக்கு சிரிக்கிறது, அப்பதான் நீங்களே சிரிப்பீங்கல்ல. சரி, எங்க இது பண்டைய காலத்தில், அந்த காலத்துல இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்கு இந்த வைபவம் நடக்கும், இந்த வைபவம் நடக்கும். இது இது நிச்சயமாக அந்த காலத்துல நடந்தது, இந்த காலத்திலும் இருக்கிறது, இந்த காலத்திலும் சில இடங்கள்ல இருக்கிறது. ஆனா அது குறைவு, குறைவு அப்படி இருக்காது, என்றாலும் பார்க்கலாம். எங்க கண்டுபிடிங்க, இது ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சொல் எங்க பார்க்கலாம். திருமணத்தோடு சம்பந்தப்பட்டது. சரி, நான் கொஞ்சம் இலகுபடுத்தி இருக்கிறேன். திருமணத்தோடு சம்பந்தப்பட்டது இது எங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க, ராமன்
2: சுயவரம்,
0: சுயவரம், சுயம்பரம், கட்டிக்காரன்,
2: சுயவரம்.
0: இது நாளைக்கு உங்களுக்கு பேப்பர் வந்துட்டது போல இருக்கு. இங்க ராமன், ராமன்
2: நான்
0: எழுதி வைக்க பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு. ராமன் சொல்லிட்டார், ராமன் சொல்லி. எங்க வணக்கம், வணக்கம், வணக்கம் சுபா, சுபா, சுபா.
3: சுயவரம்,
0: சுயவரம் உங்களுடைய ராமன் சொல்லிட்டார் இத, சுயவரம். அவர் ஓய் வந்து சொல்லிட்டார். நன்றி நன்றி நன்றி. சுயவரம் நல்லம், நல்லம், சுயம், சுயம்பரம் என்பது சரியான பதில். ராமன் உங்களுக்கு ஒரு புள்ளி எடுத்து வரப்பட்டது. எங்கே

0: இது இந்தியாவில் ஒரு இடம், ஒரு இடத்தை குறிக்கிறது, ஒரு இடத்தின் பெயர், இந்தியாவின் ஒரு இடத்தில், இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்தை குறிக்கிறது. பிரபல்யமான இடம் எங்கே பார்க்கலாம், ஆறெழுத்து சொல் பிரபல்யமான இடம் ஆறெழுத்து சொல். எங்களுடைய அன்பு உறவுகளும் அங்கு வாழ்கிறார்கள். இந்த ஆறெழுத்து சொல் இந்தியாவில் ஒரு இடம், பேர் போன இடம், பெரிய சமய ஸ்தலங்கள் இருக்கிறது. அது எங்கே பார்க்கலாம். வணக்கம் முகமது அலி. வணக்கம் முகமது அலி. சுயம்பரம் என்பது சரியான பதில். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. எங்கே நாகப்பன், நாகப்பன் வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம். சிதம்பரம்.
0: இது நான் வர தெரியாம சின்ன பிள்ளைய இத உங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இந்த சொல்ல எங்கே. வணக்கம் வணக்கம் எங்கே. வணக்கம் வணக்கம் எங்கே. வணக்கம் சுபா, சுபா வணக்கம். சுபா
2: அம்மா.
0: வணக்கம் சுபா சொல்லுங்க.
2: வணக்கம் அம்மா. தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர். இது சிதம்பரம் என்பது அவர்கள் சொல்லிட்டார், எங்களுடைய நாகப்பன். சிதம்பரம். நன்றி நன்றி. கட்டிக்காரி என்றாலும் தஞ்சாவூர் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. சரி, இப்ப நிறைவா ஒரு சொல்லு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன நீங்கள் எல்லாம் இனி தூக்கத்துக்கு போக வேண்டும். சரி, இது ஒரு அணிகலனோடு அணிகலன் ஏற்படுத்தும் சத்தம். இது ஒரு அணிகலன் ஏற்படுத்தும் சத்தம்.

0: ராமன் வணக்கம். எங்கே சுபா? சுபா வணக்கம். சுபா வணக்கம். சுபா
1: சிலம்பு,
0: சிலம்பு வலை ஓசை சொல்லிட்டார்கள். வலை ஓசை சொல்லிட்டார்கள். அம்மா சுபா வலை ஓசை சொல்லிட்டார்கள். சரி, எங்கே இவன் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். கண்ணன் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஒரு சரி, இது ஆரம்பித்து சொல். இது எனக்கு இது எப்படி உங்களுக்கு இது இது வந்து நான் எழுத்து சொல். நான் எழுத்து சொல். ஊரெங்கும் ஊரெங்கும் ஒரு தகவலை தெரிவிப்பதற்கு இது உதவும்.
2: வாட்ஸ்அப்.
0: என்னது? என்னங்க
2: வாட்ஸ்அப்?
0: இது வந்து ஊரங்கும் தகவலை தெரிவிப்பதற்கு உதவும். இது நான்கெழுத்து சொல். இது நான்கெழுத்து சொல். எங்களுடைய தகவலை ஊர்ல ஊர்ல எல்லாருக்கும் தெரிவிப்பதற்கு இது உதவும். எங்க
2: பாக்கலாம்.
0: வீரமணி வணக்கம். வணக்கம் வீரமணி. வீரமணி வணக்கம்.
2: வணக்கம். சலங்கை இல்ல, வலை ஓசை. அது வலை
0: ஓசை. எங்க பவுனம்மா? வணக்கம் பவுனம்மா.
1: மலை
0: ஓசை என்பது சரியம்மா. நீங்க தூக்கம் வந்துட்டுதம்மா. நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன். நான் கொடுத்த சொல்லு நாலெழுத்து சொல்லு. இது ஊரங்கம் எங்களுடைய தகவலை தெரிவிப்பதற்கு இது உதவும். அங்கே கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்கம்மா. அங்கே வணக்கம். எங்களோட ஜெயமனோகரி. எங்க ஜெயமனோகரி?
1: அம்மா பந்தோராமா.
0: இல்லை இல்லை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் எங்க எங்க ஊர்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் இதை தெரிவிப்ப ஒரு தகவலை தெரிவிப்பதற்கு இது உதவும். எங்க கார்த்திகேயன் அந்த பாட்டை வந்து பாடியிருங்க கார்த்திகேயன். நான் நிறைவுக்கு கொண்டு வர போறேன். தப்பிட்டார் போங்க. அடுத்த முறை எப்படி நான்
1: பிடிக்கிறேன்.
0: முகமது அலி. முகமது அலி
2: அம்மா கடிதம்.
0: கடிதம் நான் எழுதுவது கடிதம் அல்ல. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு
2: தெரியுமா?
0: அது இல்ல. நான்கெழுத்து சொல். நான்கெழுத்து சொல். எங்க இணைங்க இணைங்க. எங்க எங்க வணக்கம். உங்களுடைய அண்ணா ஞானசேரம் அண்ணா.
2: வணக்கம் சார். தொலைபேசி.
0: இல்லை அண்ணா. இல்ல இல்ல இல்ல இல்ல. ஊரங்கு தகவலை சொல்லுவதற்கு உதவும் இது. எங்க பாப்போம். இது ஒரு சத்தத்தோட வரும். அது சொல்லி இருக்கணும். சத்தத்தோட வரும். எங்க வணக்கம் பவுனம்மா.
1: அம்மா காற்றலையா?
0: காற்றலை இல்ல இல்ல. சத்தத்தோட வரும். எங்க இணைஞ்சு கொடுங்க. இது சத்தத்தோட வரும். ஊரங்கம் மக்களுக்கு தகவல் சொல்லுவதற்கு இது உதவும். எங்க நான்கெழுத்து சொல். நான்கெழுத்து சொல். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க.
1: ஒலிபெருக்கியா?
0: ஒலிபெருக்கி கெட்டிக்காரி. சரியான புறப்படியா சொல்றீங்க. நன்றி அம்மா. நன்றி நன்றி. எங்க அடுத்த சொல்லுங்க. எங்க ஓடி வாங்க பாக்கலாம் கெட்டிக்காரன். இங்கே நாகப்பன் கண்டுபிடிச்சிட்டார். வணக்கம் நாகப்பன் சொல்லுங்க. நாகப்பன்.
1: நாகப்பன்
0: இல்ல. சங்கொலி ஊர் ஊர்ல மக்களுக்கு தகவல் சொல்லுதா? கடைசியா பூனைகளை எல்லாம் ஊதி அனுப்புவாங்க. வணக்கம் ஃபாரூக். இல்ல இல்ல. எங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. கட்டிக்காரர் என்னங்க யாருன்னு பாக்கலாம். எங்க ஜெயமனோகரி சொல்லுங்க.
1: அம்மா மைக் செட்டுங்களா? அம்மா
0: மைக் செட்டா? என்னம்மா நீங்க இப்படி சொல்லுங்க. மைக் செட் வந்து தமிழ்.

அம்மா மைக் செட். அதை விட வலிமை வாங்கது இது மைக் செட்ட விட. பாருங்க உங்க ஊர்ல வந்து நான் இத நான் உங்களை எல்லாரும் இப்படித்தான் கூப்பிடுறது சொல்லிட்டேன். நன்றி. எங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா வீரமணி ஊரை கூப்பிடுவதற்கே இது உதவும், தகவல் சொல்வதற்கும் உதவும். ஓடி வாங்கோ. இது எங்க பாக்கலாம், நான்கு எழுத்து, நான்கு எழுத்து. இந்த 15 சொல் கொடுத்துட்டேன். இந்த 15 சொல்லோட நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன். எங்கே பாக்கலாம், ஓடி வரலாம். கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.

0: இங்கே நாகப்பன்
1: சத்தம்
0: என்னண்டு
1: சத்தம் சத்தம்
0: சத்தம் இல்ல சத்தம் இல்ல சத்தம் இல்ல இது ஒரு கருவி. சரி எங்கே
1: சரி
0: வணக்கம் எங்கே ஞானசாரம் அண்ணா அண்ணா
1: மணியோசை
0: இல்ல அண்ணா மணியோசை நீங்க ஐஸ்கிரீம் விக்கிற அதுக்குதான் பிள்ளைங்க எல்லாம் ஓடும் ஐஸ்கிரீம் மணியாட்டி சொன்னா ஐஸ்கிரீம் ஓடும் மணியோசையோட ஊரை கூப்பிடலாம் அண்ணா எங்க பாக்கலாம் கட்டிக்கா
1: கோவில் கோவில் மணியோசை
0: எங்களுடைய செல்வகுமார் சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லுங்க
1: முரசொலி
0: கட்டிக்காரன் அட்டே அப்பா செல்வகுமார் ஆண்டவா ஒரு சொல்லும் செல்வகுமார் கட்டிக்காரன் யாரு உங்களுக்கு சொல்லி தந்தது பக்கத்துல மனைவியாக்க நான் ஜென்ன அதான் அவங்கதான் அந்த மூளை இருக்கு நன்றி ஐயா அவங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல பாட்டு சொல்லிட்டீங்கன்னா நீங்க நல்ல சரி உண்மையிலேயே நிறைவுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த நிகழ்ச்சி முரசொலி என்பது சரியான பதில் அது எங்களுடைய செல்வகுமார் வந்து ஒன்று எடுத்திருக்கிறார் இன்றைய தினம் இப்பொழுது 11:14 இணையறவங்க இணையலாம் இணைஞ்சு ஒன்று சேர்ந்து பாடல் ஒரு 2 அல்லது 3 பாட்டு 4 பாட்டு பார்க்கலாம் இணையறவங்க பார்க்கலாம் என்ன பாட்டு இப்ப கேட்கிறேன்டா நீங்க இணைஞ்சு கொள்ளலாம் இணைஞ்சு கொள்ளுங்க என்னோட இணைந்து நீங்கள் பேசி ஒரு கொஞ்ச நேரத்து 1 மணி வரையும் நீங்கள் பேசி உங்களுக்குரிய பாடல்களை உடனே கொடுக்கப்படும் இங்கே இணைஞ்சு கொள்ளுங்க இதுல புள்ளிகள் எடுத்தவர்களுடைய பரபகர்கள் நான் இப்ப சொல்ல போறேன் வணக்கம் வணக்கம் முகமது அலி வணக்கம் முகமது அலி வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: சரி முரசொலி என்பது சரி அது எங்களுடைய செல்வகுமார் சொல்லிட்டார் உண்மையா பாட்டு கிடைக்கும் நான் பெறுபவர்கள் சொல்ல போறேன் அப்படி ஃபாரூக் ஒரு ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு புள்ளியை பெற்றவர்கள் செல்வகுமார் கண்ணன் கணபதி அண்ணா ஜார்ஜ் இவ்வளவு பேரும் ஒரு புள்ளிகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க யார் யாரு கெட்டிக்காரங்க செல்வகுமார் கண்ணன் ரெண்டு நண்பர்களும் அங்கே விலகிய போயல ஒன்று ரெண்டுக்கு அங்கே போயல கண்ணன் கணபதி அண்ணா ஜார்ஜ் இந்த 3 பேரும் இந்த 4 பேரும் ஒரு புள்ளியை எடுத்திருக்கிறீங்க 2 புள்ளிகளை எடுத்தது ஞானசேகரம் அண்ணா பவுனம்மா ஃபாரூக் 2 புள்ளி எடுத்திருக்கிறார்கள் 2 புள்ளிகளை 3 புள்ளியை எடுத்தவர்கள் ராமன் 3 புள்ளி நீங்க எடுத்திருக்கிறீங்க 4 புள்ளியை எடுத்தவர் எங்களுடைய நாகப்பன் நாகப்பன் வாங்க உங்களுக்கு ஒரு பாட்டு கிடைக்கும் ஓடி வாங்க உங்களோட சேர்த்து மற்றவர்களுக்கும் துணைகிறவர்களுக்கு பாட்டு கிடைக்கும் வணக்கம் கண்ணன் எப்படி இருக்கிறீங்க
2: கண்ணன்
0: கண்ணன் இடைவெளி பாட்டு கொடுங்க சில பேர் இணைச்சு கொள்ளலாம் நாங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 1 மணி மட்டும் சரியா எங்களுடைய அந்த நிகழ்ச்சி எங்க இடவரி பாட்டு நாகப்பன் வர வாங்க நாகப்பன் வணக்கம் நாகப்பன் உங்களோட பாட்டை சொல்லுங்க நாகப்பன் கட்டிக்காரன் எல்லாரும் கை தட்டுங்க வீட்டுல இருந்தோண்டே கை தட்டுங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறாக்கள் எழுமனாலும் பரவாயில்ல நாகப்பன்
2: அம்மா 5 புள்ளி வந்திருக்கணும்மா எனக்கு நான் இளவரசி சொல்ல நான் சொல்லிருப்பேன் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தகவல் வந்து லேட் ஆகுது கனெக்ஷன்
0: கிடைச்சிருச்சு
2: கனெக்ஷன் லேட் ஆகுது
0: கவலை பொறியியல் சவப்பட்டி இந்த 3க்கும் யாருமே சொல்லல நிறைய நேரம்
2: கவலையா இருக்குன்னு
0: சொல்றேன் அப்பயும் யாருக்கும் தெரியல எல்லாருக்கும் பேசாம எல்லாரும் இருக்கிறான். சரி, ஏன்னா இந்த குரூப்போட இணைஞ்சு கொடுறவங்க இணைஞ்சு கொடலாம். இணைஞ்சு உங்களுக்கு பாடல் கொஞ்சம் நாச்சுக்கா பேசிட்டு கொடுப்போம். நான் அப்ப நம்மளோட பாட்டை சொல்லுங்க பாப்போம். முதல் பாட்டு கொடுக்கலாம். எங்க நல்ல ஒரு
2: நாளைக்கு பாத்தீங்களா?
0: ஏங்க நாளை பாட்டு சொல்லுங்க. நீங்க என்ன நல்ல
2: நாளை பாட்டு சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: மெல்ல திறந்தது கதவுமா படம்.
0: அதுல அது மெல்ல
2: அதுல அந்த கண்ணன் பாட்டு போட்டுருப்பா.
0: என்ன பாட்டு?
2: குழலூதும்
0: கண்ணனுக்கு குழலூதும்
2: நாளையன பாட்டு.
0: அது இப்ப இந்தியன் பாட்டு
2: இன்னைக்கு வெற்றி பாடல் ஒரு பாடல் சொல்றோம்மா
0: சொல்லுங்க.
2: இப்ப வந்து
0: பாருங்க ஒரு பாட்டு சொல்ல கூட நேரம்
2: சொல்லுங்க. இல்ல ஒரு பழைய பாட்டே போட்டுருக்கோமா.
0: நல்ல பழைய பாட்டு ஒண்ணுங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இப்ப இடவெளி பாட்டு இடவெளி பாட்டை கொடுங்க. அண்ணன் கண்டுபிடிக்கிறவங்க நீங்க இணைப்புக்கு வரலாம். இணைப்புக்கு வரலாம் உங்களை இணைச்சு கொள்ளலாம். கண்ணன் நீங்க நாகப்பண்ணை உங்களோட பக்கம் இணைச்சுக்கோங்க. உங்களோட பக்கம் இணைச்சுக்கோங்க. நாகப்பண்ணை இணைச்சுக்கோங்க. எங்க நினைச்சுக்கோங்க. வர்றவங்க நீங்க வந்து இணைஞ்சுக்கலாம். எங்க இடவரி பாடல் கொடுக்கப்பட போகிறது பொழுது அந்த பாடலை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்ச உடனே அப்படியே தூக்கத்துக்கு போகலாம். கண்ணன் இடவரி நீங்க சரியா ரெடியா வச்சிருக்கீங்களா?
2: கண்ணன்
0: எங்க ஃபாரூக் வர்றாரு. வாங்க ஃபாரூக்.
2: ஃபாரூக்
0: ஆனா முதல் கவலைய கண்டுபிடிச்சது ஃபாரூக் தான். கெட்டிக்காரன் முதல்ல கெட்டிக்காரன் நீங்க உண்மையிலேயே. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க பாப்போம். ஒரு பாட்டு சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி படத்துல இருந்து புளிச்சா புளியங்கா.
0: புளிச்சா புளியங்கா
2: மகிழ்ச்சி
0: நல்ல பாட்டு. நல்ல பாட்டு அது.
2: புளிப்பா புளியங்கா நல்ல பாட்டு. ஆட்டம் போற பாட்டு.
0: ஆட்டம் போற பாட்டு. புளிச்சாவா புளிச்சாங்க சரியா சொல்லுங்க. அத
2: புளிச்சா புளியங்கா கொடவா வட்டங்க வெள்ள இருக்கா
0: எல்லாம் கெண்டகாலம்
2: கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஆட்டம் போடுவோம்
0: புளியங்கா. சரி அந்த பாட்டு உங்களுக்கு ஃபாருக்கு. சரி
2: செல்வகுமார் அப்புறம் ஏதேதோ ஏக்கங்கள் என்னை கொல்லுது தூங்குன்னு சொன்னாலே அடம் பண்ணுது.
3: எந்த பாட்டுக்கு பேசிச்சு தெரிஞ்சு சொல்ல கண்ணன்
0: பழசுதாங்க
2: வந்து அஞ்சாறு பத்து வருஷம் இருக்கும்.
3: பத்து வருஷம்
2: அஞ்சாறு வருஷம் இருக்கு வச்சு எட்டு வருஷம் இருக்கும்.
3: என்ன இந்த அளவுக்கு பிட்டு போட முடியுமா?
2: பிட்டுலாம் எங்கேயும் போக முடியாது. என்ன இதெல்லாம் பாடி காட்டுறேன்.
0: வசனத்தோட பாருங்க. வசன அந்த ராகத்தோட பாருங்க.
2: கிச்சு கிச்சு கன்னத்திலே கிச்சு கிச்சு எண்ணத்திலே ஏதேதோ ஏக்கங்கள் என்னை கொல்லுது தூங்கின்னு சொன்னாலும் அடம் பண்ணுது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சொக்க வச்சு என்ன ஏய்ப்ப தண்ணிக்குள்ள மிதக்கும் விறகாக எப்ப புள்ள கரை சேர்ப்ப.
0: நீங்க வசனமாவே சொல்லிருக்கலாம்.
2: உங்களையும்
0: இவ்வளவு ஒரு கஷ்டத்தோடு பழைய பாட்டு ஒன்று கொடுங்க செல்வகுமார் சொல்ல. ஒரு பழைய பாட்டு
2: பழைய பாட்டு புது பாட்டு சொல்றேன்.
0: என்ன பழைய பாட்டுனா புது பாட்டுக்கு போனீங்க, புது பாட்டுன்னு சொன்னீங்க தானே இப்ப நீங்க.
2: இது இடைக்கால பாட்டு,
4: நான் ஒரு இது சொல்றேங்கம்மா.
0: சரி நீங்க சொல்லுங்க.
4: இன்னிசையை கேட்டாலே வெண்ணிலா வாராதா, நள்ளிரவில் நான் கொஞ்சம் தன்னையே தாராதா.
0: என் இசையை கேட்டாலே வெண்ணிலா வாராதா.
4: அங்க டைப் பண்றீங்க?
0: இல்ல இல்ல இல்ல, அது நடுவுல டைப் பண்ணி எங்க பிடிக்கிற நீங்க? எதுக்கு நீங்க என்ன போய் நீங்க சும்மா அப்படி எல்லாம் சொல்லுங்க சார். அப்படியெல்லாம் நாங்க டைப் பண்ணி பாக்க போறோம். இல்ல
4: பத்து விரல் நான் தீண்ட சித்திரம் வாராதா. பத்து விரல் நான்
0: ஏற்றாடா. என்ன கண்ணன் உங்களாலே கண்டுபிடிக்கலாம் இருக்கு, ஃபாரூக் கண்டுபிடிக்கல. எங்களுடைய சந்திரராஜ் மாமா வர்றது இல்ல, எதுக்கு? யாராவது பேசி பாத்தீங்களா அண்ணாட்ட? அண்ணாட்ட டவர் சரியில்லை என்று சொல்ற. ஆனா என்ன நடந்தது? ஷாவு ஹமீத் இவங்க எல்லாரையும் காணல. கண்ணன் கண்டுபிடிக்கலையா? தூங்கிட்டீங்களா? அவர்
2: கேட்டங்களுக்கு
4: வெண்ணிலா வாராதா, நள்ளிரவில் நான் கொஞ்ச தன்னையே தாராதா.
2: அந்த பாட்டா?
0: எங்க பவுனமாவை சேர்த்துருங்க.
2: வெண்ணிசையை கேட்டாலே வெண்ணிலா வாராதா.
4: டைப் பண்றீங்க பாருங்க.
0: செல்வகுமார் கேட்ட மாதிரி கிடக்கு இந்த பாட்டு. நல்ல ஒரு ஃபேமஸ் பாட்டு,
4: நல்ல நல்ல பிரபலமான பாட்டுமா?
2: பாட்டு என்று
0: கேட்டேன்
4: நடுக்காலத்து பாட்டு.
0: இடைக்கால பாட்டு இல்ல.
4: கண்ணனுக்கு தெரியும் தான் இந்த பாட்டை எடுத்து விட்டேன்.
2: எனக்கு தெரியலையே. நான் வேற பாட்டு இருக்கிறேன்.
0: என்ன படத்துல என்று சொல்ல முடியும்? படத்தை சும்மா தரவோட கொடுங்க பாப்போம், நாங்க கண்டுபிடிக்க.
4: அது ரஹ்மான், ரஹ்மான் நடிச்ச படம்.
0: ரஹ்மான் நடிச்ச படம்.
4: இத கூட தூக்கி போட்டு போவாங்கல்ல கேரளாவுக்கு?
0: கேரளாவுக்கு இத தூக்கி போட்டு போவாங்களா?
4: குருவாயூருக்குலாம் போவாங்க.
0: குருவாயூருக்கு போவாங்க இத தூக்கி போட்டு கொண்டு.
2: புது புது புது புது அர்த்தங்களா?
4: புது புது அர்த்தங்கள்.
0: புது குருவாயூரப்பா
4: அது அந்த பாட்டு, அதுல வேற பாட்டு இது.
0: புது புது அர்த்தங்கள்ல.
2: அப்படியா? எல்லாரும்
4: முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல்ல நான் சொல்லிட்டேன், சொல்லும் போதே சொல்லிட்டேன் பாட்டை. நானே சொல்லிட்டேன் வார்த்தை இல்ல.
0: என்ன கண்டுபிடிக்கலையா?
4: சொல்லும் போது பேச்சுவாக்கள் நானே சொல்லிட்டேன் பாட்டோட முதல் வரிய.
0: அது என்னப்பா? இன்னிசை பாராயோ என்ன? இன்னிசை அந்த ஸ்டேஜில பாடுற பாட்டா?
4: அதே பாடல்.
0: ஜனனி என்று தொடங்கும். ஓ ஜனனி.
4: அது வேற படம்மா? அது வேற படம். அது வந்து ஜெயசித்ரா, ஜெயசித்ரா நடிச்ச படம். அது வேற,
0: அது வேற படம். அப்பா கடைசியா இங்கதான் போகணும்.
4: படம் பேர் சொல்லிட்டேன், பாட்டு பேரையும் முதல் வரையும் நான் சொல்லிட்டேன், நீங்க கவனிக்கல.
0: புது புது அர்த்தங்கள். புது புது அர்த்தங்கள். அம்மா கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. பவுனம்மா பாப்போம். எங்க பவுனம்மாவை கூப்பிடலாம்?
4: நினைச்சுக்கோங்க,
2: கேளடி கண்மணி சங்கதி. அதுவே கல்யாணம் மாதிரி கொண்டாடும் பெண்ணு. அதுவும்
4: அதுதான் இருக்குது, வேற மாதிரி என்ன இருக்குது.
0: நான் சொல்றேன், எடுத்து நான் விடவா
2: முதல்ல எடுத்து நான் எடுத்து நான் விட என் பாட்டு தோலா தோலா சொன்னேன்.
4: ஆமா சொல்லி இருப்பாங்கல்ல.
0: சரி பௌனம்மா ஒரு விடவரி கொடுங்க. பௌனம்மா செல்வகுமார் சொல்றாங்க, பௌனம்மா ஒரு விடவரிகள் கொடுங்க.
5: பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ.
4: இதுவா

0: ஆனாலும் ஊர் என்று நீ சொல்லலாம் சொல்லாம் என்று நீ
1: சொல்லுவேன்.
2: ஆயிரத்தி ஒருத்தி அம்மாஜி பேசிய சொன்னேன்
3: ஆடிய நாடகம் முடிவதில்லை ஒரு நாளிலே.
1: ஆடிய நாடகம் முடிவதில்லை ஒரு நாளிலே. இது எங்கட இவ சொல்லுவாரே அவர் போயிட்டாரா
0: சொல்லுங்க. இந்த காற்றினில் நான் கலந்தேன்.
1: கண்ணனோட
2: பாட்டு
3: கண்ணனோட பாட்டு அதுதான். ஆமா ஏன் பாட்டுக்கு
2: உங்க பாட்டு வரைக்கும்
3: ஆடிய நாடகம் முடிவதில்லை ஒரு நாளிலே. அங்கும் இங்கும் சாந்தி நிலை சிலர் வாழ்விலே.
1: என்ன செல்வகுமார் சொல்லுங்க.
2: கட்டிக்காரங்களா உறவு
0: பதுமை போல காணும் உந்தன் அழகிலே நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே என் மதிமயங்கி வீழ்ந்தேன் உன் விழிவே. காணவே
2: சொல்லுமாமா பாப்பா பவுனம்மா
3: நான் மயங்கி. ஆமா ஆமா அடுத்த வீட்டு பெண்ல டி ஆர் ராமச்சந்திரன் பாடுற பாட்டு அந்த இது பல்லவி வர்மன்.
1: நீங்க பாடுங்கம்மா கொஞ்சம் இடையில நான்
0: சொல்றேன் பாருங்க இந்த பாட்ட. பதுமை போல தானும் உந்த நலகிலே நான் படகு போல தத்தளிக்கும் இடையிலே மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே
1: வீழ்ந்து
0: நின்றாங்க.
1: இவர் அந்த ராகம்
0: பாருங்க பாதல் தேவிஹராணி
2: தன்னாலே
0: செல்வகுமார்
1: செல்வகுமார்
2: நீங்க செல்வகுமார் காலத்து பாட்டா சொன்னா என்ன அர்த்தம்?
0: சரி உங்க காலத்து பாட்ட ஒன்று சொல்றேன். கன்றோடு பசு இன்று கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று. கன்றோடு பசு
3: கடவுள் அமைத்து வைத்த
1: மேடை.
0: ஆஹா பவுனம் அடிச்சிட்டாங்களே.
2: புது புது அர்த்தங்களும்
1: சொன்னாங்க.
4: அது வேற, இது வேற,
5: வேற ப்ரோக்ராம்.
4: அம்மா அம்மா உனக்கு அஞ்சு பாண்ட் அஞ்சு பாண்டு
0: உள்ளம் உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது.
3: பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே
0: செய்கிறது. பாட்டு புது பாட்டு
1: அடுத்தது.
0: நதி என்பது ஓர் ஒரு நாள் கடல் என்பதை சேரும். எப்போதுமே நீ ஓடும் நதியாகலாம்.
3: அதே தான் அந்த பாட்டு தான்.
0: இந்த பாட்டு அல்லவே
3: அதே பாட்டு தான். அதே
0: அந்த பாட்டு அல்ல, அந்த பாட்டு
4: வராது.
0: ரோஜா செடி போல நீ பூக்கலாம் இங்கே காற்றோடு போராட குணம் வேண்டும். நதி என்பது ஒரு நாள் கடல் என்பதை சேரும். எப்போது நீ ஓடும் நதியாகலா. ரோஜா செடி போலே நீ பூக்கலாம் இங்கே காற்றோடு போராடும் குணம் வேண்டுமே.
1: நல்ல ஒரு பாட்டு
3: இது. இது
0: பாட்டு பாட்ட பாடுங்க.
3: காற்றே பூங்காட்டே சொல்வாயா சிறகுகள் தருவாயா.
0: தொன்றலாய் வருகிறேன் பூக்களாய்
3: நாலு புள்ளி எனக்கு. நாலு
1: நாலு புள்ளி அவங்க நாலு புள்ளின்னா எனக்கு
4: ஆறு புள்ளி. அடுத்த
1: சரி இப்ப காரப்புற பாட்டு கொடுக்கறேன். கொடுங்க.
4: உயரும்போது பணிவு கண்டால் உலகம் உள்ளது வணங்கும்.
0: நில உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை மதிக்கும்.
4: செல்வகுமார் சொல்லுவார் பாருங்க.
0: நான் பாட என்னோட பள்ளி நீங்க எடுத்துக்கிறீங்க.
3: கரைமேல் நானும் கரைமேல் நின்று நானும் காற்று வாங்க கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க. அடடா நானும் மீனை போல கடலில் நீந்த கூடுமோ.
1: கூடுமோ இங்க கேட்ட மாதிரி கிடக்க. ராகத்தை கொஞ்சம் விடுங்க பாப்போம்.
0: ராகத்தை பாடுங்க.
3: நான் எப்படி ராகம் பாடுறது?
0: நான் தெரியும் ராகம். எனக்கு தெரியாது.
3: வரிகள் தான் சொல்லுவாங்க, அதை எடுத்துதான் சொல்லணும்.
0: ராகத்தை பாடுங்க. அதெல்லாம் பாடலாம்.
4: கரைமேல் நின்று
3: கரைமேல் நின்று நானும் காற்று வாங்க கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து என் கண்ணை பார்க்க. அடடா நானும் மீனை போல கடலில் நீந்த கூடுமோ.
1: கூடுமோ அந்த ராகத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நாங்க மெல்ல பிடிச்சோண்டு ஏறிடுவோம் மேல.
3: கரை மேல் நானும்

0: மெதுவாக பேச.
1: சரியான கண்டுபிடிப்பு, சரியான கண்டுபிடிப்பு
2: புள்ளி. இப்ப கண்ணன் சொல்றது தானே கண்டு
3: என்ன
2: வேலை?
3: எல்லாரும் போயிடறாங்க அந்த வேலை. அதாவது வேலை சொல்றாங்க, நாற்பது வேலை கேட்டு
2: நாற்பது கொண்டு கை வலிக்குது, கை வலிக்குது மாமா.
3: கருவறைக்குள் தானாக கற்றுக்கொண்ட சிறு ஆட்டம் தொட்டிலுக்குள் சுகமாக தொடரும் ஆட்டமே. பருவம் பூக்கும் நேரத்திலே காதல் செய்ய போராட்டம்.
4: ஆடாதடா ஆடாதடா மனிதா
3: அல்ல, காதல் வந்த பின்னாலே போதையாட்டமே.
5: எனக்கு புள்ளி இல்ல.
3: கருவறைக்குள் தானாக கற்றுக்கொண்ட சுயாட்டம் தொட்டிலுக்குள் சுகமாக தொடரும் ஆட்டமே. பருவம் பூக்கும் நேரத்தில் காதல் செய்ய போராட்டம், காதல் வந்த பின்னாலே போதையாட்டமே. பேருக்காக ஒரு ஆட்டம், காசுக்காக ஒரு ஆட்டம். அடுத்த ஆட்டம் நீங்க சொல்லுங்க.
2: ஒரு ஆட்டம் கண்ணனுக்கு ரெண்டு மூங்குறதுக்கு நாங்கள் ஆட்டம். என்ன பாட்டா இருக்கு?
4: இது புது பாட்டுங்கம்மா.
2: புது பாட்டு ஆட்டம் ஆட்டம் ஆட்டம் வந்தா தொடங்கும் உனக்கு.
3: ஆட்டம் அல்ல, ஆமா ஆட்டம் தொடங்காது. அது ஒரு ஆட்டம்,
2: அது ஒரு ஆட்டம்.
3: நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அழகின்றோம், பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம். மனிதம் என்ற வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம், பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம். போகும்போது போதையாட்டமே ஆடாத ஆட்டம்
2: எல்லாம்.
3: போன கதை உனக்கு தெரியுமா?
2: அடுத்தது யாரு சொல்ல போறீங்க?
6: நான் சொல்றேன்.
2: சொல்லுங்க
6: அம்மா. சொல்றேன்
2: சொல்லுங்க.
6: வாடும் பயிர பார்த்து ஏற்ற வரைக்கும் ஊத்து.
2: என்ன
6: என்ன? வாடும் பயிர பார்த்து ஏற்ற வரைக்கும்
2: ஏத்த இறைச்சி ஊத்து.
5: மணப்பாற மாடு கட்டியா?
6: இல்ல இல்ல இல்ல.
2: வாடும் பயிர பார்த்து ஏத்தோம். அதுவும் இல்ல.
3: அல்ல அல்ல அதல்ல.
6: வாடும் பயிர பார்த்து ஏத்த வரைச்சு.
3: ராம பாடுங்க.
6: ராம பாட கண்ணு
2: இருக்கிறீங்க.
3: உப்பு ஆடுதம்மா நாட்டு பயிர பார்த்து அப்படி
2: ஆடி பிழைத்தாலும்
3: பாடி பிழைத்தாலும் அன்பும் பண்பும் எல்லையடி. ஆடி பிழைத்தாலும் பாடி பிழைத்த
2: கிடைத்தாலும் அன்பும் பண்பும் எல்லையடி.
5: பழைய பாட்டுங்க.
3: அது என்ன பாட்டு சொல்லுங்க?
2: அம்மா பாடுங்க.
5: இவர் பாடுவாளுங்க, பாடிட்டு வருவாளுங்க. நீங்க அதான் சொல்றீங்க, பல்லவி தானே சொல்றீங்க, அப்புறம் என்ன? பல்லவி தான் சொல்லிருக்கீங்க.
2: இல்ல முதல் தொடக்கம் வேற இல்ல,
1: முதல் வரிய சொல்லணுமா?
5: தாங்க முதல் வரிய தான் பல்லவி, அதை தான் சொல்றேன், அதை தான்
2: சொல்லிட்டேன்.
3: பாட்ட
2: கொண்டு வரீங்க, நான் கேட்காத பாட்டா இருக்க?
3: அதான் பழத்துல ஒண்ணு எடுக்கலாம்னு பார்த்தா அது முதல் வரி எனக்கு தெரியாம போச்சு.
6: சொல்லுங்க
3: இந்த இந்த பாட்டு சொல்லுங்க. இப்ப சொல்றேன், இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகம்மடா, இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகம்மடா, வாழ்வில் என்ன அல்ல அல்ல வாழ்வில் எந்த நேரமும் தந்தை ஓயாய மூட்டு உலகம்மடா,
2: எடுத்துல
3: அவர்தான் முத வரி சொன்ன, நீ எடுக்கல.
2: இல்ல அம்மாவுக்கு உண்டு எனக்கு உண்டு, அல்லாடி நான் விட்டுட்டு போயிருவேன்.
3: நல்ல வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே, வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன், வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா,
5: வாழ்க்கையே அலை போலே,
3: வாழ்க்கையே அலை போலன்னு பாட்டம் இல்ல,
5: ஆசையே அலை போல,
3: ஆசை அலை போல,
5: சொன்னதுதானே
3: அது ஆசைன்னு சொல்லுவ நீங்க.
2: எனக்கு
5: ஒரு ஆள் ஒரு ஆளு பக்கத்துல
2: வச்சிருப்போம்.
3: அடுத்த பாட்டா
6: அம்மா இருக்கிறான் அளவு போல அளவுதான் இருக்கு.
2: என்னது
6: இது இரு கரை மீதிலே ஒரு அலை போல என் மனம் அலை பாயுது,
5: கரை போலவே என் மனம் அலை பாயுது.
2: பாருங்க அந்த வரிய, நீங்க முதல்வரிய பாட வேணாம்.
5: இல்ல அந்த ராகத்தை அவங்க சொல்ற வரிய கொஞ்சம் ராகப்படுத்தலாம்.
3: நான் பாட்டு வரி எடுத்துட்டு இருக்கிறேன், அப்புறம் நான் எப்படி பாத்தேன்
2: இன்னொரு புள்ளிய கூட கொடுக்க. சரி இங்க அடுத்தது
5: ஊரும் நீயேதான், உறவெல்லாம் நீயேதான், உசுருடன் எல்லாமே நீயேதான்.
2: கொஞ்சம்
6: கொடுங்கம்மா. நீயேதான் உறவெல்லாம் நீயேதான், இதுவும் கேள்விப்பட்ட
3: பார்த்தேன்.
2: யாரோ கண்ணன் இந்த தொண்டபுள்ளிய யாரோ பிடிச்ச மாதிரி இருக்குது கண்டு. அம்மா இங்க பாடுங்க, அத கொஞ்சம் ராகமா
3: பாடுங்க.
5: நான் பாடிட்டுனா எனக்குல வரும்
2: இல்ல அந்த வரிய பாடுங்க, நாங்க முதல் வரிய கொண்டு வருவோம். முதல் வரி நாங்க முதலுக்கு இப்படி வதனமா கொடுப்போம், பேருந்து ராகமா கொஞ்சம் கொடுப்போம்.
0: பட்டு
2: வண்ண ரோஜாவா பார்த்த கண்ணு மூடாதா. மீராக்குறப்புள்ளி மீராக்கு பட்டு புள்ளி வந்துருச்சு.
5: என்ன உண்மை?
3: கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் வழியாகு விழியாக. கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் விழியாக.
5: சரி ராகம் பாடுங்க.
3: கம்பன் பாடி போன தமிழ் போல என்னாலும் தேகம் நலமாக. கண்ணதாசன் பாடல் வரி கோல கொண்ட காதல் வாழும் விழியாக. கம்பன் பாடி போன தமிழ் போல என்னாலும் தேகம் நலமாக.